உயிர்த்திருக்கிறவங்களோட மகா பிரதான அன்புக்கும் கிருபைகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். உங்களோட வார்த்தையில ஜீவன் என்ற ஆண்டவரே, அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே, அவர்களை உங்களோட அபிஷேகத்தினால நிறத்தி கூட பரிசுத்தமான ஆவியின் உதவியோடு அவர்கள் அன்றவரை கொண்டு வர ஒவ்வொரு தாளந்தையும் ஒவ்வொரு வெளிப்படுத்தலையும் அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி எல்லா கன மகிமையும் உங்களுக்கே செலுத்தி அவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை மூலம் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, ஆமேன். உற்று தன்னை

എന്നെപ്പും ആവിയൻ വരങ്കളീന എന്നെപ്പും കണ്ണല.

நிறைத்திடுமே கனி தந்திட நான் செழி தொங்கிட கத்தரின் கரத்தில் நித்தம் ஞானம் பெற்றிட கத்தரின் கரத்தில் நித்தம் ஞானம் பெற்றிட

ആരാധനേ ആരാധനേ ആരാധനേ ആരാധനേ ഉമക്കേ അയ്യാ, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் இசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம்.

ആരാധന ആരാധന ആരാധന ഉമക്കേ അയ്യാ, എങ്കൾ ആരാധന ഉമക്കേ അയ്യാ.

நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே. அப்பா அம்மை ஆராதிக்கிறோமே, சோசரிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபைய உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதான உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கிற சொன்ன கர்த்தரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம், நன்றியோடு சோசரிக்கிறோம். நல்ல வேலைக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோம், ஊற்றுமையா நிரப்புமையா, உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஆராதிக்க உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோம், ஊற்றுமையா நிரப்புமையா, உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவர்

உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோம், ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக.

உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஆமாண்ட உன்னத பரலோக அபிஷேகத்தை வாங்கிச்சு, வல்லமையை வாங்கிச்சு, விடுதலையோட ஆராது விசுவாசத்துல இன்னத்தை எழுப்பி ஆராதிக்கும். நீரை ஆலய செய்ய வேண்டுமாய் ஆராதிக்கிறோம் தகப்பன். அப்பா இன்னும் துதிக்க, இன்னுமே ஆராதிக்க, இன்னுமே கிட்ட சேர கிருபை தார், கிருபை தார், பலன் தார், வல்லமை தார், சத்துவம் தார். அப்பா நீர் சோந்து பொருளுக்கு பலனை கொடு, சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருகிற தெய்வம் அப்பா. அப்பா இந்த நாளும் நீர் ஆலய செய்யறே, உடைய உன்னத பலத்தார் எங்களை இடைக்கட்டு என்பல் நாயக்கத்தார். இன்னுமே துதிக்க பலன்தாங்க, இன்னுமே ஆராதிக்க கிருபை தாங்க. உங்களோட கருத்து எங்களை தாழ்த்துருவ மாட்டோம், அன்று செலுத்துருவ மாட்டோம். கிருபையின் தேவை.

இன்னும் சோதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் சோதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன் எக்காலமும்.

0: சுவாமியின் ஆண்டவர் இன்னும் துதிக்க, இன்னும் ஆராதிக்க, இன்னும் உண்மை நெருங்கித்தேர், இன்னும் உண்மை அறிகிற அறிவை அடைய அப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க. இம்மட்டு நேரம் நடத்தினா கிருபைகளுக்கா நன்றி. இதுவரை உதவி செய்த எபினேசருக்கு நன்றி செலுத்துறேன். இனிமேல் நடத்த இம்மையான பேராய் நம் கூடவே இருக்கிறீங்க அப்பா. அதுக்காக நன்றி ஆண்டா, நன்றி ஆண்டா. முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், பின்ன அவற்றுக்கெல்லாம் எல்லாவற்றையும் கூட தருகிற தேவன் நீங்க ஆண்டவரே. நாலு முதலாவது உடனாட்சியத்தின் நீதியை தேடுகிறோம் ஐயா. அப்பா எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட்டி தருகிற நல்ல தகப்பன் இருக்கிறீங்க. அதுக்காக சோஸ்திரம் மீதியான வேலை பகுதியை பொறுப்பெடுங்க. ஜப வேலை ஆசிரியர் தாங்க, எப்படி ஜபிக்கணும், எதற்காக ஜபிக்கணும் சொல்லித்தாங்க. உங்களோட நல்ல கருத்துக்குள்ள கொடுத்தோம் இயேசுவின் நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுவதாக. சரியாற்ற நேரம் 7:30 நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசிவரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதி கூடாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசிவரும் பகுதிக்கு நேராக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் கண்களை ஏறெடுக்க உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாவதாக கண்களை ஏறெடுக்க சிஸ்டர் டோலி அழைப்போம். கண்களை ஏறெடுப்போம் திறப்பின் வாக்கள் நின்று. கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசிவரும் பர்வதத்துக்கு நேரா என்ற பகுதி கூடாக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது. இந்த நாளிலும் நீங்கள் கனடா தேசத்துக்காக விசேஷமாக செவியுங்கள். இந்த தேசத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் அறிந்தவைகளை விசேஷமாக இந்த தெய்வீக பாதுகாப்புக்காக செவியுங்க. எல்லா இடத்திலும் விபத்துகளும் நாசம் மோசங்கள் எல்லாவற்றையும் கத்தர் பாதுகாக்கணும். வீட்டை விட்டு வெளியிட போற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும். படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு போற பிள்ளைகள், வீட்டில இருக்கிற பிள்ளைகள், இந்த தேசத்தினுடைய தெய்வீக பாதுகாப்பு விசேஷமா ஜெபிங்க. ரட்சிப்புக்கா ஜெபிங்க. இந்த தேசம் இதுல ஜனங்கள் ரட்சிப்பை காணணும், விடுதலையோடு வாழணும், சுகத்தோடு வாழணும், ஆசீர்வாதங்களோடு வாழணும். ஆசீர்வாதத்துக்கு தனியா இருக்க தடைகளை கத்தர் உடைக்கணும். வன்முறைகள் எழும்பாதபடி, தற்கொலைகள் எழும்பாதபடிக்கு, பிரிவினைகள் மூலாதபடி, தேவனுக்கு பிரியமில அற்றுவெறுப்புகள் இந்த தேசத்துக்குள்ள கத்தர் எல்லாவற்றையும் அகற்றி சுத்திகரித்து விடுதலையாக்கி வெளிச்சத்தின் தேசமாக உங்கள் தேசத்தை நடத்த ஒப்பு கொடுச்சவீங்க. உங்களோட ஒருமனப்படுகிறேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தகப்பனே, உங்களுக்கு கோடி கோடி நன்றி அப்பா. நாங்கள் உங்களை துதிக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கு அதிகமாக துதிகள் மத்தியில் உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் காணக்கூடியதாக அந்த எங்களுடைய மனக்கண்களை திறந்த தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த மக்கள் ஆண்டவரே கனடா தேசத்தில் மட்டுமில்லை ஆண்டவரே, உலகம் எங்கும் ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான போராட்டங்கள் பிரச்சனைகளை நீங்க கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவரே அப்பா. இவர்களுடைய இதை அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான ஆவியை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறான் ஆண்டவரே அப்பா. நீங்க கூறியிருக்கீங்க, கூப்பிடு நீ பதில் கொடுப்ப, குறைகள் எல்லாற்றையும் நிறைவாக்குற தகப்பனா இருக்கு. நன்றி ஐயா. நீங்க மனதுருக்க முடியவரே, மன்னிப்பதில் வல்லவரே அப்பா. அவங்கள பாவங்களை மன்னித்து அப்பா அவர்கள் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக வந்து உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்காண்டவரே ஒரு சனத்து ஒரு கூட்டத்தாரை எழுப்பி ஆண்டவரே உங்களுக்கு என்று வாழ்வதற்கு அவர்களுக்கு ஒரு புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து இரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஜபிக்கிற அப்பா. பரஸ்தவான்கள் ஆண்டவரே, சபையில் ஆண்டவரே நடக்கிற எல்லா விதமான போராட்டங்களையும் அப்பா சபைங்க ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிற எல்லா விதமான பிசாசின் கொள்ளை நோயிலும் இருந்து ஆண்டவரே எல்லா விதமான அசுத்தமான ஆவிகளிலும் இருந்து ஆண்டவரே விளக்கி யாவருக்கிலும் ஆண்டவர் உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. சபைகள் ஆண்டவரே, சபை உங்களுக்கு ஆண்டவரே நீங்களே மூலக்கல்லாக இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்க உங்கள் மேல பற்றுதலா இருப்பதற்கானவரே மக்களுக்கு ஒரு மனதுருக்கத்தை கொடுத்து அவருக்குள்ளாண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவர்களை ஆண்டவரே விடுதலை ஆக்குங்க. ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா விதமான அப்பா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக அப்பா. இங்கோ கனடா தேசத்திலும் ஆண்டவரே எல்லா ப்ராவின்ஸ்லயும் ஆண்டவரே நடக்கிற தேவையில்லாத அசுத்தமான ஆவியல் ஆண்டவரே கொள்ளை நோய்கள் மட்டுமல்ல ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளை ஆண்டவரே, குழந்தைகளை ஆண்டவரே காருக்குள்ள போட்டு மூடி வச்சிட்டு அப்பா பெற்றோர்கள் அவர்கள் சாகடிக்கிறார்கள் ஆண்டவரே. இது கல்கலரில் எங்களுடைய நேபர்களுக்குள்ள நடந்த காரியங்கள் ஆண்டவரே. எப்படிப்பட்ட தகப்பன்மார் ஆண்டவரே, இவங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு பெரிதான பாவ மன்னிப்புல இருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவரே, நீங்க எங்களுடைய பாவத்தை ரத்தாம்பர சிவப்பாயிருக்கும் பொழுது எங்களை பணிய போல ஆண்டவரே மென்மையாக்குனீங்கள் ஆண்டவரே. அது போல வெண்மையான உங்களோட பரிசுத்தமான ஜீவியத்தை ஜீவிப்பதற்கானவரே, இந்த கனடா தேசத்திலேயே மற்ற எல்லா ப்ராவின்ஸ்லையும் ஆண்டவரே நடக்கிற எல்லா விதமான அசுத்தமான ஆவியும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் ஆண்டவரே. அப்பா இங்க உள்ளவர்களை ட்ரூடோலேக்கும் ஆண்டவரே, அவருடைய ஃபேமிலியிலே பிரைம் மினிஸ்டருக்கும் அப்பா அங்கே நடக்கிற யாவர்களுக்குள்ள ஆண்டவரே உங்களுக்கு அவர்களுக்கு ஒரு தேவ பயத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அது மட்டுமில்ல வாலிபர்கள் ஆண்டவரே ஜப் இல்லாமைக்கு ஆண்டவரே ஒரு விதமாக வழி தப்பி போகிறார்கள் ஆண்டவரே. நீங்க வழி தப்பி போகிற ஆத்மாக்களை ரட்சிக்க வந்த தகப்பனையா அப்பா, இவர்களுக்கு ஒரு பெரிதான விட்டுதலை கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய தேவ அன்பை ருசித்து பார்ப்பதற்கு ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பையும் சமாதானத்தையும் கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இந்த இளம் வயதுல ஆண்டவரே உங்களை நினைப்பதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான வல்லமையும் கிருபையும் கொடுங்க ஆண்டவரே அப்பா. அது மட்டுமில்ல சீனியர்ஸ் ஹோம்ல ஆண்டவரே அவர்கள் செய்யற அநியாயங்களே அவர்களுக்குள்ளே ஆண்டவர் சமாதானத்திலே கற்றுட்டு ஆண்டவரே அப்பா உங்களை உங்கண்டையில் வருவதற்கு ஆண்டவரே உங்களால மட்டும்தான் ரட்சிப்பை கொடுக்க முடியும் ஆண்டவரே அப்பா. இந்த உலகம் அழியிற நேரம் வரும் பொழுது ஆண்டவரே அப்பா இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே உங்களோட வார்த்தை மட்டும்தான் நிலை நிற்கும் ஆண்டவரே. அனுப்பிய இவர்கள் ஆண்டவரே மனுஷர் மேல் நம்பிக்கை எல்லாமே உங்கள் மேல நம்பிக்கை வைப்பதற்கானவர்களே உங்களோட பிரசுத்தமான ஆவியை கொடுத்து யாவரே மாண்டகிற உங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வை. ரத்தத்தின் மூலம் தான் ஜெயம் உண்டு ஆண்டவரே. உங்கள் ரத்தத்தின் மூலமாக இவர்களை ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு தேவ பயத்தை கொடுத்து இந்த தேசத்துல ப்ராவின்ஸ்ல இருக்கிற யாவரையும் காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுற தகப்பனா இருக்கக்கூடிய நன்றி அப்பா. கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டேலை அடித்து எழும்புவார்கள் என்று சொன்னபடி அண்ணினாலும் சொன்னபடி ஆண்டவரே அவர்கள் ஓடினாலும் பறையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் ஆண்டவரே. மீனப்பா சோர்ந்து போயிருக்கிற மக்கள் எங்களோட கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்கள் சோர்ந்து போயிருக்கும் பொழுது யாரிடம் போவோம் என்ன என்று ஆண்டவரே மனதில் தத்தளித்து ஆண்டவரே தேவையில்லாத அசுத்தமான ஆவி அசுத்தமான நினைவுகளை வருகிற எல்லா விதமான பிசாசின் கிரிகைகளை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. அப்பா நீங்க வல்லமை நிறந்த தகப்ப நிறக்கத்தில் ஐசுவரம் இல்ல அப்பாக்கா நீ நன்றி செலுத்துற அப்பா. இந்த கடைசி காலத்து உலகத்துல அப்பா எங்களுக்கு பத்திரம் உண்டு ஆனாலும் ஜெயம் கொண்டா நீங்க உலகத்தை ஜெயித்தீங்க ஆண்டவரே. உங்களோட சமாதானத்தை கட்டளிட்டீங்க ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே அந்த சமாதானத்தை அவங்க பெற்றுக் கொள்வதற்கு அப்பா அவங்களோட மன கண்களை திறந்து யாவரங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிற ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் என் பிதாவே அப்பா. நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்கிற தகப்பனா இருக்கிறபடிய நன்றி ஆண்டவரே அப்பா. பாவங்களை போக்குறவர் ஆண்டவரே, பயங்களை நீக்கிறவர் உங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஆவியினால் நிரப்பி ஆண்டவரே அதிசயங்கள் செய்யும்படியாக ஜபிக்கிற அப்பா. விண்ணப்பத்தை கேட்பவரே எங்கள் கண்ணீரை காண்பவரே அப்பா. இவர்களுக்கு ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையிடுங்க. உம்மால் கூடும் அப்பா. ஒரு வார்த்தை சொன்னா போதுமா இந்தவரே, நீங்க மன துருகி கரம் நீட்டி அதிசயம் செய்யற தகப்பன் அப்பா. நீங்க அதுக்கான நன்றி செலுத்த அவருக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை நீங்க இப்பொழுதும் செய்ய வல்லவரா இருக்கிறீங்க என்னப்பா. உலகம் எங்கும் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி யாவருக்குள்ள ஒரு பெரிதான சமாதானத்தில் கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. குருடர்களுடைய கண்க பார்வை குருடர்களை பார்க்க செய்தீர் ஆண்டவரே. முடவர்களை நடக்க செய்த தகப்பனே, இப்ப உங்களுக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று கூறியபடி இப்பொழுது எங்கள் மத்தியில் இருந்து உங்களை வல்லமையான அபிஷேகத்தை அனுப்பி யாவருக்கும் ஒரு பெரிதான நற்றத்தை செய்யும்படியாக நான் தாழ்த்து ஜபிக்கிறேன். எல்லா கன மகிமையும் உங்களுக்கே உரியது இயேசுவே. எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே நீங்க எங்களை வெக்கத்துக்கு போடாமைக்கு எங்களை காத்து வர்ற உங்களோட மகா பெரிதான அன்புக்கா நன்றி. உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கறதா அப்பனே மக்கு நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. உங்களோட நாம மட்டுமே மகிமப்பட வேணும் என்று கூறி எங்க ஜங்கள்கிட விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்த கிருபேலுக்கு நன்றி செலுத்தி எல்லா கனமகிமே உங்களுக்கே கொடுத்து ஜபிக்கிறன் இயேசு நாமத்தின் மூலமேன் பிதாவே நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
0: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர் நன்றி. பாரப்பட்டு ஜபிச்சிர இந்த ஜபத்தை கத்தர் அங்கீகரித்து ஆமன்றும் ஆமீன் என்றும் பதில் தருவார். அப்படியாக ஜபித்த உங்களையும் உங்கள் குடும்ப ஜூடியங்களையும் கத்தர் நிறைய வாசிப்பாராக. நன்றி சிஸ்டர் ஆமேன். கண்களை ஏறெடுப்பு முத்தாசு பருவத்துக்கு நேரான பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதனாலும் கண்களை ஏறெடுக்க அடுத்ததாக சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். சௌரிய அழைப்புக்கு கொண்டு வந்து கண்களை ஏறெடுப்போம். கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது ஈரானுக்கு ஆட்சேபிங் அன்றைக்கு ஈரான் எல்லா பக்கத்தால் முடக்கப்பட்டு அடிப்படை வசதிகள் இல்லாம மருத்துவ வசதி உணவு வசதி இல்லாம மருத்துவர்கள் வியாதியஸ்தர்கள் குழந்தைகள் வயது முடிந்தவர்கள் அவசியப்படுகிறார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எல்லா பக்கத்தாலும் கப்பல் போக்குவரத்து இல்லாம தட்ட பண்ணப்பட்டிருக்கு அமெரிக்கா. அங்கே அவர்களுக்கு ஒரு கிருபை மாசில உண்டு பண்ணணும். யுத்தம் ஒரு முடிவல்ல. இந்த மிடில்ஸ் நாடுகளுக்கு ஆச்சு நீங்கள் இந்த யுத்தத்தை கத்தர் ஓய பண்ண வேண்டும். ஒரு சமூகத்தை கொடுக்கணும். ஜனங்கள் வாழணும். பக்கம் நெருக்கப்பட்டால் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை அப்பா. இந்த ஒடுக்கத்தின் நாட்களை கத்தர் விடுதலை ஆக்கி ஒரு சமூகத்தை ஜனங்களுக்கு கொடுக்கணும். அப்படியே கண்ணீர் வாழ்க்கை கழிப்பாய் மாறணும். புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும்படியா விசேஷமா ரச்சிப்பை காணும்படியாக சத்தனுடைய மறைமான திட்டங்கள் கண்ணிகள் தெறிப்பொண்டு போகும்படியா அப்படிந்து கட்டி செவிங்க உங்களுடன்.
2: Amen, amen, amen. Yes, Lord. Thank you, Lord. You have already, Lord, heard the request that has been going on, Lord, on behalf of Iran and the nations, Lord, that are raging with war, Lord, at this moment, Lord, and the consequences of war, too, Lord, that brings upon, Lord, when they go into such a thing, Lord. Father, Lord, we pray, Lord, oh God, despite of all of that, Lord, you are a God of compassion, love, and mercy. Father, you are the God, Lord, who even, Lord, works with the finger of God coming into the wars, Lord. Therefore, I pray, O God, with your compassion, love, and mercy, O God, show forth, Lord, even to the poor people, Lord Jesus, who might be for or against it, Lord, despite of both sides, Lord. We pray, Lord, for your compassion, and that you only would come through. Show forth, Lord Jesus, with your mercy upon them, Lord, especially, Lord, the human kind that you created, Lord, despite of who they are, what they are, Lord. You have, Lord Jesus, already paid the price for them, Lord, for the way, Lord, they cannot, Lord Jesus, look unto something that cannot bring them faith and justification, except the living God that created them with that plan and that purpose, Lord, to come to fruition in their lives, especially at a time of disastrous ways in which, Lord, these things are happening in their own lives, Lord, at this time, Lord, for food and for shelter and for Lord Jesus, even being Lord Jesus coming under the fires, Lord Jesus, because of war. My Lord, I pray, oh God, in the name of Jesus, that you would, Lord, rain down with your favor, rain down with your mercy, rain down with your compassion upon this people of Iran, Lord Jesus, that you would, Lord, come forth. And many have been already shown forth, Lord, coming in through the clouds of glory into their the lives, Lord, personally, Lord, showing them through their visions and their dreams, Lord, and even appearing through visions personally into their homes, Lord, despite of who they are, what their religion is, what their background is. Whoever they might be, Lord, oh Father, you are not a man, Lord Jesus, that you would lie, but you are a God who shows favor, Lord Jesus, and compassion, Lord, unlimitedly, Lord Jesus. There is no, Lord Jesus, any kind of issue that stands between what you have already finished on the cross of Calvary, and that is why you are a God who is showing for yourself, Lord, into these people's lives, Lord, that you have already accomplished so many lives to come to know you, Lord, especially, Lord, the very first day of the war on the 28th of February, Lord, or March 28th, when the war started, oh God, I pray, Lord, oh God, that even as you showed forth, 5,000 people of Iran came and called the Lord Jesus Christ and wanted him to be their savior and called the networks where they could give their hearts to the Lord and accepted him as their Lord and their savior. And Lord, you have come to them, Lord Jesus, and now, Lord Jesus, they are calling Lord as their savior. Now, Lord, just the same, Lord, you are still working, you are still moving, and you are still, Lord, having compassion. And now I pray, Lord, for those that still do not know you, and Lord, coming under this way, Lord, where they cannot feed their children properly, where they cannot, Lord, have the shelter properly, and under the fires, oh God, and however it might be, Lord, you would still, Lord Jesus, show forth your love and favor and provide them with the food that they need and the shelter that they need, the protection that they need, oh God. Only you can do it, my master. There's nothing impossible with you, my savior. Lord God Almighty, the maker of heaven and earth, the one who gives them shelters, the one who abides under the shadow of the Lord God, under his wings, that you are the one who would show forth once again, Lord, in their vision, their dreams, and come forth, Lord, and aid them, Lord, and help them, Lord, and give them protection, O God, and see them, Lord, through your mercy and compassion, to feed them, Lord, and give them even shelters, Lord, where they have now gone into other places, Lord, where they are living in tents. You can do it, Lord. There's nothing impossible with you, Father. And Lord, also let the war cease. Let people, Lord, who are negotiating such peace, Lord, to come in, Lord. Let not be a peace. Let not be just the way you said when they say peace, peace and destruction comes. But Lord, this is all according to word too. We know what your word has said, Lord. But Lord, when the church stands in the gap and prays, you hear their prayers. You will even, Lord Jesus, push back, Lord, what the enemy is doing, Lord, at this time, Father. Because greater is he that is within us than the one that is in the world. And you said battle is the Lord's and the victory is ours. And therefore, Lord, you who give us such victory, Lord, we pray, Lord, you would give victory, Lord, over this situation, and the battle will cease, and the people will rejoice because the God of their salvation has come through once again, through the church that is underground in Iran is live, and Lord, you are still alive, Lord, because of that, Lord, in that very country, Lord, showing forth yourself with your love and mercy. We thank you for that. We also pray, Lord Jesus, all the rest of the ways in which only you can come through, Lord, with the negotiations that is going on, even now. Now, Lord, that there might be some interaction that is coming through, only the intervention of God coming through, Lord, between U.S. and Lord Iran, Lord, where it's going on, Lord, even Pakistan is in the middle, Lord, trying to negotiate, Lord. Give, Lord, we pray, Lord Jesus, your unction, your anointing, your ways in only which you can come through, Lord. This is not of man. This has to be of God, God Almighty, the Prince of Peace, who comes and settles, makes settlements for peace and another, and even according to your word, Lord, that is the only way it's going to be and no other way, because Lord, your word reigns still, Lord, and supreme against all that is going forth, Lord, on this earth. That's why you said, thy will be done on earth as it is in heaven. You prayed that prayer for us, Lord, that we will learn of you, Lord, how to pray these things into existence. In the name of Jesus, I pray. I also now thank you, Father, even as Lord Jesus, you have put forth, Lord, the power and the authority of the church to come and stand still and see the salvation of God against all these the things, Lord, for the resources, for the gas, for everything that has to come through, Lord. Even the other nations of the world are all bombarded through this, oh God. You will open doors no man can shut. You would show favor. Only you can do it, Lord, coming through the heavens and your glory coming down on earth. And I also pray, Lord Jesus, for we have already prayed for our countries in North America, for Canada and USA, but we pray for the land of Israel, oh God. Lord, people may not see it, they may not understand it, but Lord, even as you have created, Lord, the God of Israel for the Israelites and the Jewish people, you created, even as Ishmael came through, Lord, the bosom of Abraham, oh God, even as a second nation that you said, I will bless that nation also. And Lord, accordingly, Father, Lord Jesus, we pray, Lord Jesus, just as much, Lord, for the land of Israel, the kingdom that you said, Lord Jesus, that you established, oh God, and a people that you have chosen, oh God, you would not fail, you would not, Lord Jesus, forget them, Lord, because this is your will and your purposes to come to fruition according to the Genesis to Revelation, Lord, that you are the God of Israel and the land of Israel, Lord, belong to you, because you who came into the world, right into Lord Jesus, to the land that is called Israel, and you left the earth, Lord, and you are from here, Lord, that you are going to come back to the Mount of Olives, also to Israel once again. That is why, Lord, this is the land of Israel, it's called, and therefore, Lord, you are going to come back. You are going to seize everything, Lord, when you come to set up for the millennial kingdom, Lord. And that is why it is so precious, O God, that we, Lord, not only as Jewish or the Christians, Lord, we, as a God of Israel, is the God of the entire universe you created. And let the people see it, know it, and Lord, have a vision of it, Lord. Enlighten them, Lord, and Lord, help them to see it, Lord Jesus. That's the only way. That's why you said, I'm the light of the world. That's the only way we will find our salvation, the only way, the truth, and the life. So, Lord, I pray, Lord, for the rest of the nations of the world, and I thank you for that, Lord, for your favor, for your love and mercy. Once again, I pray in Jesus' name. I also remember, Lord, at this time, Lord, as we stand in the gap as church, Lord, as our church, Lord, the church, the universal church, oh God, that is your body, the body of Christ in Sri Lanka, in India, in the nations of the world, East Asia, Lord, Singapore, Malaysia, and all the oriental countries, Lord Jesus, China, Taiwan, Thailand, Korea, South Korea, even North Korea, and also, Lord, Singapore and Lord, Malaysia, as I just mentioned, and also, Lord, all the other oriental countries, Lord, that I might have forgotten, but are your churches, Indonesia, and Lord God, all these places, oh God, and also the rest of the continents, Lord, oh God, that are even called, Lord, coming out of the Mediterranean Sea, and also, Father, I remember the Australia and the European nations, Lord, oh God, and South Africa, North Africa, my God, that the people of African nations have been bought by the money to pay and calling them to become, Lord Jesus, as Islamic countries. My Lord, I pray, Lord, rain down with your mercy and love and justice, Lord, and Lord, help them to see a God of their salvation, who their God is, Lord, through you and you alone, I pray in Jesus' name. Amen and amen.
0: Amen, amen, amen. Thank you, sister. Thank you. You are told to pray. Thank you, sister. God bless you. God bless you. You and your family, your ministry. Thank you, sister. Amen.
2: Amen, amen. Thank you. God bless you, sister.
0: Amen. ஆமீன் ஆமீன். தங்களை ஏறெடுப்போம் முத்தாசிரியர் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். இதனால நாங்கள் தங்களை ஏறெடுப்போம். என்னோட ஒரு மனப்படுங்கள். ஞாயிறு ஜப குறிப்பான இந்த காலை வறட்சியினை கத்தர் சரிப்பாக்க வேண்டும். இந்த வறட்சியின் காரணமாக சிறியவர் பலவீனத்தோடு இருக்கிறார்கள், வியாதியோடு இருக்கிறார்கள். அவர்களை கத்தர் சுகம் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜபிப்போம். ஒரு மனப்பட்டவர்களாய் ஜபிப்போம். என்னோட சேர்ந்து இணைந்து ஜபிங்க. நாங்கள் ஒரு நன்றி தாப்பினே, நன்றி அப்பா, இந்த வேலைக்காக நன்றி, நன்றி, நன்றி. தங்கள் ஏறெடுப்போம் என்ற திறப்பின் வாசகங்களுக்காக தந்திருந்த நேரத்துக்காக சோஸ்ரம் சோஸ்ரம் சிறு கூட்டமாகவும் நோக்கி பார்க்கிறோம் கதாவை. இந்த நாளிலும் அப்பாங்கள் எனக்கு ஒத்தாசுரம் பருவத்துக்கு நேராவே என் கண்களை ஏறெடுக்கிறேன். பணத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசம் வரும் அந்த விசுவாசத்தோடப்பா என்னால் இந்த காலை மாற்றங்கள், இந்த வறட்சி, அந்த வறட்சியினால் வர்ற பலவீனங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றும்படியா இவருடைய கரத்தை ஒப்புவிக்கிறப்பா. இவருடைய திருக்கரத்துக்குள்ள தருகிறன் கத்தாவே. நானே இந்த தரியாய கத்தரன்னு சொன்ன கத்தர் நீங்கப்பா. இந்த நாளிலும் கத்தாவி இந்த வறட்சியோட சளிப்பாக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா காற்றையும் காண மாட்டேன், மழையையும் காண மாட்டேன், உந்தன் வாய்க்கால் நிரப்பப்படும் என்று சொன்ன நிலவாதபடி இந்த காலை மாற்றங்கள் ஆண்டவர் பெரும் பாதிப்புகளை கொண்டு வந்து உதாரணப்படிக்கு என் தகப்பனே காலங்கள சமயம் அறிந்தவர் நீங்கப்பா. உனக்கு மேலே இங்க ஒன்றுமே இல்லப்பா. தகப்பனே உருவாத்த சொல்லுங்கப்பா. நீங்க சொன்ன கட்டளை அழுக்கவே அப்பா. நானும் இந்த காலங்களை சீர்படுத்த செபிக்கிறோம் ஆண்டவர். காலங்களை சரிப்படுத்த சீரான காலையை தந்து அப்பாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதபடி செபிக்கிறோம் நாம. வெளிப்படுகிறார் கத்தா. வெளியில போக முடியாத எச்சரிப்பு பெற்று விட்டுக்குள்ளே முடங்கின சூழ்நிலைக்குள்ள இருக்கிறார்கள். எல்லா சூழ்நிலைக்கா நீர் பெரியவராய் இருக்கிறீர். நீரையோ கண்ணோக்கி பார்க்கணும் செபிக்கவும் ஆண்டு அப்போ நாள் இந்த காலை மாற்றத்தால் பலவீனத்தோடு ஒவ்வொருவருக்கும் செவிக்குவோம் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீர் தொடுவீராக நாளைகளாகப்பட்டு கரந்தானி வைக்கப்படுத்துவர்கள் மீது உச்சவர் நாடி நரம்பையும் நரம்புகளை பாயட்டும் ஆண்டவர் அப்பாசப்பா இந்த நாளிலும் ஆண்டவர் அரசின் தாக்கங்களை சுத்தவேங்க ஆண்டவர் தாக்கங்களை பெற்று போடுங்க ஆண்டவர் என் கீழ் உனக்கு போதும் பூரணமாய் விளங்கும் சொன்ன வார்த்தை அனுப்பூர்வமாய் வார்த்தை அனுப்பி குணமாக்கி அளவுக்கு தப்பு வைக்கிற சாப்பிட ஒப்பு கொடுக்கூடாது எந்த தொற்று காய்ச்சாலும் எந்த தொற்று கிருமியாலும்வரே நீங்க தொட்டு விடுவாரா நீங்க தூரப்படுத்துங்க ஆண்டவர் நிறைய பேசுவோம் ஆண்டவர் காய்ச்சலும் சளிகளோடு வகையா தொண்ட நோவலோடு அப்ப உறட்சியான இருமல்களோடு போராடிக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் செவிக்கிறோம் ஐயா விடுதலையாக்கி சுகத்தை கொடுத்து நடத்தவனுமா செவிக்கிறோம் என்னாலும் கர்ணாசுக்கா செவிக்கிறோம் சௌரிக்கு நல்ல சுகத்தை கட்டளை இடுவீரான் இந்த விலைகளும் நாமத்தினால ஜபங்கிறனப்பா இன்னும் யாரெல்லாம் விளவினத்தோடு இருக்கிறார்களோ நீர் காண்கிற தெய்வ மாட்டவர் சுகம் உண்டாவத விடுதலை உண்டாவத வியானவரே உடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஐயா நாளிலும் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்தும் கருத்தில் ஒப்பு வைக்கிறோம் தகப்பனே இன்னும் கத்தாவே ஐயா கொடிய நோய்களோடு பாதிக்கப்பட்டு ஒவ்வொருவதற்காக செவிக்கிறோம் கேன்சர் வியாதியை கேன்சர் பண்ணி செவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால மூளையில கேன்சர் வயிற்று போய் கேன்சர் கர்த்தத்துல கேன்சர் ஆண்டவர் நாவில கேன்சர் ஆண்டவர் அப்பா தொண்டையில கேன்சர் ஆண்டவர் எத்தனையோ உறுப்புகள் பாதிக்கப்பட்டு வேதனையோடு கண்ணீர் எதிர்மறை விளைவுகளும் செய்யப்பட்டு விட்டால் சுகப்படுத்தும் மறுசுத்தரே மகிமை ராஜாவே மரணத்தை ஜெயித்தவரே சாவுக்கு எதுவான சரணங்களை உயிர்ப்பிக்கிற தெய்வமே இறங்க மாட்டவர் விடுதலை ஆக்க மாட்டவர் ஐயா வைத்தியசாலையில ஒப்பு கொடுக்க மாட்டவர் ஐயா பொருட்படுங்க ராஜா அந்த வைத்தியசாலையில காலையே கட்டும் நம்முடைய வல்லமை தான் வல்லமை அனுப்பவே மாட்டவரே எசப்பா இது மனுஷனால கூட தேவனால எல்லாம் கூட செய்யுங்கப்பா கட்டிகளை பிடிங்க ரீரோம் இயேசுவின் நாமத்தினால் கிருமிகளை அக்கினா சுட்டெறிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் வல்லத்தினால மெல்ல வராக்கிறோம் அல்ல என்னுடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி வல்லமை பாய்ந்து செல்வதா இயேசுவின் நாமத்தில் விடுதலை பேசுகிறோம் பிள்ளைகளுக்காய் செவிக்க உயிர்ப்பிப்பிடும் அந்த கிட்னி வல்லமை உச்சு மாண்டவர் அப்பா பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தொட்டுவீராக அற்புதம் செய்யுங்கப்பா அற்புதம் செய்யுங்கப்பா அஸ்மா வியாதியோடு போன பிள்ளைகளுக்கு விடுதலை கண்டிருங்க ஆண்டவர் நீங்க கொடுத்த ஜீவ சுவாசம் நாலு விடுதலை பேசுறோம் அப்பா உடனே இப்ப கிடக்குற பிள்ளைகள நிவரம் பண்ணுங்க ஆண்டவரே அப்பா உடைய கல்லமைக்கு முன்னால் எதுவுமே இல்லப்பா அற்புதரே ஒப்புக்களை செவிக்கிறோம் ஒப்புக்களை செவிக்கிறோம் உடைய தள்ளுமையான சுகம் ஆனோம் இருக்கு நாளிலும் ஒப்புக்கொடுக்கிறோம் கேட்டா இந்த மூலம் முடுக்க டாக்டரால கைவிடப்பட்டு மருந்துகளை தடுக்கப்பட்டு அப்பா வாங்கி தவிக்கிறார்களும் நீங்க அவர்களுக்கு பலம் கொடுங்க தத்துவம் கொடுங்க விடுதலை கொடுங்க பரிபூர்ண சுகத்தை கொடுங்க சாட்சியின் பார்த்து நிறுத்துங்க உங்களுடைய நாம மயமப்படுவதா இயேசுவின் நாமத்தை செவிக்கிறோம் ஆண்டவர் ஐயா சாம நோய்கள் பாவ நோய்களை இயேசுவின் நாமத்தில் விடுதலை பேசுறோம் விடுதலை உண்டாவது கட்டளை இடுகிறோம் இயேசுவின் அப்பா நீ உருவத்தை சொல்லுங்க நாலு விடுதலை உண்டாவதா இயேசுவின் நாமத்தினால் கட்டுகள் யாவு கட்டவழ்ந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால கட்டளை என் தகப்பனே எழுந்தரும் எழுந்தரும் எதிரி கையோட்டாலையும் ஆண்டவர் உடைய வல்ல கரம் தாங்கி நடுத்தட்டுமை உடம்புடைய கண்ணீர்களை கழிப்பாய் மாற்று மாட்டோம் ஒடுங்க ஆவிப்பா துதியினுடைய பார்ப்பிலாக துயரத்துக்கு பதில் ஆனந்த தைலத்தை ஒற்றுமிலாக விடுதலை நாயகம் விடுதலையாக்கி வெளிச்சத்துக்களை கொண்டு வாங்க நீங்க அப்படியாக செய்ய போறீங்கப்பா. அந்த கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துறேன். நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கும், விடுதலையா குறைச்சி போய் கொடுக்கும், நல்ல சுகபலத்தோடு வாழ வையும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தை கழும்

0: நன்றி. அவளை ஆயா குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க ரத்தத்தால் மூடி பாதுகாத்துருங்க. அதே போல ரஞ்சனி சிஸ்டருக்கா நன்றி செலுத்துறோம். என் குடும்பத்தை ஊழியங்களையும் ஆசீர்வித்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. அடியாளும் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக சோசரும். அடியாளின் குடும்பத்தை ஊழியங்களையும் ஆசீர்வித்து பழகி பெற செய்வீராக. உடல் ரத்தத்தால் மூடுவீராக. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இம்மட்டு நடத்தின விநேசருக்கு நன்றி. தொடர்ந்து மீதியான பகுதிகளை நம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எல்லா கவலோடும் எல்லாரையும் நன்றி செலுத்தி ஒப்புக்கொடி செபிக்கிறேன். செபத்தைக்காலும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி டாலி சிஸ்டர், நன்றி ரஞ்சனி சிஸ்டர். ஆமேன் கத்தர் ராமி உங்களை எங்கள் குடும்பத்தை உள்ளங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி. நாங்கள் இணைந்திருப்பது சங்கம் வானொலித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பு. சரியா 11:08. நாங்கள் இதுவரை நேரமும் ஆரம்பிச்சோம். பாடல் தாசிவரம் பருவத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்தோம். அப்படியாக கத்தர் வழி நடத்தினார். அந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோட கடந்து செல்ல போறோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் முதலாவது உங்களோடு சிஸ்டர் இணைப்பில் இருக்கிறாக. சகோதரி அழைத்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். கத்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படியாக நீங்களும் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க, சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிற உங்களை கத்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம் சிஸ்டர், எடுத்து வாருங்கள்.
1: ஆமேன், ஆமேன். ஜபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே, நன்றியோடு உமை துதிக்கிறோம். ஆவியானவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் இரட்சகரே, உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பாவங்களிலிருந்து விடுதலை செய்தவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல நேசரே, உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை தேடி வந்து நேசிக்கிற நல்ல நேசரே, எங்கள் மீது எப்பொழுதும் ஆண்டவரே நல்ல அபிப்பிராயத்தை வைத்திருக்கிறவரே, எங்களை நம்புகிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இதோ அப்பா, இந்த வேலையிலையும் ஆண்டவரே ஒருமனப்பட்ட ஜனமாய் ஆண்டவரே நீங்க செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதோ உங்களுடைய குமாரனுடைய சரீரத்தை ஆண்டவரே, அவருடைய அங்க மகத்துவங்களை நாங்கள் தியானிக்கிற பொழுது அப்பா, இதோ இன்னும் ஆண்டவரே உமை நேசிக்கிற அன்பு ஆண்டவரே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரே அன்பு கூறத்தக்கதான தேவ கிருபை எங்களுக்கு வேண்டுமாய் கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற நன்மையானத கண்ணை ஆண்டவரே காணுகிற கண்களை எங்களுக்கு திறந்தரலோ ராஜா. ஆண்டவரே, நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி, நன்றி தகப்பனே. இதோ ஆண்டவரே ஏசப்பா, இதோ ஆண்டவரே எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் நாங்க ஒவ்வொரு நாளும் உங்களை காணணும் அப்பா. இதோ நாங்க வேதாகமத்துல பார்க்கிற ஆண்டவரே அந்த சீடர்கள், எர்மாவு சீடர்களோ ஆண்டவரே, மரியாளோ ஆண்டவரே, இதோ அந்த இடத்திற்கு வந்தும் இயேசு நீங்க அவங்களோடு நடக்கிற பொழுதும் அவர்கள் காணாது இருந்தார்களே. அப்படிப்பட்ட ஆண்டவரே குருட்டாட்டமான கண்கள் எங்களிடத்துல இல்லாத படிக்கு ஆண்டவரே தேவனே, நீங்க எங்களோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே இருக்கிறத நாங்க உணரத்தக்கதான தேவ கிருப ஆண்டவரே, எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டுமாய் கேட்கிறோம். ஆண்டவரே, மந்த புத்தி உள்ளவர்களே என்று நீர் அவர்களை கண்டித்தீரே ஆண்டவரே. இதோ அவர்கள் ஆண்டவரே விசுவாசம் இல்லாத சந்ததியை இருதயத்திலே ஆண்டவரே கடினத்தோடு கூட இருக்கிறவர்களே என்று சொன்னீங்களப்பா. இதோ எங்களை ஆண்டவரே அதட்டுனீங்களே அந்த சீடர்களை. இதோ அதே போல இன்றைக்கு இந்த வேளையில எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல மந்தமாய் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல எங்களுடைய கண்கள் குருடாய் இருக்கிறதோ, அந்த இடத்திலெல்லாம் உங்களுடைய மன்னாவினாலே இன்றைக்கு எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். உமை நேசிக்கிற நேசம் எங்களிடத்துல அதிகமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய இந்த சுயத்தை சார்ந்து வாழுகிற வாழ்க்கையில இருந்து ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஏசப்பா, இந்த ஆண்டவரே எங்களுடைய சுயத்து சுயம் சுய நீதி ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிற பெருமையான காரியங்கள், உம்மை முதன்மைப்படுத்தாத காரியங்கள், உம்மை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் எடுத்து போட்ட ஐயா ஆண்டவரே. இன்றைக்கு அப்பா எங்களுக்கு ஒரு விடுதலை வரட்டும், ஒரு வெளிச்சம் வரட்டும் ஆண்டவரே. உங்களுடைய குமாரனுடைய சரீரத்தை நாங்க தியானிக்கிற பொழுது இன்னும் இன்னுமாய் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஆண்டவரே வெளிச்சம் உண்டாகட்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். துதிகண்ண மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இன்றைக்கு

0: எங்களுக்கு நீங்க ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் எங்களை கொடுத்திருக்கிறதே, இதோ நாங்கள் பரிசுத்தமாகும்படியாய் அப்பா இன்னும் இன்னுமாய் நாங்க உங்க கிட்ட சேரும்படியா எங்களை உங்களுடைய இமேஜ்ல ஆண்டவரே எங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறீங்களே, எங்களுடைய சுபாவங்களை நீங்க மாற்றிக்கொண்டே இருக்கீங்களே, அதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே எங்களுக்குள்ளே தாழ்மையுள்ளாவியை நீர் கொடுத்து கொண்டு இருக்கிறீரே, அதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே இதோ ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள நீங்க ஜீவனை கொடுக்கிற பொழுது எங்களுக்குள்ளே ஒரு மரணம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறத ஆண்டவரே, எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்து கொண்டே இருக்கிறத ஆண்டவரே, எல்லாவற்றிலிருந்தும் ஒரு ஆண்டவரே ஒரு பற்றிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது, அதற்காக நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதோ ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆத்மாவில ஆண்டவரே ஒரு இலகுவாக்கி கொண்டே இருக்கிறீரப்பா ஆண்டவரே, உங்களை பார்க்கிற நோக்கத்தை எங்களுக்கு வேற மாதிரி எங்களுக்கு கொடுக்கறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ உங்கள் நேசத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் அப்பா இதோ எங்களோ இருக்கிறவர்களுக்கு ஒரு வெளிச்சமாய் ஆண்டவரே, ஒரு உப்பாய் ஆண்டவரே, மலைமேல் உள்ள பட்டணமாய் இருக்கும்படியா எங்கள் வாழ்க்கையை நீர் வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனை கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இதோ உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஆளும்படியாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ எங்களுக்கு ஆண்டவரே கிருபையின் பரிபூரணத்தினாலும் நீதியின் ஈவினாலும் ஆண்டவரே நாங்களை ஆளுகிற ஒரு கூட்டமாய் ராஜரீக கூட்டமாய் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே துதிகன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆண்டவரே உமக்கே செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து ஆத்தும ஈஸ்வரின் அங்க மகத்துவம் என்கிற புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டு வருகிறோம். இது சாமுவேல் பவுல் ஐயரால் மொழியாக்கம் செய்யப்பட்ட இந்த புஸ்தகத்தை நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். இதிலே மொத்தம் 28 பகுதிகள் இருக்கிறது. சோ நம்ம இதுவரை 3 பகுதிகளை நாம் வாசித்து இருக்கிறோம். இந்த 3 பகுதிகளிலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆத்துமனேஸ்வருடைய காலை நாம் குறித்து தியானித்திருக்கிறோம். முதலாவதாக நாம் அவருடைய பாதம், அவருடைய கால் வந்து பஞ்சு போல் இருக்கும், அது பிணியாளிகளின் வைத்தியசாலை, அது பிணி நீக்கினவர்களின் பள்ளிக்கூடம் என்றும் நாம் பார்த்தோம். இரண்டாவதாக அது விசுவாசியின் தெய்வீக சொரூபம், அது பாவியின் புஷ்ப கொத்து, அதனுள் சகலமும் அடக்கம் என்று பார்த்தோம். மூன்றாவதாக ஆத்மநேசருடைய கால் ஜலமும் தரை, அது நன்மை செய்ய சுற்றினது, அதில் ஆணிகள் கடாவப்பட்டது என்றும் நாம் பார்த்தோம். இந்த கால்களிலே நாம் தஞ்சமடைகிற பொழுது பிணி ஆளிகளை குணப்படுத்துகிற வல்லமை, நம்மளுக்கு எதிராய் வருகிற எல்லாவற்றையும் அடக்கி போடுகிற ஒரு விசுவாசத்தை அவருடைய பாதத்திலே நாம் சரணாகதி அடைகிற பொழுது நம்மளுக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்தோம். இன்றைய நாளும் நாம் தியானம் 4 ஆத்மநேசருடைய கால் எலும்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அது முறிக்கப்படவில்லை, சிலுவையில் அறையப்பட்ட உடலே உயிரடைந்தது, அது தேவனுக்கும் மனுஷருக்கும் உள்ள ஐக்கியத்துக்கு அடையாளம். இந்த கால் எலும்புல என்ன நடந்தது, அந்த கால் எலும்பை நாம் குறித்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த தியானத்திற்கு செல்வதற்கு முன்பதாக நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னால், இந்த புஸ்தகத்திலே இருக்கிற ஒரு முன்னுரை, ஒரு அதுல நிறைய இருக்கிறது, ஆனா நான் அதுல ஒரு சிறு பகுதிய வாசித்து விட்டு நாம் அந்த ஆத்மநேசருடைய தியானத்துக்கு நாம் போகலாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை, இன்னும் ஒரு 20 நிமிஷம் அதுல நான் இந்த வாசிக்கிற பொழுது கொஞ்சம் கண்களை மூடி எல்லாவற்றையும் மறந்து என்னோடு கூட இந்த புஸ்தகத்தை வாசிக்கிற பொழுது நீங்களும் வாசிக்கும்படியாக இந்த புஸ்தகத்தை நீங்க கேளுங்க. கர்த்தரோடு கூட ஒரு ஐக்கியம் உண்டாகும், ஒரு என்ன சொல்கிறது, மறுபடியும் அவரோடு கூட மீள உங்களுடைய உறவுகளை ஒரு புதுப்பிக்கிற ஒரு புதுப்பித்தல். எப்படி நாம் ஒரு நமக்கு இன்னொருவருக்கும் நமக்கும் ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு சொன்னா நம்ம அவங்களோட உட்கார்ந்து நம்ம பேசி அவங்களோட ஒரு ஐக்கியம் உண்டாகுவதை போல இந்த நேரம் இன்னைக்கு நீங்க எவ்வளவு பிரச்சனைகளோடு இருந்தாலும் கூட, மன வலிகளோடு வேதனைகளோடு இருந்தாலும் கூட, இந்த ஒரு 20 நிமிஷம் நான் தேவனை தியானிக்க போகிறேன். நீங்க என்ன செய்கிற வேலைகளை விட்டு இந்த ஒரு 20 நிமிஷம் என்னோடு கூட பயணியுங்கள். தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை அவர் உங்களோடு இருக்கிறத நீங்க உணரும்படியாய் தேவனுடைய அபிஷேகம் இன்றைக்கு உண்டாகும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் அதை பெற்றுக்கொள்ள தயாராக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். முகவுரை: என் உடன் பாவியே, நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட விரும்பினால் அந்நிமிடமே உன் இரட்சகராகிய இயேசுவை ஆவியின் பிரகாரமாய் விசுவாச கண்ணினால் மாத்திரமல்ல மாம்ச பிரகாரமாய் சரீர கண்ணினாலும் பார்க்க அவா உண்டாகும். அல்லேலூயா. அந்த ஆசையை ஒருவாறு தீர்க்கலாம் என்ற இந்த தியானத்தை எழுதலானேன். நமது இரட்சகருடைய திருச்சரீர உறுப்புகளை பற்றி 4 சுவிசேஷகரும் வெளிப்படையாயும் நேராயும் எழுதிய பல குறிப்புகளை ஆராய்ந்து பாதம் முதல் உச்சி வரையும் ஒரு கோவையாய் இப்புத்தகத்தில் அமைத்திருக்கிறேன். இதை நீ கவனமாயும் கிரமமாயும் வாசிப்பாயானால் உனக்காக மானிட தேகமெடுத்த இயேசுவின் உடலின் சாயலை ஒருவாறு தெளிவாய் அறிந்து கொள்வாய் என்று எனக்கு நம்பிக்கை உண்டு. இது நடங்கிய ஒவ்வொரு பாகமும் வேதம், போதனை, தியானம், ஜபம், துதி ஆகிய பஞ்சாமிரதம் உள்ளதாய் இருக்கிறது. அங்கங்கே நீ உன் இருதயத்தை உயர்த்தவும் தாழ்த்தவும் உன் இருதயத்தில் உணரவும் மகிழவுமான பல பரவசங்கள், சாஷ்டாங்கம், நமஸ்காரம், மௌன தியானங்கள் ஆகிய இவைகளும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீர உறுப்புகளும் அவ்வுறுப்புகளின் மகத்துவங்களும் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி இதில் காட்டப்பட்டிருக்கிறபடியால் இதற்கு ஆத்துமனேசரின் அங்கம் மகத்துவம் என்று பெயர் சூட்டினேன். ஆமேன். இயேசுவின் சரீர உறுப்புகளை பற்றி தியான ஆராய்ச்சி சரீர ரூபத்தோடு சஞ்சரித்த தேவனை மாம்ச கண்களுக்கும் புலன்களுக்கும் மங்களாவாது காட்டும் என்பது மெய். ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாம் தியானத்திற்கு செல்லலாம். தியானம் 4, ஆத்துமநேசரின் காலெலும்பு. அவர்கள் இயேசுவனிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். போதனை: ஆத்துமநேசரின் எலும்புகளை குறித்து 3 குறிப்புகளை புதிய ஏற்பாட்டில் காண்கிறோம். இரட்சகரின் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. இதில் ஒரு பெரிய விசேஷம் இருக்கிறது என்பதை சமஸ்த உலகமும் அறியும்படி பரிசுத்த யோவான் அதை ஒரு தீர்க்க தரிசன வாசகத்தால் உறுதிப்படுத்துகிறார். அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படவில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது என்று சொல்லுகிறார். இதனாலே தற்செயலாக இயேசுவின் கால் விட்டுவிடப்படாமல் தேவ தீர்மானமாய் விட்டுவிடப்பட்டிருக்கிறது என்று அறிகிறோம். பூர்வ பஸ்கா ஆட்டின் சட்டம் கிறிஸ்துவாகிய நம்முடைய பஸ்காவில் முடிவு பெறும்படி தேவன் திருவுளமானார். சாதாரண உலகத்திற்கு இது விளங்காது. உலகத்தின் தற்செயல் தேவனின் தீர்மானம் என்று இந்த விஷயத்தில் சொல்ல வேண்டும். இயேசு பாடுபட்ட திருமேனியோடுதான் 3 எழுந்திருந்தார். சிலர் சொல்லிக் கொண்டபடி அவர் மாயா தோற்றமான உடலை தமது அவதார காலத்தில் தரித்திருக்கவும் இல்லை. உயிர்த்தெழுந்த பின்பு ஆவேசமாய் மாத்திரம் இருக்கவும் இல்லை. மூன்று, இயேசுவின் எலும்புகள் தேவனுக்கும் மனுஷருக்கும் உள்ள நீங்காத ஐக்கியத்துக்கு அடையாளமாக இருந்ததால் சிமியோன் இரட்சகரை ஒரு அடையாள புருஷன் என்று சொல்லுகிறார். ஒரு காலத்தில் யாக்கோபின் ஏணி வானத்தையும் பூமியையும் ஒன்றுபடுத்திற்று. இயேசுவின் திருமேனி தேவனையும் மனுஷனையும் அவருடைய மனுஷீக சரீரத்தால் ஒன்றுபடுத்திற்று. தியானம். ஆத்மாவே, உன் இரட்சகரின் எலும்புகள் சிலுவையில் முறிக்கப்படாததினாலே அவர் உனக்கு பஸ்கா ஆடாக விளங்கினார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டி அவரே. யூதருக்கு வருடத்திற்கு ஒரு முறை பஸ்கா வரும், உனக்கோ எந்நேரமும் பஸ்கா பண்டிகைதான். உன் இரட்சகருடைய பாடுகளை உன்னுடைய பாவங்களை பற்றிய உத்தம மனஸ்தாபத்தோடு நினைவு கூறும் போதெல்லாம் நீ பஸ்காவை ஆசரித்து வருகிறாய். உனக்கு இரட்சகர் முழு பஸ்காவாக விளங்குகிறார். மீண்டும் வாசிக்கிறேன். ஆத்மாவே, உன் இரட்சகரின் எலும்புகள் சிலுவையில் முறிக்கப்படாததினாலே அவர் உனக்கு பஸ்கா ஆடாக விளங்குகிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டி அவரே. யூதருக்கு வருடத்திற்கு ஒரு முறை பஸ்கா வரும், உனக்கோ எந்நேரமும் பஸ்கா பண்டிகைதான். உன் இரட்சகருடைய பாடுகளை உன்னுடைய பாவங்களை பற்றிய உத்தம மனஸ்தாபத்தோடு நினைவு கூறும் போதெல்லாம் நீ பஸ்காவை ஆசரித்து வருகிறாய். உனக்கு இரட்சகர் முழு பஸ்காவாக விளங்குகிறார். ஆ, என் இரட்சகருடைய கால்கள் சத்துருக்கள் நினைத்தபடி முறிக்கப்பட்டது மெய்யானால் கிறிஸ்து மார்க்கத்துக்கு எவ்வளவு நிந்தையாகும். அவர் ஆகாயத்தில் தொங்கி மாண்டதே அவதூறுக்கு ஏதுவாயிருந்தால் இது அதிலும் அதிகமாயிருக்கும் அல்லவா? உலகத்தின் மக்கள் அங்கவீனமுள்ள தேவர்களை கும்பிடுகிறார்கள். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு தேவனை வணங்குகிறோம் என்று எங்களை பழிக்காதபடி நீர் உமது திருக்குமாரனின் கால்களை முறிக்கவில்லையாக்கும். அருமை இரட்சகா, இதோ சிலுவையண்டை வருகிறேன். அருமை இரட்சகா, இதோ சிலுவையண்டை வருகிறேன். உமது பக்கத்தில் தொங்கும் இருவரும் முடமானார்கள். நீர் பூரண புருஷனாய் விளங்குகிறீர். சத்துருக்கள் குற்றவாளிகளில் உம்மை பிரதானமானவராக்கும்படி நடுவில் அறைந்தார்கள். இப்பொழுது அவர்களே மற்றிருவருடைய கால்களை முறித்து உம்மை முறியாமல் விட்டு நீர் அவர்களோடு சேர்ந்தவர் அல்ல என்பதை நிலைநாட்டுகிறார்கள். கால் முறிக்கப்பட்ட இருவரில் ஒருவன் உம் அண்டைக்கு மனம் திருமண உத்தமனாய் இருந்த போதிலும் நீர் அவனுக்கு சமமானவர் அல்ல என்று உலகத்திற்கு விளங்கும்படி உமது கால்கள் முறிக்கப்படவில்லை போலும். உம்முடைய திருக்காலை தரிக்கும்படி சத்துருக்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் ஆயுதங்கள் தங்கள் தலைகளை உம்முடைய பாதங்களுக்கு விரோதமாய் எழும்ப தேவன் இடம் கொடுக்கவில்லை. ஆபிரகாம் ஈசாக்கின் தலையை வெட்ட போகும் போது தேவதூதன் வந்து தடுத்தான். கிறிஸ்துவின் மரணமோ சத்துருக்களுடைய ஆயுதங்களை கீழே போடவும் அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்ற தீர்க்க தரிசனத்தை கூறவும் ஒரு தூதனை போல விளங்கிற்று என்று சொல்லலாம். சிலுவையில் தொங்குகிறவர்களின் கால் எலும்புகளை முறிக்கி வந்த ஆட்கள் முதலாவது கிறிஸ்துவை தொடாமல் மற்ற இருவருடைய கால்களையும் முறித்து போட்டு கடைசியாக வந்த காரணம் என்ன என்று என் ஆத்துமா கேட்கிறது. அதற்கு என் ஆவி சொல்லுகிற உத்தரவு என்னவென்றால் கால் முறிக்கப்பட்டால் விலா குத்தப்படாது. அப்பொழுது இரண்டு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் போம். கால் முறிக்கப்படாவிட்டால் விலா குத்தப்படும். அப்பொழுது இரண்டு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுகின்றன என்கிறது. ஆ பிதாவே, பக்தரின் தலைமயிர் முதலாய் உமது சித்தமில்லாமல் தரையிலே விழக்கூடாதே. உமது திருக்குமாரனின் கால் கீழே விழுமா? பரலோகத்தின் வீதிகளில் நடந்து திரிந்த தூதர் சேனையின் சிரசுகள் எல்லாம் வணங்கும் கால்களை நீர் இகழ்ச்சிக்கு ஒப்பு கொடுக்க மாட்டீர். என் அருமை இரட்சக, நீர் பாடுபட்ட திருமேனியோடு எழுந்திருந்தீர். உம்முடைய உயிர்த்தெழுதலை மறுக்கிறவர்கள் எல்லோருக்கும் நீர் இன்றைக்கும் உமது மாமசமும் எலும்புகளும் உள்ள உயிர்த்தெழுந்த உடலை காட்டுகிறது போல் இருக்கிறது. ஆண்டவரே, உமது மார்க்க விரோதிகள் எல்லோரும் உமது உயிர்த்தெழுதலையே ஆட்சேபிக்க பார்க்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அதை விசுவாசிக்கும்படி உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர்கள் இருதயத்தில் உணர்த்தி அருளும். ஆத்துமனேஸ்வரே, இன்னும் உமது எலும்பில் ஒரு ரகசியத்தை காண்கிறேன். உமக்கும் எங்களுக்கும் ஒரு நீங்காத ஐக்கியத்திற்கும் இது அடையாளமாய் இருக்கிறது. நீர் எங்களுக்கு அடையாள கர்த்தருமாய் இருக்கிறீர். எங்களையும் உம்மையும் உமது மனுஷீக சரீரத்தால் ஒன்றாக்கி விட்டீர்கள். அல்லேலூயா. எங்களையும் நீர் எங்களுக்கு அடையாள கர்த்தருமாய் இருக்கிறீர். எங்களையும் உம்மையும் உமது மனுஷீக சரீரத்தால் ஒன்றாக்கி விட்டீர். நீர் தலையும் நாங்கள் அவயமாய் இருக்கிறோம் என்கிற ரகசியத்தை தேவனாகிய நீர் அவதாரம் எடுத்த சரீரத்தால் வெளிப்படுத்துகிறீர். இந்த ஐக்கியத்தை அறிந்தவன் ஞானி. இதை அனுஷ்டிக்கிறவனே சரியான யோகி. இந்த ஐக்கியத்தை அனுபவிக்கிறவனே பக்தன். நீசப்பாவியே, உனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை கண்டாயா? நீ தேவகுமாரனுடைய சரீரத்தின் அவயமாகவும் அவருடைய மாம்சத்துக்கு எலும்புகளுக்கும் உரியவனமாய் இருக்கிறீர். இதைவிட உனக்கு என்ன மேலான அந்தஸ்து வேண்டும் அப்பா சொல்லு. நீசப்பாவியே, உனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை கண்டாயா? நீ தேவகுமாரனுடைய சரீரத்தின் அவயமாயும் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவனாயும் இருக்கிறாய். இதைவிட உனக்கு என்ன மேலான அந்தஸ்து வேண்டும் அப்பா சொல்லு. எனக்குள் என்னை போலும் மலருக்குள் மனம் போலும் உப்புக்குள் சாரம் போலும் நீ தேவனோடு அந்யுனியத்திலுமாய் இருக்கிறதிலும் மேலான பாக்கியம் ஒன்று உண்டானால் சொல்லு. பரவசம். இயேசுவே, தேவ தூதர்களுக்குள்ளே அடிக்கடி ஒரு பேச்சு நடக்கிறதை என் காது கேட்கிறது. அதோடு பாதாள லோகத்து பூதகணங்களுக்குள்ளும் விசேஷமாய் ஒரு பேச்சு நடக்கிறதை என் காது கேட்கிறது. இயேசு, அது என்ன பேச்சப்பா? பாவி, தேவ தூதர் கூடி ஆதாமின் மக்களுக்கு கிடைத்திருக்கிற வாழ்வை கண்டாயா? அவர்கள் தங்கள் சிருஷ்டிகரோடு எவ்வளவு பலமாய் ஒட்டப்பட்டு போனார்கள் பாருங்கள். நாம் தேவ தூதராயிராமல் மனுஷராய் இருந்தோமானால் நன்றாய் இருக்குமே என்று ஏங்கி தங்கள் ஏக்கத்தின் முடிவிலே இந்த சிலாக்கியங்களை எந்த சிருஷ்டிக்கும் செய்ததில்லை என்று சொல்லுகிறார்கள். பூத கணங்களோ தங்கள் பற்களை கடித்து கொண்டு இவ்வளவு பெரிய தயவு மனு மக்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் அறிந்திருந்தால் அவர்களை பாவிகளாய் இருக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். தூதர்களே, மனுமக்களை இவ்வளவாய் நேசித்த ஆத்துமநேசரை கீர்த்தனைகளோட புகழ்ந்து போற்றுங்கள். பூதகணங்களே, உங்கள் பற்கடிப்புகளை உங்கள் மட்டுக்கும் உங்கள் முறுமுறுப்புகளை உங்கள் பாதாள மட்டுக்கும் வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தாலும் அன்பாலும் தேவனோடு ஒட்டப்பட்ட என்னை வெட்டி போட உன்னாலும் ஆகாது, உன் தலைவனாகிய பெயல்பூசாலும் ஆகாது. ஜெபம். என் நித்திய நேசத்துக்கு பாத்திரமான இயேசு சுவாமி, அடியான் உமது காலை விசுவாசத்தால் முத்தமிடும்படி உத்தரவு தாரும். நான் தழுவி என் இருதயத்தின் மடியின் மேல் வைத்துக் கொள்ளும் போது உமது கால் எலும்புகள் பகைவரின் பட்டயத்துக்கு தப்பினதில் நீர் என் பங்கானீர். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட பஸ்காவே, உமது பழியில் எனக்கு பங்கு தாரும். என் ஆத்மா பழி பதார்த்தங்களை தின்று கொடுக்கும் தயவை அருளும். உமது பரிசுத்த எலும்புகளோடும் மாமசத்தோடும் எழுந்தருளின இயேசுவே, இந்த நேசத்தார் அனைவரையும் உமது உயிர்த்தெழுதலின் புத்திரராய் இருக்கும்படி கிருபை செய்யும். அவர்கள் எலும்பு காண மட்டும் பரிசோதிக்கிறது போல உம்மை பற்றி பூரண ஆராய்ச்சி செய்யும்படி கிருபை செய்யும். இயேசு சுவாமி, எங்கள் தேசத்தார் இன்னும் கேட்பார் பேச்சை கேட்டு கெட்டு போவானேன். இந்தியாவின் மக்கள் பரலோகத்தின் படிகளில் கும்பல் கும்பலாய் மிதித்தேறும்படி உமது உயிர்த்தெழுதலின் பலனை வருஷித்தருளும். உமது மேலுள்ள எங்கள் அந்யுனியத்தை அதிகப்படுத்தி இப்புலோகம் முழுவதையும் பரலோகம் போல் ஆக்கியருளும் சுவாமி. ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். துதி. தெய்வீக இரட்சகரும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவருமான இயேசு சுவாமிக்கு பரலோகத்திலும் பூலோகத்திலும் அனுதினமும் துதி உண்டாவதாக. ஆமேன். ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இன்றைக்கு இந்த வார்த்தையோடு கூட உங்களை ஒரு வெளிச்சத்திற்கு ஆவியானவர் கொண்டு வந்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த ஐக்கியம் தேவன் நம்முடைய தலையாகவும் அவருடைய அங்கமாயும் நாம் இருப்போம் என்று சொன்னால் இதைவிட பாக்கியம் நம்மளுக்கு வேறு என்ன வேண்டும்? இன்றைக்கு என்ன எந்த பாடுகளோடு கூட நீங்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், தேவகுமாரனுடைய சரீரத்தின் அவயமாகவும் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவனாயும் நான் இருக்கிறேன். எனக்கு எள்ளுக்குள் என்னை போலும் மலருக்குள் மனம் போலும் உப்புக்குள் சாரம் போலும் நான் தேவனோடு அந்யோன்யத்திலும் மேலான பாக்கியம் எனக்கு வேறொரு ஒன்றும் இல்லை என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் தேவனையும் என்னையும் எந்த ஒரு காரியம் பெயல் புசுவனாலே கூட என்ன பிரிக்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு எந்த ஒரு காரியம் நடந்தாலும் பிசாசனுடைய சோதனை பிசாசு செய்கிறான் என்று நாம் இலகுவாக நாம் பிசாசின் மேலே சொல்கிறோம். ஆனால் பிசாசுக்கும் கூட நம்மளை தேவனிடத்திலிருந்து பிரிப்பதற்கான அவனுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. பிரிக்க முடியாது என்கிறதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனோடு கூட இருந்தாலும் கூட தேவன் செய்கிற மகத்துவங்களையும் அவர் செய்கிற அற்புதங்களையும் வல்லமைகளையும் அறியாதிருந்த ஜனங்கள் அநேகராய் இருந்தார்கள் என்று நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு நம்முடைய கண்கள் குருட்டாட்டமாய் இருக்க கூடாது. எவ்வளவு வழிகள் நம்ம நியாயம் இல்லாம நம்ம அன்ஜஸ்டிஸா நம்ம எவ்வளவோ காரியங்களை வேதனைப்பட்டாலும் நம் பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட நாம் தேவனோ தேவன் நம்மளுக்கு செய்கிற யுத்தத்தை நாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று காணுகிற ஒரு கூட்டமாய் இருக்க வேண்டும். நாம் அமர்ந்திருந்து தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் எத்தனை விஷயத்துல அமர்ந்திருந்து நாம் அவரே யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறோம், ஆனால் யுத்தங்களை நாமே நடத்தி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு முழு நிச்சயமாய் நீங்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற காரியங்களை அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்க. அது உங்களுடைய சரீர பலவீனமாய் இருக்கலாம், உங்களுடைய குடும்ப உறவுகள்ல பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம். எல்லாவற்றையும் என்னுடைய சுய ஞானத்தினால நான் தானே செய்யணும் என்று சொல்லி நீங்க அங்கும் இங்கும் ஓடாத படிக்கு என்னால செய்ய முடியாது. உங்களை அன்றி என்னால் ஒன்றுமே செய்யக்கூடாது. யுத்தத்தை நீங்க செய்வேன்னு சொன்னீங்க, ஏசப்பா நீங்க நடத்துங்க என்று சொல்லி தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது அந்த சூப்பர் நேச்சுரல் பிளஸ்ஸிங், அதாவது தேவனுடைய கரம், அவர் அற்புத என்கிற நாமத்தை உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்யாம இருக்கவே மாட்டாரு. தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்களிலே தேவனுடைய அற்புதத்தை நீங்க ருசி பாருங்க. அப்படி அந்த தேவனுடைய கரத்தை நீங்க ருசி பார்க்கிற பொழுது பெரிய காரியங்கள் பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள அந்த விசுவாசத்தை நீங்க இன்னுமாய் வளரத்தக்கதாய் உங்களிடத்துல அது உதவி செய்யும். எனக்கு கடந்த வாரங்களிலே பார்த்தால் தேவன் அநேக அற்புதங்களை செய்தார். நானும் நான் நினைத்தால் ஆண்ட ஆண்ட ஆண்ட ஆண்டவரை குறை சொல்லி முறுமுறுத்து எல்லாம் செய்யறீங்க, மத்த அற்புதங்கள்லாம் செய்யறீங்க, ஆனா என்னுடைய வாழ்க்கையில இந்த ஹீலிங்ல ஏன் இவ்வளவு டிலே ஆகுது, எனக்கு ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க, என்னை ஏன் சோதிக்கிறீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு வந்து இதுல இருந்து எனக்கு எப்ப விடுதலை வரும் என்று நான் தேவனை கேள்வி கேட்கலாம், அல்லது தேவனுடைய ஏத்தத்திலே நான் முறுமுறுக்கலாம், தேவனிடத்திலுடைய விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா எனக்கு இந்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது நான் இரண்டு மாதிரியாக நான் யோசிக்கிறேன். ஒன்று, இந்த அற்புதங்களை செய்கிற தேவன் ஏன் எனக்கு இந்த கிட்னி காரியத்துல செய்யாம இருப்பாரா? நிச்சயமா செய்வார். இந்த அற்புதங்களை செய்கிறவர் இந்த அற்புதத்தை நிச்சயமா செய்வார். இது நான் கேட்கல, ஹீலிங் எனக்கு வேணும், ஹீலிங் வந்து தேவன் மறித்தபடியினால எனக்கு தெய்வீக சுகம்தான் வேணும்னு நான் கேட்கல. பிகாஸ் ஹி ப்ராமிஸ்ட், அவர் சொன்ன வார்த்தை, அவர் கொடுத்த வாக்கு தத்துவம், நானே பரிகாரியா இருப்பேன், எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த ஒரு வியாதியையும் உனக்கு வரப்பண்ண, இதோ நீ என்னுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறாய், இதோ வந்த பரிசுத்த வித்தினாலே நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறேன், இந்த சரீரத்துக்குள்ளே தேவனுடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை பாய்கிறபடினாலே இதோ வியாதி என்னிடத்துல இருக்க முடியாது, இந்த குற்றம் இல்லாத ரத்தத்துக்குள்ளே ஒருவரும் ஃபால்ட்டை கண்டுபிடிக்கவே முடியாது என்று சொல்லி இந்த சத்தியத்தை நாம் திரும்ப திரும்ப இந்த சத்தியத்தை நான் நம்புகிறபடினாலே, இந்த சத்தியத்திலே நிலைத்திருக்கிறபடினாலே இதுதான் நடக்கும் என்று நாம் நிச்சயமாய் நாம் நிச்சயித்து இருக்க வேண்டும். சூழ்நிலைகளை பார்த்து பிளட் டெஸ்ட்ல இப்படி இருக்கு என்னப்பா இது என்று சொல்லி நாம் பிளட் டெஸ்ட் வரும்போதெல்லாம் தேவனை கேள்வி கேட்காதபடி, பிளட் டெஸ்ட் வந்தாலும் என் தேவன், என் சரீரத்துல ஓடுகிறது தேவனுடைய ரத்தம், இந்த தேவனுடைய ரத்தம் ஓடுகிறபடினாலே இதுல குறை இருக்க முடியாது, பலவீனம் இருக்க முடியாது என்று நாம் அந்த வார்த்தையில அந்த சத்தியத்துல நிலை நிற்கிற பொழுது நம்மளை வேதனைப்படுத்த வருகிறவன், நம்மளை தடுப்பாரின்றி அடித்து கொண்டு இருக்கிறவன், ஒரு வழியாய் வந்தவன் அவன் ஏழு வழியாய் புறப்பட்டு ஓடுகிறதை நம்முடைய கண்கள் காணும், இதோ என்னுடைய சத்துருக்களை தேடியும் நாம் காணாதிருப்போம். அந்த நிச்சயம் கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளியரங்கமாகும். இன்றைக்கு இதை நான் தியானிக்கிற பொழுது எனக்குள்ளே வந்த உற்சாகம், நான் எப்படியா என்னை பார்க்க வேண்டும் என்று எனக்குள்ளே வந்த காரியம், நம்முடைய தலை இயேசு கிறிஸ்துவா இருக்குது, இந்த தலை அவராய் இருக்கிறார், அவருடைய அங்கம் நம்மா இருக்கும். அப்ப தேவன் நம்மளை விட்டு போகவே முடியாது, தேவனுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு கூட இந்த சரீரத்துல கை வலி வருதா, காலு வலி வருதா, இதெல்லாம் நீங்க யூ டோன்ட் எக்ஸப்ட் இட், நீங்க அதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வயது முதுமையினாலே வருகிறது, ஏதோ எனக்கு ஏதோ ஒரு சிம்டம் நடக்குது, எனக்கு இது நடக்க போகுது, அது நடக்க போகுது என்று சொல்லி நீங்களே அதை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள், நீங்களே அதை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். அப்போ நீங்க அதை எதிர்த்து நிக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய தேவ பலத்தை காண்பீங்க, அற்புதத்தை காண்பீங்க, அதிசயத்தை காண்பீங்க. நிச்சயம் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் விடுகிற பொழுது தேவனே உங்களுடைய கரத்தை நாம் பார்க்கணும், உங்களுடைய மகிமையை நாங்க பார்க்கணும், வேதத்துல கேட்ட அதை விட அதிசயங்கள் அற்புதங்களை எங்க வாழ்க்கையில நாம் பார்க்கணும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க, வாஞ்சிங்க. தேவனுடைய அவருடைய கரத்தை இஸ்ரவேலி ஜனங்கள் மட்டுப்படுத்தினார்கள், அப்படியாய் நீங்கள் மட்டுப்படுத்தாதபடி தேவனுடைய அதிசயத்தை நாம் பார்த்தே ஆகணும். அதுக்காக தான் இன்றைக்கு ஒரு நாள் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு நாள் உயிரோட இருக்கீங்கன்னா இட்ஸ் நாட் நீ வந்து இன்னொரு ஒரு நாள் புலம்புறதுக்கு அல்ல, எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறோம்னு சொல்லி நீங்க குன்றி குறுகி போய் இருக்கிறதற்கு அல்ல, இன்னொரு நாள் கூட்டி கொடுக்கப்பட்டது எதுக்குன்னா தேவன் செய்த மகத்துவத்தை நீங்க காணணும், அதை மத்தவங்களுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. அது ஒன்றுக்காக தான் தேவன் உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதை நீங்க டெய்லி கேளுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தம் பண்ணும்படியா என்னை அபிஷேகம் பண்ணுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில வந்து நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், அதிசயத்தை பெற்றுக்கொள்ளணும், நான் சும்மா லாசரோ உயிர்த்தெழுத்த பண்ணினது, இதோ யோர்தான்ல எப்படி பண்ணினது, இந்த பழைய இந்த வேதாக சொல்லப்பட்டிருக்கிற அற்புதத்தை எல்லாம் சொன்னது போதும் டாடி காட், என் வாழ்க்கையில நீங்க செய்கிற அனுதினமும் செய்கிற அற்புதத்தையும் அதிசயத்தையும் என் வாழ்க்கையில நான் சொல்லணும் என்று சொல்லி நீங்க கேளுங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்க்கு நீங்க நினைக்காத அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்க வாழ்க்கையில செய்வார். அவருடைய சுகமளிக்கிற வல்லமை நமக்குள்ளே ஓடுகிறது, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே ஓடுகிறபடினாலே ரோமர் 8:11 உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அநேக சாட்சிகள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களாக ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.
1: அமேன் அமேன் அமேன். நன்றி சிஸ்டர், கடுமையான வார்த்தை வெளிச்சத்தில வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். சத்தியத்தின் ஆழத்தை கேட்டுக்கொண்டீர்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தூவிருந்த அறியுங்க என்று சொன்னவர் நாங்கள் அமர்ந்திருந்து நாங்களே யுத்தம் பண்ணாம அவர் யுத்தம் பண்ணும்படியா அவர் சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியா எங்கள் சுவிகளை அவருக்கு நீராய் திறப்போம். எங்களுக்காக யுத்தத்தை அவர் செய்வார். அருமையான வார்த்தை வெளிச்சம் ஆழமான சத்தியத்தை வெளிப்படுத்தி கற்றுக் கொடுத்தவங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியங்களை கத நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்திரி சித்தமிழா நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் சமூகத்தை கூறுவோம். நன்றி சிஸ்டர். நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோட பாஸ்டர் இணைப்பில்
2: இருக்கிறார்கள்.
1: கொண்டு வந்து வார்த்தை வெளிச்சத்தை காண்போம். கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறோம். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு வார்த்தையின் வெளிச்சத்தை நம்ம கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறீர்கள். அப்படியாக வந்திருக்கிற உங்களை கத்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள் பாஸ்டர், வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கின்றோம்.
3: ஆமென். ஒரு சின்ன ஜெபத்தை ஆரம்பிப்போம். இரக்கம் கிருபையும் உள்ள பரமபிதாவே, பரம தகப்பனே, உம்முடைய நாமத்துக்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவியின் மூலமாக உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு போதித்தருளும், வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும், அதன்படி நடக்க ஆவியிலே அனலா இருக்க கிருபை செய்யும் ராஜா. அன்பரேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் வல்லமை அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நம்ம புதிய உடன்படிக்கைன்னு சொல்றோம்ல, அதை பத்தி ஒரு ரெண்டு வசனத்தை தியானிக்க போறோம். இப்ப தியானிக்க எடுத்துக்கொண்ட வசனம் வந்து 1 Timothy 2:5 பக்கையன் 286. அதே மாதிரி யோபுலையும் ஒரு வசனம் இருக்கு, அதையும் பார்க்க போறோம். அதை எடுக்கிறேன். யோபு 9:33, இங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, நானே படிக்கிறேன். அத 9:33 ஓகே. நம்ம 1 Timothy 2:5 பார்ப்போம். தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. இப்ப தேவன் ஒருவரேன்னு பார்க்க போனீங்கன்னாக்க உபாகமத்துல பார்ப்போம், 6:4 நினைக்கிறேன். ஹியரோ இஸ்ரேல், தி லார்ட் அவர் காட் இஸ் ஒன். இஸ்ரவேலை கேளுங்கள், தேவன் ஒருவரே. அத வந்து யூத மக்கள் வந்து ஷெமாம்பாங்க. ஷெமானாக்க ஹார்க்கன் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, பே அட்டென்ஷன் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இப்ப ஹார்க்கன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை பாத்தீங்கன்னாக்க கேளுங்கள், கேட்டதை மட்டும் இருக்காதீங்க, செவி கொடுங்கள் அப்படின்னாக்க கேட்டதும் நீங்க அதை பண்ணுங்க. அதுக்குதான் அந்த தான் அதோட அர்த்தம், ஷெமாங்கிற பதத்துக்கு அர்த்தம். இப்ப யூத கல்ச்சரை பார்க்க போனீங்கனாக்க, ஜீவிஷ் கல்ச்சரை பார்க்க போனீங்கன்னாக்க, பிள்ளைங்க எழுத படிக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இந்த ஷெமா சாங் சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த ஷெமா சாங் எப்படின்னாக்க, ஹீரோ இஸ்ரே, த லார்ட் அவர் காட் இஸ் ஒன். அதை வந்து எபிரேய மொழியில எப்படி வரும்னாக்க, ஷெம இஸ்ரேல் அடனாய், ஷெம இஸ்ரேல் அடனாய் எலஹீனு இந்த ரெண்டு வரியத்தான் பிள்ளைங்க முத முதல்ல படிப்பாங்க. அந்த பிள்ளைங்க வந்து அம்மா அப்பான்னு சொன்ன உடனே அவங்களுக்கு இந்த வசனம் சொல்லி கொடுத்துருவாங்க. யூத பிள்ளைகளுக்கு அவங்க ரொம்ப புத்திசாலி பிள்ளைங்க, அவங்க வந்து அதை சொல்லி சொல்லி அதிலேயே வளருவாங்க. அவங்க தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறது வந்து முக்கியமா சொல்லி கொடுப்பாங்க, அது நம்ம முதலிடம் கொடுக்கணும். அந்த தேவன் வந்து த லார்ட் அவர் காட் இஸ் ஒன், அவருக்கு வந்து பிதா குமார்னு பரிசுத்தாவின்னு விதவிதமான பரிமாணங்கள் இருந்தாலும் அவர் ஒரே கடவுள், ஒரே தேவன், தேவன் ஒருவரே. அதே மாதிரி தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. இந்த தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர்னாக்க, இப்ப தேவன் இருக்காரு, மனுஷங்க இருக்காங்க, அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு பாலம், ஒரு பிரிட்ஜ், அவதான் மத்தியஸ்தம் பண்றவர். அந்த நம்மையும் தேவனையும் இணைப்பது வந்து இயேசு கிறிஸ்துவானவர். அதைத்தான் மத்தியஸ்தர் இங்க போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல மீடியேட்டர் சொல்லுவாங்க. அப்படின்னா தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, அவர் வந்து இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசுன்னு சொல்லுவாங்க புதிய ஏற்பாட்டுல. இப்ப யோபு 9:33 பாத்தீங்கன்னாக்க, என்ன போட்டிருக்குனாக்க, எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தர் எங்களுக்கு இல்லையே. அப்ப யோபு ஏங்குறாரு, ஆண்டவரே என்னை எனக்கு கூடிய மத்தியஸ்தர் இல்லையே அப்படிங்கிறாரு. அவரு அந்த மத்தியஸ்தரை எதிர்பார்க்கிறாரு, இல்லையேன்னு ஏங்குறாரு. நமக்கு அந்த மத்தியஸ்தர்கள் இருக்காங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இல்லாத ஒரு அதிகாரம் நமக்கு இருக்கு. இதனால இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட, இயேசு கிறிஸ்து சிந்திய கல்வாரி ரத்தத்தால நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. நான் கொஞ்ச பேர்ட்ட பேசிட்டு இருக்கேன், பேசியிருக்கேன்னா என்ன ஆகுனாக்க, வாழ்க்கையில கடினமான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அவங்க வந்து யோபு புக்கை படிப்பாங்க. யோபு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், யோபு மாதிரி நடக்குதுமாங்க. இல்லை நண்பர்களே, அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. என்னாக்க, யோபுக்கு அந்த அதிகாரம், அவரு குமாரன் கிடையாது பிதாவுக்கு. நம்ம எல்லாம் குமாரர்கள், நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. இப்ப பழைய ஏற்பாட்டுல பல இடங்கள்ல பாத்திருப்பீங்க, செக்கரியால பாக்கலாம், ஜூட்ல பாக்கலாம், நிறைய இடத்துல பாக்கலாம். எப்படின்னாக்க, த லார்ட் ரிபியூக்ஸ் யூ அப்படிம்பாங்க. இப்ப வந்து ஜூட்ல பாத்தீங்கன்னாக்க, முதல் அதிகாரத்துல அந்த ஜூட் புத்தகம், இங்கிலீஷ்ல தமிழ்ல வந்து யூத புத்தகமா ஜூட், ஜூட் புத்தகத்துல பாத்தீங்கன்னாக்க, முதல் அதிகாரத்துல எப்படி போட்டிருக்குனாக்க, இந்த மோசஸோட சடலத்தை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு வாக்குவாதம் வரும்போது என்ன போட்டிருக்குனாக்க, மைக்கேல் வந்து இட்ஸ் போட்டிருக்கோம், த லார்ட் ரிபியூக்ஸ் யூ, தேவன் உன்னை ரிபியூ கடிந்து கொள்கிறார்னு போட்டிருக்கோம். அவரு கடிஞ்சு கொள்ள மாட்டாங்க. பழைய ஏற்பாடுல அந்த அதிகாரம் கிடையாது அவங்களுக்கு. நமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கனால யோபுக்கு நடந்த மாதிரி நமக்கு நடக்க முடியாது, நடக்க கூடாது. நம்ம வந்து நம்ம அதிகாரத்தை எடுத்து அந்த ரத்தத்தின் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை வச்சு நம்ம வந்து இயேசுவானவர் பண்றாருல மத்தேயு 4ல, பிசாசு வரும்பொழுது இப்படி எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிகாரத்தை பிரயோகிக்கிற மாதிரி நாமும் அதிகாரத்தை பிரயோகிக்க வேண்டும். யோபு வந்து ஏங்கின அந்த மத்தியஸ்தர் வந்து வந்துட்டாரு. அந்த மத்தியஸ்தர் வந்ததுனால நமக்கு வந்து அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், யோவான் 3:16 படிப்போம். இந்த வசனம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான வசனம். ஏன்னாக்க, நான் இந்துவா இருக்கும்போது நிறைய பேர் வந்து எனக்கு வந்து டிராக்ஸ் கொடுப்பாங்க, இந்த துண்டு பிரசுரம் கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு. அதுல நிறைய இடத்துல அது போட்டிருக்கும். அதோட நம்ம வந்து அமெரிக்காவில் நீங்க வந்து ஹோட்டலுக்கு எல்லாம் போனீங்கன்னாக்க, ஹோட்டல் தங்கி இருந்தீங்கனாக்க, அங்க வந்து கிடியன்ஸ் வந்து பைபிள் வைப்பாங்க. அந்த பைபிள்ல பாத்தீங்கன்னாக்க, அது பெட்டு கிட்ட பைபிள் வச்சிருப்பாங்க. அந்த ஹாலிடே இன்னு, இந்த மேரியட், அந்த மாதிரி இருக்க ஹோட்டல் செயின்ஸ் எல்லாம் போனீங்கன்னாக்க அந்த பைபிள் ஒன்று இருக்கும், கிடியன்ஸ் பைபிள். அதை எடுத்து படிச்சீங்கன்னாக்க, உலகத்தில் இருக்க ஒரு 20 மொழிகள்ல யோவான் 3:16 போட்டிருப்பாங்க. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் எடுத்து பார்ப்பேன். பார்த்தாக்க யோவான் 3:16 தமிழ்ல அழகா போட்டிருக்கோம். என்ன இந்த வசனத்துல இப்படி என்னதான் இருக்கு, ஏன் இப்படி கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இப்படி அந்த வசனத்தை இவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேனா. அந்த வசனத்தை மட்டும் தமிழ்ல படிப்பேனா அந்த காலத்துல. அப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் இந்த வசனத்தின் அருமை எனக்கு புரிஞ்சுது. அதை படிப்போம் நம்ம. இந்த வசனத்தை வந்து நம்ம டெய்லி தியானம் பண்ண வச்சுக்கீங்களேன், அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு, 3 பகுதியா பிரிச்சு ஒவ்வொரு பகுதியும் தியானம் பண்ணாக்க அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. அதனால இந்த வசனம் வந்து முக்கியமான வசனம், ரட்சிப்புக்கு உண்டான வசனம். இங்க வந்து அமெரிக்கால ஒரு கால்பந்து வீரர் இருந்தாரு, அவர் பேர் வந்து டிம் திபோ. அவரு வந்து இந்த மாதிரி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், எனக்கு ஆண்டவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காரு, ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபுட்பால் ஆடுறதுக்கு முன்னாடி அவர் கண் இமை இருக்கு பாத்தீங்களா, அந்த கண் இமைக்கு மேல John 3:16 எழுதியிருந்தாராம். அதை பார்த்ததும் மறுநாள் பார்த்தாக்க எல்லாரும் இன்டர்நெட்ல சர்ச் பண்றாங்க John 3:16 என்ன அப்படின்ட்டு. அவர் இந்த வசனத்தை முக்கியமான வசனமாக கருதினார். என்னக்கா, இது வந்து சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய வசனம். அதை படிப்போம் நம்ம. இப்ப பக்கையன் 127 யோவான் 3 என்னன்னாக்க பாருங்களேன், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, ஒரே பேரான குமாரன், நம்ம எல்லாம் வந்து தத்து எடுக்கப்பட்ட பிள்ளைகள், யாருக்கு, தேவனுக்கு, அடாப்டட் சில்ட்ரன் ஆஃப் காட். அவர் வந்து ஒரே பேரான குமாரன், அவர் வந்து பிதாவின் மூலமாக, மேரியின் மூலமாக வந்தவர். அவர் யாரு, இயேசு கிறிஸ்து. அவர் வந்து பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன். அது எப்படி மேரி மூலம், மேரி மூலம் வந்தாரு, எப்படி இஸ்திரி நிறுத்துங்கிறதுக்கு ஒரு தனி கதை இருக்கு, தனி இது இருக்கு, தனி ஆராய்ச்சி இருக்கு. அதை அப்புறம் அடுத்த பார்ப்போம். இப்ப வந்து ஒரே பேரான குமாரன், அவரு ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற நியமனம் அவன் கெட்டு போகாம, அப்படின்னா அழிஞ்சு போகாம, நரகத்துக்கு போகாம, நித்திய ஜீவனை அடையும்படி, எவர்லாஸ்டிங் லைஃப் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது வந்து இயேசுவின் சிலுவை மரணத்தை குறிக்கிற வசனம், பிதாவின் அன்பை குறிக்கிற வசனம். எப்படி இந்த தந்தருளி அப்படிங்கிற வசனம் என்ன சொல்லுதுனாக்க, எப்படி தந்தருளினார், ஒரு சாக்ரிஃபைஸா, ஒரு ஆஃபரிங்கா, ஒரு பிளட் சாக்ரிஃபைஸா அந்த உலகத்துக்காக கொடுத்தார். தந்தருளினார் எப்படி அருளினார், அவருடைய ரத்தத்தை, அந்த ஒரே குமாரன் ரத்தத்தை சிந்தப்பட்டது சிலுவையில. அப்படி சிந்தப்பட்டதுனாலே நம்ம எல்லாம் வந்து பிதாவுக்கு சுவீகார புத்திரர்கள், அடாப்டட் சில்ட்ரன் ஆஃப் காட்னா மாறணும். இப்ப யூத கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னாக்க, ஒரு பிதா வந்து தன்னுடைய சொந்த குமாரனை வந்து நிராகரிக்கலாம். எப்படி நிராகரிக்கலாம், டிஸ்ஓன், இங்கிலீஷ்ல வார்த்தை வந்து டிஸ்ஓன், டிஸ்ஓன்னாக்க எனக்கு இவர் குமாரன் இல்லை, என் சொத்துல அவருக்கு பங்கு கிடையாது அப்படின்னு வந்து சொந்த குமாரனுக்கு சொல்லலாம். ஆனாக்க அவர் ஒரு தத்து எடுத்திருக்காரு, ஒரு சுவீகார புத்திரன் எடுத்திருக்காரு அப்படின்னாக்க அந்த சுவீகார புத்திரனை அவர் வந்து நிராகரிக்க முடியாது. யூத கலாச்சாரம், கல்ச்சர், லா படி, யூத சட்டத்தின்படி கண்டிப்பா அவருக்கு சொத்தை கொடுத்தே ஆகணும். அப்படின்னா என்ன, ஆண்டவர் வந்து நமக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, கோ ஹேர்ஸ் வித் கிரைஸ்ட்ங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளை நம் அனைவரையும் கோ ஹேர்ஸ் வைக்கிறாரு. யாரு, பிதாவானவர். எப்படி, இவர் ஒரு பிளட் சாக்ரிஃபைஸ தந்தருளினால, அப்படி தந்து அருளினாலதான் நம்ம வந்து ஆண்டவரின் ராஜ்யத்துக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து இருள இருந்தோம், நம்ம இந்த பவர் ஆஃப் டார்க்னஸ், இருளுக்கு வந்து அதிகாரம் கிடையாது, இருளுக்கு வந்து ராஜ்யம் கிடையாது. இருளின் அதிகாரத்தில் இருக்க நம்மை வந்து ஆண்டவர் அவருடைய சிலுவை மரத்தினாலே, சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே நம்ம வந்து சுவிகார புத்தன்ல, அவருடைய மார்வலஸ் லைட், அவருடைய ஒளிமயமான ராஜ்யத்துக்குள்ள நம்மை அழைத்து கொண்டார். இப்போ பிளட் சாக்ரிஃபைஸ் தான் தந்திருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப எனக்கு இன்னொரு சின்ன கதையும் ஒரு வசனமும் ஞாபகம் வருது, அதையும் பார்ப்போம். சங்கீதம் 22:6, அது எனக்கு பல நாள் புரியாத சங்கீதம். அது இன்னும் எனக்கு புரியல, நிறைய விஷயம் அது புரியல, ஆனா ஒரு விஷயம் நான் படிச்சு பார்த்தேன் இப்ப ரீசெண்டா, அதை மட்டும் பார்ப்போம். சங்கீதம் 22:6, பக்கையன் 682, அதுல இது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக மரிக்கப் போகிறார் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக சொல்லக்கூடிய சங்கீதம் அந்த சங்கீதம் 22. இப்ப சங்கீதம் 22 பாத்தீங்கன்னாக்க அவர் சிலுவை மரணத்தை போட்டிருக்கோம். சங்கீதம் 23 நம்முடைய அந்த சிலுவை மரணத்தினால நமக்கு வர ஆசீர்வாதங்கள்ல 23 குறிக்கும். 22 ஆஃபரிங், 22 சிலுவை மரணம், 23 நமக்கு புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்களை போட்டிருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் 23 பார்த்தோம், அதுல ஆழமான கருத்து இருக்கு. இப்படி இதை மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். சங்கீதம் 22:6, நானா ஒரு புழு, மனுஷர் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேனே. இப்ப எனக்கு அந்த புழுங்கிற வசனம் எனக்கு ரொம்ப நாளா புரியல. நானோ ஒரு புழு நீங்க போட்டிருக்கு, அப்புறம் யாக்கோப் என்னும் சிறு பூச்சி என போட்டிருக்கு. என்னடா அது, இப்படி புழு பூச்சிங்கிறதால என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இங்க பாத்தீங்கன்னாக்க சங்கீதம் 22:6, நானோ ஒரு புழுனாக்க ஐ எம் அ வார்ம் அப்படின்னு போட்டிருக்கோம் இங்கிலீஷ்ல. அந்த வார்ம்ங்கிறதுக்கு எபிரேய மொழியில பாத்தீங்கன்னாக்க தோலா, தோலையா தோலான்னு போட்டுருங்க, TOLA தோலா. நீங்க பார்க்கலாம், இன்டர்நெட்ல போட்டு பார்க்கலாம். தோலாங்கிறது வந்து கிரிம்சன் வார்ம்னு ஒரு வார்ம் இருக்கான். கிரிம்சன் வார்ம்னாக்க அது வந்து சிகப்பு நிற புழு. அந்த சிகப்பு நிற புழுக்கு என்ன மகிமைனாக்க, அது என்ன பண்ணுமா, ஒரு நிமிஷம் நோட்ஸ் எடுக்கிறேன். சிகப்பு நிற புழு வந்து என்ன பண்ணுனாக்க, அது வந்து குட்டிகளை போடுறதுக்கு முன்னாடி அது ஒரு மரத்துல ஏறுமா, மரத்துல ஏறி மரத்துல போய் ஒட்டிக்குமா. ஒட்டிக்கின்ற பிறகு இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த தோலாங்கிற வசனம், அந்த தோலாங்கிற அந்த இபிரேய பதம், புழுவுக்கு இபிரேய பதம் வந்து பைபிள்ல 4 இடத்துல தான் இருக்கு. யாக்கோபு என்னும் சிறுபூச்சி, அப்புறம் இங்க ஒன்னு இடத்துல, இந்த 2 இடத்துல இருக்கு. மற்ற இடத்துல எல்லாம் புழுங்கிறதுக்கு வந்து ரிம்மாங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. எக்கச்சக்கத்துக்கு அந்த ரிம்மாங்கிற ஓட்டு இருக்கும், இந்த 4 இடத்துல தான் தோலாங்கிற ஓட்டு இருக்கும். இந்த சிகப்பாலும் பாடி கிரிம்சன் வாம், இந்த கிரிம்சன் வாம் குட்டி போட்டதுக்கு முன்னாடி மரத்துல ஏறுமா, கட்டையில ஒட்டிக்குமா, ஒட்டிக்கிட்டு 3 இருக்குமா. 3 அந்த கிரிம்சன் வாம்ல இருந்து அதோட குட்டிங்கெல்லாம் சரசரமா வருமா, 10-15 குட்டி வரிசையா வருமா. ஆனா அந்த தாய் கிரிம்சன் வாம் வந்து செத்து போயிடுமா. செத்து போன பிறகு அந்த கட்டையில அது வந்து சிகப்பா ஒரு இடத்த தெரியும், அந்த பிளட் ஸ்டெயின் அப்படியே இருக்குமா. இந்த பிளட் ஸ்டெயின் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அந்த பிளட் ஸ்டெயின் வந்து வெள்ளையா மாறுமா, ஸ்னோ மாதிரி மாறிட்டு கடைசியில் அதை அழிஞ்சு போயிடுமா. இப்ப ஏசியால பாக்குறோம்ல, even if your sins are like crimson, scarlet, red, I will make it white as snow. அதுதான் இந்த கிரிம்சன் வாம் குறிக்குது. அதைத்தான் வந்து இந்த 22:6 சொன்னானோ ஒரு புழு. அப்படின்னா என்ன, ஆண்டவர் பண்ண சிலுவை மரணத்தினால, சிலுவை சாக்ரிஃபைஸ்னால நம்ம வந்து 3வது நாள் அவர் உயிர்த்தெழுந்ததுனால நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு நம்ம வந்து பிதாவுக்கு சகல அதிகாரத்தோட புத்திரர்கள் ஆயிட்டோம். அப்படி புத்திரர்கள் ஆனதுனால நமக்கு வந்து சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இன்னொரு வசனத்தையும் பார்ப்போம், எபிரேயர் 9:22. பார்த்தீங்கன்னாக்க, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாமே ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்தது இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அதனாலதான் அந்த கிரிம்சன் நாம், அந்த சிகப்பு புழு வந்து ரத்தம் சிந்தி குட்டிகளை ஈன்றெடுக்குது. அதே மாதிரி பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனை இரத்த பலியாக, பாப நிவாரண பலியாக சிலுவையில மரணத்தை சிலுவையில ரத்தம் சிந்தி நம்ம வந்து முழு அதிகாரத்துக்கு சுதந்திரவாளிகளாக ஆக்கி வைக்கிறார். அதனால நமக்கு வந்து அந்த ரத்தம் நமக்கு வல்லமையை கொடுக்குது. அதனால நம்ம ரத்த உடன்படிக்கையை பத்தி, ரத்தத்தை பத்தி நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுக்கணும். எபேசியர் 6 இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு வந்து ஒரு வெளிப்பாட்டு ஞானம் உண்டாகும் போது நமக்கு வந்து ஒரு ரத்தத்தின் ஒரு நம்பிக்கை வரும், விசுவாசம் வரும். நமக்கு அந்த மாதிரி ஆண்டவர் பண்ணியிருக்காரு, நமக்கு சகல அதிகாரம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அப்பதான் விசுவாசம் பயப்படும். இப்ப நான் உங்களுக்கு சின்ன கதை, 2-3 கதை ஞாபகம் வருது எனக்கு. ஒரு கதையை சொல்றேன் உங்களுக்கு. இந்த நகை வந்து ஸ்மித் விகில்சன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து எப்பவுமே பயன்படுத்திட்டு இருப்பாரு, புதிய ஏற்பாடு ரத்தத்தின் வல்லமை எல்லாம் அவருக்கு தெரியும். இயேசுவின் நாமத்தை பத்தி நல்லாவே தெரியும், நாமத்திற்கு இருக்க வல்லமே தெரியும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு எனும் நாமம், எபேசியர் பிலிப்பியன்ஸ் 2:3 போட்டிருக்க மாதிரி நல்லா தெரியும் அவருக்கு. அவர் வந்து ஒரு நாள் அவருக்கு வந்து ஒரு அம்மா அவசர அவசரம் ஓடி வந்தாங்களாம். ஓடி வந்துட்டு சொன்னாங்களாம், அவங்க ஹஸ்பண்ட் வந்து செத்து போயிட்டாரு, பெட்ல இருந்து எழுந்திருக்க மாட்டேங்கிறாருன்னு. அப்படியே கண்ணீரும் கதறலுமா வந்தாங்களாம் வீட்டுக்கு. உடனே இவர் வந்து சூட்டை போட்டு போனாராம். அவரு போனாக்க ஒரே பிரச்சனை, அந்த வீட்டுக்குள்ள போனதுல தெரியுதான் அவருக்கு, அதுதான் அந்த ஒரு மரணத்தின் ஆவி அவருக்கு தெரியுதான் அவருக்கு உள்ள போனதும். அந்த அம்மா கண்ணீர் விட நிறுத்தலையா. உடனே அவர் சொன்னாராம், அம்மா நீ பெட்ரூம்குள்ள வராத, நீ வெளியில சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியிட்டு கதை சாத்திட்டாராம். கதை சாத்திட்டு இவர் பெட்ரூமுக்கு போனாராம். அந்த மாதிரி செத்து இருக்க அந்த ஆளை பிடிச்சி தூக்கி அடிச்சு நிறுத்தி வச்சு, லிவ் இன் ஜீசஸ் நேம் அப்படின்னாராம். அந்த டபக்கன் திருப்பி விழுந்துட்டாரான், திருப்பி எடுத்து வச்சாராம், லிவ் இன் ஜீசஸ் நேம் அப்படின்னாராம். திருப்பி அந்த விழுந்துட்டாரான். 3வது எடுத்து வச்சு, லிவ் இன் த பிளட் நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், நவ் யூ வில் லிவ் நவ் இன் ஜீசஸ் நேம் அப்படின்னாராம். உடனே இருந்தாலும் ஒரு காஃப் பண்ணி இருமிக்கிட்டு கண்ணை முடிச்சுட்டாரான். அப்புறம் அந்த அம்மா கூப்பிட்டு, இந்த வச்சுக்கமா உன் பிரச்சனை சொல்லிட்டு போயிட்டான். அவருக்கு இயேசுவின் நாமத்தின் வல்லமை தெரிஞ்சது. அந்த மாதிரி நண்பர்களே, நம்ம வந்து இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு தெரியணும், ரத்தத்தின் வல்லமை நமக்கு தெரியணும், அதுல தியானம் பண்ணணும், பண்ணி நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்த முடியும். இப்ப நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிறது ரத்த உடன்படிக்கை. அதுக்கு ஆழமா பாத்தீங்கன்னாக்க, பிதாவாகிய ஆண்டவருக்கும் குமாரனாகிய ஆண்டவருக்கும் இடையே ஏற்பட்டதுதான் புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை. இப்ப நம்ம கிரிம்சன் நாமல பார்த்தோம்ல, அந்த சிவப்பு புழுவுக்குள்ள பிள்ளைகள் இருக்க மாதிரி, நம்ம வந்து சிவப்பு புழுக்குள்ள பிள்ளைகள் இருக்க மாதிரி நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருப்பதுனால நமக்கு அந்த அதிகாரம். உடன்படிக்கை பிதாவுக்கும் குமாரனுக்கும், நமக்கு எப்படி அதிகாரம் வருது, குமாரனுக்குள்ளே இருப்பதுனால நமக்கு அதிகாரம் வருது. அதனாலதான் கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்னு கிட்டத்தட்ட 300 தடவைக்கு மேல வருது புதிய ஏற்பாடுல. அதெல்லாம் நம்ம தியானம் பண்ண போனா கிறிஸ்துவுக்குள் நாம் யாருன்னு தெரியும் நமக்கு. அப்படி தெரியும் பொழுது நம்ம அந்த வல்லமையின்படி நடக்க முடியும். அந்த புதிய உடன்படிக்கை எப்படி நடந்தது, ரத்த உடன்படிக்கை எப்படி நடந்தது, எப்படி பிதாவுக்கும் குமாரனுக்கும் உடன்படிக்கை நடந்தது, குமாரனுக்குள்ள நம்ம இருப்பதுனால அந்த ரத்த உடன்படிக்கை நமக்கு வந்து அதிகாரம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதனாலதான் சபைக்கு கிறிஸ்துவோட உடம், கிறிஸ்துவோட சரீரத்துக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு. நம்ம எல்லாம் கிறிஸ்துவ சரீரம், கிறிஸ்து தான் நமக்கு தலை. அதனால நம்ம ரெண்டு மூணு பேர் கூடி வரும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலையானவர் இங்க வருகிறார். எப்ப மூணு பேர் ரெண்டு எப்ப ரெண்டு பேர் கூடுறாங்களோ கிறிஸ்துவன் சரீரம் கூடிருச்சு, அப்ப தலை இங்க வந்துருச்சு, கிறிஸ்துவே இங்க இருக்கிறாரு, அவர் அதிகாரம் இங்க இருக்கு. அதனால இருவர் மூவர் நாமத்துல கூடும் பொழுது இயேசு இங்க இருக்கிறாரு. இருவர் நாமத்துல இருவர் யாராவது ரெண்டு பேர் அக்ரி பண்ணி ப்ரேயர் பண்ணும்போது இட்ஸ் டன் டீல் இன் ஹெவன், இமிடியட்டா நடக்குது. என்னாக்க கிறிஸ்துவன் சரீரம் இங்க வந்துருச்சு, கிறிஸ்துவன் பிரசன்னம் இங்க வந்துருச்சு. இந்த கோணத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த லூக்கா 5:17 இருக்குல்ல, புஸ்தகம் அளிக்கும் வல்லமை இருந்தா அந்த மாதிரி எல்லா வல்லமையான வசனங்கள் எல்லாம் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். இன்னொரு கதை சொல்ல டைம் இருக்கா? இது என்ன கதைனாக்க இது புதிய உடன்படிக்கை பத்திய கதை தான். இது பவர் ஆஃப் தி கவனன்ட் சொல்லலாம். இப்ப டேவிட் லிவிங்ஸ்டன் இருந்தாரு, அவர் வந்து ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியா போனவர். அவர் அங்க போய் ரொம்ப சுத்தி தெரிஞ்சு சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருந்தாராம். சடனா என்ன ஆச்சுனாக்க அவருக்கு வந்து அல்சர் மாதிரி தான் வந்துருச்சான், அல்சர் வந்து வயிற்றுவலியாம். அதனால அவர் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வளர்த்தாராம். அந்த ஆட்டுக்குட்டி அவருக்கு வந்து பால் கொடுக்குமா, அந்த பாலை குடிப்பாரா அவருக்கு வயிற்றுவலி வராம இருக்குமா. ஆட்டுக்குட்டி பாலை குடிச்சு அவர் காலத்தை ஓட்டிக்கிட்டு அங்கேயும் சுவிசேஷம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அவர் வந்து ஒரு புது ஆப்பிரிக்க இன மக்களை அவர் வந்து ரீச் அவுட் பண்ணணும், அன்னைக்கு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தாரா, அவங்க வந்து கேட்கற மாதிரி இல்லையா, அவங்களுக்குள்ள போக முடியல. அவங்க பயங்கர எதிர்ப்பு, கத்தியும் கப்பட்டாவும் வச்சுக்கிட்டு பயங்கர எதிர்ப்பா இருந்துச்சான். உடனே அவர் கூட இருந்த அசிஸ்டன்ட் ஆப்பிரிக்கனை கேட்டாராம். அவரு அந்த ஊர்க்காரனை, ஏன்பா எப்படி பண்றது இவங்களை, எப்படி இவங்களை வந்து நம்ம சீக்கிரமா வச்சுக்கிறதுன்னு கேட்டாராம். அவர் சொன்னாரா, இது உண்மை கதை, நீங்க இன்டர்நெட்ல பாக்கலாம், டேவிட் லிவிங்ஸ்டன் ஸ்டோரி தான் வரும் அது. அவர் சொன்னாரா, நீங்க என்ன பண்ணணும்னாக்க நீங்க வந்து அவங்க கூட ஒரு ரத்த உடன்படிக்கை பண்ணணும், அப்படி உடன்படிக்கை பண்ணிட்டீங்கன்னாக்க அவங்களோட அதிகாரம் எல்லாம் உங்களுக்கும் வந்துடும், அப்போ உங்களை சேர்த்துக்குவாங்க அவங்க அப்படின்னாராம். உடனே இவர் வந்து டேவிட் லிவிங்ஸ்டன் ரொம்ப சந்தோஷம், சரி இப்படி ஒரு வழி இருக்கா நமக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லிட்டு. அவர் இங்கிலீஷ் மேனாக்க அவர் இங்கிலாந்து சேர்ந்தவர். உடனே போய் ரத்த உடம்புட்டாராம், வந்தாங்களாம் ரெண்டு பேரும், ரிஸ்ட் மணி கட்டுக்கிட்ட ஒரு டிராப் ரத்தத்தை கட் பண்ணாங்களாம். கட் பண்ணி அதை வந்து ஒரு கிரேப் ஜூஸ்ல ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டாங்களாம், விட்டு கலந்தாங்களாம். கலந்து அவங்க பாதி குடிச்சாங்களாம், இவங்க பாதி குடிச்சாங்களாம். குடிச்ச பிறகு அவங்க வந்து அவர் வந்து ஆப்பிரிக்கன் வந்து அவர் போட்டிருந்த அங்கேயே கழட்டி டேவிட் லிவிங்ஸ்டன் போட்டாராம். டேவிட் லிவிங்ஸ்டன் அவர் வச்சிருந்த சூட்டை கழட்டி அவருக்கு போட்டாராம். அப்புறம் டேவிட் லிவிங்ஸ்டன் வந்து இவரோட கத்தியை கொடுத்தாராம் டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு. உடனே அவர் வந்து அவரோட கத்தியை கொடுத்தாராம். அப்புறம் கடைசியா அந்த கவனன் செரிமனியில வந்து கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு வரும். அப்ப அவங்களுக்கு இருக்க பொருளை அன்பளிப்பா கொடுத்துக்கிறது. அவர் சொன்னாரா, இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த ஆட்டுக்குட்டி வேணும் அப்படின்னாராம். இந்த ஆப்பிரிக்கான தலைவர் இவருக்கு பொட்டுன்னு பொசுங்கி போச்சேன். அவருக்கு டேவிட் லிவிங்ஸ்டன், என்னப்பா அது, நான் அதை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இப்படி ஆயிப்போச்சு அப்படின்ட்டு அவர் ப்ரேயர் பண்ணிருக்கலாம். அதை பண்ணாரும் தெரியல, கதை இப்படிதான் போகுது, நம்ம எப்படி கொடுக்குறதுன்னு யோசிச்சாராம். அப்ப பக்கத்துல அந்த ஆப்பிரிக்க இனத்து ஆள் சொன்னாரா, நீங்க வந்து கவனன் போட்டீங்க, உங்களுக்கு இருக்க சொத்து எல்லாம் இப்ப அவருக்கு ஆயிப்போச்சு, அவருக்கு இருக்க சொத்து எல்லாம் உங்களுக்கு ஆயிப்போச்சு, நீங்க கொடுத்துதான்ட்டாராம். உடனே அவர் வந்து ஆட்டுக்குட்டி கொடுத்துட்டாரு, அழுதுட்டே கொடுத்த வசதி வச்சுக்கோங்க அன்பளிப்பா அப்படின்ட்டு. நல்லா புஸ் புஸ்னு அழகான ஆட்டுக்குட்டி அந்த ஆப்பிரிக்க இன தலைவர் வாங்கிட்டாரு. அப்புறம் ஆப்பிரிக்க நேற்று சொல்லாரா, உங்ககிட்ட உங்களுக்கு எதாவது வேணா எடுத்துக்கங்க அப்படின்னாராம். பார்த்தாராம் அவங்ககிட்ட இருக்க சிப்பி முத்து கத்தி கப்பட்டா அதான் இருக்கு, ஒன்னும் பிரயோஜனமா இல்ல. ஆனா ஆப்பிரிக்கன் வந்து நல்லா அலங்கரிக்கப்பட்ட ஒரு தடி ஒன்று வச்சிருந்தாராம், தடி முனையில ஒரு ஈட்டி தடி வச்சிருந்தாராம். அதை பார்த்துதான் அவரும் கேட்டாரான், இந்த தடி அழகா இருக்கு, அதை எடுத்துக்கிட்டோமா அப்படின்னா. உடனே கொடுத்துட்டாராம் அவரு. இந்த தடியை வாங்கினதும் அங்க கவனன் செரிமணி முடிஞ்சு போச்சு, ரத்த உடன்படிக்கை திருவிழா முடிஞ்சது. உடனே அவங்க எல்லாம் வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து கவனன் மீல் சாப்பிட்டாங்க, ஸ்பெஷல் சொன்னாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் அந்த தடியை எடுத்துக்கிட்டு அவர் பக்கத்து ஒரு இனத்துக்கு போனாராம், நெக்ஸ்ட் ட்ரைப் ஆப்பிரிக்கால. போன உடனே அந்த தடியை பார்த்ததும் எல்லாம் விழுந்து கும்பிட்டாங்களாம். ஏன்னாக்க அந்த தடி வந்து அவ்வளவு அதிகாரமுள்ள தடி. அந்த தடியை பாக்குறவங்க எல்லாம் அந்த பவர்ஃபுல் ட்ரைப், அந்த இனத்தலைவர் இருக்காருல, அவரை தான் பார்த்தாங்களாம். டேவிட் லிவிங்ஸ்டன் பாக்கலையா, அந்த தடியால, அந்த ஆப்பிரிக்க இன தலைவர் தடியால, அந்த உடன்படிக்கையால அவர் வந்து கிட்டத்தட்ட 46 ஆப்பிரிக்க இனத்தை அவர் வந்து சுவிசேஷம் சொன்னாராம். அந்த தடியை காமிச்சாராம், அவருக்கு ஒரு ஆடுல 10 வந்துச்சான். அந்த 10 வச்சு அவரு வாழ்ந்தாராம். வாழ்ந்துட்டு அவர் வந்து 40 சுவிசேஷம், 40 ஆப்பிரிக்க இனத்துக்கு அந்த ஒரு தடியால அவரால சுவிசேஷம் சொல்ல முடிஞ்சது. எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார்கள், ஏன்னா அவர் உடன்படிக்கை செஞ்சார். அந்த மாதிரிதான் நேயர்களே அன்பர்களே, நமக்கு அதிகாரம் இருக்கு, நமக்கு ஒரு உறவு இருக்கு ஆண்டவர் கூட, நம்ம அவருடைய பிள்ளைகள். அந்த உறவை நம்ம வந்து மேம்படுத்தணும். எப்படி மேம்படுத்துறது? தியானம் வாசிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, வேத தியானம் பண்றது, அந்நிய பாஷையில் ஜபிக்கிறது, ஆராதனை முக்கியமா, பிரைஸ் அண்ட் வர்ஷிப். இப்ப போட்டிருக்கல சங்கீதம் 149 சத்தமாய் பாடி சத்துருவே சங்கிலியால் கட்டுவோம், அந்த மாதிரி சத்தமா பாடுறது, அந்த மாதிரி பண்ணி அதோட ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. அப்பப்ப முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட அடாவல் ஆகணும், பேசணும். அப்படி பேச பேச பேச நமக்கு வந்து அந்த ஈடுபாடு, அவரோட உறவு கூடும். அப்ப நீங்க வந்து இங்கிலீஷ் சொல்லுவாங்க, யூ கேன் ஆஸ்க் எனி திங் யூ வாண்ட் பேஸ் ஆன் தி ஸ்ட்ரெங்த் ஆஃப் தி ரிலேஷன்ஷிப். இப்ப ஒரு பிள்ளை அப்பாட்ட ரொம்ப அன்பா இருக்குனாக்க அந்த பிள்ளை வந்து அப்பா மட்டும் உட்காந்துட்டு அப்பா இதை குடும் குடுங்க அடிம்பாப்பில குடுக்கதான் வேணும். அந்த மாதிரி நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட உறவடணும். அப்ப நமக்கு வந்து அதிகாரம் தெரியும், அந்த உறவும்

0: பக்கம் அது 186
1: 186 பக்கம் பாஸ்டர்.
0: 286 ஒரு நிமிஷம் இப்போ தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷருக்கு மத்தியஸ்தரும் ஒருவரே. Thank you Jesus. Father, we praise your holy name. Thank you Father. Thank you Lord that you are a good, good Father. Thank you for the new covenant and thank you for the blood that was shed on the cross of Calvary that gives us all the right and the privileges, Lord, to use your words to claim the promises, the covenants, the promises of the covenants, Lord. Thank you Father. Give us the revelation knowledge, know who we are in Christ, and make us useful instruments in the kingdom of God, evangelizing the world, O Lord. Let many souls be saved because we know who we are and we are a blessing to the world, O Lord. I ask you, Father, to bless everyone who is listening to this message. Show them who they are in Christ, O Lord. Use them mightily in your kingdom business. Let many mighty miracles and healings happen as they share the word. Thank you, Father. ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும் ராஜா. கிறிஸ்துக்குள்ளே அவர்கள் யார் என்று அவர்களுக்கு உணர்த்தும் வெளிப்பாட்டு ஞானத்தை கொடும். வேத தியானம் செய்ய கிருபை செய்யும் ராஜா. அவர்கள் யாரென அறிந்து கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கித்து நோயாளிகளை சுகமாக்கி மார்க் 16:18 போட்டிருக்க அனைத்தையும் செய்து ஆத்மாக்களை சேகரிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அன்பரேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உம்முடைய நாமத்துக்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: ஆமென், ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தை வெளிச்சத்தை நமக்கு வெளிப்பாடுகளை இந்த நாள்ல கற்றுக் கொடுத்தீர்கள், கற்றுக்கொண்டோம். கத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு நீண்ட நாட்களாக இந்த புழு என்ற காரியம் விளங்கவே இல்லை. சாதாரணமா புழு மண்ணுக்குள்ள போய் மடிந்து அப்படி ஆக்கும் என்று சொல்லித்தான் நானும் எடுத்துக்கொண்டேன். ஆனால் இன்றைக்கு நீங்க அதிகமான விளக்கத்தை கொடுத்தீர்கள். அருமையான காரியம். அங்கே 22:6 நிச்சயமா அதுவனுடைய சிலுவை பாட்டின் சங்கீதம், அந்த சங்கீத புஸ்தகத்தின் வாசித்த அருமையான வெளிப்பாடுகள் அதுக்குள்ள இருக்கிறது. ஆழ்ந்த சத்தியம் இருக்கிறது. இன்றைக்கு உங்களை கற்றுக் கொடுத்தீர்கள், கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, அதை அழகூட்ட எங்களை ஞாபகப்படுத்த அருமையான கதைகளை, உண்மை சம்பவங்களை எங்களை கற்றுக் கொடுத்தீர்கள். அருமையான வார்த்தையை ஜோபு கூட சொல்றாரு, நமக்கும் எனக்கும் தேவனுக்கும் இடையில மத்தியஸ்தர் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி ஜோபு சொல்லுகிறார். உண்மையிலேயே நமக்கும் தேவனுக்கும் இடையில யாருமே இல்லை. அவர் தான் எங்களுக்கு மத்தியஸ்தரும், அவரே எங்களுக்கு எல்லாம் ஆயிருப்பார். அருமையான வார்த்தையும் வெளிச்சம், வழிபாடுகளை பெற்றுக்கொண்டோம். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, ஊழியங்களையும் கேட்ட நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்திரை சித்தமெல்லாம் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாஜத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர்.
0: நன்றி அம்மா, உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: அருமையான வார்த்தையின் வெளிச்சம். அதிகாரத்தை பெற்ற நாங்கள் அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும். எங்களுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கை ரத்த உறவில நாங்கள் இணைந்திருக்கிறோம். அப்பா பிதாவென்று கூப்பிட புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கோம். கிருபாசனத்தில் நெருங்கி சேர சலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாய் நானும் நீங்களும் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்துக்குரிய நெருங்குவோம், வார்த்தையை தியானிப்போம், அவரோடு உறவு கொள்வோம். அந்த உறவில வலிப்படும் அந்த ரத்த உறவின் வல்லமை அதிகாரத்தில் 10:19 சகல வல்லமை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்தார். என்னை விட பெரிதான கிரிகளை செய்வி என்று அதிகாரம் கொடுத்தார். அப்படியாக நாங்கள் செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவருடைய உறவில நிலைத்திருப்போம். அருமையான வார்த்தை வெளிச்சம். மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அவர்களும் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். இவையே நமக்கு உழந்த கடமையா இருக்கிறது. அமையப்படுவதாக. அருமையான வார்த்தையின் வெளிச்சம். சரியாற்ற நேரம் 9:04. அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோடு பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள்.
2: தேவனுக்கு நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது அந்த எங்களுடைய தேவன் எங்களுக்கு பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலேயும் எங்களுக்கு பலன் உண்டு. இதன் பின்பு அவருடைய ராஜ்யத்திலேயும் பலனை தருகிற தேவன். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆபிரகாமை அந்த மத வழிபாடுகளில் இருந்த அந்த குடும்பத்திலே இருந்த அந்த ஆபிரகாமின் குடும்பத்திலிருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து

0: தேசத்தை கடத்தி சென்றீரே. இன்றைக்கு இந்த உலகத்தில வாழுகிற நமது வழிபாடுகளில வாழுகிற ஒவ்வொரு மக்களை நீர் பிரித்தெடுத்து இந்த கடைசி காலத்துல உம்முடைய பரம கானான் தேசத்துல வாழ பலன் கொடுப்பீராக. நீர் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உக்கப்பொழுதும் பிரியமாக இருக்க எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். வார்த்தையான தேவன் எங்களுக்கு இந்த உலகத்துல நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுதும் எங்களுக்கு பலன் உண்டு. நித்திய வாழ்விலேயும் நீர் எங்களுக்கு பலன் தருகிற தேவனாக இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் இதயத்துல உணர்வடைந்து இந்த மத வழிபாடுகளில் இருந்து பாவசாப வாழ்விலே இருந்து மனம் திரும்பி அந்த உண்டான மெய்த்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இரட்சராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து அந்த நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத உம்முடைய ராட்சியத்துல நீர் எங்களோடு வாழுகிற ராட்சியத்துல நித்திய நித்தியமாக வாழ ஒவ்வொருவரையும் அழைத்து அழைக்கிற தேவன், அழைத்த தேவன் அனைவரையும் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதிகர மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகைகளின்படியே அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. பார்கள் இயேசு இந்த உலகத்தில இருக்கும் பொழுது வரும் பொழுது அவர் இந்த வார்த்தையை சொன்னார், சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். வெளிப்படுத்தின 22:14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய கற்பனை அன்புதான் பிரதான கற்பனையாக இருக்கிறது. அந்த ஒன்றான மெய்த்தேவனை அன்பு கூறுவது பிறரை நாங்கள் அன்பு கூற வேண்டும். வாருங்கள், இந்த மெய்யான தேவனுக்கு விரோதமாக செயற்படுகிறவர்கள் பாருங்கள், இப்படித்தான் அவர்கள் அந்த தீமை உள்ள இடத்துல லேக் ஆஃப் ஃபயர் அந்த நித்திய நிந்தையில போகாதபடி தேவன் எல்லாரையும் அழைக்கிறார். இந்த மத இனமாக இருந்தாலும் இயேசு உங்கள் அனைவரையும் இயேசிக்கிறார். நீங்கள் தான் மதங்களை தேடினீர்கள், நீங்கள் தான் பாவத்தை தெரிந்து கொண்டீர்கள். எங்களை அழைத்து எங்களை மனம் திரும்ப செய்து எங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்தவர் உங்களை அழைத்து உங்களை வந்த பரலோக வாழ்விற்கு அழைக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், நாய்களும் சூரியக்காரரும் வச்சாரரும் கொலை பாதகரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்ய விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பாருங்கள், இப்படியாத நீங்கள் தொடர்ந்து செய்தீர்களாக இருந்தால் அவருடைய வருகையில நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இவற்றை நாய்கள் பாருங்கள், தேவனை ரிஜெக்ட் பண்ணினவர் எனக்கு இயேசு வேண்டாம் என்று நீங்கள் ரிஜெக்ட் பண்ணினவர்கள் பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்கள். தொடர்ந்து பிசாசனுடைய பாவ சாப வாழ்வில அந்த அடிமை தினத்தில மனம் திரும்பாமல் வாழுகிறவர்கள் பாருங்கள், யூதாசை போல வாழுகிறவர்கள் அவர் மனம் திரும்பவில்லை. பாருங்கள், பீட்டர் கூட ஒரு பாவம் செய்தான், பாருங்கள், மறுதளித்தான், ஆனாலும் மனம் திரும்பி விட்டான். அந்த இயேசுவோடு சிலுவையில் அறைந்த ரெண்டு கள்ளர்கள் ஒருவன் மனம் திரும்பி விட்டான், அவனுக்கு பரதீஸ் கிடைத்தது. மனம் திரும்பாத பட்சத்துல இயேசுவை குற்றம் என்று தீர்த்த அந்த குற்றவாளி பாருங்கள் நரகத்துல தள்ளப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் அன்றைக்கு மோவாபிய ஸ்திரியான ரூத் என்று ஒரு பெண் பாருங்கள், அவள் ஒரு புறஜாதி மகளாக இருந்தாள். ஆனால் நகோமியின் தேவன் தான் என்னுடைய தேவன் என்று ஏற்றுக்கொண்டாள். இதன் நிமித்தமாக அவளுக்கு ஆசீர்வாதம் கிடைத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் இந்த மதத்தில இருக்கிறீர்கள் என்பது தேவனுக்கு நீங்கள் எந்த மதத்திலையும் இருக்கலாம், வருகிறார்கள் நாமே அந்த மத வழிபாடுகளில் இருந்து பிரித்தெடுத்தவர். ரூத் புறஞ்சாதி பெண்ணாக இருந்த அந்த மகளை பிரித்தெடுத்து அந்த மகளில அந்த மகள் நகோமியின் வாழ்க்கையை பார்த்து நகோமியின் தேவன் என்னுடைய தேவன் என்று பாருங்கள் நகோமியோடு தன்னுடைய தேசத்துக்கு வந்தார். தேவன் அந்த மகளை ஆசீர்வதித்தார். பாருங்கள் நாங்கள் பார்க்கும் பொழுது ரூத் இரண்டாவது வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது மோவாவிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவன் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள் என் மகளே போ என்றாள். இப்படியாக அவள் போய் பாருங்கள் கணவனை இழந்து எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய நகோமியோடு சொந்த தேசத்துக்கு வருகிறாள். வந்து போவாசை சந்திக்கிறாள். பாருங்கள் இப்படியாக ரூத் 2:8 பார்க்கும் பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கீழ் பொறுக்கி கொள்ள வேறு வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. இப்படியாக போவாஸ் இடத்துல அவர்களுக்கு தயவு கிடைக்கிறது. பாருங்கள் போவாஸ் சொல்லுகிறான் நீ இந்த இப்படியாக நீ இந்த தேவனிடத்துல அந்த மெய்யான தேவனிடத்துல நீ வந்திருக்கிறாய், அவருடைய சிறகுகளின் கீழே உனக்கு ஆசீர்வாதம். இப்படியாக அந்த மகளை ஆசீர்வதித்து தன் அந்த அந்த தன்னுடைய வயலில வயலில கதைகளை புறக்க விடுகிறான். இப்படியாக அவளையே திருமணம் செய்து அப்படியாக அந்த ரூத் கூடாக இயேசு பிறப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரூத் 2:12 வசனத்தில ரூத்தை பார்த்து போவா சொல்லுகிறான் உன் செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. பாருங்கள் அந்த ஆசீர்வாதம், நீ அந்த மெய்த்தேவரிடத்துல வந்திருக்கிறாய், உனக்கு உனக்கு அவராலே அந்த மெய்த்தேவனுடைய செட்டைகளின் கீழே பாருங்கள் ஒரு பருந்துதான் பிசாசாக வருவான், கோழிகள் தன்னுடைய தாய்க்கோழியின் சிறகுகளுக்கு கீழே மறைந்து கொள்ளும். அந்த பிசாசானவன் அந்த குஞ்சுகளை திருடி கொன்று அழிக்காதபடி அந்த குஞ்சுகள் அந்த சிறகுகளுக்கு கீழே ஓடிக்கொள்ளும். அதே போல நீ எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனுக்கு மதத்துல வாழலாம், நீங்கள் பாவத்துல வாழலாம், அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய சிறகுகளுக்கு கீழே வரும் பொழுது உங்களுக்கும் கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். பன்றைக்கு நாங்கள் இலங்கை இந்திய தேசங்களில் இருந்து வந்திருக்கலாம், கிறிஸ்தவ தேசங்களுக்கு வந்திருக்கிறோம், அந்த மெய்யான தேவனுடைய திட்டத்தின்படி இன்றைக்கு நாங்கள் அத்தனை கிறிஸ்தவ தேசங்களிலே வாழ்கிறோம். எங்களுக்கு அந்த மெய்யான தேவனிடத்தில் இருந்துதான் அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமா வந்து எங்கள் தமிழ் மக்களுக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் பாருங்கள் நிறைவான செட்டைகளின் கீழ் அடைக்கலமா வந்த உனக்கு அவராலே அந்த மெய்யான தேவனாலே நிறைவான பலன் கிடைக்க செய்கிறவர் தான் எங்களுடைய தேவன் என்று சொல்லுகிறான். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பை தள்ளாதவர். நீங்கள் இயேசு இடத்துல வரும் பொழுது அந்த மெய்யான தேவனை ஏற்றுக் கொள்கிறீர்கள், அந்த செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கு, அடைக்கலம் இருக்கு. பாருங்கள் வாழ முடியாமல் யுத்தங்களினால் யுத்தங்களுக்குள்ள வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்கு இந்த கிறிஸ்தவ நாடுகள் காட்டுகிற அடைக்கலம் அந்த அடைக்கலம் தான் அந்த மெய்யான தேவனை இன்னும் அறிய இன்னும் கிட்டி சேர வைக்கிறது. இந்த காலத்துல நீங்கள் இங்கு வாழ்ந்தாலும் அந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள் ஆபிரகாமை அவருடைய பெற்றோர்கள் இந்த விக்கிரகங்களை செய்து விற்கிறவர்களாக விக்கிர ஆராதனை உள்ளவர்கள் அவர்களை பிரித்தெடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ரூத் ஒரு புறஜாதி பெண்ணாக இருந்த அந்த மகளை எடுத்து பாருங்கள் போவாஸுக்கு போவாஸ் அவருடைய தேவனை உண்மையோடும் ஆரா உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிற போவாஸ் போவாசை கணவனாக கொடுத்து இயேசுடைய சந்ததியில ஆசீர்வதிக்கப்படுகிறார். தேவனோடு உத்தமமாக இருக்கும் பொழுது இன்னும் இன்று நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு அமர்ந்தவிய பார்க்கும் பொழுது ராசா என்ற ஒரு உபச்சார பெண் கூட பாருங்கள், இந்த யோசுவா யோசுவாவுக்கு உதவி செய்ததன் நிமித்தம் அந்த தேவனுடைய சேனைகளுக்கு உதவி செய்ததன் நிமித்தம் அந்த பெண்ணு கூட அந்த பாவ மன்னிப்பை பெற்று இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததியிலே வந்து பிறக்கிறாள். இப்படியாக தாவீது ராஜா பிறப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். இந்த மத இனத்தை அவர் பார்ப்பதில்லை, அவர் இருதயத்தை பார்க்கிறார். அவர் அழைக்கும் பொழுது நீங்கள் தான் அந்த மெய்யான தேவனிடத்தில் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக் கொண்டு வந்து விட்டால் உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு. இந்த உலகத்திலேயும் பலன் இருக்கிறது. மறுமையில் அந்த மெய்யான தேவனோடு இயேசுவோடு வாழுகிற வாழ்வு இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் யோசுவா 24 அதிகாரம் 2 வசனத்திலே பார்க்கும் பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்தில் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்தில் குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். இந்த கிழங்கிந்திய தேசங்களில் எப்படியான தேவர்கள் வணக்கங்கள் பாருங்கள். எகிப்து தேவர்கள் இதுதான் இன்றைக்கு தமிழ் எழுத்துக்கள் இன்றைக்கு ஈஜிப்டில காணப்படுகிறது. காரணம் அந்த தெய்வங்களை தமிழ் மக்கள் ஆராதது நிமித்தம், அந்த மக்கள் அந்த தெய்வங்களை இலங்கை இந்திய தேசத்துக்கு கொண்டு வந்தத நிமித்தம் பார்க்கல தமிழ் எழுத்துக்கள் அந்த தெய்வங்களோடு இணைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கும் பொழுது அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது 24:3 வசனத்திலேயும் தேவன் அழைக்கிறார், நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்களை தகப்பனாகி ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தான் பிரித்தெடுக்கிறார். ஒரு மத வழிபாடு உள்ள மனசிலிருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று பாருங்கள் யோசுவா 24:13 வசனத்துல, நீங்கள் பண்படுத்தாத தேசத்தை நீங்கள் கட்டாத பட்டணங்களை உங்களுக்கு கொடுத்து அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள். பாருங்கள் இலங்கை தேசத்துல அந்த யுத்தத்துக்குள்ளாக இருந்த காரியங்களையும் தேவன் அழைத்து வந்து ஆசீர்வாதமான தேசங்கள்ல கிறிஸ்தவ தேசங்கள்ல வச்சிருக்கிற அந்த தேவனுக்கு நாங்கள் இப்பொழுது நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், அந்த மெய்யான தேவனை கிறிஸ்துவை அறியாத நாடுகள் அதை ரிஜெக்ட் பண்ற நாடுகள் ஒரு நாடு கூட மக்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதில்லை. பாருங்கள், கிறிஸ்தவ நாடுகளை பைபிள் வசனத்தின்படி வாழ்ந்தவர்கள் செய்த காரியங்களுக்கு அந்த கிறிஸ்தவர்கள் ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் பைபிளை படித்து பைபிளின்படி அந்த தேசங்களை ஜெபித்து அந்த தேசங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ நாடுகள் ஆசீர்வாதமாக இருக்கின்றன. பாருங்கள், இப்படியான தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். யோசுவா 24:14 வசனத்தில், ஆகியால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்ணால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உள்ள உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகி எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானமேன் வீட்டாக போகின்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த ஒன்றான மெய் தேவனை உயிருள்ள தேவனை இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். அந்த தேவனை நீங்கள் சேவிக்க வேண்டும். அவர் தான் ஒன்றான மெய்த்தவன். யோவான் 17:3 வசனம் சொல்லுகிறது, ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீரன் பிறவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வது நித்திய ஜீவன். பார்கள், தேவனுடைய குமாரனாகத்தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். அவர் ஆவிக்குரிய தகப்பனாக பரலோகத்துல எங்களுடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 3:1 வசனத்தில், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு மத்தேயு முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஊப் ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது உரியாவின் மனைவியாய் இருந்தவர்களிடத்தில் சாலோமோனை பெற்றான். அவர்கள் படியாக தாவீது அந்த சந்ததியில ஆபிரகாம் சந்ததியில தாவீது பிறந்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அவன் வாழ்ந்ததை நகரியதாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் எப்படி எங்களுக்கு பலன் தருகிறார் என்று கவனித்து நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். பாருங்கள், மத்தேயு 6 அதிகாரம் 1 வசனத்தில் மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. பாருங்கள், தர்மம் செய்யும் பொழுது பாருங்கள் சிலர் என்ன செய்வார்கள், சில மத வழிபாடு உள்ள இடங்களில யார் கூட பணத்தை கொடுப்பார்கள் என்று சொல்லி பப்ளிக் செய்து பணத்தை செய்து கொள்வார்கள். இப்படியாக செய்தால் மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாளர்கள், செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தானே ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறது, உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்தரங்கமாக நாங்கள் தர்மத்தை செய்ய வேண்டும். நாங்கள் உங்களுடைய வாய்களால மற்றவர்களுக்கு சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடாது. தேவன் எல்லாவற்றையும் அறிகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய தேவன் ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுடைய இறுதிய நினைவுகளை செயல்களை அறிகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஜபம் பண்ணும் பொழுது கூட நாங்கள் மற்றவர்கள் சிலர் ஜபம் பண்ணும் பொழுது பாருங்கள், அவர்கள் மற்றவர்களுக்கு அந்த வார்த்தைகளில தாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லி விடுவார்கள். பாருங்கள், தேவன் எல்லாவற்றையும் கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 6 அதிகாரம் 5 வசனத்துல நீ ஜபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்தது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். நீ ஜபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். பாருங்கள், அவர் ஜபத்தை கேட்கிறதவனாக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமான ஜபமாக நாங்கள் ஏறெடுக்க வேண்டும். எங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக தனிய பணத்தை தாரும், அதை தாரும், இதை தாரும் என்ற ஜபம் செய்யக்கூடாது. அவருடைய வசனத்தின்படி ஜபிக்க வேண்டும். மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேட சென்றீர், அதன்படி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறான். பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை நேரத்தை நீங்க சினிமா சீரியல்ல கழித்து விட்டு அவரிடத்தில் இருந்து எனக்கு ஒன்றும் வரவில்லை என்று எதிர்பார்க்க கூடாது. பாருங்கள், அவர் சொல்கிறார், துன்மார்க்கர் இல்லாமலும் மாவிகள் உட்கார்ந்து உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். வேதத்துல தியானமாயிருக்கும் பொழுது அவருடைய கற்பனைகளை கைகொண்டு நடக்கும் பொழுது அவர் எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எங்களுக்கு நஷ்டம் வருகிறது, கவலை வருகிறது, கண்ணீர் வருகிறது என்றால் எங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும். எங்களையே நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். பாருங்கள், மத்தேயு 5 12 வசனத்திலேயும் 11 வசனத்திலேருந்து பார்க்கும் பொழுது இன்னிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்துகிறார்கள். இயேசுக்காக நீங்க சுவிசேஷம் செய்ய சொல்லும் பொழுது, இயேசுக்காக காரியங்களை செய்யும் பொழுது பலர் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துவார்கள். ஆனால் நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு செய்யும் பொழுது பரலோகத்தில் உங்களுக்கு அந்த பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். கொலோசியர் 3:23 வசனத்திலே, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார், இந்த உலகத்திலே தருவார், இதன் பின்பு மறுமையிலேயும் அந்த பலனை தருவார். இதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நாங்கள் விருப்பத்தோடு தான் இந்த ஊழியத்தை செய்வது, விருப்பத்தோடு தான் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் செய்வது. எங்களை அழைத்தவர் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு எங்களை அழைத்தார் இந்த ஊழியத்தை செய்வதற்காக. அதை செய்ய பொழுது எங்களுக்கு மனப்பூர்வமாக செய்யும் பொழுது எங்களுடைய இதுல சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கிறது. அது ஒரு பலனை, எங்களுக்கு பலனை தருகிறது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவார். பாருங்கள், அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம் செய்யறது பிசாசுடைய கிரியையாக இருக்கிறது. தேவனுக்கு விரோதமாக அநியாயம் செய்யறது, திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் பேசுவது, இப்படியாக பிசாசின் கிரிகைகள் தான் இந்த அநியாயம், துன்பங்கள், மற்ற மனிதர்களுக்கு எதிராக செய்வது செய்கிறதாக இருக்கிறது. Luke 6:35 இயேசு சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். பரலோகத்தில் எங்களுக்கு மிகுதியாக இருக்கும். எங்களுடைய தேவன் இரக்கமுள்ளவர், நாங்களும் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யாக்கோபு 3:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தந்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாருங்கள், இந்த உலகத்தில ஒரு அழியிற கிரீடம் இருக்கு, எங்களுடைய தேவன் ஒரு அழியாத கிரீடத்தை பரலோகத்துல தருகிறவரா இருக்கிறார். அதனால அவருடைய தைரியத்தை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. 1 Peter 5:2 உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சமான ஆதாயத்துக்கு அல்ல உற்சாக மனதோடு நாங்கள் அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். 1 Peter 5:4 அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரு வெற்றி கிண்ணத்தை கொடுப்பார்கள், அது அழிந்து உருகி போகிற மண்ணோடு மண்ணாக போகிறது. ஆனால் தேவன் தருகிற கிரீடம் வாடாத கிரீடம், அழியாத கிரீடமாக இருக்கிறது. Romans 6:6 தேவன் அவரவருடைய கிரிகைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கடத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அழைப்பார். பாருங்கள், சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்படியாமல் அநியாயத்துக்கு பிசாசுக்கு கீழ்படித்திருக்கிறவர்களுக்கு உக்கிர கோவாக்கினை வரும். இப்படியாக நாங்கள் தேவனுக்கு பிரியமாக அவருடைய கிரிகைகளில் எப்பொழுதும் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். 1 Corinthians 15:58 அவர்கள், நாங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரிகையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். 1 Corinthians 2:9 எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்கள், அவருடைய வசனம், எங்களுடைய பரிசுத்த ஆவியான அவருடைய அபிஷேகத்தை பெற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாருங்கள் அந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது Yohan 14:3 நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல, இயேசு இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இந்த இடத்தை நாங்கள் பார்க்கவில்லை, ஆனால் எங்களுடைய பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு இந்த இடத்துல நாங்கள் வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, அவரே இல்லாத தேவைகளை சந்தித்து எங்களை வழி நடத்துகிறார். மரணமே இல்லாத நித்திய வெளிச்சத்திலே நித்திய காலத்திலே நித்தியமாக வாழுகிற வாழ்வு. பாருங்க, நமக்கோ ஒன்று கருத்திய 2:10 நமக்கோ தேவன் அவர்களை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இப்படியாக அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். பாருங்கள், எபிரேயர் 11:6 எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்கவிடம்.
1: பரவசமுடனே
0: இவரை தேடும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். எங்களுடைய எங்களுக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ்.

0: அதே ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமல்ல எங்கள் அன்பு தகப்பனே. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் மேல நடிக்கிறவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, விசுவாசத்தினால கிருபையை கொண்டு எங்களை ரட்சித்தீரே. அதே போல இந்த ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளில் உம்முடைய வார்த்தைகள் மகிமைப்படுத்தி இருக்கிறது. அந்த வார்த்தையின்படி வாழுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் கொடுக்கிற தேவனாக, உம்முடைய சிறகுகளின் கீழே ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். நம்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகி இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோக பரமபிதா, இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியை கொண்டு போது அதிக நிச்சயம் அல்லவா? ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த ஆவினால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்காங்களுக்கு நிரப்பு வீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், ஒவ்வொருவரும் உடைய பெயர்ல பலனை இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ள, மறுவையில அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நித்திய நம்ம ரேடியோ கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உதவி செய்வீரான். ஒருவர் கூட விடுபட்டு விடக்கூடாத ஆண்டவரே, நீ சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் சகல இதுக்கும் செய்தவன். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இழுத்துக் கொள்வீராக, ஜீவ கிரீடங்களை கொடுப்பீராக. அவர்களை உம்முடைய நான் இருக்கும் இடத்துல நீங்களும், நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை நான் மீண்டும் வந்து அழைத்து செல்வேன். மீண்டும் வருகிறவர் இந்த கடைசி காலத்தில் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் உம்முடைய படகில ஏறிக்கொள்ள, அந்த இயேசுவின் படகில நீர் மாலுமியாக அந்த பல்லவ வாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொண்டு போயிறாங்க. ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால நிரப்புறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு உண்டப்படுகிறதற்காக நன்றி. விசுவாச கிரிகைகள் பாவ காரியங்கள் இயேசுவின் நாமத்தில இந்த நேரத்தில இருந்து அகன்று போகும்படியாக நாங்கள் விசுவாசிக்கு கட்டளையிட்டு ஜபிக்கிறேன். அப்பால் இப்போ சாத்தானே என்று சொல்லி நீ கட்டளையிட்டது போல நானும் கட்டளையிட்டு தீமைகள் அகன்று போக, நன்மைகள் அவருடைய வாழ்விலேயும் வர, இயேசு நீர் அவர்களுடைய குடும்பத்தில தலைவராக இருந்து வழி நடத்தும் துதை கன மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் லட்சிகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையும் வெளிச்சத்தின் நேரத்துல நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். தேவனை தேடுவதற்கு அவர் பலன் அளிக்கிறது. அவர் சோர்ந்து போகாமல் நாங்கள் பலன் நக்கிரியை செய்யும் போது அந்த நக்கிரியை அவர் பலன் அளிக்கிறார். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தை தருங்க. நாங்கள் முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுவோம், நிச்சயமாக அவர்களுக்கு போட்டி தருவார். விசுவாசத்தோடு அவரை அணுகிச் சேருவோம். விசுவாசம் இல்லாமல் இந்த நக்கியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் அழமான சத்தியத்தால கற்றுக் கொடுத்தீர்கள். கற்றுக் கொடுத்த உங்களையும் ஊழியங்களையும் கைவிட்டு எல்லா காரியங்களும் சபை ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்திர சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பை சந்திக்கும் சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர்.
0: உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you sisters. God bless you நேயர்களே. ஆமேன்,
1: ஆமேன். God bless you பாஸ்டர். அருமையான வார்த்தையை வெளிச்சம் தேவனை தேடுவதற்கு அவர் பலன் கொடுக்கிறதுவனாயிருப்பார். அந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நல்லதாக அருமையான சத்தியம் அந்த பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் நக்கிரியலை செய்வோம். சோர்ந்து போகாமல் நாங்கள் நக்கிரியலை செய்வோம். அவர் நமக்கு பலனை கொடுப்பார். விசுவாசத்துல நாங்கள் நெருங்க அருமையான வார்த்தையும் வெளிச்சம் மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமீன். இந்த வாய்தவனுக்கு சோஸ்திரம் செலுத்துறேன். நன்றி கத்தரி. மட்டும் இந்த நாளும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை
2: ஆசீர்வாதம்
1: எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாளும் நாங்கள் முடிவாக நன்றி செபத்தை ஏறெடுப்போம். சரியாற்றோம். நேரம் 9:37 இதுவரை நேரமும் கத்தர் எங்களுக்கு கிரிய செய்தார், கிருபி அளித்தார். எங்களை ஒருமுகப்படுத்தி ஒருமனப்படுத்தி ஒரு கூட்டமாக நாங்கள் இணைந்து செபிக்க துதிக்க அவருடைய வார்த்தையை கேட்க எங்களை அவர் நடத்தினார். அப்படியே பிரசன்னத்தால் அனுபவிக்க கத்தர் கிரிய செய்தார், கிருபி அளித்தார். அந்த கிருபை செய்த தேவனுக்கு சோஷம் செலுத்தி நாங்கள் முடிவாக நன்றி செபத்தை ஏறெடுப்போம். உங்களுடைய தொடக்கம் எப்படி முடிவை சம்பூர்ணப்படுத்தவனுக்கு சோஸ்ரம் 6:30 நேரடி ஒளிபரப்பு ஆரம்பமாக இப்பொழுது மறைக்கும். இம்மற்றும் நடத்தின விநேசருக்கு நான் நன்றி செலுத்தி நன்றி செபம் எடுப்போம். என்னோடு இணையுங்கள். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, உமக்கு கோடி கோடி சோஸ்ரம் கத்தாவே. இதுவரை உதவி செய்த எபினேசர் நீங்கள் அல்லவா கத்தாவே. இந்த நாள் இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதியை அப்பா நீங்க ஆசிர்வதித்து அந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தையின் பகுதிகளுக்கு கூட வெளிச்சத்து தந்தீர், வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்த பாடல் செபங்களுக்கு கூட நீங்க மகிமைப்பட்டீங்களே கத்தாவே. ஒவ்வொரு வேளை நீர் கண்ட நேரங்கள் ஐயா, நீர் கண்ட வேளைகளை நாங்கள் காணும்படியாக நீர் கிரிய செய்த நேரம் நாங்கள் அனுபவிக்கும்படியா எங்களுக்கு உதவி செய்தீர். அதுக்காக நன்றி ஆண்டவர். இனிமேல் நடத்தையும் கூடவே இருக்கிறீங்க கத்தால். அவருடைய ராஜ்யத்தின் நீதியை அவருடைய நீதியை தேடுங்க அப்பொழுதெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னது. எங்களுக்கு கூட்டி தர தகப்பன் நீங்கப்பா. நாங்கள் நீதியை தேட உம்முடைய ராஜ்யத்தை தேட உம்முடைய நீதியின்படி வாழ
3: எங்களுக்கு
1: செய்வதற்காய் நன்றி, கிருபி அளிக்கிறதுக்காய் நன்றி. இதனாலும் இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் பகுதியில ஆரம்ப செபம் பாடலுக்கு கூட எங்களை நடத்தினீர்கள். வழங்கத்தக்க விலனின் சத்துவத்தின் தம்பீர் அடியாளுக்கு அதுக்காக நன்றி செலுத்தினாண்டவர். வாய்மைப்பட்டதுக்காய் நன்றி ஆண்டவர். நாளும் உங்களுக்கு சோஸ்ரம் சோஸ்ரம் சோஸ்ரம் அப்பா. நாளிலும் கத்தாவே அப்பா துதி பாடல் சுபங்களும் கூட நாமத்தை மகிழ்ப்பாடு சகோதரி கிரேசுக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டு. நாளும் சகோதரி இணைத்தீங்களே நன்றி. உங்களுடைய நாமத்தை உயர்த்தி துதித்த சகோதரி அப்பா அவர் குடும்பத்து ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். விசாலப்படுத்துவீர். பாதுகாப்பு கட்டவுட்டு நன்றி செலுத்தி உங்களுடைய கரத்தில் போய் செபிக்கிறோம் ஆண்டு. ஊழியர்கான ஜபத்தை ஏறெடுத்து நீ பாடலை பாடின சோதரி டோலிக்கா நன்றி செலுத்துவோம். கண்களை ஏறெடுப்பு என்ற பகுதியில பிறருக்காக பாடப்பட்டு இந்த கனடா தேசத்துக்காக செபித்தார்களே அப்பா, நீ அந்த ஜபத்தை அங்கீகரித்தீர்களுக்காய் நன்றி. இதனாலும் அப்படியாக ஜபித்து துதித்த சௌரிய குடும்பத்து ஊழியங்களை நம்ம கரத்துல தருகிறோம். ஆசீர்வதி வழி நடத்தும் எல்லைகளை சாலப்படு தொடர்ந்தும் தெய்விய பாதுகாப்புகளை மூடி மறைங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி செபிக்கிறேன். அதே போல கத்தாவே இந்த நாலு வானொலி ஆசிரியத்தின் நீருக்கான ஜெபத்தை ஏறெடுத்து தங்களை ஏறெடுப்பும் பகுதியிலும் ஆண்டவரே இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்காக யுத்தத்தை பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக செபித்தார்கள். பாரப்பட்டு கத்தா எல்லாருக்கும் செபித்தார்கள். அந்த செபத்தினை கேட்டீரை அங்கீகரித்ததற்கு நன்றி ஆண்டவர். ஐயா சோதியை ரஞ்சனிக்கா நன்றி செலுத்த உணைத்தீர். நன்றி எஸ்அப்பா. நானும் அவருடைய குடும்பத்தின் ஊழியங்களை அப்பா ஆசீர்வதிக்க முடியாச்சு. ஆசீர்வதிக்கும் என்னும் தெய்விய பாதுகாப்பு கொடுக்க முடியுமாச்சுமாண்டு. அவரோட வழி நடத்தும் எல்லைகளை விசாலப்பட்டுங்க. இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி செபிக்கிறாண்டவர். நாளும் தாவே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி ஆசிரியர் தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்தின் செய்தி எடுத்து வந்த பிருந்தாக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அவரை கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. நீங்க அமர்ந்திருந்த நானே தேவன் அறிஞர் சொல்லி அப்படியாக நாங்கள் அமர்ந்திருக்கத்தக்க யுத்தத்தை நாங்கள் செய்யாதபடி அப்பா உண்மை நோக்கி பார்க்க உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து நீரங்களுக்காக யுத்தம் பண்ற தகப்பல் என்பது அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உம்முடைய கருத்துங்க எண்ணங்களை விடாது இருக்கிறது உணர செய்யான சத்தியத்தினால குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிகளை விசாலப்படுத்தும் பாதுகாப்பு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்த போய் செபிக்கிறேன். அதே போல இரண்டாவது வார்த்தை வெளிச்சத்தின் நேரத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்த பாஸ்டர் வெங்கட்டுக்கா நன்றி செலுத்துறோம் ஐயா. அருமையான

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம்.
1: மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனுடைய துணையாக கூட்டினதும் அன்றி, ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பனிமுட்டுகளையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகளையும் சுத்தமான குத்துவிளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த தைலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயின் இடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை உண்ண கடவன். அதில வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஆறு நாளும் வேலை செய்யலாம், ஏழாம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். சீனாய் மலையில் அவர் மோசேயோட பேசி முடிந்த பின், தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை. யாத்திராகமும் 32 அதிகாரம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது, அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து, அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்தே புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இறைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, அபஜயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையில இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியால் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் இவர்களோ, அவர்கள் அதை கலற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாயிருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள்.
1: நேரடி ஒளிபரப்பு.
0: ஆகிலும் தேவரே, அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம்.
2: 89 சங்கீதம். இஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மை தலைமுறை தலைமுறையாக.
1: கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 படி
2: என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர்.
3: சேலா.
2: கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனைப் போல நொறுக்கினீர். உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமும் விளங்க கெம்பீரிக்கும். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. உம்முடைய வலதுகரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுக்கு ராஜாவும் உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்ருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். என் கிருபையை என்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சன்னதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களுக்குள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சன்னதி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர்.
3: சேலா.
2: ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் உக்கிரமானீர். உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு

0: படி செய்தீர். அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர்.
1: சேலா.
0: எதுவரைக்கும் கர்த்தாவே, நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ? உமது கோபம் அக்கினியைப் போல எரியுமோ? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்?
1: சேலா.
0: ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால்
2: அவர்களை நோக்கி,
0: கர்த்தாவே,
1: உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும்,
0: வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.
3: பவுல் முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தெனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்புவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை,
2: உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டி
3: தேடுகிறார்கள்,

0: நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம்.
1: சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை
0: ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கு
2: 16 அதிகாரம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம், நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். அவள் இடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனம் ஆனார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்ஞானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட

0: Recording in progress.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
2: நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும்
1: கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்குறித்த காரியங்களில் கோணலானவைகளை செவ்வையாக்கி வெற்றியை தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தாங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளின் நிமித்தமாய் சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல், எனது காரியமாய் யார் போவார்கள், யார் என் சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டு எடுப்பார்கள் என்று விடாய்த்து போய் ஆத்துமாவிலே சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் காற்றையும் கடலையும் கண்டு பயந்து போய், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை மீட்கும்படி யாரும் இல்லையே என்று எண்ணியவர்களாய் உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டதை போல இன்றைக்கு அநேகர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். என் ஜபத்தை இயேசு கேட்கிறாரா? என்னை பற்றி கவலை இல்லையா என்று இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருப்பேன், கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்கிறார். ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே பவுலை குறித்து பார்ப்போமானால், கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாக செய்து வருகின்ற வேளையில் பல தடைகள், எதிர்ப்புகள், இயற்கை சீற்றங்களினால் வந்த பாடுகள் இவைகளை கடந்து போக வேண்டிய கட்டாயத்திலும் சூழ்நிலையிலும் ஆளாகின்றார். ஆனாலும் கர்த்தர் பவுல் கடந்து போகின்ற வழிகளில் காணப்படுகின்ற தடைகளில் எல்லாம் முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக மாற்றி முன்னேறி செல்லும்படி உதவுகின்றார். கப்பல் பிரயாணத்தில் பெருங்காற்று மழையினால் அடிபட்டபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகின்ற வேளையில் கர்த்தர் பவுலோடு பேசுகின்றார். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் நான் தயவு பண்ணினேன் என்று உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்லுகின்றார். பவுல் தேவனுக்காய் போகின்ற காரியங்களில் கோணலாய் எவையெல்லாம் காணப்பட்டதோ அவற்றை சரி செய்து பாதுகாத்து பயன்படுத்தி ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தறிகின்றோம். அப்படியாகவே இன்றைய நாளிலும் நீண்ட நாட்களாய் நீங்கள் நினைத்திருக்கின்ற, ஆலோசனை செய்து வைத்திருக்கின்ற எந்த காரியமானாலும் அவற்றில் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றி தயவையும் இரக்கத்தையும் கிடைக்க செய்கின்றார். மேலும் எந்தெந்த காரியங்கள்
2: கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில்
1: சூழ்நிலைகள் மறித்து போய் காணப்படுகிறதோ அவைகளை இன்றைக்கு கர்த்தர் உயிரோடு எழும்ப பண்ணுகின்றார். எந்த சூழ்நிலைகள் உங்களை இதுவரையில் ஆளுகை செய்து அடிமைப்படுத்தியதோ, சிறுமைப்படுத்தியதோ, சிறைப்படுத்தியதோ, அவற்றை இன்றைக்கு இயேசுவானவர் தம்முடைய வார்த்தையின் அதிகாரத்தினால், தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் சூழ்நிலைகளுக்கு முன்பாக தரிசனமாகி அவற்றை கடிந்து விலக்கி போடுகின்றார். மேலும் கர்த்தர் உங்களை உலகிற்கு சாட்சியாகவும் ஒளியாகவும் வைத்து சமாதானத்தை கட்டளையிட்டு
2: ஒளிபரப்பாகும்
1: ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
2: கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் இருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். பரலோக சுதந்திரமே மெய்யான மகிழ்ச்சி. அந்த பாதையை தெரிந்தவர்களும் அதன்படி நடப்பவர்களும் உண்மையான மகிழ்ச்சியை தினமும் ருசிப்பார்கள். தேவன் இவைகளை முன்குறித்தாரோ, அவைகளை முன்னறிந்தாரோ, அவைகளை அழைத்தும் இருக்கிறார். சிலர் அழைப்பை உணராதவர்களாய் உலகத்தோடு ஜீவிக்கலாம். அந்த வாழ்க்கை தற்காலிக மகிழ்ச்சியைத்தான் கொடுக்கும். ஆனால் தேவனோடு நெருக்கமாக வாழும் போது நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வீர்கள். ஆதி மனுஷன் சத்துருவிற்கு செவி சாய்த்ததால் ஆதி அன்பை இழந்தான். கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் அல்லவா? உண்மையான மகிழ்ச்சியை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்ளும்படியாக தேவனுக்கும் மனுஷருக்கும் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களாய் இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் ரட்சிப்பையும் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமேன். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.
0: துணை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். இதனால சங்கீதம் 51:10 வாசிக்கலாமா? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலையரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை சங்கீதக்காரன் சொல்லும் போது சுத்த இருதயம், நிலைவரமான ஆவி ரெண்டையும் கேட்கிறாரு இல்லைங்களா? இன்னைக்கு உலகம் வந்து சுத்த இருதயத்தோடு இருக்க விரும்ப மாட்டேங்குது. ஏன்னா அந்த சுத்தமான இருதயத்துக்குள்ளதான் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இன்னைக்கு பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனாலும் கூட அந்த இருதயத்துல சுத்தம் இல்லாம இருப்பதுல நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு பாருங்க. அந்த தாவீது சொல்றான், நான் ஏதோ தவறி போய் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு பாவம் தெரிந்து கூட நான் செஞ்சுட்டேன், தான் என்ன மன்னிச்சு எனக்கு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. இதுதாங்க ஆண்டவர். இன்னைக்கு மன்னிப்புக்காக மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு காரியத்துல அவர் வந்து நிற்கிறார். என் பிள்ளை தெரியாம பண்ணிடுச்சு, ஆனா திரும்ப வந்தா நான் சேர்த்துக் கொள்வேன் அப்படிங்கிற இருதயம் ஆண்டவருக்குள்ள இருக்கு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நம்ம பாவம் பண்ணிட்டோம் பாவம் பண்ணிட்டோம் பாவம் இல்ல, அந்த பாவத்தை மன்னிக்க அவர் தய பெருத்தவர். ஆமேன். இன்னைக்கு தாவீது கேட்கிறாரு, சுத்த இருதயம். ஆமேன். எனக்குள்ள வேற சிந்தனையே வரக்கூடாதுப்பா. எந்த சிந்தனையும் எனக்குள்ள வேணாம், அசுத்தமானது எனக்குள்ள வேணாம், ஆவியானவருக்கு விரோதமான காரியம் எனக்கு வேண்டாம், எனக்குள்ள ஒரு நல்ல இருதயத்தை தாங்கப்பா. சிஸ்டியம் அப்படின்னா என்னங்க, உருவாக்குங்க அப்படின்னு அர்த்தம். உருவாக்குங்கப்பா. எனக்குள்ள என் இருதயம் கெட்டு போய் கிடக்கிறது, என் இருதயம் அழுக்கானது, அதெல்லாம் எடுத்துருங்க, ஒரு நல்ல இருதயத்தை எனக்குள்ள உருவாக்குங்க. ஆமேன். அது மட்டும் இல்ல, நிலைவரமான ஆவி. அல்லேலூயா. ஒரு ஆவி நமக்குள்ள, ஒரு ஆவி இருக்குதானுங்க, அந்த ஆவிதான் தேவனை தொழுது கொள்ளுகிறது. அந்த ஆவி மட்டும் நமக்கு இல்லைன்னா இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது இல்லைங்களா? இந்த ஆவிதான் அந்த ஆவியானவரை நோக்கி கூப்பிடுகிறது, ஆழத்தை ஆழ நோக்கி கூப்பிடுகிறது இல்லைங்களா? இந்த ஆவி எப்படி இருக்குன்னா, நிலையில்லாம இருக்கிறது. சில சமயம் நல்லது பண்ணுது, சில சமயம் கெட்டது பண்ணுது, சில சமயம் பரிசுத்தத்தை விரும்புது, சில சமயம் அசுத்தத்தை விரும்புது. இந்த ஆவி வந்து மாறி மாறி இருக்குங்க, அது ஒரு நிலையா இல்லை அப்படின்னு தாவீது சொல்லுகிறார். அதனாலதான் கேட்கிறாரு, நிலைவரமான ஆவிய என் உள்ளத்திலே புதுப்பித்து தாங்க. அது எனக்கு புதுசா தாங்க, புதுப்பித்து தாங்க. என் ஆவி அது ஒரு விதமான அழுக்கான தோற்றத்தோட இருக்குமானால் அது புதுப்பித்து தாங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்துல இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி? இன்னைக்கு நம்ம ஆவியை நிதானிக்க கற்றுக்கொள்ளணும். என் ஆவி ஆண்டவரோடு கூட உறவாடுகிறதா இல்ல உலகத்தோடு கூட உறவாடுகிறதா நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆமேன். நம்ம நினைக்கலாம், நம்ம நல்லா தான் இருக்கோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோம், நம்ம வந்து இப்படிதான் இருக்கிறோம். இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆவியை டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எனக்குள்ள ஒரு ஆவியை டெஸ்ட் பண்ணணும். இந்த ஆவி ஆண்டவர்கிட்ட இணைஞ்சிருக்குதான்னு பாருங்க. அதுதான் ஒரு புதுப்பித்தல் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு வந்து ஒரு ரெனிவல் வேணும் இல்லைங்களா? ரெனிவல் கட்டாயம் வேணும். அது இருந்தா மட்டும்தான் தேவ சமூகத்துல நம்ம புதுப்பிக்கப்பட்ட ஆவியோடு கூட வாழ முடியும். இல்லைங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, எனக்கும் சுத்த இருதயமும் நிலைவரமான ஆவியும் வேணும். கேட்கலாமா? இது இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? ஒருவேளை இந்த சுத்த இருதயம் நிலைவரமான ஆவியும் எனக்கு வேணும், அதுக்கு நான் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ பாதம் மட்டும்தான், சிலுவையின் அடிவாரம் மட்டும்தான் அதுக்கு துணை. அங்க வந்துருங்க, நிச்சயம் அது ரெண்டு உங்களுக்கு நடக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே இந்த நாள்ல எங்க கூட பேசி இருக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல இந்த சுத்த இருதயம் நிலவரமான ஆவியும் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் அப்பா. அதை சித்திங்க, இதை புதுப்பீங்க, இதுக்குள்ள நாங்க வாழ உதவி செய்யுங்க. இதை கேட்கிற கேட்க போக்குற பிள்ளைகள் ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமீன். God bless you all.
3: Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். இன்று 19ஆம் தேதி 2ஆம் மாதம் 19ஆம் தேதி மாசி மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது டொரண்டோ நேரம் 8:02. இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம். ஸ்கை பிரைம் மினிஸ்டர் செய்கின்ற ஊழியங்கள் அதனைத் தொடர்ந்து 7 மணி முதல் 10 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி நடைபெறும். அந்த வகையிலே தேவ செய்திகள், துதிகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கு ஊடாக, வேத வாசிப்புகள் ஊடாக வழி நடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தெலுங்கிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்டர் ஊழியர்கள் வழி நடத்துவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்நாளிலே விசேடமாக பட்டிமன்றம் இருக்கிறது, 10:30 மணிக்கு அந்த வகையில் இணையுங்கள், கத்தர் வழி நடத்துவாராக. கத்தடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஜபங்களுக்காக எல்லோரும் நன்றிகளை கூறுகிறார்கள். கத்தடைய கரத்திலே ஒப்புவிப்போம். விசேடமாக சுயினமாக இருக்கிறவர்கள் அவர்களுக்காக ஜபித்தீர்கள். கத்தர் அந்த ஜபங்களை கேட்டார், அதற்கான பதிலை தந்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சௌரி சுபாக்காக, சுபா இலங்கைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய மாமியார் இலங்கையிலே நித்திரை அடைந்திருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனாலே அவர் நேற்றைய நாளிலும் இன்றைய நாளிலும் இணைய முடியாத நிலைமை, கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் இணைந்து வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று பிலிப்பியர் 4:4 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். நாங்களும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க, சமாதானமாக இருக்க கத்தரங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் எங்களை சந்தோஷம் சமாதானத்துடன் வழி நடத்துவார். கதிரகரத்தில் உபயோகிப்போம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யாத்திராமம் 30, சங்கீதம் 87-88, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து மார்க்கு 15-16 வெற்றி நேற்றைய நாளில் நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வழியில் இன்றைய நாளிலும் பதிவு செய்திருக்கிறோம். நாளைய நாளுக்கான அதிகாரங்களை அதே வேளையிலே உங்களுக்கு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை இவற்றையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். மற்றவர்களுக்கும் அந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும். அதே வேளையிலே அவர்களும் கத்தரை ஏற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். ஜபங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அந்த ஜபங்களை பலர் கேட்கிறார்கள், பலர் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த மக்கள் தங்களுக்காக ஜபிக்கிறார்கள், நாட்டுக்காக ஜபிக்கிறார்கள். மற்ற மதத்தில் இருப்பவர்களுக்கு அது விளங்காது, தெரியாது. ஆனால் அவர்கள் இவற்றை கேட்கின்ற பொழுது அவர்களும் கத்திரண்டை திரும்புவார்கள். அந்த ஜபங்கள் அவர்களுக்கு ஊடாக கிரியை செய்யும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. அதனாலே ஜபங்களிலே உறுதியாக இருப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். மற்ற மதங்கள் உள்ளவர்களுக்கு ஜபிப்பது எப்படி என்று தெரியாது, ஜபம் என்றால் என்னென்று தெரியாது. அவர்கள் கைகூப்பி கும்பிட தெரியும், அவ்வளவுதான். கத்தர் வழி நடத்துகிறார். ஜபங்களுக்கூடாக நாங்கள் பேச எங்களை ஆயத்தப்படுத்துகிறார். கத்தர் நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜபங்களுக்கூடாக கடந்து செல்வோம். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர் பெற்ற அந்த விண்டஸ்ட்ரோமை நாங்கள் நேற்றைய நாளிலே முழு நாளும் பெற்றோம். கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருக்கு சோத்திரம். நேற்றைய நாளிலே பனி அல்ல, ஸ்னோ அல்ல, ஐஸாக நேற்று முழுக்க எங்களை கொட்டுண்டது. அதை அது ஸ்னோ சுகமாக நாங்கள் தள்ளி கொண்டு போய் விட முடியும், சாஃப்டாக இருக்கும். இது ஐஸ். ஆமேன் ஆமேன். என்னுடைய கார்லே மட்டும் ஒரு 50-100 ராத்தல் ஐஸ் இருந்தது. ஆமேன். அப்படியாக கடந்து செல்கின்ற பொழுதும் கத்தர் வழி நடத்துவார். ஆமேன் ஆமேன். நாங்கள் அதிகால வேளையிலே பாஸ்டர் அன்றன் ராசனம் அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. மாலை வேளையிலே எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வேயிலிருந்தும், சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ஸ் அவர்கள் பெங்களூரிலிருந்தும், அதே வேளையிலே சகோதரன் சகோதரி தயா அவர்கள் ஓவனியா பகுதியிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு காரியம், நீங்கள் ஜெபம் முடிந்த பிறகு பேக்ரவுண்டை பார்த்து கொள்ளுங்கள், பேக்ரவுண்டிலே பேசாமல் இருக்க உதவி செய்யுங்கள். பேக்ரவுண்டிலே வேறு சத்தங்கள் வருகிறது, அதனால் ஜெபம் முடிந்த பிறகு பின்பகுதியை பார்த்து கொள்ளுங்கள், மியூட்டிலே போடுங்கள். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். மன்னிக்க வேண்டும், ஜெபங்களுக்கு தடை இல்லாமல் மற்றவர்கள் இவற்றை பதிவு செய்கிறோம், அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். பதிவு செய்து பலர் கேட்கிறார்கள். நீங்கள் பின்னுக்கு போடுகின்ற சத்தம், ஒரு குண்டூசி விழுந்தாலும் இங்கு சத்தம் கேட்கும். நீங்கள் பைபிளை பிரட்டும் போதும் அந்த சத்தம் இங்கு கேட்கும். அது பதிவு செய்யப்படுகிறது, அதனாலே மற்றவர்களுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் இல்லாமல் அவர்கள் கேட்கத்தக்கதாக எபிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்கள். நாங்கள் இந்த வழியிலும் சௌரி ஜானட்டிடம் பிடிப்போம், அவர் வழி நடத்துவார். உங்கள் எல்லோரையும் குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஜபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வழியிலும் சௌரி ஜானட்டிடம் பிடிப்போம். ப்ரைஸ் லார்ட்மா.
1: ப்ரைஸ் லார்ட்னா.
0: ஆமீன். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
1: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியனா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்திய நாளில் நாங்கள் பிரதான ஆசாரியரின் உடையின் அடையாளத்தை குறித்து, அந்த வேத ஆழத்தை குறித்து பார்த்துவிட்டு நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் ஆரோனின் அணிந்த ஆடை தேவன்தான் அங்கு வடிவமைத்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அருங்கள், அங்கு ஒரு மனுஷனை தாண்டி அந்த உடையும் ஒரு மகிமையை கொடுக்கிறதை வேதத்திலிருந்து நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அவர்களின் தோள்களில் இரண்டு கற்கள், இது இரண்டு கற்கள், அதில் 12 கூத்திரங்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதை வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. அதன் அர்த்தம், அவர் முழு இஷ்டவேலையும் அங்கு தோளில் சுமந்து தேவனுக்கு முன்பாக நிற்கிறார் என்று சொல்லி, அந்த ஆசாரியர் நிற்கிறார் என்று சொல்லி அந்த அர்த்தமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மார்பிலே 12 வில உயர்ந்த கற்கள் அங்கு பதியப்பட்டிருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இந்த இரண்டு கற்கள், 12 கோத்திரத்தின் பெயர்கள், முழு இஷ்டவேலரையும் சுமக்கும் பணி 12 கற்கள் அங்கு சுமந்து கொண்டு விலை உயர்ந்த கற்களை சுமக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீல அங்கியிலே அங்கு பொன்மணி அங்கு கோக்கப்பட்டிருக்கிறது. அது நடக்கும் போது அதனுடைய ஓசை கூட தேவனை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அங்கு விளிம்பில் பொன் மணிகள், ஒவ்வொரு அடியிலும் ஓசை, அவர் உயிரோடு தேவ சன்னதியில் இருக்கிறார் என்பதற்கு அது அடையாளமாயிருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நெத்தியிலே பொன்னால செய்யப்பட்ட காரியம் இருக்கிறது, நெத்தியிலே போடப்பட்டிருக்கிறது, அது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், இது வெறும் உடை அல்ல, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ரட்சிப்பின் உடையும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டியவர்களாய், கிரியங் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இது தேவனின் முன்னிலையில் இருக்கும் அடையாளம், அது வேத ஆழங்களாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த வேத ஆழங்களில் இருந்துதான் நாங்கள் எங்கள் கர்த்தருக்கென்று பரிசுத்தத்தை நாங்கள் கடைப்பிடிக்க முடியும். ஏனென்றால் 2 கற்கள், 12 கோத்திரங்கள், முழு இஷ்டவேலரை சுமக்கும் பணி, 12 விலையுயர்ந்த கற்கள், நீல அங்கி, அதிலே அங்கு பொன்மணி, நடக்கும் போது அது ஓசை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அது அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும். நெற்றியிலே பொன், அது கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். இந்த அடையாளங்கள் வேத ஆழங்களை அங்கு குறிக்கிறது. ஏனென்றால் ஆரோன் அணிந்த ஆடை தேவன்தான் வடிவமைத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், எப்படியாய் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார் என்பதையும், அந்த நேசத்தின் ஒரு அடையாளமாய் அந்த உடுப்பின் காரியங்கள் எங்களுக்கு அங்கு முன்னணியாய் நிற்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. எவ்வளவோ மகிமை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தும் நாங்கள் அந்த மகிமையை இழக்காதபடி காத்து கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு நாங்கள் உபவாச நாட்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன் அந்த கோரை சிலுவையிலே சிந்தப்பட்டோம் ரத்தம் இத்தனையும் அடங்கி இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அன்றைக்கு ஆசாரியன் ஆடையிலே சுமந்தான், ஆனால் இன்றைக்கு எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய இரத்தத்தை தன்னுடைய ஜீவனை எல்லாம் முழுசா கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். அந்த மகிமையை நாங்கள் எந்த நாளும் நினைத்து நினைத்து வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றா வாழ்வு தருகிற தேவன் ஒரே ஒரு தேவன், அவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்லும் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு தேவன் கொடுத்த மகிமையை இன்றைய நாட்கள்லே பயபக்தியோடு அங்கு திருச்சபைகள்லே ஆராதனைகள்லே அந்த மகிமையை காண்பிக்க கூடியதா பாருங்கள். தேவ மகிமை ஒரு சபையில இறங்கினால் அந்த இடத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நட அந்த அடையாளங்களும் அற்புதமும் தேவனுக்கு சமன் அல்ல, தேவன் ஜீவிக்கிறார் என்பதை அந்த இடத்திலே காண்பிக்கும். அதற்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை உருவாக்கினவரே, எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவரே, எங்களை வாழ வைக்கிறவரே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே, நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர், நீர் ஒன்றான மெய்த்தேவன். இந்த உலகத்தில் உள்ள 5 கண்ட மக்களையும் மக்களை நீர் படைத்த தேவன், உம்மை துதிப்பதற்காக உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக எங்களை படைத்து பின் நோக்கமே உம்மை உயர்த்துவதற்காக, உம்மை உயர்த்த உயர்த்த எங்களுடைய அனைத்து தேவைகளையும் சந்திக்கிற தேவன் நீர் ஒருவரே. பரலோக ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், எங்களுடைய தேவைகளை எல்லாம் தருகிறவரே. நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரமபிதா இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மகிமையினால உம்முடைய பிரசன்னத்தினால இந்த நேரத்துல நிரம்புவார்களாக. எங்களுக்கு கணுக்கால் அளவு அபிஷேகம் போதாது, முழங்கால் அளவு அபிஷேகம் போதாது. உம்முடைய நீச்சல் ஆழத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி உம்முடைய அன்பில உம்முடைய நீச்சல் ஆழத்தில எங்களை அமிழ்த்தி பரிசுத்தத்தில வழி நடத்துவீராக. பரிசுத்தம் இல்லாம நாங்கள் உண்மை தரிசிக்க முடியாது. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கேறு மீன்களுக்கும் சேரா மீன்களுக்கும் மத்தியில வாசம் செய்கிற நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஏசாயா பரலோகத்துக்கு தரிசனம் கொடுத்த பொழுது ஏசாயாவின் நாவை தொட்டவர் நீர். இந்த இணப்பில இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய நாவையும் தொட்டு உமக்கு உம்முடைய வசனத்தை கொடுத்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆவியானவரே, ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களையும் இழுத்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. அன்று மோசே கற்பனையில கொடுத்த கற்பனைகளின் மோசே உம்மை சந்தித்த பொழுது அவனுக்கு மகிமையை காண்பித்தீரே. அன்பும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்பதை கடந்து போக காண்பித்தீரே உம்முடைய மகிமையை. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறவர்கள், கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கடைசி காலத்துல உம்முடைய மகிமையை காண்பிப்பீராக. உம்முடைய மகிமையை நாங்கள், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை எங்களை வழி நடத்துகிறது, உம்முடைய வார்த்தை மூலமாக நடத்துகிறது, எங்களை பரிசுத்தமாக்குகிறது உம்முடைய வார்த்தை. ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் உம்முடைய மகிமையை காண, உம்முடைய பிரசன்னத்தில மூழ்க. அதுதான் மெய்யான இன்பம். பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு அந்த மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் நீர்தான் இந்த ஐந்து கண்ட மக்களை உருவாக்கிறவர் என்பதை, உருவாக்கி ஜீவ சுவாசத்தை தந்தவர் என்பதை ஐந்து கண்ட மக்களும் உணர்ந்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. அவருடைய இருதயத்தில் உம்முடைய வார்த்தைகளை வைப்பீராக. அவர்களுடைய கடினமான இருதயம் தசியான இருதயமாக மாறி உம்மை ஒன்றான அமைத்தவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் நேசிக்க, பிறரை நேசிக்க கிருபை செய்வீராக. எங்களோடு இருக்கிற கிருபைக்காக அங்கு நாங்கள் செலுத்துகிறோம். இந்த இடத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி ஏற்ற வார்த்தைகளை கொண்டு உம்முடைய மகிமையை இன்னும் அதிகமாக விளக்கப்படுவீராக. இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தை உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பி, அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தேவன் அல்லவா நீர். என குடும்பத்தோடும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், உம்முடைய மகிமை இருக்கட்டும், தொடர்ந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த ஜெபி புஷ்பராஜாவுக்காக ஜெபிக்கிறோம், அந்த மகளுக்காக. அந்த மகள் உம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன் அல்லவா. அந்த மகளுக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி. பெலத்தோடு சுகத்தோடு நீ உம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க அந்த மகளுக்கு கிருபை செய்வீராக. சிஸ்டர் சுபா இளங்கோவுக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய கணவருக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த சுபா இளங்கோவின் அந்த இழப்பில சமாதானத்தை கொடுப்பீராக. அந்த குடும்ப உறுப்பினருக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கு. பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம். இந்த இறப்பின் தருணத்துல உம்முடைய சமாதானமும் சாந்தமும் அந்த குடும்பத்துல குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரிடோடு கூட இருந்து மகள் மீண்டுமாக உம்முடைய ஊழியத்தை இன்னும் உற்சாகமாக செய்ய நீர் கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றானமைத்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என் இருதயத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் எல்லாருக்குள்ளும் தன்னுடைய மகிமையை அனுப்ப உங்கள் ஜெபங்கள் கர்த்தர் கேட்டு வழி நடத்தி அங்கீகரிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமையும் அவருக்கு செலுத்தி கொண்டு நாங்கள் அடுத்த காரியங்களுக்கு கடந்து செல்வோம்.
2: ஆமீன். God bless you sister. God bless you everybody.
1: ஆமீன், ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர்,
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்,
1: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேவன், அநீதிக்கு தேவன் இல்லை, நீதிக்கு தேவன். ஆகவே எங்கள் தேசத்திலே இருக்கிற எல்லா ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், பிக்குமார்கள், இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அநீதிகள், அநியாயங்களை கர்த்தர் கண்டு அவர்களை மனம் திருப்பி நீதிக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அந்த கால நேரம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பரிசுத்தமான கொடுத்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்ப. இந்த கால நேரம் ஆண்டவரே எல்லாருக்குள்ளே ஆண்டவரே உங்களுடைய நிகசீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்தவரே இப்பொழுதும் எங்கள் மத்திய கிரிகை செய்ய போற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. இலங்கை தேசத்தாண்டி ஒரு மனப்பட்டு ஜபிக்கிறதுக்கு வர கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அப்பா அங்க ராஜாக்கள், அதிபதிகள், அங்க உள்ள மக்களுக்குள்ள ஆண்டவரே எல்லாருக்குள்ளே ஆண்டவரே நீதியாக நடப்பதற்கு அப்பா உங்களுடைய அன்பை அனுப்பி அவங்களை இருதயங்கள் சுத்திகரிக்கும்படியாக ஜபிக்கிறனப்பா. அப்பா அவர்கள் அந்தவரை அங்கு உள்ள எல்லா விதமான அசுத்தமான ஆவியில இருந்து அவர்களை விடுதலை ஆக்கி அவர்களை அப்பா காத்து கொண்ட ஆண்டவர் அவர்கள் நீதியா நடப்பதற்கு உன்னதத்தின் அன்பை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அப்பா அவர்கள் நீங்க பாவியில ரசிக்க வந்தீங்க. இவர்கள் அப்பா இவர்கள் இவர்களுக்குள்ள ஒரு தேவ பயத்தை கொடுத்து அவர்கள் நீதியானவைகளை செய்வதற்கு அநீதியான உள்ள மக்களுக்குள்ள பேசும்படியாக ஜபிக்கிறேன். அநீதி உள்ளவர்களுக்கு ஆண்டவரே உங்களோட அன்பையும் தேவ பயத்தையும் உங்களோட அபிஷேகத்தையும் அனுப்பி அவர்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். நீங்க அப்பா உங்களோட வாக்கு தத்தம் போதும் மாறாத ஆண்டவரே இன்றும் என்றும் நடத்துகிற தேவனே அப்பா, இப்பொழுது எங்கள் மத்தியில் இருந்து உங்களோட கிருபையின் மூலமாக எங்களை ரட்சித்து வழி நடத்தின கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அவர்கள் மன தாழ்மையாக நடப்பதற்கும் அவர்களுக்கு ஆண்டவரே அநீதியான எல்லா விடுதலை ஆக்கினபடியா நன்றி செலுத்துறேனப்பா. அப்பா நீங்க நோய்களை குணமாக்கியப்பா, அப்பா நெருக்கத்தில் உள்ளவர்களை விடுதலை ஆக்குங்கப்பா. அப்பா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு நீதியின் மூலமாக நடப்பதற்கு ஆண்டவரே அவங்க முதலாவது தேவடைய ராஜ்யத்தை உங்களோட நீதியும் தேடும் பொழுது சக நீங்க அவர்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராயிருக்கீங்க. அந்தபடி இந்த ராஜாக்கள் அதிபதிகளுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. நீங்க மேல தேவன் என்று அவர்கள் அறியத்தக்கதாக உங்களோட உன்னதத்தின் அன்பையும் பரிசுத்தையும் அவர்களுக்கு அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா அந்த நாடு செழிப்பா வாழ்வதற்கு அவங்க உள்ள மக்கள்கள் செழிப்பா வாழ்வதற்கு ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை அவங்க மத்தியில் செய்வதற்கு வல்லவர் நிறைந்த தகப்பனா இருக்கிறீங்கள். அதுக்கு அவனை நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. கண்ணீர் யாவற்றையும் துடைக்கிற தகப்பன் அப்பா அவர்களை உங்களுக்குள்ள மகிழ்ச்சியாக அந்த தேசத்தில் உள்ள மக்கள் வாழ்வதற்கு உங்களுடைய அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் இரத்த கொட்டைக்குள்ள மறைத்துவிங்க. உங்களுடைய இரத்தத்தினால் மட்டுமே ஒவ்வொரு விடுதலையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கிறது. அதுபடி அவர்கள் நீங்க விடுதலையாக்கி உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. இன்னைக்கு ஒரு புதிதான நாளாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ரீட்டா நடத்துற மறைவுகளை நடத்துற ஊழியங்கள் ஒன்னாயில இருக்கிற ஊழியங்கள் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் கத்தரே அவர் எங்களுக்குள்ள கிரியை செய்கிறார். நன்றி செலுத்துறேன் சாரி, நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க உண்மையில தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட கரத்தை அவங்களுக்குள்ள நீக்கி அவங்களை பாதுகா ஸ்னோ ஸ்டாம்ல இருந்து அப்பா ஒரு ஆக்சிடென்டும் இல்லாத வண்ணமாக்க உங்களோட பிள்ளைகளை நீங்க காக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. திரு ரத்தத்துக்குள்ள மறைத்து வைங்க. புட்டபால கெயின்ஸ் டேம் அப்பா அவங்களுக்கு எதிராக வருகிற எந்த விதமான ஆயுதமும் வாய்க்காத வண்ணமாக உங்களை சிறகின் கீழே மறைத்து வைத்து அவர்களை இன்னும் அதிகமாக அநேகருக்கு சாட்சியா இருப்பதற்கு அவர்களை ஆசீர்வதிக்க போற கிருவேலுக்கு நன்றி சார். சிஸ்டர் தினத்துக்கான வருகிறனாலே அவர்கள் தாயுமே ஒதுக்கி உங்களுக்கன்று ஊழியம் செய்யற ஒவ்வொரு நிமிடத்தை நீங்க பாக்குறீங்க. அவங்க செய்யற ஊழியம் அவங்க இப்ப நடத்துற செப வேலை நேரங்களை எல்லாத்துலயும் நீங்க உங்களோட அன்பை தான் ஒரு கிருபியினால சுற்றும்படியாக ஜபிக்கிறேன். மகனில் தூரத்துல இருந்தாலும் உங்களுடைய அன்பின் மூலமாக மகனை நீங்க ஆசீர்வதித்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நன்றி. போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க, மகள் கூட இருங்க, ஹஸ்பண்ட் கூட இன்னும் அவர்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா நான் என்னை தாழ்த்தி இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக எங்கள் யாவருக்கும் வரப்புற சிஸ்டர் பிரதர் பாசன் கொடுக்கிற வார்த்தையிலையும் அப்பா எல்லாத்திலையும் ஆண்டவரே புதிதான அபிஷேக நீங்க நிரப்பி புதிதான அபிஷேகத்தினால அவர்கள் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். வரப்புற சிஸ்டர் பிரதர்ஸ் யாருக்கெல்லாம் ஒரு புதிதான கிருபையை கொடுத்து அவர்களோட தேவையை சந்தித்து உங்களுக்குள்ள மறைந்திருந்த உங்களோட ஊழியத்தை செய்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட பலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உங்களுக்குள்ள நாங்கள் பல அதிகமாக உங்களுடைய கிருபையின் மூலமாக முழுசீட்டி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் ஜபங்களை கேட்டு வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. உங்களை நாம மட்டுமே பயப்படுவதா ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் தாழ்த்தியன். ஆமென், ஆமென், ஆமென், ஆமென்.
1: எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேசங்களிலே அங்கு குழப்பங்களும் கலக்கங்களும் சண்டைகளையும் ஏற்படுத்த நினைக்கிறவர்களை கத்தர் நாமே சந்திக்க வேண்டும், அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வருகிறவரே, உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, மன்னிப்புகளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த விண்ணப்பத்துக்காக உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேவ குடும்பங்கள் கர்த்தாவே ஆண்டவரே இந்த வேத வசனத்தை எங்களுக்கு விளங்கத்தக்க வழிகளில நீங்க எழுதி தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த காலகட்டம் இந்த உலகத்துல நடக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு தெளிவுள்ள காலங்களா இருக்கிறபடினால ஆண்டவரே தகப்பனே அநேக ஆண்டவரே இடர்கள் உண்டு. அநேக குடும்பங்களில் நடக்கிற காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அநேக ஞானங்கள் வெளிப்படுகிறது மற்ற குடும்பத்துல நடக்கிறது போல எங்கட குடும்பத்துல இல்லை என்பதை பார்க்கிற பொழுது எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே பிரிவினைகளும் ஆண்டவரே வாக்குவாதங்களும் தர்க்கங்களும் ஆண்டவரே தகப்பனே எத்தனையோ பிரிவினைகள் ஆண்டவரே டிவோர்ஸுகள் என்று சொல்லி உலகத்துல கணக்கெடுத்து பார்க்கிற பொழுது கிறிஸ்தவ மக்களுக்குள்ள அநேகங்கள் அநேகங்கள் அநேகங்கள் ஆயிருக்கிறது. இப்பொழுதும் எங்களுடைய தேவ மக்களுக்காக உமை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய ஜீவ வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எங்களுடைய மனக்கண்களை திறந்து கர்த்தாவே தகப்பனே நீர் எங்களுடைய தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர், எங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த பயபக்தியோடு கூட நாங்களும் கர்த்தாவே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒழுக்கங்களோடு ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒரு நல்ல சமுதாயமாக, நல்ல தேவ குடும்பங்களாக, கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி நாங்க வாழுகிற வாழ்க்கை கர்த்தாவே உமக்கு முன்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கர்த்தாவே ஒரு பயபக்தியோடு கூட நாங்க வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல ஞானம் தெளிவுகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வழி நடத்தும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே மன்னித்து ஒருவரை ஒருவர் மன்னித்து சேர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், பொறுப்புகள், கோபங்கள், தர்க்கங்கள், பெருமைகள் எல்லாவற்றையும் அகற்றி ஆண்டவரே ஆவியின் கனியாகிய அன்பின் சுவைகளினால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த ஆவியின் கனியாகிய அன்பின் சுவையாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், ஆண்டவரே விசுவாசம், இச்சியடக்கங்களோடு கூட கூடிய குடும்பங்களாய் நாங்கள் காணப்பட ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உதவி செய்வீராக. ஆண்டவரே எங்களுடைய நாவுகளை அடக்கி வேண்டாத வார்த்தைகளை எங்களை விட்டு அகற்றி பிரிவினைகள் வராதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே இந்த குடும்பங்களை பிரிச்சு போடாதபடிக்கு எங்களுடைய வார்த்தைகளில கவனமாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல கர்த்தாவே தகப்பனே இந்த உலக மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த இலங்கை தேசத்துல இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகளை கொண்டு வருவதற்காக வேண்டாத பேச்சுக்கள், தார்மாறான பேச்சுக்கள், கட்டு கதைகள், வம்ச வரலாறுகள் என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே தகப்பனே தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிற மக்கள் மனம் திரும்பி குடும்பங்களை பிரித்து விடாதபடிக்கு ஞானமாய் செயல்பட கத்தர் அவர்களுக்கும் ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களும் தங்களுடைய குடும்பங்களை காத்து கொள்ளத்தக்கதான அந்த உணர்வுகளோடு பொறுப்புகளோடு வளர என் ஆண்டவர் தாமே அந்த தேசத்துக்கு கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த குடும்பங்கள் பிரிகிற காரணங்களா இருக்கிற ஆண்டவரே பிற ஆண்டவரே ஆண்டவரே தவறான பழக்க வழக்கங்கள், தவறான உறவு முறைகள், தவறான பேச்சுக்கள், மதுபானங்கள், குடிப்பழக்கங்கள் மற்றும் கர்த்தாவே தகப்பனே எத்தனையோ இச்சைகளான காரியங்களினால எத்தனையோ குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிகிறவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அவைகளில் இருந்து இந்த குடும்பங்கள் எல்லாம் கர்த்தாவே ஒரு வாழ்வியல் முறை இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரே இதுதான் ஒரு குடும்பத்துக்குரிய வாழ்க்கை முறை என்பதை உணர்ந்து அந்த குடும்பங்களோட கட்டுப்பாடுகளோடு கூட அன்றுக்குரிய தங்களை காத்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கரத்தில் இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிரிவினைகளை கர்த்தர் அகற்றுவீராக. இந்த மக்களுக்கு பின்பாக நின்று கிரிகை செய்கிற சத்துருவின் திட்டங்களும் குடும்பங்களை பிரிப்பதற்காக பிரிவினைகளால் செயல்படுகிற ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும்னு நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே இந்த குடும்பங்களை காத்து கொள்வீராக செவிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறோம். இந்த ஊடகத்தின் மூலம் எடுத்து சொல்லப்படுகிற தேவ வார்த்தைகள், ஆண்டவரே தேவ செய்திகள், பாடல்கள், ஆண்டவரே ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்குமாய் உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே எந்தெந்த வீடுகளில் இந்த வார்த்தைகளும் தேவனுடைய சத்தங்களும் கேட்கப்படுகிறோம் அந்த குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு கர்த்தாவே தகப்பனே எண்ணம் பெலனுடைய உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் மாற்றங்கள் காணப்படுத்தும் செவிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பங்கள் எல்லாம் மனவாட்டி காயத்தம் உள்ள குடும்பங்களாக, மனவாட்டியானுடைய சாயலுடைய குடும்பங்களாக காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக செவிக்கிறோம். அது எண்ணம் அநேக வீடுகளுக்குள்ளே பறந்து செல்ல உதவி செய்வீராக. இதோ அதற்கு அதை நடத்துகிற லேஸ்லி அண்ணனுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்துக்காகவும் செவிக்கிறோம். கத்தர் தாமே அந்த குடும்பங்களையும் பாதுகாத்து தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் பெலப்பட்டு வழிநடத்த உதவி செய்வீராக செவிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுவதாக செபிக்கிறோம் ஆண்டவர. அவர்களுடைய இதயத்தின் விருப்பங்களை தேவன் ஆண்டவரே நிறைவேற்றுவாராக செபிக்கிறோம் ஆண்டவர. அது மாத்திரமில்ல ஐயா, இந்த ஜேனட் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம் ஆண்டவர. அவங்களுடைய அர்ப்பணிப்புகளுக்காகவும் கர்த்தாவே தகப்பனே அவங்களுடைய தாகத்துக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே எண்ணம் பலப்படுத்துவீராக. எண்ணம் அவர்களுக்குள்ளே தேவ கிருபையினால் நிறைந்து ஆண்டவர் வாஞ்சைகளையும் வைராக்கியங்களையும் ஆண்டவரே பக்தி விருத்திகளையும் கொடுத்து இதோ அவர்களை எண்ணம் வைராக்கியத்தோடு ஓட உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம் நிறைவாயிருக்கட்டும் என்று செபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. பொல்லாப்பு உனக்கு நேரிடாத வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன உடைய வசனத்தின்படி அந்த வீடு வாதைகளுக்கு விலக்கி காக்கப்படுத்தும் என்று செபிக்கிறேன் ஐயா. இதோ உம்முடைய சமூக வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவர. கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாகிய கர்த்தர், இதோ அந்த மனதுருக்கத்தின் தேவனுங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருக்கிறீங்க ஆண்டவர. எத்தனை கிருபைகள், எத்தனை இரக்கங்கள், எத்தனை மன்னிப்புகள் அனுதினமும் தந்து எங்களை வழிநடத்துகிறவர், இதோ தொடர்ந்து எங்களை வழிநடத்தி கர்த்தாவை உம்மோடு கூட நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய உள்ளத்திரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே தகப்பினை நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர, இதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் எண்ணம் பலனடைந்து கர்த்தாவே எண்ணம் உம்மோடு கூட நடக்கவும் சாட்சிகளாய் இருக்கவும் ஆண்டவரே அநேகரை கர்த்தாவை உம்மண்டையில கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே ஸ்திரப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக. எங்களுடைய தேவைகள் யாவையும் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனாயிருந்து எங்களை வழிநடத்துவீராக, ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவரே மறுபடியுமாய் நாங்கள் குடும்பமாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இந்திய நாளையும் கடந்து உதவி செய்யும்படியாக. இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென்.
4: ஆமென் அக்கா. அப்படி உங்களையும் உங்களோட குடும்பங்களையும் தேவ குடும்பங்களையும் வழி நடத்துவாராக.
1: ஆமென். நாங்க நிர்மலா மேரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்.
5: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: ஓகே,
5: சொல்லுங்க.
1: எங்கள் தேசத்தின் அநீதிகள், அநியாயங்கள், துன்மாக்கங்கள், கொலைகள், கொள்ளைகள், இப்படிப்பட்ட தீய வழிகளை செய்யற மக்கள் மனம் திரும்பி ரட்சிப்பை காண கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், வல்லவர், மாறாத தெய்வமா இருந்து எங்கள் வாழ்வின் பலனா இருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற தெய்வமே. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பாவுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க தந்த தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோங்க தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்தை ஆண்டவரும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் ஐயா. அங்க இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்.

நியாயத்தை பட்ட பகல் போலவும் விளங்க பண்ணுவீர் என்று ஆண்டவர் நம்முடைய வசனம் சொல்லுகிறது. அப்படியா ஆண்டவர, அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர ஒரு நீதிமான்களா இருக்கவும் ஆண்டவர அப்பா அவர்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளா இருந்து அவர்களை வழிநடத்தும்படியா இச்சுபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அந்த பிள்ளைகளை நேசிக்கிறபடியால் ஆண்டவர உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அங்க இருக்கிறதான ஆண்டவர அநீதியான மக்களை எல்லாம் ஆண்டவர சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கொண்டு வருகிறோம். அவர்கள் எல்லாம் அநீதியான காரியங்களை விட்டொடித்து உண்மையும் உத்தமமாய் நடக்கவும் உண்மையான தேவனை தொழுது கொள்ளவும் கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறவும் ரட்சிப்பு அடையவும் கர்த்தர் அவர்களை ஆண்டவர நீர் ஆண்டவர அப்பாவுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் நீர் ஆண்டவர் அவர்களை வழித்திருப்பும்படியாய் சொல்லியிருக்கிறோம். அப்படியாய் கூட கர்த்தாவே நீர் அவர்களோடு கூட இடைப்படுங்க அப்பா. அவர்கள் வார்த்தை கேட்டால் மட்டும் அநேக ஜனங்கள் வார்த்தையை கேட்டு ஆண்டவரே ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டு ஆண்டவரே மறுபடியும் தீமையான காரியங்களை அவர்களை ஆண்டவரே வாழ்க்கையிலே நடத்தி கொண்டிருக்கிறபடியா அப்படியா இவர்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் தாமே நீ பரிசுத்த தெய்வமாயிருந்து ஆண்டவரே உன்னை தொழுது கொள்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தமாயிருக்க நீர் ஆண்டவரை விரும்புகிறபடியா இந்த பிள்ளைகள் எல்லாம் மனமாறட்டம் பப்பா. மனிதன் மனிதன் விரோதமாகவும் அப்பா அவருக்கு துரோகத்தையும் அவர்களுக்கு வஞ்சத்தையும் கர்த்தர் தாமே யாரை வகை தேடலாம் என்று ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே உசுபீட்டிக் கொண்டிருக்கிற அவனை ஆண்டவரே வழிநடத்துகிற இந்த சாத்தானுடைய சதி ஆலோசனைகள் எல்லாம் நிர்மூலமாக்கும்படியாய் சுபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே ஆண்டவரே அதெல்லாம் நிர்மூலமாக்கி தேவ பிள்ளைகளாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். பா கர்த்தர் தாமே இந்த நாளில் அங்கே வாழ்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே பூமி தன் கனியை தரும் நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் குடியிருப்பீர்கள் என்ற வசனத்தின்படி தேவன் தாமே அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே திருப்தியாய் இருக்கவும் சமாதானத்தோடு ஜீவிக்கவும் ஆண்டவரே சந்தோஷமாய் வாழவும் கர்த்தர் நீங்க ஆண்டவரே அவளை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் கருத்தாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் விண்ணப்பங்களையும் என் தேவன் ஆண்டவரே நீ கேட்டாண்டு அதன்படியாய் வழிநடத்துகிற எங்கள் தெய்வமே இந்த வேளையிலோடு நாமத்தைய நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறபடியா அப்பா இந்த ஏழு எளிய மக்கள் நாங்கள் கேட்கிறதான விண்ணப்பத்தையும் ஜபத்தையும் என் தெய்வம் பரலோகத்தில் இருந்து கேட்டு அதற்கு தக்க விடயங்களை தந்து ஆண்டவரே வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே யாரெல்லாம் வருத்தத்தோடும் ஆண்டவரே இந்த துரோகத்தின் மூலமாய் வருத்தத்தோடும் வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவரே மிக கவலையோடும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் இன்று நாளிலே அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு ஆறுதலை தந்து ஆண்டவரே இந்த வேளையில் அந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆண்டவரே வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேச எல்லை எங்கும் என் தேவனுடைய கரம் அங்கு இருக்கட்டும். கர்த்தாவே அந்த தேசம் முழுமையா என் இயேசுக்காய் மாற்றப்படட்டும். அநேக ஜனங்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சபையிலே சேர்ந்து ஆண்டவரே அந்த இலங்கை தேசத்திலே ஆண்டவரே அப்பா ஒரு ஆண்டவரே எழுப்புதலை கொண்டு வரும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியா என் தேவனாகிய கர்த்தர் அந்த தேச எல்லை எங்கும் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தன் துஷ்டதனங்களை எல்லாம் விட்டு ஆண்டவரே மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தரப்பா உடைய வசனங்கள் ஜீவிக்கிற வசனமா இருக்கிறபடியா அந்த ஜீவிக்கிற வசனத்தின் மூலமா யாராலே செத்து இருக்கிறதான அப்பா இதோ ஆண்டவரே பாவத்துக்கு செத்து இருக்கிறதான ஆண்டவரே அவர்களை எல்லாம் நீங்க ஆண்டவரே ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அப்பா அவர்களை ஆண்டவரை நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலே வழிநடத்தி அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கென்று ஜீவிக்கவும் உமக்காக வாழவும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கவும் உம்முடைய ஆண்டவரே வேத வசனத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் படித்து தியானிக்கவும் கர்த்தர் அவர்களை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே நன்மைகள் மூலமாய் அவர்களை நீர்
திருப்தியாக்கி அந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளையா இருந்து ஆண்டவரே மனம் திரும்பி வாழவும் அவர்கள் ஆண்டவர் மறுபடிய ஆண்டவரே அதை ஆண்டவரை விட்டு ஆண்டவரே போகாதபடிக்கு நீர் ஆண்டவரே தேவன் என்பதை அவர்களுக்கு காண்பித்து அவர்கள் எல்லா ஆண்டவரை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம் அப்படியே.

0: தேவன் ஆண்டவரே, இலங்கை தேசத்தை நீ ஆசீர்வதித்து வழிநடத்தின தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க அத்தாவே. கர்த்தர் தாமே, அப்படியாய் நீ வழிநடத்தின தயவுக்கு உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, செபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. அவன் செய்கிற ஊழியத்தையும் அவன் வாழ்கிறதான இடத்திலும் ஆண்டவரே அநேக ஜாதி ஜனங்களை தந்து ஆண்டவரே அவர்கள் உயர்த்தும்படியாய் செபிக்கிறோம். வேளையில் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க துணையாயிருங்க. ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளுடைய ஊழியத்தையும் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தரை கனப்படுத்தி இவர்கள் எல்லாம் ஆண்டவரை ஓங்கி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியா நீ செய்ய போவதற்கா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜெப வேளையை நடத்தி வருகிறதான சங்கமும் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான லிஸ்லி சகோதரரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு ஆண்டவரே நீங்க துணையா இருங்கப்பா. நீர் நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் தாங்கப்பா. அவர் கையிட்டு செய்யற வேலையெல்லாம் விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. அவருக்கு எதிர்ப்பாய் செய்யப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படியாய் அந்த பிள்ளைகளை அந்த இடத்துல நீர் ஆண்டவரை பிரகாசித்து அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியா நிறுத்துங்கப்பா. அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் எதிர்ஜன பந்துகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீர் உமிடி கூடார மரவிலை வைத்து பாதுகாத்து கொண்டு வழிநடத்த முடியாது வைக்கிறோம். இந்த வேலை ஆண்டவரே இந்த ஜப வேலை ஆண்டவரே அப்பாத்து விழுத்து வளர்கிறதான அருமையான ஜானட் மகளையும் ஆண்டவரே உம்முடைய சர்வ சமூகத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா. இந்த மகளுக்கு நீங்க துணையா இருங்கப்பா. அப்பா தன்னுடைய காரியங்களை எல்லாம் விட்டு ஆண்டவரே இதற்காக ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் இடைவெடுகிறபடியால் இந்த மகளுக்கு நீங்க துணையா இருங்க. இவர்கள் எண்ணங்கள் ஏற்கனவே இருக்கிற காரியங்கள் எல்லாம் அறிந்த ஆண்டவரை உதவி செய்யுங்க. அநேக ஆத்மாக்களை ஆண்டவரே கொள்ளை பொருளா கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இவரோடு கூட இருக்கிற இவர்களுடைய கணவரை ஆண்டு ஆசீர்வதிங்க. மகனை ஆண்டவரே நீங்க ஆண்டவரை நேசிக்கிறபடியா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட மகளையும் மகனையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை கொடுக்க தாவே அப்பா சாத்தான் மலையை விரித்தாலும் இந்த பிள்ளைகள் தப்பித்துக் கொள்ள கர்த்தர் நீங்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஓங்கி வளர கர்த்தர் நீரே இவர்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இந்த ஜெபத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீங்க ஆண்டவரே அப்பா, கிரியை செய்கிறவர் நீர் ஆண்டவரே, பதிலை தருகிறவர் நீர் ஆண்டவரே, எங்களால் கேட்க மட்டும் முடிய ஆண்டவரே செயல்படுகிற தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே இதுக்கு நல்ல விடயங்களை தந்த ஆண்டவரே, நல்ல காரியங்களை செய்த ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம் கர்த்தர். அப்படியா நீ செய்ய போவதற்காய் நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் அப்பா. துதியும் கனம மகிமை யாவற்றையும் ஒருவருக்கேறோம் கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: நாங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் நிர்மலா மேரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்
1: நீங்கள் வியாதி படுக்கையிலே வேதனையிலே தவிக்கிற உபதருக்காகவும் அவர்கள் இந்த நாட்களிலே சுகமடிய குணமடிய கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஏமிக்காக ஜெபமண்ணுங்கள். அவர் சுயினமாய் இருக்கிறார்கள். அந்த சுகத்தை விரும்புகிற தேவன் அந்த பாத்திய அனுப்பி சுகம் கொடுக்க வேணும் என்று நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹாலேலூயா. ஸ்தோத்ரப்பா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ர ராஜா. துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை முது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து கண்ணின் மணியை போல நீர் வழி நடத்தின முது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம் தாயை போல தேற்றி தகப்பனை போல சுமந்த உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத நல்ல தகப்பனாயிருக்கிறீர். ஜெபங்களை கேட்கிற தேவன் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அநேக விதமான வியாதிகள் ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் அப்பா, மருந்துகள் கூட கண்டுபிடிக்காத நிலையா இருக்கிறபடினாலே வேதனையோடு இருக்கிற மக்களுக்காய், வியாதியோடு இருக்கிற மக்களுக்காய் உமது பாதப்படியை பற்றி நிற்கிறோம் ராஜா. இல்லப்பா அந்த எல்லா வியாதியில எந்தெந்த விதமான வியாதியினாலே அவர்கள் அகப்பட்டு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவர் தாமே அவர்களுக்கு நல்ல விமோச்சனத்தை கொடுத்து அவர்களை எல்லா பொல்லாப்பிலிருந்து விடுவித்து தேவன் வார்த்தைகளை அனுப்பி உன் வியாதியை நான் குணமாக்குவேன் என்றீரே. அப்படியே உடைய வார்த்தையப்பா அனுப்பி அந்த வியாதிகளை எல்லாம் குணமாக்க முடியாது. உமது கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்படியே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளின் காரியங்களை கூட நீங்க பொறுப்பிடுங்க ராஜா. வேதனை நீங்கி சுகமாயிருப்பாயாக என்ற வார்த்தையின்படி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளின் வேதனைகளை எல்லாம் நீக்கி சுகமடைய கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒரு பிள்ளைகளும் குணமடைய உமது கிருபைனாலே நீர் அவர்களே ஆசிர்வதிங்கே. உமது ஆணி பாய்ந்த கரமாண்டவரே தழும்புள்ள கரத்தை நீர் அந்த வியாதியஸ்தர்கள் மேலே நீர் வைத்து நீர் ஜெப் ஒப்பு கொடுத்து அவர்களை நீ ஒப்பு கொடுக்கிறாப்பா. நீர் அவர்களை சுகமடையும் குணமடையும் செய்யறதுக்காய் உமக்கு சோத்திரம். நீ வாழ்ந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நாளிலே எல்லா வியாதியஸ்தர்களையும் அப்பா சுகமாக்கி நீரே ஆண்டவரே. அப்படியாக இந்த நாளிலும் தகப்பனே உம்முடைய கைகள் குறுகி போகவில்லைப்பா. ரட்சிக்கப்படாத படிக்கு உம்முடைய கைகள் குறுகி போகவில்லை. கேட்க கூடாத படிக்கு உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த நேரத்திலே வார்த்தையை அனுப்பி எல்லா பிள்ளைகளின் வியாதிகளை நீர் விலக்கி போடுங்கப்பா. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து கர்த்தர் நீர் அவர்களுக்கு நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை கட்டளிடும்படியா இந்த வேலையிலே உமது பாதத்திலே நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவர் நீர் நல்லவரும் வல்லவரும் மகா பெரியவருமாயிருந்து பரிகாரியாயிருந்து அப்பா சோத்ர ராஜா பரம வைத்தியனாயிருந்து கர்த்தாவே நீர் அவர்களை சுகமாக்கும்படியா உம்முடைய கரத்திலே பலம் கொண்ட கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியே தேவன் வியாதிஸ்தர்களின் வேதனைகள் எல்லாம் நீக்கி சுகமடைய குணமுழுவைக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. வியாதிஸ்தர்கள் எல்லாம் எழுந்து உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே அவர்கள் சாட்சியின் பிள்ளைகளாய் நிற்க செய்வீராக அப்பா. அவர்களுடைய காரியங்களிலும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீ உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக வியாதியிலும் வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு ஆத்துமாக்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. அவர்களுக்கு உதவி செய்ய கூட ஆண்டவரே அவர்களுக்கு தேவையானவைகளை மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்கவும் அவர்களுடைய காரியங்களிலே பொறுப்பெடுக்கவும் ஆத்துமாக்களை நீர் எழுப்பி தரும்படியாய் வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் அப்படியே ஜபங்களை கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு விசை கூட ஏமி புஷ்பராஜுக்கா ஜபிக்கிறப்பா. அந்த மகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உமது சமூகத்திலே வந்து எல்லோருக்காய் ஜபிக்கிற அந்த மகளின் அப்பா இந்த வேலையிலே பலவீனத்தை நீர் விலக்கி போடும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒருவன் என்னை கனப்படுத்தி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படி அந்த மகளை தேவன் நீர் இந்த வேலையில தொட்டு சுகமாக்குபடியா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மகள் உச்சன் தலை முதல் உள்ளம் கால்வரை நாடி நரம்புகள் தசைகள் எலும்புகள் உறுப்புகளிலே உமது ஜீவன் இறங்குபடியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகளுடைய வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. ஊழிய பாதையில் உமக்காய் ஓடுகிற மகள் ஆண்டவரே கால்களை எல்லாம் ஆண் கால்கள் போலாக்கி காண்டா மிருகத்து கொத்த பெலன் கொடுத்து ஆண்டவரே கழுகு போல சட்டைகளை அடித்து உயர எழும்பி பறக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக கர்த்தாவே மகள் உமக்கு ஊழியம் செய்கிறபடினாலே ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறேன் தேவன் அந்த மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளை இடுவீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே எசப்பா இந்த நாளிலே கூட ராஜா இப்படியாக நாங்கள் கூடி ஜெபிக்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த சங்கமம் ஊழியத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் யாவரையுமாய் சொந்த ஜனங்கள் எல்லோரையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அந்த குடும்பங்களிலே ஒருவேளை யாருனா வியாதிப்பட்டிருந்தா இந்த வேலையில ஆண்டவரே சுகமளிக்கும் வல்லமை கடந்து சென்று சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். தேவதாசனை இன்னும் எடுத்து அதிக அதிகமாய் நீர் பயன்படுத்துங்கப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துங்க. எந்த சத்ருவும் பிள்ளைகளை தொடாத படிக்கப்பா. நீர் கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தின்படி நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்படியாக இணைந்து பணிபுரிகிற ஒருவர் ஊழியக்காரரையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தின் தேவன் நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்து வழி நடத்துவீராக தகப்பனே. குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க, குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க சந்திக்கும்படியா ஜபிக்கிறோம் அப்பா. இவர்களுடைய குடும்பங்களிலும் யாரான நோய்வாய்ப்பட்டிருந்தால் ஆண்டவர் ஆகிய தேவன் அந்த நோய்களை எல்லாவற்றையும் தேவன் நீர் சுகமாக்கும்படியா இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்குறாப்பா. பிள்ளைகளை கூட ஆசிர்வதிங்க பாவ, என்ன வாதை என் குடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை வேலி போட்டு அக்கனி கோட்டையிலும் பரிசுத்த ரத்தத்தின் கோட்டையினாலே மூடுபடியா ஒப்பு கொடுக்குற ராஜா. மற்றபடியா கூட ஆண்டவரே ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பங்களிலும் ஒருவேளை ஆண்டவரே ஏதாவது அப்பா நோய்வாய் பட்டிருந்தால் கர்த்தர் அந்த நோய்களில் இருந்தெல்லாம் விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். இருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உமது கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் கர்த்தர் நீ ஆசீர்வதித்து பெருக செய்வீராக அப்பா. இந்த குடும்பங்களிலும் எவரானாலும் வியாதிப்பட்டிருந்தாலும் நம்முடைய ஆணிப்பாய்ந்த கரத்தினாலே தொட்டு அவர்கள் எல்லோரையுமாய் சுகமாக்க முடியாது அந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட ஏமியை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மகளே நீங்க பொறுப்பெடுங்க எல்லா காரியத்தையும் அப்பா. தேவரீர் உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் உங்க சித்தத்துக்கு நேரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
2: ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் அலோட் சிஸ்டர். நீங்கள் யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ரத்தம் சிந்துற நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கத்ததாமே இந்த நிலைமையை அவர்கள் மாற்றம் அடைய மாறுதல் அடைய அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
3: அன்பான பரலோக பிதாவே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. பிதாவே அப்பா, அதிகாலையிலிருந்து இம்மட்ட நேரம் அப்பாவின் ஊழிய பாதையிலே நடந்தன், ஆனாலும் விழுந்தன் அப்பா. ஒரு சாட்சி ஆண்டவரே, நாம் விழுந்தும் அப்பா சின்ன ஒரு சிறு காயத்தோடப்பா என்ன எபத்துக்கு நீங்க அழைத்து வந்திருக்கிறீங்களா அப்பா. இதுல இணைந்து எபிக்க தந்தைக்கு நேரத்துக்கு நன்றி அப்பா. என் தந்தை எம்மோடு இருக்கும் வரைக்கும் நமக்கு எதுவுமே இல்லையப்பா. நீங்கள் நல்லவர் அப்பா. அப்பான்று கூப்பிடும் போது அப்பான்று ஓடி வந்தப்பா. என்னை தூக்கி விட்டீங்களப்பா. ஊழியத்துக்கு சென்று வரும்போது அப்பா தகப்பனே நான் விழுந்து விட்டேன், ஆனாலும் என் தந்தை நீங்க பாதுகாத்திருக்காய். நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. யுத்தங்கள் நடக்கிற ஒவ்வொரு தேசத்தையும் நீங்கள் பொறுப்பெடுங்க, காத்துக்கொடுங்க, வழி நடத்துங்க அப்பா. தந்தையப்பா, யுத்தத்துக்கு ஆயுதங்கள் ஏந்திகின்ற கரங்களிலே என் தந்தையின் வார்த்தையை பைபிளை அவர்கள் ஏந்த கிருபை செய்யுங்கப்பா. தந்தையே ஆயுதங்களை போட்டுவிட்டு அவர்களின் கரங்களிலே பைபிள் வார்த்தைகளை அவர்கள் எடுத்து செல்ல கிருபை செய்யுங்கப்பா. தந்தையே வார்த்தையை வாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க சமாதான பிறகு அப்பா, நீங்க சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. தந்தையேப்பா, இந்த யுத்தங்களை ஆரம்பிக்க ஒவ்வொரு இருதயத்துக்கும் அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பியப்பா. நீங்கள் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் செய்கிறேன் அப்பா. தந்தையே, யுத்தங்கள் நிறுத்தப்படட்டும் அப்பா. அந்த தேசத்திலே வாழுகின்ற எல்லா இனங்களை நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. நிறைய சமாதானத்தையே கொடுங்கப்பா. ஒருவரை ஒருவர் கொன்று குவிக்காத படிக்கு நிறைய சமாதானத்தோடு அன்போடு வாழப்பா. ஒவ்வொரு தேசத்தையும் அப்பா நல்ல ஞானத்தோடு அவர்கள் நடக்கவும் தந்தையே. நாட்டிலேப்பா எல்லா சமாதானத்தையும் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. நீடிய சமாதானத்தை கொடுக்க போற கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆயுதங்கள் ஏந்துகின்ற கரங்களுக்கப்பா பைபிளை அவர்கள் ஏந்த செய்ய போற கிருபைக்காக நன்றி தந்தையப்பா. எல்லாவற்றையும் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. தந்தையே, நீங்கள் வானொலியை பொறுப்படுங்கப்பா. தந்தையே, வானொலியை பொறுப்படுத்துகிற தகப்பனை இன்னும் அப்பா உலகம் முழுவதிலும் மூங்கியோ ஒளிர கிருபை செய்யுங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்பாவின் பாதத்தை பற்றி பிடிக்கிறவர்களாக மாற கிருபை செய்யுங்கப்பா. மதம் மாற்றம் அல்ல, இது மனம் மாற்றம் அப்பா. தந்தையப்பா, ஏழு கண்டங்களிலும் வாழுகிற அனைவரும் அப்பா இதை கேட்டு அப்பாவின் பாதத்துக்கு வர கிருபை செய்யுங்கப்பா. தந்தையின் பாதத்துக்கு வர்ற ஒவ்வொரு மரியாதை போல இருக்கவும் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் உங்கள் வார்த்தை அனுப்பியப்பா அவர்களை இப்பா அமர்ந்திருக்க தகப்பனின் ஆசீர்வதிங்கப்பா. எபித்திட்டு போறவர்களையும் எபிக்க வந்திருக்கிற இனி எபிக்கிற எபிக்க போறவர்களையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அவர்களையும் அப்பா எந்த சத்திரமும் மேற்கொள்ளாத படிக்கு தந்தை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக உங்கள் செட்டிகளாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தந்தையப்பா அனைவரையும் அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி அப்பாவை உயர்த்தி நாங்கள் சொர்க்கவும் என் தந்தை பெருகணும் அப்பா. எல்லாவற்றையும் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்
3: ஆமேன்
1: ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ, நீங்கள் ஏழைகள் விதவைகள் திக்கெட்ட பிள்ளைகள் உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற ஆத்துமாக்கள் உதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கத்ததாமே அவர்களை ரட்சித்து நடத்த வேணும், ஆசீர்வதிக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆண்டவரே, மகா அன்பு இறக்கம் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே எங்களை வழி நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவரே ஜீவனை தந்தீங்களே ஆண்டவரே, சுகம் தந்தீங்களே ஆண்டவரே, பாதுகாத்தீங்களே ஆண்டவரே, இம்மட்டுமாக நடத்துகிறேன் இப்பினேசரே. இனிமேல நீங்கள் எங்களை நடத்தி காக்க போறதுக்காக தகப்பனே மக்கு கோடான கோடி நன்றி என்று செலுத்துகிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை தூக்கி எடுத்து காத்து வருகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி. ஆண்டவர் கத்தாவே ஆவியானவரை இம்மட்டமாக நடத்தி நீங்களே அப்பா. இப்போதும் ஆண்டவரே தகப்பனே இந்த சகோதரியோடு கூட இருந்து இந்த சகோதரி வருகிற வேளையில ஜெபத்துக்கு வருகிற வேளையில் ஆண்டவர் தகப்பனே இந்த சகோதரி விழுந்து போன நேரங்களிலும் தூக்கி எடுத்தீங்களே, கிருபை கொடுத்தீங்களே, சுகம் தந்தீங்களே, சாட்சியாக இருக்க பண்ணினீங்களையா, உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவர் தகப்பனே கத்தாவே இந்த ஜெப வேலைக்காக வருகிற ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்துகிற கிருபைக்காக தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவர் இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே எந்தெந்த மூலைகள் எந்தெந்த காதுகளில் எந்தெந்த மக்களுக்கு கேட்கப்படுகுதோ தகப்பனே, இந்த ஜெபங்கள் கேட்கப்படுதோ என் ஆவியானவர், அந்த மக்கள் ஒவ்வொருவரை நீங்கள் தொட போறதுக்காக என் தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே ஆவியானவரே கத்தாவே இந்த சங்கம வானொலி உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அறிக்கையிட அப்பா இந்த சங்கம வானொலி நடைபெறுகிறதை அப்பா நாங்கள் யாவரும் காண்கிறோம். நீங்களும் ஆசீர்வதித்து வருகிறீங்களே ஆண்டவர், நடத்தி வருகிறீங்களே, உமக்கு நன்றி. ஆண்டவர் கத்தாவே இந்த ஜெபங்களை யார் யார் கேட்டு அப்பா இதை அப்பா அலட்சியம் பண்ணாதபடி தகப்பனே அவர்கள் தங்களுடைய சிரசுகளில் பதிந்து என் தேவனே உம்முடைய வார்த்தைகளை அறிய அப்பா தகப்பனே ஒவ்வொருவருக்கு நீங்கள் கிருபையை கொடுக்க போறதுக்காகவா உமக்கு நன்றி. ஆண்டவரே தகப்பனே இந்த நாட்களிலும் என் ஆவியானவரே அப்பா உலகத்தில் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ எத்தனையோ பெருமையான மனிதர்கள் ஆண்டவரே கத்தாவே இவர்கள் எல்லாவற்றிலும் தகப்பனே நீங்கள் அப்பா எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தி ஒவ்வொரு பெருமைகளையும் ஒவ்வொரு மனிதர்களின் பெருமையான எண்ணங்களை நீங்கள் நீக்கி போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவரே தேவனே கத்தாவே அப்பா தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஏழை எளிய மக்கள் திக்கற்றவர்கள் விதவைகள் அனாதைகள் புறக்கணிக்கப்பட்டோர் எல்லோரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே கத்தாவே ஆவியானவரே எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர். ஆம் தேவனே கத்தாவே நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே எல்லோரையும் உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன் என்று. ஆம் தேவனே நீங்கள் வரைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து நடக்கிற தேவன் ஆண்டவரே கத்தாவே ஆவியானவரே திக்கற்றவர்களாக விதவைகளாக அப்பா ஒன்றுக்கு உதவாதவர்களாக இருக்கிற நீங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் பயன்படுத்தி நடத்த போறதுக்காக அப்பா உமக்கு நன்றி. ஆண்டவரே தேவனே கத்தாவே இந்த ஏழை எளிய மக்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, உன்னை உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் அப்பா ஆவியானவரை வழி இல்லாமல் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொரு குழந்தைகள், ஒவ்வொருவரோடும் நீங்கள் கூட இருந்து நீங்கள் போசித்து நடத்துங்காண்டவர். ஆம் தேவனே கத்தாவே, அப்பா பறவைகளுக்கு கூட நீங்கள் போசிக்க ஆகாரம் கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவர். ஆம் தேவனே, உம்முடைய சாயலாக படைத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்க மாட்டீங்களோ அப்பா? உம்மை இறந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் அவர்களை உற்று நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறீங்களே ஆண்டவரே. கத்தாவே அவியானவரே, அப்பா இந்த ஏழை எளிய மக்களுக்கு உம்முடைய கிருபையை ஊற்றுங்காண்டவரே. தகப்பனே கத்தாவே, இந்த மக்களும் ஆண்டவரே நன்றி உள்ளவர்களாக, நன்றியோடு நடக்கிற பிள்ளைகளாக தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிட்டு வர ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து அனுக்கிரகம் பண்ணுங்காண்டவரே. தேவனே கத்தாவே, எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடி, உம்முடைய வருகையின் போது நீங்கள் யாரையும் அறியேன் என்று சொல்லாதபடிக்கேன் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பு நிறைந்த பிள்ளைகளாக, ஒருவருக்கொருவர் அன்பை ஊற்றுகிற பிள்ளைகளாக அப்பா தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் இருந்து காத்து கொள்ளுங்காண்டவரே. உம்முடைய கிருபையினாலே மூடுங்காண்டவரே, உம்முடைய இரக்கங்களினால அவர்கள் ஒவ்வொருவருக்கும் முடிசூட்டுங்காண்டவரே. தேவனே கத்தாவே, அப்பா அடைக்கலம் கொடுக்கிற தகப்பனும் நீங்கள் தானே ஐயா. தகப்பனே, அடைக்கலம் இல்லாத பிள்ளைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு அப்பா எல்லோருக்கும் ஆண்டவரே நீங்கள் அடைக்கலம் கொடுங்காண்டவரே. ஆவியானவரே, திக்கற்று போய் இருக்கிற பிள்ளைகள், என்ன என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பார்த்தேன் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவருக்கும் கிருபையை ஊற்றுங்காண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் எதுவும் ஆகாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய அன்பு இல்லாவிட்டால் எதையும் நாங்கள் சாதிக்க முடியாது தகப்பனே. கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்முடைய வசனங்களை கை கொண்டு நடக்க அப்பா தகப்பனே, தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் கூட இருங்காண்டவரே. எந்த ஒரு பிள்ளைகளும் சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு போகாதபடி, அவன் வெற்றி கொடி பிடிக்காதபடி என்றவனே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டெடுத்துக் கொள்ளுங்காண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாவியானவரே விழுந்து போகிறார்கள் ஆண்டவரே, சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே, யார் விடுவிப்பார் என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகளா ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு அப்பா உம்முடைய வசனங்களோடு நடந்து வர ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை கை கொண்டால் விடுவிப்போம், விடுவிக்கப்படுவோம் என்ற உணர்வை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அறியாமல் மாண்டு போகிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் சத்ருவானன் பிடியில் அகப்பட்டு போகிறார்கள் ஆண்டவரே, உலக ஆசைகளுக்கு ஈடுபட்டு இணங்கி போகிறார்கள் ஆண்டவரே. தேவனே கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. கத்தாவே அவியானவரே, இந்த உலகில் வாழ்வது எத்தனை காலம் என்று ஒவ்வொருவரும் உணரும்படியான உணர்வை கொடுங்காண்டவரே. ஆம் தேவனே கத்தாவே, உம்முடைய ராஜ்யத்திலே வாழுகிற, உம்முடைய ராஜ்யத்திலே வாழுகிற பிள்ளைகளாக வாழப்போ போகிறோம் என்கிற உணர்வோடு அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சத்ருவானவனின் அப்பா சத்ருவானவன் பிடியிலிருந்து நாங்கள் விடுவித்து, அவனின் பாவங்கள் சாபங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு நாங்கள் வாழ ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா ஞானத்தை தந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் நடக்கிற காரியங்களில் தேவனே நீங்கள் அடித்து அப்பா, நீங்கள் எங்களை அடித்து புடமிட்டு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாமல் எதுவும் இல்லை ஆண்டவரே, எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபையோடு நாங்கள் யாவரும் நடக்கும்படி என் தேவனே எங்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி ஜெபிக்கிற வேளையில் வருகிற தடங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே, சமாதானமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து ஜெபிக்கும் பிடிக்கும்படியான கிருபையை கொடுங்காண்டவரே. அவியானவரே கத்தாவே, இந்த சங்கம வானொலியினூடாக இன்னும் இன்னும் அதிகமான மக்கள் அப்பா விடுவிக்கப்பட வேணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்க வேணும் ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை கை கொண்டு அப்பா தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஊடாக நடக்க வேணும் ஆண்டவரே. தேவனே ரட்சிக்கப்பட கிருபைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொட்டுங்காண்டவரே. தேவனே கத்தாவே, இந்த வேளையிலும் ஆவியானவரே அப்பா இந்த சகோதரியோடு கூட இருந்தாண்டவரே. ஜன சகோதரியோடு கூட இருந்து அந்த குடும்பங்களோடு கூட இருந்து நீங்கள் நடத்துங்காண்டவரே. உங்களுக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே, உங்களுக்காக ஜெபிக்க அனுமதித்திருக்கிறீங்களாண்டவரே. தேவனே கத்தாவே ஆவியானவரே, இந்த குடும்பத்தை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆவியானவரே இன்னும் இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை இவர்கள் மத்தியில சேர்க்கும்படியான கிருபையை கொடுங்காண்டவரே. ஆவியானவரே நீங்கள் ஆண்டவரே இந்த குடும்பத்தோடு செய்வாடி இந்த குடும்பத்துல நன்மையான காரியங்களை நீங்கள் நடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே, இதே போல இங்கு வந்து செபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, இந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியில ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொருவரோடும் கூட இருங்காண்டவரே. ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்தி காத்து கொள்ளுங்காண்டவரே. மலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரம் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆண்டவரே, ஆவியானவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடி வழி விலகி போகாதபடி அப்பா நேரான பாதைகளில் நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. அப்பா இனி வருங்காலங்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக தகப்பனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை அப்பா தகப்பனே நீங்கள் அனைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கத்தாவே, வர முடியாத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் கூட இருங்காண்டவரே. கூட இருந்து அவர்களையும் வழி நடத்துங்காண்டவரே. ஏமி சகோதரி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. கத்தாவே, அந்த சகோதரியோடு கூட இருங்காண்டவரே. அந்த சகோதரிக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்காண்டவரே. அப்பா ஒவ்வொருவருக்காகவும் உம்முடம் பரிந்து பேசி ஜபிக்கிற சகோதரி ஆண்டவரே. கத்தாவே, இந்த சகோதரிக்கு வந்திருக்கிற எல்லா தடங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே மீண்டுமாக இந்த இடங்களில் வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியான கிருபையை அந்த சகோதரிக்கு கொடுங்க ஆண்டவரே. தேவனே நல்ல சுகத்தையும் நல்ல சமாதானத்தையும் கொடுத்து ஆண்டவரே பாதுகாத்து அந்த குடும்பத்தை வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய அடைக்கலத்துல அப்பா வைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்று இன்றும் என்றும் மாறாதவரே ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் ஐயா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. மினோ கத்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். அங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் உலக தலைவர்களுக்காகவும் ஐக்கிய நாட்டு தலைவர்களுக்காகவும் யுத்த நாடுகளிலே இருக்கிற தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாருக்குள்ளும் தேவனுடைய ரட்சிப்பு இறங்க வேண்டும், தேவனுடைய சமாதானம் இறங்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆயுதங்களை உற்பத்தி ஆக்குறவர்கள், ஆயுதத்தை விற்பனை ஆக்குறவர்கள் இவர்கள் மத்தியிலும் கத்த பேச வேணும் என்று சொல்லி நீங்க எல்லா ஐந்து கண்டத்திலும் தேவனுடைய ரட்சிப்பு பரிபூர்ணப்பட கத்தர் உதவி செய்யணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்கள். சிசிலியா அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க.
5: ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி அப்பா. பிதாவே தேவனே பொறுப்படுங்க, பரிசுத்த ஆவியானவரே பொறுப்படுங்கள் அப்பா. பிதாவே தேவனே பொறுப்படுங்க அப்பா, தேவனே பொறுப்படுங்க. ஆவியானவரே நீங்கள் ஜெபம் பண்ற ஆவியானவர் அப்பா, நீங்கள் பாக்க கிடங்காத பெருமூச்சுகளோடு தேவனே அப்பா இந்த வேண்டுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ற தேவனப்பா. பிதாவே தேவனே இந்த தேசங்களிலே தேவனே ஒவ்வொரு தேசங்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனே அப்பா நீங்கள் காண்கிறீர்கள் அப்பா. பிதாவே கடைசி காலத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் காண்கிறீர்கள் தேவனே. பிதாவே ஒவ்வொரு தேச தலைவர் ஒவ்வொரு அதிகாரிகளையும் பொறுப்படும் அப்பா. பிதாவே இயேசு ராஜாவே இந்த தேவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் இருந்து கிரியை செய்யற இவளுக்கு எதிராக கிரியை செய்யற பொல்லாத ஆவியல் அப்பா. பிதாவே வான மண்டலங்கள் இருந்து கிரியை செய்யற பொல்லாத ஆவியுடைய சேனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமந்து சேர்ந்து போவதாக, அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரிகளும் சேர்ந்து போவதாக,
6: പിശാചാരുടെ തുരത്തലങ്ങൾ അധികാരങ്ങളെല്ലാം വെളിയേറുവാനുള്ള വിട്ടേശു ക്രിസ്തു നാമത്തിൽ തൃടയും കൊല്ലയും അഴിക്ക് മറ ആവിയൽ ദേശത്തലവരുടെ അധികാരങ്ങളെ വിട്ട് വെളിയേറുവാ യേശു ക്രിസ്തു നാമത്തിൽ. ദേവനെ ഇവളുടെ എന്ത് കിരികസിറ പൊല്ലാതെ ആവിയൽ പാഹാൽ ആവിയലെല്ലാം ചേർന്ന് പോകലാകെ ദേവനെ പിതാവ് യേശുവേലിൻ ആവിയലെല്ലാം ചേർന്ന് പോകലാക അന്തി ക്രിസ്തുടെ ആവികളെല്ലാം ചേർന്ന് പോകലാക ദേവനെ ഓ വലിസപ്പതിയുടെ ആവികളെല്ലാം ചേർന്ന് പോകലായ യേശു ക്രിസ്തു നാമത്തിനാല് നന്ദി പിതാവേ, നന്ദി യേശു രാജാവേ ദേവനെ, നന്ദി അപ്പ പിതാവ്. ഇതോ സർപ്പങ്ങളെയും തേളുകളെയും മിതിക്കവും സാത്താരുടെ സകല വല്ലമയെ മേൽക്കൊള്ളവും ഉങ്ങൾക്ക് ഞാൻ അധികാരം കൊടുത്തു ദേവനപ്പ പിതാവേ, ഒന്നും ഉങ്ങളെ സേതപ്പെടുത്താൻ ദേവനെ, നന്ദി രാജാവേ. അപ്പ ഉലഹത്തിലെ ഇരുപ്പോലും ഉങ്ങൾക്കുള്ള ഇരുപ്പോൾ പെരിയോൺ സ്വന ദേവന് നന്ദി അപ്പ പിതാവേ. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்று மில்லியன் சொன்ன தேவரே நன்றி அப்பா பிதா. ஸ்தேவானோடு இருந்த தேவரே நன்றி ராஜாவே தேவனே பிதாவே. அப்படியா இந்த கடைசி நாளிலே ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிய தேவனே பிதாவே முகமூடிகளை நீங்கள் கிழிப்பதற்காக நன்றி இயேசு ராஜாவே தேவனே. அரசு குடும்பங்களினுடைய முகமூடிகளை நீங்கள் கிழிப்பதற்காக நன்றி இயேசு ராஜாவே தேவனே. எதை விதைத்தார்களோ அதை அறுக்கிற காலம் அப்பா இயேசு ராஜாவே. உம்முடைய நீதியை சரிக்கிற வேலை வந்தான்னு சொன்ன தேவனே நன்றி அப்பா பிதாவே. உன்னுடைய தேவனே உம்முடைய தேவனே பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை உம்மை தள்ளி உம்முடைய வார்த்தைகளை தள்ளி இயேசு ராஜாவே, தாங்கள் கட்டுகிற பாபேல் கோபுரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இடிந்து விழுவதாக. சங்கீதம் ரெண்டிலே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற போவதற்காய் நன்றி இயேசு ராஜாவே என் தேவனே. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகளும் ஒழிந்து போகாது இயேசு ராஜாவே. ரெண்டு நாளாக இருபதாம் அதிகாரத்தில் 22 வசனத்தில் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்ற போவதற்காக நன்றி, நீங்கள் யுத்தம் செய்வதற்காக நன்றி அப்பா பிதாவே. நன்றி உம்முடைய ஆளுகை வருவதாக, உம்முடைய ராட்சியம் இந்த தேசபங்கம் வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறுவதாக இயேசு ராஜாதி ராஜாதி ராஜனே, ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாதி ராஜனே, கத்தாதி கத்தாவே, உம்முடைய உம்முடைய நீதியை சரிக்கட்டும் வேலை வந்ததற்காக நன்றி அப்பா. யுத்தம் செய்யுங்களப்பா ஒவ்வொரு தேசங்களுக்காக, பலக்காரர்களையா ஒவ்வொரு தேசங்களுக்காக, நீதி செய்யுங்களப்பா ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளுக்காக, தேவனே கொண்டு குவிக்கிற ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளை போடப்படும் அப்பா பிதாவே. தேவனே பொல்லாத பிசாலே கிரிகளை விட்டு வெளியேறுவதாக, இருதயங்கள் சிந்திகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. உம்முடைய கல்லான இருதயத்தை அடுத்து தேவனே சதையான இருதயத்தை வழி கொடுங்களப்பா பிதாவே. தேவனே இந்த மக்களை மட்டும் ரட்சியுங்களப்பா பிதாவே. பாதாளம் செல்லாதபடி இந்த தேச தலைவர் அதிகாரிகள் தேவனே இவ்வளவு மட்டும் ரட்சியுங்களையா இயேசு ராஜாவே என் தேவன். ஓ உம்முடைய அக்கிரியை போட வந்து சொன்ன தேவனே அப்பா, உம்முடைய அக்கிரியை போடுங்கள் ஐயா. ஓ தேவன் எல்லா அசுத்தங்களை சுட்டறிப்பினாவினாலே சுட்டறியுங்க அப்பா பிதாவே. தேசத்து மக்களை பாதுகாக்க தேவனே நீங்கள் ஏற்படுத்தின தேச தலைவர் அதிகாரிகள் அப்பா, தேசத்து மக்களுக்கு எதிராக பாதுகாப்பு இல்லாம இருக்கிற நீங்கள் பாக்குறீங்க இயேசு ராஜாவே. நீங்கள் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை நீங்கள் ஏற்படுத்த போவதுக்காக நன்றி அப்பா பிதாவே. நன்றி என் தேவனே சோஸ்ரம் ஐயா, தேவனே சோஸ்ரம் ஐயா. இதை அனே தேவனே பூமியுள்ள கண்கள் எல்லாம் இதை காணப்போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. தேவனே வெளிப்படாத மரபொருளும் அல்ல அப்பா பிதாவே, தேவனே அறியப்படாத ரகசியங்களும் இல்லையே ராஜாவே. எல்லாவற்றையும் நீங்கள் வழியிலே கொண்டு வந்ததுக்காக நன்றி ராஜாவே. தேவனே 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவனே நடந்த ஒவ்வொரு காரியம் இஸ்ரவேல் தேசத்திலே அப்பா, பாகால் வழக்கங்கள், பிள்ளைகளை பலி கொடுப்பது, பகலைக்குவது, சகல கிரியும் காலானிய தேசத்திலே கிரிய கொல்லாத ஆவியல் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். பரிசுத்த இரத்தத்தை இஸ்ரவேல் தேசத்தின் மீது தெளிக்கிறேன். பாகால் ஆவியால் சுட்டரிக்கப்படுவதாக, இயேசுவின் ஆவியால் சுட்டரிக்கப்படுவதாக, இஸ்ரவேல் தேசத்தின் வான மண்டலங்கள் அந்த கிரிய கொல்லாத ஆவியுடைய சேவை எல்லாம் நிர்மூலம் வந்து சென்று போவதாக, இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படுவாராக. தேவனே உம்முடைய பரிசுத்த இரத்தம் அப்பா பிதாவே சிந்தின பூமியில தேவனே நடக்கிற ஒவ்வொரு கிரியாவும் சுட்டரிக்கப்படுவதாக, சுதாம் குமரா பாவங்கள் சுட்டரிக்கப்படுவதாக, எல்லா தேவன எல்லா கோட்டுகள் பிசாசின் கோட்டுகள் இஸ்ரேல் இருந்தால் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற சகல கிரிகளும் சுட்டரிக்கப்படுவதாக, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால் யாவும் கத்ராசுடைய நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக இருந்தவனே பிதாவே. இஸ்ரேல் மக்களுடைய முழங்கால் யாவும் கத்ராசு கிரேசுடைய நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக, இஸ்ரேல் தேசம் பரிசுத்தப்படுவதாக இயேசு ராஜாவே. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சொல்லிக்கிறோம்ப்பா, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கெங்கும், பலத்தினாலும் அல்ல ஆயுதத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகுங்களே இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அறியத்தக்கதாக உணரத்தக்கதாக தேச வசிக்கப்படுவதாக முழங்கால் முழங்குவதாக தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனே பவுல் சொல்லுவார் ரோமர் 10:1. இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்னுடைய விண்ணப்பம், என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய விருப்பம் என்று தேவனே அதை நீங்கள் இந்த கடைசி நாட்கள செய்ய போற்கா நன்றி. கடைசி நாட்கள செய்ய போற்கா நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி அந்தவனே. அக்னியை போனங்கள் ஐயா உம்முடைய சுட்டறிப்பினாவில் அதை சுட்டறியும் அசுத்தங்களை தேசங்களில் நடக்கிற சகல காரியம் தேச தலைவர் மத்தியில் நடக்கிற சகல காரியங்களும் சுட்டறிப்பினாவினாலே சுட்டரிக்கப்படுவதாக ஒரு பக்கப்பற சந்தரணியும் நன்றியாவியானவர் போடுவையா உம்முடைய அக்னியை புதிய இதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்க. தேசம் அனைத்தும் முழங்கார்கள் முழங்குவதாக இவனே சமாதானத்தின் தேவன் தானே சாத்தானுடைய சோ தேவன் சாத்தாவுடைய சகல கிரியர்களும் உங்களுடைய கரணங்களே ஓ நசுக்கி போடுவான் சொன்ன தேவன் நன்றி அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் கொடுத்தீங்க அப்பா பிதாவே. எஸ்ஐ 45:11 நீங்கள் கற்றுகிற ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறப்போவதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் கூட விருந்து நீங்க சேர காரியம் பயங்கரமா இருக்கும் சொன்னதுக்காக நன்றி அப்பா. ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த ஜப குழுவின் மூலமா நீங்க செய்ய போவதற்காக நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவர். யோவான் 14:12 சொன்னீங்களப்பா, நான் செய்த கிரிகளை செய்வீங்கள் அதற்கு மேலான கிரிகளை செய்வீங்க அப்பா பிதாவே. இந்த கடைசி நாட்கள்ல எபேசியர் 6 சொன்னது போல் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்ல, வான மண்டலங்கள் இருந்து கிரிய செய்கிற பொல்லாத ஆவியிலே சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. தேவனே உம்முடைய பிள்ளைகளை அக்னி ஜுவலாய் மாற்றும் ஐயா தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. அதிலிருந்து வாழ்ந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலும் அப்பா பிதாவே அக்னியாய் கடந்து செல்வதாக உம்முடைய நாமம் என்றே பயப்படுவதாக நீங்கள் பெருகோம் ஐயா. அடியன் சிறுகோம், ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறுகோம் ஐயா தேவனே. கிருப செய்யுங்க அப்பா. ஓ நன்றி என் தேவனே. போடு ஐயா உடைய அக்னியை வைராக்கிய வாஞ்சை விடுங்கப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கும். அவியானவரே ஓ வைராக்கிய வாஞ்சனாலே நிரப்புங்கப்பா பிதாவே. அன்று அத்தனை பட்டணத்திலே தேவனே பிதாவே பவுல் சென்ற போலப்பா தேவனே விக்கிரகங்களை கண்டு அவர் ஆவியிலே வைராக்கியம் அடைந்தாள். அந்த வைராக்கியத்தை இந்த கடைசி நாள்ல இந்த பிசாசுகளுக்கு எதிராக கிரியா செய்ய யுத்தம் செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவனே பிதாவே நீங்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்களப்பா. அதை பயன்படுத்த பலப்படுத்த ஆவியானவரே கிருப செய்யுங்கப்பா பிதாவே. உச்சிமையாவுடைய ஆவியை ஓ நன்றி ராஜாவே. நீங்கள் அக்னியா இறங்குவதற்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, உம்முடைய அக்னி இறங்குவதாக, உம்முடைய வைராக்கியம் இறங்குவதாக, அக்னி ஜுவாலை மாற்றும் ஐயா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே. நன்றியை எடுத்து பயன்படுத்துங்க ஐயா உம்முடைய ஊழியத்துக்கு. பலப்படுத்துங்க வரங்களினால் வல்லமையினால் அபிஷேகத்தினாலே நிரப்புங்கப்பா. கத்ரா ஏசு கிரேசு அப்போ 10:30 சொன்ன போல் தேவன் கத்ரா இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளை துரத்துகிறவராயும் நோயை சுவப்படுத்தான் சுற்றி திருந்தாண்டு. அப்படியாக கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. எவனே நோயை சுவப்படுத்த பிசாசுகளை துரத்த நன்மை செய்யதவனை கிருப செய்யுங்கப்பா பிதா. நன்றி அந்த அவனே சுவாசனம் அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பொறுப்படுங்களப்பா தேவனே. இந்த சிசிலியா தாயாரை பொறுப்படுங்க தேவனே பிதாவே. இருதயத்தை பார்க்கிறதுவனப்பா, நொறுங்கின்ற இருதயத்துக்கு நீங்கள் காயம் கட்டுகிறவரப்பா. எஸ்ஐயா 57:15 சொன்னது போல் நொறுங்குண்ட இருதயத்தினுடைய ஜபங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கலாம். அந்த தாயார் இருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுங்கள் ஐயா. உம்முடைய சித்தத்தின்படி தேவனை ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பதில் கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்கிறீங்கள் ஐயா. இயேசு ராஜா தேவனே புறப்படும் அப்பா பிதாவே. தேவனே புறப்படுங்க. ஜபத்துக்கு தடையா இருக்கிற சகலகிரிகளும் ஓ அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக இன்று நீங்கள் பரிசுத்தப்படுங்கள். நாளைக்கு அற்புதத்தை காண்பீங்கள் என்று யோசுவா 3:5 சொன்னீங்கப்பா. தேவனே பரிசுத்தப்படுத்துங்கள் ஐயா இயேசு ராஜா. பரிசுத்தப்படுதுங்க ஆவியானவரே தேவனே. ஜபத்தை கேளுங்களப்பா பிதாவே. ஓ நீ அக்கிரம சிந்தை கொண்டிருந்தாயானால் உன் ஜபத்துக்கு பதில் இல்லையென்று சொன்னீங்கப்பா பிதாவே. தேவனே இதயத்தை பார்க்கிற தேவனே இந்த தாயாருடைய ஜபத்தை கேட்டு பகடுங்கள் ஐயா. தேவனே அந்த அல்பம் சூழலுக்கு பரிபூர்ண சுவத்தை கொடுங்களப்பா. கணவன் மனைவிக்கு அவர்கள் இருவர் அல்ல ஒருவர் சொன்னீங்க, ஒரே இருதயத்தை கொடுங்க, ஒரே சிந்தையை கொடுங்கப்பா. எங்கே இருவரோ மூவரோ உம்முடைய நாமத்திலே ஒருமனப்பட்டு கூடி ஜபிக்கும் பொழுதுப்பா கணவனும் மனைவியும் அல்பம் சுழலும் சிஸ்ரியா சிஸ்டரும் ஒருமனப்பட்டு கூடும் பொழுதப்பா ஒருவன் 1000 பேரையும் ரெண்டு பேர் 10,000 பேர் திருட்டுவான் சொன்னீங்க அப்பா. அதே போல உடைய வல்லமை இறங்குவதாக அந்த வீட்டுக்குள்ளே, சர்வத்திலே வல்லமை இறங்குவதாக, சகலரையும் வெளியேறுவதாக, விசாசம் கொடுக்கிற நோய்கள் வெளியேறுவதாக, பாரம்பரிய நோய்கள் வியாதிகள் வெளியேறுவதாக, வருஷ திருத்தத்தாலே கழுவுங்க ஒவ்வொரு உறுப்புகள் நரம்புகள் எலும்புகள் தசைநார்கள் கத்தக்குழாயம் உள்ளுறுப்பலங்கும் உம்முடைய அபிஷேகம் உம்முடைய அக்னி உம்முடைய சுவனுக்கும் வல்லமை இறங்குவதாக என் தேவனே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி பரிசுத்தாவியானவரே. பொறுப்படுங்கள் ஐயா என் தேவனே பிதாவே. ஓ பரிசுத்தாவியானவரே என் தேவனே அப்பா. ஏமி சிஸ்டர் பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. தேவனே இந்த மகளுக்கு பரிபூர்ண சுவத்தை கொடுங்கள் அப்பா. உம்முடைய ஊழியக்காருடைய தேவனே ஜபங்களை கேட்டு தேவனே நீங்கள் பல்கொடுக்கிறவர் அப்பா பிதாவே. உம்முடைய ஊழியக்காருடைய நோயை சுவப்படுத்துற தேவனப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லையா அப்பா பிதாவே. தேவனே நீங்க சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனா இருக்கிறீங்க. உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி இந்த மகளை சுவப்படுத்துங்க. உம்முடைய தழும்புகளாலே குணமாண்ட வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்களப்பா பிதாவே. தேவனே மன்னியுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. நோய்க்கு காலம் இருக்கிற சகல கிரிகளே மன்னியுங்க. தேவனே புதிய அறிதத்தை புதிய ஆவியை கொடுங்க, புதிய சரத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு உறுப்புகள் நரம்புகள் எலும்பு தசைநார் ஓ தேவனே ஓ உள்ளு உறுப்புகள் எங்கும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. என்னென்ன உறுப்பு செயல்படாம இருக்குதோ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை செயற்படுவதாக என் தேவனே. உம்முடைய நாமம் மகிழப்படுவதாக. நீங்களே அற்புதம் செய்யறதவனப்பா. உம்முடைய வார்த்தை வறுமையா திரும்பாது தேவனே. சோஸ்ரம் குடும்பத்தை ரட்சியும் ஓ அக்னி மேலா சூழ்ந்து கொள்ளும் ஐயா என் தேவன். ஓ அது சீக்கிரத்தில் மகள் திரும்பமாய் வந்து இந்த ரேடியோ இணைய தேவனே கிருபா செய்யுங்க அப்பா அபிதா. நன்றி என் தேவனே சோஸ்ரம். நான் வேறு யாருக்கு சொன்னீங்க ப்ரே பண்ணணும் சொல்லி வேறு யாருக்கும் ப்ரே பண்ணணும் சொன்னீங்க சிஸ்டர். ஹலோ நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே. இந்த தேவனே பொறுப்படுங்களப்பா. இந்த ஊழியத்தை பொறுப்படுங்கள் ஐயா. ஊழியத்தை சேர்ந்த லெஸ்லி பிரதர் பொறுப்படுங்களப்பா பிதாவே. இந்த வருஷத்திலே நீங்கள் பெரிய காரியங்களை இந்த ஊழியத்தின் மூலமாக செய்ய போற்காய். நன்றி அப்பா. சரியான நேரத்திலே சரியான ஊழியத்தை நீங்கள் அப்பா ஏற்படுத்தீங்களப்பா. அதே போல் சரியான நேரத்திலே சரியான வேளையிலே அப்பா இந்த ஊழியத்தின் மூலமாக தேவனே தேசங்களை ஐயா எவரே 11:33 சொல்றப்பா உம் விசுவாசத்தினாலே தேசங்களை ஜெயித்தார்கள். ராஜா தேசங்களை ஜெயிக்கத்தக்கதாக தேவனே பிதாவே. உம்முடைய விசுவாசத்தினாலே ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா பிதாவே. ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜபிக்க திறப்பின் வாசல் என்று ஜபிக்க தேவனே ஜப ஆவியினாலே நிரப்புங்கப்பா, வல்லமையினாலே நிரப்புங்கப்பா இயேசு ராஜாவே. தேசங்களை அசைக்கிறதாய் மாற்றுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. ஓ நன்றி அப்பா பிதாவே. எவனே லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியும் அப்பா, குடும்பத்தை ஆசீர்வதி, மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா, இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் என்பவனே பிதாவே. அதே போல் ஜெனசிஸ் பொறுப்படுங்கள் அப்பா. கணவனை பொறுப்படும், பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா. ஆசீர்வதியங்களை ஐயா அக்கினி ஜுவாலையா மாற்றி எதற்காக அழைப்பீங்களோ அந்த அழைப்பிலேயே பிதாவே தேவனே ஓடத்தக்கதாக ஒரு புதிய பலத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியினாலே நிரப்புங்க. தானியலுக்குள்ளே ஒரு விசுவாசித்த ஆவிய கொடுத்தீங்கள் ஐயா தேவனே. தானியல் தீர்மானம் எடுத்தால் ஐயா இயேசு ராஜாவே. தானியல் உண்மையா இருந்தாலப்பா பிதாவே, அவருடைய காரியங்கள் அனைத்தும் முடிவிலே ஜெயமாயிருந்தான்னு சொன்னீங்களப்பா. அதுபோல் தேவனே இந்த சிஸ்டர்ஸுடைய குடும்பத்தை ஜெயமாக மாற்றுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஓ தேவனே ஜெயமாய் மாற்றுங்களப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தினால் வரும் சொன்ன தேவனே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஐயா உம்முடைய ஜெயம் வருவதாக இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. உம்முடைய பிள்ளைகளப்பா ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. ஓ உம்முடைய அக்கினிக்காய் நன்றி, உம்முடைய ஆவிக்காய் நன்றி, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா. ஓ நன்றி ராஜா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் யாவையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க கலாசீலன் ஆமீன் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் திரைச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தோடு எங்கள் தேசத்தின் சாபத்தை தேவன் மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். யுத்தங்கள் முடிந்தாலும் அங்கு கொலைகள் நிமித்தம் ரத்தங்கள் சிந்தப்படுகிறது, அங்கு விபத்துக்கள் ஊடாக ரத்தம் சிந்தப்படுகிறது. இது தேவனுக்கு அங்கு சாபமாய் எங்கள் தேசத்துக்கும் மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் இருக்கிறது. இந்த சாபங்களை நீக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
4: அன்புமிரக்க நிறைந்த எங்கள் அருமை ரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஜபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறபடி ராஜா நாங்கள் திடன் கொண்டு கர்த்தாவே உமக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் இந்த ஜெபங்களை ஒவ்வொன்றையும் ஏறெடுக்கிறோம் தேவனே. ஏசப்பா கர்த்தர்தாமே ஆண்டவரே இந்த நாட்களிலே எழுந்தருள வேண்டும் ஏசப்பா. இந்த நாட்களிலே ராஜா இந்த 40 நாள் உபவாச தவசு நாட்கள் என்று ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே சொல்லப்படுகிறது. கர்த்தாவே அதை ஆராதனைகளாக வைக்கிறார்கள் அப்பா. முஸ்லிம்கள் ஆண்டவரே நோன்பு என்று கொண்டாடுகிறார்கள் ஆண்டவரே அப்பா. சைவாக்கள் ஆண்டவரே வேற வேற காரியங்கள் விக்கிரகங்களுக்கு முன்னாலே நிற்கிறார்கள் அப்பா. நாங்களோ ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்ட ராஜா ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த நாட்களிலே ராஜா இலங்கை தேசத்தை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த இலங்கை தேசம் ஆண்டவரே எல்லா விதத்தினாலும் தள்ளப்பட்டு சபிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா சகலத்தினாலும் ஒரு ஏழை நாடாகவும் ஒரு விக்கிரகத்தின் நாடாகவும் திகழ்ந்து வருகிறது ராஜா. இந்த நாட்களிலே கர்த்தாவே அங்கு நடக்கிறதான அலங்கோலமான மரணங்களை நீங்கள் பார்க்கிறீங்க இயேசப்பா ஆண்டவரே. கடந்த காலங்களிலே கர்த்தாவே எத்தனையோ விதத்திலே ராஜா இந்த மரணங்கள் ஓலங்கள் வந்ததப்பா ஆண்டவரே. ஆனாலும் இப்பொழுது அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதப்பா. ஏழை என்று கர்த்தாவே, பிச்சைக்காரன் என்று ஆண்டவரே அப்பா, பணக்காரன் என்று எத்தனையோ விதமான பாகுபாடு பார்த்து ஆண்டவரே இந்த இலங்கை தேசம் ஆண்டவரே இன்னும் இன்னுமாய் ஆண்டவரே பின்தங்கி சாபத்துக்குள்ளாக போகிறதே ராஜா. ஆனால் ஆண்டவரே இந்த 40 நாள் உபவாசம் இருக்கிற இந்த திருச்சபைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. திருச்சபையிலே ஆண்டவரே இந்த 40 நாளும் ஆண்டவரே போதிக்கிற வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே இந்த நாட்களிலே ராஜா ஆண்டவரே இது ஒரு பரம்பரையாக இல்லை அப்பா, ஆனால் நீர் உயிர்த்தெழுந்த தெய்வம் என்பதை ஆண்டவரே இந்த திருச்சபைகள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த திருச்சபைகளிலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா. விக்கிரகங்களை விட்டு உயிர்த்தெழுந்த தெய்வத்தையும் வார்த்தையையும் பிடித்து பரிசுத்தாவியினாலே சபைகள் நிரப்பப்பட்டு தேசத்தையும் குடும்பத்தையும் மக்களையும் விடுதலையாக்குகிற ஆராதனைகளாக மாறப்படுவதாக ராஜா. தேவனே நீர் செய்ய வல்லவர் அப்பா. உயிர்த்தெழுந்த தெய்வம் அல்லவோ சிலுவையை சுமந்து ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜன் பரலோகத்தில் இருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்ற அந்த பயமும் அந்த விசுவாசமும் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளிலும் ஊற்றப்படுவதாக. சபைகள் எழுந்து பிரகாசிக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் சபைகளுக்கு தூண்களாக மாறட்டும் ஆண்டவரே. ஏனோ தானோ இல்லையப்பா, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே இயேசப்பா. நீர் நடத்தி முடிக்க போறதற்காய் நன்றி. சபைகளிலே உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய ஆண்டவரே அப்பா அளவில்லாத மேக ஸ்தம்பமும் மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்திலே இருக்கிறதான சிங்கள சபைகள் தமிழ் சபைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. சபைகளிலே எழுப்புதல் தீ பரவட்டும் ஆண்டவரே. சிங்கள மக்களுக்குள்ளே எழுப்புதல் தீ பரவட்டும். தென் இலங்கை ஆண்டவரே உம்மை சந்திக்கட்டும். உம்முடைய நாமம் தென் இலங்கையிலே ஆண்டவரே பிரஸ்தாபப்படட்டும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே ரோட்டிலே முழங்கால் படியிட்டு ராஜா உம்முடைய நாமத்தை துதித்து பாடி சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள் அப்பா. அதை கேட்கிற இருதயங்களாக சிந்தனைகளாக ஆண்டவரே அப்பா தேவனே இந்த ஜனங்களை நீங்க மாற்றுங்கப்பா. கடினங்கள் வேண்டாம் கர்த்தாவே. வீணான முரண்டாட்டங்கள் இல்லையப்பா. தகப்பனே நீர்தான் ஆண்டவரே இந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் எழுந்து பிரகாசித்து குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் விடுதலை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் செய்து முடிக்க வல்லவர், காண காக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர் அப்பா. இந்த கர்த்தாவே இந்த இரத்தங்கள் சிந்தி ஆண்டவரே மரணிக்கிறதான இந்த வாலிப பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறீங்களப்பா. அதிகாரிகளும் சுடுகிறார்கள் அப்பா, ஒருவரை ஒருவர் சுடுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே பயிரே வேலியை மேயிற மாதிரி ஆண்டவரே நீ சொல்லப்பட்டது போல ராஜா அதிகாரிகளும் ஜனங்களை சுடுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா நீதி நியாயம் விசாரிக்கிறவங்க சிங்காசனத்தில் இருக்கிறவங்க தகப்பனே இந்த இலங்கை தேசத்தை உடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. நீ நடத்தி முடிக்க போற கிருபைக்காக நன்றி, வழி நடத்துகிற மகா இரக்கத்திற்காய் நன்றி, சபைகளை நிரப்ப போறதற்காய் நன்றி. இந்த கட்டுகள், இந்த சாபங்கள், இந்த விக்கிரக கோயில்கள், விக்கிரக தோப்புகள், என்னுடைய ஆராதனைகள் யாவும் அழிந்து போவதாக இயேசப்பா. தகப்பனே இந்த பிக்குமாரை பொறுப்படுத்தருளுங்கப்பா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. நீரே செய்து முடிக்க போறதற்காக நன்றி அப்பா. கருத்தோடு உண்மையோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஜெபமே ஜெயமாக மாறட்டும் ஆண்டவரே. ஆம் என்று மாமே என்று நீர் தரப்போறதற்காக நன்றி அப்பா. தேசத்தை பாழாக்க நினைக்கிற சிதறப்பட வைக்கிறான் எல்லா கெட்ட ஆவிகளும் சிந்தனைகளும் அரும் பேச்சுக்களும் கத்தாவே இந்த ஜனங்களை விட்டுங்கும்படியா ஜெபிக்கிறோம். உண்மை உள்ளவர்களோ தீவைகளோ எத்தனையோ 6-7 காரியங்களை சொல்லுகிறீரப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் அடைத்து இந்த தேசத்திற்கு வரும்படியாக, சபைக்கு வரும்படியாக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிற துதியின் மத்தியிலே வாசம் பண்ணி துதியிலே ஆண்டவரே கட்டைக்கும் ஜெபித்து ஆண்டவரா பூமி இலங்கை தேசம் எங்கும் உம்முடைய நற்செய்தி பரவும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொலையின் ஆவிகளை நீர் கத்தாவே எடுத்து போட அலங்கோலமான வாழ்க்கைகள் வாழாதபடி ஆண்டவரே நேர்த்தியான உண்மையான ஆண்டவரே வாழ்க்கை வாழ பிள்ளைகளை நீங்க சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் அப்பா உமக்கென்று எழும்பட்டும் ஆண்டவரே. வருங்கால சமுதாயம் ஆண்டவரே அப்பா கத்தாவே ட்ரக்ஸினாலும் மதுபானத்தினாலும் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே இந்த கொல்லாத இந்த பாதாள குழுக்களினாலும் ஆயுதங்களினாலும் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் பாவி பட்டு வீணாய் போகிறார்களே ராஜா. ஏசப்பா நீர் நீதியின் சூரியனா இருந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கோணலானவைகளை செவ்வையாக்கவும் கரடு முரடானவைகளை நேர்த்தியாக்கவும் நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. பிள்ளைகளுடைய சிந்தனைகள் நினைவுகள் வீணாய் போய்விடாதபடி நீர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நித்திய பிதாவே நித்திய கண்மலையே எங்களுக்காக சிலுவை சுமந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களுக்காக ஆண்டவரே அப்பா உயிர் தெழுந்த தெய்வம் நீர் ஒருவரே தானப்பா. எல்லா நாமத்திலும் விட மேலான நாமம் நீர் ஒருவரே அப்பா. அல்பாவும் ஒமேகாவுமாக ஆண்டவரே கத்தாவே உம்முடைய நாமம் கத்தாவே மகிழப்படுகிறது. ஆண்டவரே அல்பாவும் ஒமேகாவுமாக உம்முடைய நாமம் உயர்த்தப்படுகிறது அப்பா. தகப்பனே உன்னத மாணவரின் வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று பார்க்கிறோம். சர்வ வல்லவருடைய நிழலிலே இந்த தேசமும் மக்களும் தங்கும்படியா இச்சபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் செய்து முடிக்க வல்லவர், விடுதலையாக்க வல்லவர், சமாதானப்படுத்த வல்லவர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இந்த பிக்குகளும் ஆண்டவரே மற்ற ஜனங்களும் எடுக்கிறதான எல்லா காரியங்களும் நிர்மூலமாக போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் எழுந்து பிரகாசிக்கட்டும். வாலிப பிள்ளைகள் மூப்பர்கள் தீர்க்க தரிசனம் சொற்பனங்களை கண்டு தேசத்தம் தேசம் நடுங்கும்படியாக சபைகளை நீர் கத்தாவை உயர்த்தும்படியாக ஆண்டவரே சபைகளிலே உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயமாகி அந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா எழுந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த ஜபங்களை கேட்டு விடுதலையாக்கி சுகம் சுகபலம் ஆரோக்கியம் ஆண்டவரே சமாதானம் வெற்றி ரட்சிப்பு கிடைக்க உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய ஜபங்களையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் என் நல்ல தகப்பனே.
7: நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவையே நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே என்று வந்து தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீர், எங்கள் ஜபங்களை அங்கீகரித்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா நீர் கூட இருந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். ஐயா வந்து உயவித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வளர்ச்சியிலும் பெருக்கத்திலும் அவர்கள் உயர்ந்து நிமிந்து நிக்க செய்வீராக. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். சங்கம வானொலிக்காயிலே ஸ்ரீ அண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அவர்களுடைய நல்வாழ்வுக்காய் உண்மை துதிக்கிறோம் ராஜா. உண்மை ஸ்தோத்திரித்து துதித்து நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த சங்கம வானொல்ல ஊழியன் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சந்ததிகளையும் ஆசீர்வதியும் அப்பா. அந்த கனடா தேசத்தில் உம்முடைய ரட்சிப்பு வருவதாக கத்தாவே, உம்முடைய அன்பு பெருகுவதாக கத்தாவே. ஆண்டவரே நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஏமிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைக்கு இருக்கிற எல்லா வியாதிகளும் ஆண்டவரே சரீர பலவீனங்களும் பிள்ளைய விட்டு வெளியேறும்படிக்கு நாங்கள் கல்லெடுக்கிறோம் தகப்பனே அப்பா. பிள்ளைய உச்சிந்து உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள் நரம்புகள் இலும்புகள் தசையாவிலும் உடைய பரலோக வல்லமை சுகமாக்கும் வல்லமை பிள்ளைக்குள்ளே இறங்கி சுக பலம் ஆரோக்கியம் கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சுபாலங்குக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், உற்றார் உறவினர் சகோதரங்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இழப்பின் மத்தியிலும் கத்தாவே உம்முடைய கிருபையின் கரம் பிள்ளைகளை தாங்கி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ஆண்டவரே அவர்களை தொடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே. சுசிலியாமாக்கு இருக்கிற அந்த வியாதியில் இருந்து அந்த பலவீனங்களில் இருந்து கத்தாவே அவர்களை விடுதலையாக்கி அந்த ஆண்டவரே கத்தாவே அந்த கடவரோடும் கூட இருந்து ஒரு நல்ல நிதானத்தை கொடுத்து அவர்களை சமாதானமான வழியிலே நடத்துங்க ஆண்டவரே அப்பா. புள்ளைய ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, சுவாசப்பைகளை ஒப்பு கொடுக்கிறேன், நரம்பு எலும்புகளை ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே.

0: லலா காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த பிள்ளை ஆண்டவரே கர்த்தாவே, மனம் திரும்ப கர்த்தாவே, அன்பு வாசங்கள் பெருக கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, தனிமையிலே தவறான பாதையிலே தவறான நட்பிலே இணைக்காதபடி கர்த்தாவே, இந்த பிள்ளையை நீர் பிரித்தெடுத்து உம்முடைய சமூகத்திலே கொண்டு வரும் ஆண்டவரே, உமக்குள்ளே கொண்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பேறும் கர்த்தாவே ஆண்டவரே, நீர் வழி நடத்தும் கர்த்தாவே, ஒவ்வொரு காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னாலுமே நீ நடக்க போற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதியும், தொடக்கத்தின் முடிவரை எங்களோட ஆவியானவரங்களை நடத்தி சென்றீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலும் இணைந்து ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டார், அதுக்கு பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தர் சகலத்தை நடத்தி தருகிறார். ஜபங்கள் கேட்கப்பட்டது, வாஞ்சியோடு இணைந்து ஜபித்த அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த உங்கள் எல்லோருக்கு நன்றிகளை வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சுபாக்காக ஜபித்தீர்கள், சௌரி தர்ஷாக்காக ஜபித்தீர்கள், லூஜாவுக்காகவும் ஜபித்தீர்கள். அதே வேளையிலே சௌரி சோயினமாக இருக்கிற சௌரி என்ன பெயர் மறந்துட்டு அவருக்காக ஜெபித்தீர்கள். கத்தர்தாமே அவருடன் கூட
2: கிறிஸ்தவ வானொலி சங்கமம்
1: இந்த வழி நடத்துவாராக திரும்பமாக இணைந்து ஊழியங்களை செய்ய இன்றைய நாளிலே தடைப்பட்டிருக்கிறவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் அடுத்து சிசிலியா அம்மாக்காக ஜெபித்தீர்கள், அவர் கணவருக்காக ஜெபித்தீர்கள். ஒரு சில தடைகளாக சௌரி ஐரீன் அவர்கள் சில வாரங்களுக்கு வரமாட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். சௌரி ஏமி புஷ்பராஜா சோதீனமாக இருக்கிறார், அடுத்த வாரத்தில் இணைவார்னு விசுவாசிக்கிறோம். கத்தடி கருத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். உங்கள் எல்லோரைக்கும் நினைவு கூறுகிறோம். உங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். உங்களையும் ஜபத்திலே தாங்குகிறோம். இணைந்து ஜபித்தீர்கள் மற்றவர்களுக்காக. அதே வேளையிலே மற்றவர்களுக்காக ஜபிக்கின்ற பொழுது உங்களையும் கத்தர்தாமே காண்கிறார், வாஞ்சிகளை காண்கிறார், இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார். பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் இருந்து கிரியகை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே கத்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். 10:30 மணிக்கு நாங்கள் ஒரு பட்டிமன்றம் செய்ய இருக்கிறோம். ஜூமுக்கூடாக இணைய முடியுமானவர்கள் இணையுங்கள். இன்றைய நாளிலே பலர் இணைகிறார்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு இந்த வருடத்திலே முதல் பட்டிமன்றம், அதுக்காக வழி நடத்தப்படுங்கள், இணையுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபை ஊழியங்களை கூட கடந்து சென்று சௌரி ஜான்சி ஆண்டனியுடைய வேர்ஷிப் கூட கடந்து சென்று அந்த பட்டிமன்றத்து கூட கடந்து செல்ல இருக்கிறோம். சௌரி ஜானட்டும் அவர்கள் இணைவார்கள். அவருடைய கருத்தையும் எடுத்து வாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தலைப்பு: ஒளி வரும்போது இருள் போய்விடுகிறது, அது எங்கே போகிறது, அதுதான் பிரச்சனை. அதற்காக பலர் இணைகிறார்கள், பல ஊழியர்கள் இணைகிறார்கள், இந்தியாவிலிருந்தும் கனடாவிலிருந்தும் இணைகிறார்கள். அவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், இணையுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட்டுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். திரும்பமாக சந்திப்போம். ஆமேன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்கள் கூட கடந்து செல்வோம். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம்.
0: ஹலேலூயா. நேற்றைய நாளிலும் வருகிறேன் பாருங்கள். நேற்றைய நாள் பாஸ்டர் வீட்டில் இருந்தவர், நானும் மெர்சியும் தான் வேலைக்கு போனாங்க. அப்போ வருகின்ற வேளையில என்னென்ன சாமான்கள் பொருள்கள் இருக்கிறதோ அதெல்லாத்தையும் வாங்கினு வந்து வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அவருக்கு தெரியும், நான் அவரைத்தான் நம்பி இருக்கிறேன். ஹலேலூயா. அவரைத்தான் என்னுடைய குடும்பத்து இவர்களுக்கு அவரைத்தான் நம்பி இருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். அவருடைய அவர் என்ன செய்யறார், என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். அதே போல தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனே, நீர்தான் என்னுடைய ஆதாரம். ஹலேலூயா. நீர்தான் என்னுடைய மேய்ப்பர், நீர்தான் எனக்கு ஆண்டவர், நீர்தான் எனக்கு அப்பா என்று நீங்க சொல்லுகின்ற வேளையிலே, நீங்க வாயை திறந்து சொல்லுகின்ற வேளையிலே, ஹலேலூயா, அறிக்கை பண்ணுகிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லி எபிரேயர்ல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அறிக்கை பண்ணப்படுகிற இயேசு கிறிஸ்து, ஹலேலூயா. அப்ப நீங்க வார்த்தையை அறிக்கை, இயேசுவும்

0: அனைத்தையும் ஒன்று. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இந்த சத்தியத்தை விட்டு அங்காலியங்களை விலகாதீங்க அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹலேலூயா. வசனம் நான் பாருங்கள், இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்தது எனக்கு வர தொடங்கினது அன்புக்குரியவர்களே. எப்போ எனக்கு புத்தகம் வர தொடங்கினு சொல்லிட்டுனா கிட்டத்தட்ட ஒரு 2005 பிற்பாடுதான் இந்த புத்தகங்கள் என்றது கையில எனக்கு வர தொடங்கினது. அதுக்கு பிற்பாடுதான் புத்தகங்கள் எனக்கு கிடைக்க தொடங்கினது. அதுக்கு முன்பாக புத்தகங்களே இல்லையே அன்புக்குரியவர்களே. இந்த வேத புத்தகம் மட்டும்தான், இந்த பைபிள் மட்டும்தான். அப்ப இந்த பைபிள்ல இருக்கிற வசனங்களை எடுத்து எடுத்துத்தான் நான் என்ன செய்வேன், ஹலேலூயா, அதை நான் என்னுடைய சூழ்நிலைகளில நான் சொல்லுவேன், ஹலேலூயா. ஆனபடினால் பலவித சத்தியங்கள் அல்ல, ஒரே சத்தியம்தான் எனக்கு கிடைத்திருக்கிற ஒரே சத்தியம். உம்மாலே நான் ஒரு மதில தாண்டுவேன், உம்மாலே நான் சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லுவேன். அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்ப நீங்கள் அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, இயேசுவை அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, வார்த்தையை அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே நீங்க இயேசுவைத்தான் அறிக்கை பண்ணுகிறீர்கள். ஹலேலூயா. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். ஹலேலூயா. என்ன அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஹலேலூயா. அது மட்டுமல்ல, அங்கே அதுக்கு முன்பாக போடப்பட்டிருக்குது, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாகிய மகாசரியர் நமக்கு ஒருவர் இருக்கின்றபடியினால். ஹலேலூயா. மகா ஆசாரியர் ஒருவர் நமக்கு இருக்கின்றபடியினால் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஹலேலூயா. ஆனபடினா அன்புள்ளவர்களே, இந்த சத்தியம் ஒன்று போதும். என்ன சத்தியம்? நான் தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுகிறேன், ஹலேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணவர், அவர் எனக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார், ஹலேலூயா. பாருங்கள், ஒரு கணவன் மனைவி உறவில ஒரு கணவனுக்கு மனைவி என்ன செய்யறாள், உண்மை உள்ளவளாயிருக்கிறாள். அதே போல மனைவிக்கு கணவன் என்ன செய்யறான், உண்மை உள்ளவனாயிருக்கிறார். வேறு பெண்ணை பார்ப்பதில்லை, வேறு ஆணை பார்ப்பதில்லை, ஹலேலூயா. அதே போல தானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்திருக்கின்றபடியா வேறு அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுப்பதில்லை. ஹலேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் அந்நிய தேவர்களை கையெடுத்திருந்தேனானால் நீர் அதை கண்ணோக்கி பார்க்காமல் இருப்பீரோ. ஹலேலூயா. அப்ப எங்களுடைய இருதயத்தை நான் அடிக்கடி ஜெபிப்பேன், ஆண்டவரே நீ இருதயத்தை திறந்து பாரும், ஆண்டவரே நீர் ஒருவர்தான் எனக்கு இருக்கிறீர், ஆண்டவர் நீர்தான் எனக்கு ஆதாரம், ஆண்டவரே ஹலேலூயா. ஆனபடி நான் அன்புள்ளவர்களே, இந்த அறிக்கை செய்கின்ற வேளையிலே, வேத வசனத்தை நாங்கள் அறிக்கை செய்கின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தேவனுடைய தேவனே எனக்கு ஆதாரம் சொல்லி நான் என்ன செய்கிறேன், ஹலேலூயா, அறிக்கை பண்ணுகிறேன் அன்புக்குரியவர்களே. ஹலேலூயா. என்னுடைய ஆதாரம், என்னுடைய தேவைகளை சந்திப்பது அவர் தான், ஹலேலூயா. அவரை தவிர எனக்கு எப்படியும் வீட்டிலே ஒரு குடும்பத்திலே ஒரு கணவனை அவர் தான் எனக்கு, ஹலேலூயா. அவர் என்னுடைய சரீரத்துக்கு மணவாளர், இவர் என்னுடைய ஆத்துமாவுக்கு மணவாளர், ஹலேலூயா. ஆத்துமாவின் நாயகர், ஹலேலூயா. ஆத்துமாவை தேற்றுகிறார். அந்த சங்கீதத்துல 23 பாருங்கள், அவர் என் ஆத்துமாவை தேற்றி, ஹலேலூயா, என் ஆத்துமாவை தேற்றி என்ன நீதி, தம்முடைய நாமத்து நிமித்தம் என்ன நீதியின் பாதைகளை நடத்துகிறார், ஹலேலூயா. என் ஆத்துமாவை தேற்றி வேதனைகள் எத்தனையோ பிரச்சனைகள், ஹலேலூயா. ஆத்துமாவுக்குள்ள போய் ஆத்துமா என்ன செய்யும், நித்திர உள்ள விடாது, ஆத்துமா வேதனைப்படுத்தும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனபடினால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீ ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார், ஹலேலூயா. பில்லுகள் கட்ட முடியாம இருக்குதா, எல்லாத்தையும் ஆண்டு மனுஷராலே உங்களுக்கு விடுதலை வரவே முடியாது அன்புக்குரியவர்களே. எந்த மனுஷனும் உங்களை விடுவிக்கவே முடியாது, ஆண்டவர் ஒருவர் தான் உங்களை விடுவிக்க முடியும். அந்த சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. என் ஆண்டவர் எனக்கு ஆதாரமாயிருக்கிறார், என் ஆண்டவர் என்னை தேற்றுகிறார், என் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவர் என்னை நடத்துகிறார், ஹலேலூயா. ஆண்டவர் என்னை அங்கே தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஹலேலூயா. அதுபடி அவரே நமக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 121:2 பாருங்கள் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 121:2 ஹல்லேலூயா அன்புக்குரியவர்களே, அங்க வாசிங்க பாலகுமாரி. சங்கீதம் 121:2 ஹல்லேலூயா. என்னவா தெரிந்த சங்கீதம்
1: 121:2?
0: வானத்தையும்
1: வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்.
0: ஆமேன். ஒத்தாசை வரும், உதவி வரும். இதை பாருங்கள், இது இந்த வேத புத்தகத்தை கண்ணால் காண்பது மட்டுமல்ல, ஹல்லேலூயா, வாயால வாசிச்சு அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேணும். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வருகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு உதவிகள் ஒத்தாசைகள் வருகிறது, வில்லுகளை கட்ட உதவிகள் ஒத்தாசைகள் வருகிறது, ஹல்லேலூயா, என் சரீரத்துக்கு உதவி ஒத்தாசை வருகிறது, ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி சொல்லுகின்ற வேளையிலே ஆண்டவருக்கு தெரியும், ஹல்லேலூயா, நீங்கள் அவரைத்தான் நம்பி இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். ஹல்லேலூயா. ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் அன்புக்குரியவர்களை, இந்த ஒவ்வொரு நாளும் இந்த ஜூம் பிரேயர்ல நடத்துகிறோம் அன்புக்குரியவர்களை. 3 பேர் 4 பேர் தான் வருகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் கூட தாவி பவுல் சொல்லுகிறான், ஹல்லேலூயா, எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு நான் என்ன செய்தேன், உபதேசித்தேன். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு என்ன செய்ய வேணும், மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்த வேணும். அந்த ஆறுதல் உங்களுக்கு தான் வரும். நான் உங்களை ஆறுதல் படுத்திக்க அந்த ஆறுதல் எனக்கு வருகிறது. அதே போல நீங்க மற்றவர்களை ஆறுதல் படுத்துகின்ற வழியிலே ஆறுதல் உங்களுக்கு வருகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. அவர் என்னுடைய ஆதாரம். ஹல்லேலூயா. அந்த சங்கீதம் முழுவதையும் நாங்க வாசிக்கலாம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற. அப்ப ஒத்தாசையும் உதவியும் என் தேவனிடத்தில் தான் வருகிறது. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, அதாவது வானத்தை அவன் பார்க்கிறான், பூமியை அவன் பார்க்கிறான். இதை உண்டாக்கினவர் என்னுடைய பிரச்சனையை தீர்க்க மாட்டாரோ? ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரனுடைய நினைவு. ஹல்லேலூயா. வானத்தை பார்க்கிற அந்த அண்ட சராசரம் எப்படிப்பட்ட வானம், விரிந்திருக்கிற வானம். ஹல்லேலூயா. எனக்கு சிலவளை ஆச்சரியமா இருக்கும் பாருங்கள், இந்த இரவு நேரத்துல இந்த சந்திரன் நாங்கள் பார்க்கின்ற வேளையில நீங்க எங்க போனாலும் பாருங்கள், சந்திரன் அங்கேயே வருகிறது போல இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை பார்த்திருக்கிறீர்களோ தெரியவில்லை. எந்த இடத்துக்கு போனாலும், பின்பக்கம் போனாலும் அந்த சந்திரன் வந்து எங்களோட வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். எங்க போனாலும் அது ஊர்ல போய் பார்த்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ சங்கீதக்காரன் எல்லாத்தையும் பார்த்திருப்பார். ஹல்லேலூயா. இயற்கைய பார்த்திருப்பார். ஆனபடி நான் இந்த வானத்தை எப்படி ஆண்டவர் படைத்தார், சூரியனை எப்படி படைத்தார், சந்திரனை எப்படி படைத்தார், எப்படி அந்த முதல் நாளிலே சிருஷ்டிப்பு நடந்தது. ஹல்லேலூயா. எப்படி மிருகங்களை படைத்தார், எப்படி மரங்களை படைத்தார், எப்படி பூக்களை படைத்தார், ஹல்லேலூயா, எப்படி சுடர்களை படைத்தார். ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டித்தார், அவர் சிருஷ்டிகர். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தராலே எனக்கும் சிருஷ்டிப்பு நடக்கும், என் பிள்ளைகளுக்கு சிருஷ்டிப்பு நடக்கும், என் பிள்ளைகளுக்கு வாழ்வு நடக்கும். ஹல்லேலூயா. என் குடும்பத்திலே அதிசயம் நடக்கும். முடியாத காரியங்களை முடிய பண்ணுவதான் கிருபை. ஹல்லேலூயா. என்னாலே ஒன்றும் முடியவில்லை ஆண்டவரே, ஆனாலும் கூட உம்மாலே முடியும். ஹல்லேலூயா. அதை நான் வெளிப்படுத்துவது. ஹல்லேலூயா. நாங்களும் பாருங்கள், தமிழ் ஜனங்கள், இலங்கை, மலேசியா, இந்தியா, சிங்கப்பூர், அதை நான் சொல்லவில்லை. நாங்களோ எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு வெளிப்படுத்துவதில்லை. என்னடா வெக்கம் சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. கணவன் மனைவி உறவு இல்லைன்னு நாங்க போய் சொல்லுறோமா? ஐ லவ் யூன்னு சொல்றோமா? நாங்க சொல்றது இல்லை. ஹல்லேலூயா. ஆனா அந்த அன்பு பல காரியங்கள் மூலம் வெளிப்படுத்தப்படும். ஆனா அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். அது வந்து அன்பை வெளிப்படுத்துவது, அந்த வார்த்தை மூலம் அவர்கள் வெளிப்படுத்துவது அன்பை வெளிப்படுத்துவது. ஹல்லேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு தெரியும், அவரை விசுவாசிக்கிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார், அவரை நம்பினவர்களே அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நாங்கள் அவரைத்தான் நம்புகிறோம் என்று அறிந்திருக்கிறது. அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் அதை நாங்கள் எங்கள் வாயால, அதுக்குத்தான் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நாவில வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினா ஒவ்வொரு சூழ்நிலைகள் வருகின்ற வழியிலே கலங்கி போகாதீங்கோ. ஹல்லேலூயா. வேதனைப்படாதீங்கோ. தேவனுடைய வார்த்தையை உச்சரியுங்கோ. இந்த சத்தியத்திலே நில்லுங்கோ. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்திலே நில்லுங்கோ. என்னோட வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஹலேலூயா. பாருங்கள், மருத்துவ அறிக்கை சொல்லுவதற்கு காரணம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா வியாதிகளுக்கும் பயன்தான் முக்கிய காரணம். ஹலேலூயா. 80% வருத்தங்கள் எல்லாம் இந்த பயத்தின் அடிப்படையில தானே வருகிறது. ஹலேலூயா. பயம் மனுஷர்களை கொல்லும். ஹலேலூயா. பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ, பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ, இந்த மொக்கேச்சை எப்படி கட்ட முடியுமோ, இந்த பில்லுகளை எப்படி கட்டுவது, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள். ஹலேலூயா. ஆனால் பயத்தை உதறி தழுவணும். பயத்தை உதறுவதற்கு ஒரே ஒரு காரணம், வசனம் தான், வேத வசனம் தான். ஹலேலூயா. அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவரை நான் நம்பி தாழ்ந்து சொல்லுகிறான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நீங்கள் எப்படி என்னை மலைகளுக்கு மேலாக பறந்துவோன்னு சொல்லுகிறீர்கள். ஹலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பிரச்சனை சவாலை விட்டு போவது கோலத்தரம். ஹலேலூயா. ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையிலே அதை விட்டு அல்லது ஷார்ட்கட்ல போவது அது கோலத்தனம். அதுல நின்று முறியடிக்க வேண்டும். ஹலேலூயா. சத்துருவை நாங்கள் முறியடிக்க வேண்டும். ஹலேலூயா. பில்லுகளை முறியடிக்க வேண்டும். கடன்களை முறியடிக்க வேண்டும். குடும்ப உறவுகளிலே பிறக்கிற பிரச்சனைகளை முறியடிக்க வேண்டும். குடும்ப உறவுக்கு கூட நான் சொல்றேன், ஹலேலூயா. அங்கே அன்றைய எபேசியர் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் அந்த பகியை அங்கே கொன்று, சிலுவையிலே கொன்று அவர்களை ஒப்புரவாக்கினாரா? குடும்ப உறவுல பிரச்சனையா? வசனம் தான் அன்புக்குரியவர்களே. வசனம் உங்களை பிரச்சனைகளை மேற்கொள்ளும். ஹலேலூயா. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்க. அப்போ பயம் வேதனை வருகிறவர்களில் என்ன செய்யும்? காலில் தளர்ச்சி வரும். ஹலேலூயா. நடக்க முடியாது அன்புக்குரியவர்களே. ஆனா வசனம் சொல்லுவது, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்க. இதோ இஸ்ரவேல காக்கிற, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹலேலூயா. அதனுடைய எலியா அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு அங்கே அவர் பரிகாசம் பண்ணினார். அவர் தூங்க போயிருப்பார், அவர் பயணமா போயிருப்பார் என்று சொல்லி பாகாலுடைய தெய்வங்களை குறித்து அவன் பரிகாசம் பண்ணினார். என்று அவனுக்கு தெரியும் என்ன, கர்த்தரங்களை காக்கிறவர், கர்த்தரங்கள் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறார். இதோ இஸ்ரவேல காக்கிற, உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. அவர்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஹலேலூயா. அவர் காண்கிறவராத்தான் இருக்கிறார். ஹலேலூயா. தன்னுடைய நன்மைகளை வெளிப்படுத்தும்படி ஹலேலூயா. ஒரு கூட்ட ஜனங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வசனங்களை சொல்லுங்கள், வசனங்களை எழுதுங்கள், வசனங்களை வாசியுங்கள், வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பர். எல்லா தீங்குக்கும், எல்லா தீங்குக்கும். ஹலேலூயா. அழுது அழுது வார்த்தையை சொல்லுங்கள், சிரிச்சு சிரிச்சு வார்த்தையை சொல்லுங்கள். ஹலேலூயா. வேதனையோடு கண்ணீரோடு தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள். ஹலேலூயா. அங்கே அவர் உன் ஆத்துமாவை காப்பார், கர்த்தரின் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அன்புடைய இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை சொல்லி செபியுங்கள். விசேஷமாக இந்த தேசத்துக்காக செபியுங்கள். ஹலேலூயா. இந்த தேசத்திலே நடக்கின்ற காரியங்கள், ஹலேலூயா, பொருளாதார காரியங்கள், அநேக ஜனங்கள் வீடுகளை வைத்திருக்கிறவர்கள் எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்கு கூட போகிறார்கள். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த மார்ச்சில் வருகின்றவளே இன்னும் ட்ரோப் பண்ணப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஹலேலூயா. அது ட்ரோப் பண்ணப்பட வேணும். பொருளாதார காரியத்திலே குரோசரிகளினுடைய விலை, கேஸினுடைய விலைகள் குறைக்கப்பட வேண்டும். ஹலேலூயா. தேசம் நல்லா இருந்தா தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்து ஜனங்கள் நன்றாயிருப்பார்கள். ஹலேலூயா. ஆனபடினா அதற்காக செபியுங்கள், தொடர்ந்து செபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இவளை நான் நிப்பாட்டுகிறேன். ஹலேலூயா. நீங்க செபிக்க தொடங்கள். உபரிதரம் சுருக்கம் சுருக்கமாக ஜெபிங்க.
2: பிள்ளைகள் குடும்பங்கள், தகப்பனே அப்பா, இன்னுமாக ஆண்டவரே, சகோதரி நகுமியை கொடுக்கிற மெசேஜ்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். துதிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, அவருடைய குறிப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த ஊழிய பாதையில நீங்க எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தபட நன்றி. கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் நலனும் நல்ல ஆலோசனையுமா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, சகோதரி சொன்னது போல நாங்கள் வர வர விருத்தியாக்கி நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம். நாங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை நாம் தரித்துக் கொண்டு அது வாழ்க்கையில வருகிற எல்லா காரியங்களையும் ஜெயத்தை எடுக்க, அதை தாண்டி வர, அதை கடந்து வர அப்பா நீர் எங்களுக்கு மாலுமையாகவும் சுக்காரப்படுத்தி ஓட்ட முடியாத காரியத்தை நீ செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எங்க கண்கள் மேல் உன் கண்களை வைத்து ஆலோசனை சொல்றதுக்காக நன்றி அப்பா. தகப்பனே, நாங்க என்ன செய்வது, எதை பேசுவது, எப்படி பழகுவது என்று நீ கற்றுக் கொடுக்கிறேன். தீமை எங்களை அணுகாதாண்டவரை, பொல்லாப்ப எங்களுக்கு நேரிடாது. எங்க ஆத்மா வாழ்க்கப்ப நாங்க எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருக்கோம் சொன்ன ஒரு வாக்கு தத்தத்தை நாங்க எருக பிடித்துக் கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் ஜீவனில் நல்லா நன்மை கிருபை மாத்திரம் எங்களை தொடரும் என்று நாங்க அறிக்கை பண்ணுகிறோம். வாலிப பிள்ளைகளை சந்திக்க இருக்கிறாச்சா அத்தாவே, எல்லா சபைகளும் வாலிப பிள்ளைகள் நிறம்பட்டும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற கருத்து வற்றும் நீங்கி சமாதானம் உருவாகட்டும். ஒருவரை புரிந்து கொள்ள தேவனுடைய வசனங்களை கற்பிக்கிறதுல பெற்றோர்கள் கவனமா இருக்க, குழந்தைகளை சரியான பாதையில நடத்தி செல்ல, கத்தாவே ஆலயத்துக்கு போகுது தடை செய்யாதபடிக்கு கத்துட சமூகத்தில இருந்து ஆராதிக்க, எல்லா காரியமும் ஆண்டவர் உங்களுக்கு பிரியமா நடந்து உங்களோட வார்த்தைகளை ஆண்டவரை இருக்க பிடித்துக் கொள்ள உதவி செய்தாலும் எல்லாவற்றையும் சிறுக்கத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஜீவனில நல்ல பிதாவே, ஆமீன்.
3: சோத்ரம் ஆண்டவரே, சோத்ரம் ஆண்டவரே. அன்பு விளக்கம் ரெண்டு அன்பான தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறீங்க ஆண்டவரே. சொந்த குமாரனே உங்களோட அன்பினால குடிச்சிருக்கிறீங்க ராஜா, அதுக்கா நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அவர் கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினார் ஆண்டவரே, அவருடைய உடம்பு சிக்கப்பட்டதுனால நாங்கள் சமாதானம் சந்தோஷம் செழிப்பாக இருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அன்னதினம் எங்களோடு விடப்பட்டு கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவி

0: அருமையான ஒளி, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர
1: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்.
0: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி ஜான்சி அன்றன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜபங்கள் பாடல்கள் சாட்சிகளுக்கு ஊடாக வேத வாசிப்பு கூடாக வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து மறுவலிப்பை கேட்கப் போகிற ஒருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம், கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்களை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். கர்த்தர் தாமே அவருக்கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் பாடல்களுக்கூடாக வேத வார்த்தை கொடுக்க சாட்சிகளுக்கூடாக ஜபங்களுக்கூடாக வழி நடத்தப்பட கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. இந்த ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழிய சௌரி ஜான்சி ஆண்டன் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். ப்ரைஸ் லார்ட் அம்மா.
2: ப்ரைஸ் லார்ட் பிரதர்.
0: ஆமென். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த முறை நேர மாற்றம் மார்ச் 3rd வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள், ஏழியாக செய்கிறார்கள் நினைக்கிறேன். அந்த வகையில் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
2: ஆமென். ஆமென். தேவனை ஆராதிப்பதற்காக தேவனுடைய பாதத்தில் நாங்கள் ஒருமனமாக கூடி வந்திருக்கிறோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். அவருடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தை ஆராதிக்க போகிறோம். அவர் தந்த இந்த நல்ல நாளுக்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஒவ்வொரு கணமும் எங்களை விசாரித்து நடத்துகிற எங்கள் தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து ஆராதிப்பதற்கு முன்பாக 103rd சங்கீதத்தை வாசிக்க கேட்டு ஆராதனை கூடாக கடந்து செல்ல போகிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் அவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நானும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் எங்களை நினைத்து பரிசுத்த ஆவியானவராய் எங்களை ஆளுகை செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால நேரத்திற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கால நேரத்திலும் எங்களை உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க வைக்கிற இந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் வல்லமை உள்ளவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மகத்துவமான தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இரக்கம் உள்ளவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கிருபைகளால் எங்களை அலங்கரித்து நடத்தி கொண்டு வார தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் மகத்துவமானவர், நீர் மேலானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கண்மலையான தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. எங்கள் ரட்சிப்பின் தேவன் நீர் உயர்த்தப்படுவீராக. நீரங்கள் கண்மலையும் கோட்டையுமாயிருக்கிற தேவன் என்று உமை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நம்பும் துருகமும் எங்கள் கேடகமும் எங்கள் உயர்ந்த அடைக்கலமும் நீரென்று உமை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் வேலனாகிய கத்தர் நீரென்று உமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை மட்டுமே நாங்கள் தேவன் என்று நோக்கி பார்க்க வைத்த அந்த தயவிற்காக உமை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் நம்பிக்கைக்குரிய தகப்பன் நீரென்று உம்மை நம்பி வாஞ்சியோடு உம்முடைய பாதத்துக்கு வர செய்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சத்ரு எங்களை நெருக்கும் போதெல்லாம், சத்ரு எங்களை எதிர்க்கும் போதெல்லாம் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆதரவாயிருக்கும் தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒடுக்கமான பாதையில் நடந்து வந்திருந்தாலும் எங்களை விசாலமான பாதைகளுக்கு கொண்டு வந்த தேவன் ஆண்டவரே, சத்ருவின் கரத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்த தேவன் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான கரத்தை நீட்டி எங்களை ஆசீர்வதிக்கும் எங்கள் நல்ல தேவனே, பள்ளத்தாக்கில் இருந்த எங்களை உம்முடைய பரிசுத்தமான கரத்தால் தூக்கி எடுத்த தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கால்களை மான்கால்களை போலாக்கி உயர்ந்த தலங்களில் எங்களை நிறுத்தின தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இரக்கம் நிறைந்தவர், நீர் இம்மானு வேளன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எண்ணிலடங்காத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்தவர் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் மேலான உம்முடைய நாமம், முழங்கால்கள் யாவும் முடங்கும் அந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமம், இணையில்லாத அந்த நாமம், வல்லமை உள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, இரக்கமுள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, மகத்துவமான அந்த நாமம் போற்றப்படுவதாக, வல்லமை உள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, எங்களுக்காக சத்ருவோடு போராடும் அந்த நாமம் போற்றப்படுவதாக, எங்களை ஆற்றி தேற்றும் அந்த நாமம் போற்றப்படுவதாக, உம்மை நம்பி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய பாதத்துக்கு வந்தவர்களை புறம்பே தள்ளிவிடாத நல்ல தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.

நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமா நம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காகவே ஜீவன் தந்த தேவனுடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்த சகல விதமான நன்மைகளையும் நினைத்து உம்மை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுகத்தோடும் பலத்தோடும் இருப்பதும் உம்முடைய கிருபை என்று நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் நிழலில் நிறங்களை வைத்திருக்கிறபடியால் பரிசுத்தமான உம்முடைய திருக்கரமங்கள் தலைகள் மேல் எந்த நேரமும் அமர்ந்திருக்கிறபடியால் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வியாதிகள் பலவீனங்களில் இருந்து விடுதலை பெறுகிறோம் தகப்பனே. நாங்கள் ஆற்றி தேற்றி அரவணைக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய நிழலில் வாழ செய்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நிழலில் எங்களை நீர் மறைக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சட்டைகளின் நிழலில் எங்களை கழிகூற செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை காணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை என்று உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்க செய்பவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த வார்த்தைகளை தந்து வல்லமையுள்ள அந்த வார்த்தைகளால் எங்களை தேற்றி நடத்தி கொண்டு வருகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் நேரத்தில் எல்லாம் உம்முடைய பரிசுத்தமான பிரசன்னம் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. அந்த சமூகத்தில் நீரங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரங்கள் துணையாளனாயும் நீரங்கள் இணையாளனாயும் இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் பலவீனமாய் சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு பலம் தந்து நடத்தும் ஆவியான தேவன் நீர், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கமுள்ளவர் என்று உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் சோர்ந்து போய் நிற்கும் நேரங்களில் வார்த்தைகளால் எங்களோடு பேசுகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நினைக்காத நன்மைகளை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் தருகிற தேவன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்தி உமை ஆராதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, எங்களை ஜெபிக்க வைப்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் சர்வ வல்லவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். என் மகத்துவமானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் வாயில் துதிகளை தந்துமை துதிக்க வைத்துக் கொண்டிருக்கும் தேவாதி தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய தேவாதி தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக ஜீவனை தந்தவர் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக கடைசி துளி ரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தின தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு துளி ரத்தத்தாலும் நாங்கள் பலவீனம் இல்லாமல் வியாதிகள் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இதுவரையும் எங்களை நடத்தின தேவன், இதுவரையும் எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை மட்டும் செய்த தேவன், தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றி தந்த தேவன், நீர் ஆச்சரியமான தேவன் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. அதிசயமான தேவன் நீர் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதம் நிறைந்த உம்முடைய கரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே.

நன்றி ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். முழு இருதயத்தோடு உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் உண்மையுள்ள தேவன் என்று உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கம் உள்ளவர் என்று உண்மை ஆராதிக்கிறோம். நீர் இம்மானுவேலன் என்று உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் அடியாளத்தில் இருந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மேலானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் பரிசுத்தர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களுக்காக சிலுவையில் அழிக்கப்பட்ட தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கம் நிறைந்தவரே, எங்களுக்காக கடைசி துளி ரத்தத்தையும் ஈந்த எங்கள் நல்ல தேவனே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவன் நீர் ஒருவரே பரிசுத்தர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்லும் எங்கள் மேய்ப்பராய் இருப்பவரே, நீர் எங்கள் மேய்ப்பராய் இருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் மேய்ப்பராயிருக்கும் போது நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் ஆயனாயிருக்கும் போது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. எங்கள் சத்ருவுக்கு முன்பாக எங்களை எண்ணியால் அபிஷேகம் செய்பவர் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தராகிய நீரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் என் ஜீவனுக்கு பலனாயும் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோவின் தேவன் நீர் எங்களுக்கு எந்த அடைக்கலமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவாதி தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி பரிசுத்தர் நீரென்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தூயாதி தூயவர் நீரென்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உயிருள்ள வார்த்தைகளால் எங்களோடு பேசுபவர் நீரென்று உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எந்த அடைக்கலமே நீரே எங்கள் பலமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனங்கள் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யும் தேவன். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யும் தேவன் ஆண்டவரே. வானாதி வானங்கள் போற்றும் தேவாதி தேவன் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யுமெங்கள் தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யுமெங்கள் தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரம் நாமங்களை கொண்ட எங்கள் தேவாதி தேவனே, ஆயிரம் நாமங்களாலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆயிரம் நாமங்களாலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஆயிரம் நாமங்களை கொண்ட தேவனை ஆயிரம் நாமத்தினாலும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மகத்துவமும் உன்னதமுமான நாமத்தை கொண்டவர் நீர். எல்லா நாமத்திலும் மேலான தேவன் நீர். சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். மான தூதர்கள் இந்த நேரத்தில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்றுமை துதித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் எல்லாம் உம்முடைய பாதபடியில் நின்று நாங்களும் உம்மை பரிசுத்தர் என்று போற்றுகிறோம், பரிசுத்தர் என்று துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எல்லாம் வல்லவர் என்று துதிக்கிறோம். நீரே மேலானவர் என்று துதிக்கிறோம். நீரே மகத்துவமானவர் என்று துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீரங்கள் மேய்ப்பராயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீரங்கள் ஆச்சரியமான தேவனாயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மேலான தேவன் என்று உம்மை துதிக்கிறேன். நீர் மேலானவர், நீர் மேலானவர், நீர் போதுமானவர், நீர் மகத்துவமானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள், எங்கள் மேலான தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள், பரிசுத்தருடைய கரத்தின் நிழலில் நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள், கிருபையின் கண்கள் எங்களை காண நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே.

துதிக்கு பாத்திரதான் எங்கள் தேவாதி தேவனே, நீர் மேலானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவன் நீர் எங்களுக்கு எந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். சத்துருவின் வல்லமைகளை எல்லாம் வெல்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் தந்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபைகளை எங்களிட விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவாதி தேவன் நீரென்றுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்த நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவாதி தேவரீர் நீர் எங்கள் துணையும் எங்களை விடுவிக்கிற தேவனுமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவனா தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கே ஸ்தோத்திரம். நீரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவன் நீர். பூமி அனைத்திற்கும் ஒரே தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். பூமி அனைத்திற்கும் மேலும் உன்னதமானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நீர் மகத்துவரும் அதிசயமான காரியங்களை செய்கிறவருமாயிருக்கிற ஒரே தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை தவிர எங்களுக்கு வேறு தேவன் வேறு யாரும் இல்லை என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் எங்களை தப்பு வைக்கிறவரே உமக்கு நன்றி ஐயா. பொல்லாப்பு எங்களை அணுகாமலும் வாதியங்கள் கூடாரங்களை அணுகாமலும் விபத்து பொல்லாப்புகள் எங்களை நோக்காமலும் நீர் காத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் நீர் அவனவன் செய்கைக்கு ஏற்ப பலன் அளிக்கும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. தேவரீர் நீர் எங்களுக்கு எந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்காகவே நீர் யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்கள் எல்லாம் எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிமடுக்கும் தேவன் நீர். எங்கள் விண்ணப்பங்களுக்காக உம்முடைய செவிகள் திறந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எக்காலத்திலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம். எப்போதும் உம்முடைய துதி எங்கள் நாமில் இருக்கும் ஆண்டவரே. அந்த கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்த தேவன் அல்லவோ ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர் என்று. இதுவரையிலும் எங்கள் பலவீனங்களை நீக்கி வியாதிகளை நீக்கி எங்களுக்கு சுகம் தந்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எந்த நேரத்திலும் வியாதிகள் பலவீனங்களோடு இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தமான அந்த தழும்பான கரத்தில் தருகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் கிருபையின் கண்களால் காணும் தேவன். கிருபையின் கரத்துக்குள் அணைத்துக் கொள்ளும் தேவன் ஐயா. ஒவ்வொருவரின் பலவீனங்களை நீர் நீக்கி பலத்தை கொடுத்து நீர் நடத்த போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. பரிசுத்தர் நீர் போற்றப்படுவீராக. கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என்னாவல் இருக்கும் என்ற வார்த்தைகளின்படி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீரே பரிசுத்தர், நீரே அற்புதமானவர், நீரே வல்லமையுள்ளவர். உம்முடைய கரத்தின் செய்கைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானது என்றுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் வாஞ்சியாயிருக்கிற எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து விடுவிக்கும் தேவனே, நீரே எங்கள் தேவன் என்றும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மை மட்டுமே நாங்கள் துதிப்போம். ஆண்டவரே, நாளுள்ளளவும் நாங்கள் உம்மை கீர்த்தனம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே.

0: நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நானுமே ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் உம்முடைய பாதத்தில் என்றுமே ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜெபங்கள் பாடல்களோடு வேத வார்த்தைகளோடு வேத வாசிப்புகளோடு வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் கர்த்தர் தந்த தாளந்துகளை அவருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்கும் எடுத்து வந்து இந்த இரவு நேரத்திலும் வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே சுகமான நித்திரை தந்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமோ அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரிகரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியையும் ஒப்புவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நன்றி பிரதர், காட் பிளஸ் யூ.
1: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தர் தந்த தாளந்துகளை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுவோம். ஆமீன், ஆமீன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
1: நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கடந்து செல்ல இருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி? பட்டிமன்றம். பிரதர், பிரதர், பிரதர்,
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: நாங்கள் ஒரு பட்டிமன்றம் நடத்த போறோம். நீங்கள் அதுல நிக்கிறா நெல்லுங்கோ, அல்லது 5 மணிக்கு பிறகு வாங்க ஐயா. பட்டிமன்றம் ஒன்று கூட கடந்து செல்கிறோம். வல்லமையாக நாங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த நேரத்திலே நடைபெறுகிறது. ஆனாலும் இன்றைய நாளிலே விசேடமாக பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயா தொகுப்பாளராக பொருட்படுப்பார், வழி நடத்துவார். நாங்கள் ஆயத்தமாகவும் கத்தடி கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த பட்டிமன்றம் தலைப்பு ஒளி. ஒளி வருகின்ற பொழுது இருள் விலகிவிடுகிறது. அந்த இருள் எங்கே போகிறது? ஆமேன். அதுதான் இன்றைய நாளிலே பட்டிமன்றம். எங்களுடைய ஊழியர்கள் நேர்கிறார்கள், வேதாகமத்திலிருந்தும் எடுத்து வருவார்கள், பொதுவான மரமளியையும் எடுத்து வருவார்கள். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த வேலையிலும் ஒரு மைந்தன் ஐயாவை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் ஐயா.
3: பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட்.
1: ஆமே, இந்த வேலையிலும் இணைந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். எங்களுடன் சகோதரி ஜனத் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து, மாலை வேளையிலும் சகோதரர் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து, அதிகால வேளையிலும் காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அன்டன் ராசனாயம் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து பாஸ்டர் ஞானவண்ணன் இணைந்திருக்கிறார் டொரண்டோவிலிருந்து. அந்த வகையிலே உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு உழைப்பை கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இனியப்போ ஒருவரையும் கத்திரதாமை நேரத்துக்கு இணைத்து வழிநடத்துவாராக. பாஸ்டர் வானர் அவர்கள் உணவார்னு விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் சௌர மகேந்திரன் ஐயாவிடம் ஒப்படைப்போம், வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே சங்கமா வானொலியிலே பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு, நாங்கள் லைட் போடைக்க இருள் போகின்றது, அந்த இருள் எங்கே போகின்றது? அதாவது இரவு நேரங்களில் அறையிலவே லைட்டை போடும் பொழுது அந்த இருள் டக்குன்னு போய்விடு, அந்த இருள் எங்கே போகின்றது? ரெண்டாவது கேள்வி, உங்களோட ஹோலில் உங்களோட மேசையில சோஃபாவுக்கு கீழே இருள் இருக்கின்றது. அப்படியானால் இந்த வெளிச்சத்தில் இருந்து கொண்டு அந்த இருள் ஏன் அதுக்கு இருக்கின்றது? 8 நிமிடங்கள் ஒருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இதில் ஜோம் பண்ணுவோம். அன்பான பரலோக தாவுப்பனே சுவாமி, சங்கமா வானொலி நிலையத்திலே இந்த பற்றுமன்ற நிகழ்ச்சியை சுவாமி உமது பாதபடியிலே வந்திருக்கிறேன். ஐயா, உமது ஊழியக்காரர் அநேகர் வந்திருக்கிறார் சுவாமி. வேதாம ரீதியில உலகக்காரின் ரீதியில விட சொல்ல கத்தாவே வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, நான் கற்றுக்கொடுற நேரம் ஆண்டவரே, இந்த பட்டிமன்றத்திலே அநேக காரியங்களை வேதாகமத்தின் மூலமும் உலக சிந்தனைகள் மூலம் கற்றுக்கொள்ள ஒரு நேரத்தை தந்தீரே இந்த சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளே மூடட்டும், சங்கம வானொலியே மூடட்டும், கலந்து கொண்ட ஊழியர்கள், கலந்து கொண்ட பிள்ளைகள் எல்லோரும் பிரசனத்தால் மூடி கத்தாவை நீர் வலியுறுத்த வேண்டுமாக ஜெபிக்கும். ஐயா, இன்றைய நாளிலே சுவாமி நடத்துகின்ற இந்த பட்டிமன்றம் உமது நாமம் ஒன்றை மகிமைப்பட்டு ஆண்டவரே, இந்த வார்த்தையில் விதைக்கப்பட கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் இல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென் ஆமென். இன்றைய நாளிலே பட்டிமன்றத்தின் தலைப்பு, அரையும் பொழுது சூய் போடும் பொழுது வெளிச்சம் வர இருளாக, இருள் எங்கே போகின்றது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீங்க ஹோல் இல்ல போக மேசைக்கு கீழே இருள், சோபாக்குள்ள இருள், ஆனா வெளிச்சம் இருக்கு, அதே நல்ல இருள் இருக்கு. இந்த கேள்வி எட்டு நிமிடங்கள் ஓடுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய முதலாவது வந்த பாஸ்டர் ஞானவந்தன் தான் முதலாவதா வந்திருந்தார். நாங்கள் அவருடைய என்ன அவருடைய என்ன கூறுகள் என்பதை கேட்போம். அதற்கு பிறகு பாச ஆண்டாசன் வருவர். நாங்கள் முதலாவது பாச ஞானவண்ணன் அவர்களை அழைப்போம் பட்டிமன்ற தலைப்பிலே. முதலாவதாக பிரைஸ் லோர்ட் பாச ஞானவண்ணன்.
4: பிரைஸ் லோர்ட் அங்கிள், நான் பேசுகிறது கேட்கிறதா?
3: அருமையா கேட்கின்றது.
4: ஆமென் ஆமென், நன்றி. தேங்க்யூ, உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. கத்திரதாமி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. அருமையான ஒரு ஜெபம் செய்தீர்கள், நான் ஆரம்பிக்கலாம் தானே?
3: ஆமா, உங்களுக்கு எட்டு நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. எட்டு நிமிடங்களுக்குள் உங்களுடைய வீரத்தை சொல்லுங்கள். ஆமேன்.
4: சரி, அந்த எட்டு நிமிடங்களுக்குள் ஆண்டவர் படைத்த இந்த பெரிதான வெளிச்சத்தையும் அவருடைய படைப்பையும் சுருக்கமாக சொல்லும்படியாக எனக்கு சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை விளங்கப்படுத்த வேண்டியவர் பரிசுத்த ஆவியானவர். நான் பேசுகிற வார்த்தைகள் ஒலிவயமாக உங்கள் மத்தியிலே வந்தாலும் உங்கள் இருதயத்துக்குள்ளே சுமந்து செல்ல வேண்டியவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இதை இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயங்களில் பதிய பண்ணுவாராக. உலக பிரகாரமாக நாங்கள் இதுக்கு பதில் அளிக்க வேண்டுமே ஆனால் சயின்டிபிக்கலி, அதாவது விஞ்ஞான ரீதியாக அல்லது பௌதிகவியல் ரீதியாக, ஒளி வந்து வரும் பொழுது எங்கேயும் வந்து என்ன செய்கிறது, நிழலானது உருவாகுகிறது என்பது மிகவும் ஒரு அடிப்படை உண்மையாக இருக்கிறது என்றால், ஒளி நேர்கோட்டிலே பயணம் செய்கிறது. அதற்கு நேர்கோட்டிலே அதற்கு மத்தியிலே தடையாக இருக்க வருகிற காரியங்கள், அதற்கு பின்பாக இருக்கிற இடங்கள் எல்லாம் அதுடன் நிழலே அதற்கு இருளாக இருக்கிறது. நாங்கள் ஒருவேளை ஐயா சொன்னது போல வீட்டிலே நாங்கள் சுவிட்சை போடும் பொழுது ஓரளவுக்கு நாங்கள் இருளை பார்க்கக்கூடியதாக இருந்தாலும், ஆனால் பெரிய அளவுல பார்க்க

எங்களுக்கு இருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகத்தில் முதலாம் அதிகாரத்தில் இருக்கிறது, இரண்டாவது வசனம் இருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகவே ஒரு காரியத்தை இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும், வெளிச்சம் உருவாகுவதற்கு முன்பாகவே இருள் இருந்தது, அது அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டிருந்தது என்று வேதாகம ரீதியிலே நாங்கள் காண்கிறோம். ஆகவே அந்த பூமியிலே முதல் இருந்தது வெளிச்சம். ஆனால் அந்த ஆதியாகம புஸ்தகத்திலே இருளை ஆண்டவர் உருவாக்கினார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் நாங்கள் வேதாமத்திலே அது உண்டு, ஆனால் இந்த சிருஷ்டிப்பின் காலத்திலே உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் இதை ஏசியா தீர்க்கதரிசி அதை சொல்லுகிறார். ஏசியா 45:7 வசனம், ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்கினேன், வருகிறவர் நானே என்று அவர் சொல்லுகிறார். அப்ப ஒரு காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒளியை ஆண்டவர் படைத்து அது நல்லது என்று சொல்லி ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கினார், ஆனால் அதற்கு முன்பாகவே இருள் இருந்தது, அதையும் உருவாக்கியவர் ஆண்டவர் தான். அது நீங்கள் இந்த வேதாகமத்திலே இல்லாவிட்டாலும் ஜூதர்கள் மத்தியிலே, அறிஞர்கள் மத்தியிலே, அவர்கள் ஜூத எபிரேய அறிஞர்கள் மத்தியிலே இந்த சிருஷ்டிப்பை குறித்து அவர்கள் ஆண்டு கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் இந்த முதலாவது வசனத்துக்கும் ஆதியாகமும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையிலே பெரிய எத்தனையோ ஆண்டுகள், பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் போயிருக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இது அவர்களுடைய ஆராய்ச்சியிலே, வேதாகம ஆராய்ச்சியிலே இருக்கிறது. இதை சொல்லுவார்கள் கேப் தியரி, இடைவெளி, ஒரு இடக்கிலே உள்ள தியரி, அது ஒரு தியரியாக இருக்கிறது, ஆனால் நிறுவனம் ஆக்கப்படாததாக இருக்கிறது. என்றால் எப்பொழுதுமே ஒரு தியரி, ஒரு தியரி, ஒரு கூற்று என்பது விஞ்ஞான ரீதியாக சரி, ஆராய்ச்சி ரீதியாக சரி, அது கூற்று கூற்றாகவே இருக்கும். அதனால தான் கூர்ப்பு எனப்படுகிற, அதாவது மனிதனை உருவாக்கி மனிதன் குரங்கிலே இருந்து உருவாக்கப்பட்டான் விஞ்ஞானம் சொல்லுகிறது கூட ஒரு ஒரு தியரி, ஒரு கூற்றாகவே இருக்கிறது, நிரூபிக்கப்படாதது. எத்தனையோ ஆதாரங்கள் இருந்தாலும் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அதே போலதான் பாருங்கள், இதுவும் வந்து இருக்கிறது. ஆனா விஞ்ஞானத்திலே தீர்க்கதரிசிகள் வேதாகமத்திலே தீர்க்கதரிசனிகள் மூலமாகவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவர்கள் தேவனை அறிந்து அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது இந்த வெளிச்சத்தை குறித்து அதிகம் சொல்லும் படிம்படியாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே பூமியிலே இப்பொழுது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமே ஆனால் இருளானது எப்பொழுதுமே இருக்கிறது. ஆனால் அந்த இருள் வெளிச்சம் வரும் பொழுது இருள் அங்கே இருந்து ஓடி போகிறது. இன்னும் அழகாக சொல்ல வேண்டுமே ஆனால் வெளிச்சம் வரும் பொழுது இருள் செயலற்று போகிறது, ஒரு இடமும் ஓடி போவதில்லை, அது செயலற்று போகிறது. அதனாலே தான் பாருங்கள், இருளிலே எவ்வளவு ஆபத்துக்கள் இருந்தாலும் ஒரு இருட்டு அறைக்குள்ளே ஒருவனை விட்டு பூட்டி அதுக்குள்ள எத்தனை பாம்பு, எத்தனை தேள், எத்தனை பல்லி இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஆபத்து அவனுக்கு தெரியாது. எப்பொழுது வெளிச்சம் வருகிறதோ அப்பொழுது அவனுக்கு தெரிகிறது எந்த திசையிலே தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்கள், அதனாலே தான் பாருங்கள், கர்த்தர் உருவாக்கி அவர் படைத்த இந்த அண்ட சராசரங்களில் பூமியை மாத்திரம் இல்லை, பூமியையும் அதை சேர்ந்த இந்த அந்த கொஸ்மிக் வேர்ல்டு, இதை சூழ இருக்கிற அனைத்து காரியங்களிலும் அவருடைய படைப்புக்குள்ளே வந்தது. அவர் இதை நாங்கள் காணும்படியாக என்ன செய்தார்ந்தால், வெளிச்சம் நல்லது உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, அது நல்லது என்று சொல்லி எங்களுக்கு கண்டார். அதன் பிற்பாடாக என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டால் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த இருளானது இப்பொழுது என்றுமே இருக்கிறது என்றால் ஆண்டவர் தான் இதை உருவாக்கினார். அதுக்கு ஆதாரங்கள் ஆவியானவர் தான் உங்களுக்கு படுத்த வேண்டும். ஆனால் இந்த இருள் இல்லாத ஒரு காலம் இருக்கிற ஒரு இடம் உண்டு,
அது வெளிப்படுத்தல.

0: அதிகாரத்திலே 21 25 வசனம் இங்கே சொல்லுகிறது. அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. இது பரலோகத்தை பற்றி, தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற நேரத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அங்கே ராக்காலம் இல்லை. ஆண்டவர் இருளை உண்டாக்கி இரவுக்கு அந்த இருண்ட நேரத்துக்கு இரவு என்று பெயரிட்டார், ஒளி வருகிற நேரத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். ஆகவே அந்த இரவானது ராக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே அந்த இருளான காரியம் ஒரு இடத்துல இருக்காது எங்கே என்றால் அந்த பரலோகத்தில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருக்கு அதே பூமியிலே அவர் எங்களுக்கு, நாங்கள் ஒரு சில காரியங்களை கண்டுகொள்ளும்படியாகவும் அந்த இருளுக்கும் ஒரு குணாதிசயங்களை கொடுத்திருக்கிறார். இருளுக்கும் வெளிச்சம் உண்டு, ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு போதுமானபடி காரியங்களை வெளிப்படுத்துகிற குணாதிசயம் கிடையாது. அதனால்தான் பாருங்கள், சரீரப்பிரகாரமான அந்த இருளை யாருக்கு வெளிச்சமாக இருக்கும் என்றால், ஒருவேளை கண் பார்வை தெரியாமல் பிறந்தவர்களுக்கு வெளிச்சத்துக்கு, வெளிச்சத்தை அவர்களுக்கு நாங்கள் இதுதான் வெளிச்சம் என்று சொல்ல முடியாது. அதை அவர்கள் உணர முடியாது, ஏனென்றால் அவர்களுக்கு பார்வை இல்லை. ஒருவேளை அவருடைய நினைவுகளிலே ஏதாவது படம் ஓடுமோ அது அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அதனால் பாருங்கள், ஆண்டவருக்கு மத்தியிலே அந்த பார்வை இல்லாதவர்களுக்கு இருக்கிற பார்வை இல்லை உள்ள இருள், அவர்கள் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவர்களுக்கு இருள கூட கருப்பு என்று சொல்ல முடியாது. என்ற அவர்களுடைய ஆரம்பமே அதுதான். அதன் மத்தியிலும் அவர்களுடைய பார்வை இருக்கிறது, ஆவிக்குரிய பார்வை. அதனாலதான் பாருங்கள், ஆண்டவர் அந்த இரவை கூட ஒரு நோக்கத்துக்காக படைத்தார். அதனாலேதான் பார்வை இல்லாதவர்கள் பார்வை அடையும் பொழுது அவர்கள் மத்தியிலே வருகிற அந்த வெளிச்சத்தின் மகிமை என்பது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை மிகவும் வல்லமை உள்ளதாக அவர்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த இரவையும் இருளையும் ஒரு நோக்கத்துக்காகவே உருவாக்கினார். ஏனென்றால் சங்கீதம் சொல்லுகிறது 104:20, நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். ஒரு சில மிருகங்கள், காட்டு ஜீவன்கள் பார்த்திருந்தால் அவைகள் நடமாடுகிற நேரமே ராக்காலம் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பகலிலே தூங்கி இரவிலே நடமாடுவதற்காக அவருடைய அந்த படைப்பின் கரங்கள் இதை ஒரு நோக்கத்துக்காகவே செய்தது. இது வாழ்க்கை சுழற்சி என்று சொல்லப்படுகிற மனிதர்களுடைய வாழ்க்கைக்கும் மிருகங்களுடைய வாழ்க்கைக்கும் உள்ள உறவு இந்த சுழற்சிக்குள்ளே அடங்குகிறது. ஆனால் இதன் மத்தியிலும் இந்த இரவு, அந்த வெளிச்சம் வரம் போகிற இரவு வந்து வெளிச்சம் வரும் பொழுது நீங்கி போகிற இருள் என்பது உலகண்ணாலேயே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இருதயத்திலே ஒரு இருள் உண்டாகிறது ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல். அது அந்தகாரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். என்றால் அங்கே எல்லார் மத்திலையும் இப்பொழுது இருள் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவருமே கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது. பகற்காலம் இருக்க மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார் ஆண்டவர் இயேசு, யோவான் 9:4. ஆனால் ஒரு நேரம் வருகிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம், நேரம். அது வந்து அந்தகாரப்படுத்தப்பட்ட இருளாக வெளிப்படுத்துகிறது வேதம். என்னால் அந்த அந்தகாரம் இருள் என்பது அதற்குள்ளே ஒரு மனிதனுடைய இருதய சிந்தனைகளும் மிகவும் ஆழமான செயலற்று போன ஒரு காரியமாக அது மாறுகிறது. பாருங்கள், சங்கீதம் 105:28, அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார், அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. அதை உருவாக்கினார் ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 9:4, அந்த பகற்காலம் இருக்கு மட்டும் அந்த ஆவிக்குரிய காரியங்களை, அந்த வெளிச்சத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பாருங்கள், வெளிச்சத்திலே நடப்பவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் பூரண பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த வெளிச்சம் ஒவ்வொரு மத்தியிலும் உதிக்க வேண்டும் என்று விதிக்கிறார். அதை விரும்புகிறார். அந்த வெளிச்சம் வராவிட்டால் எப்படி இருள் நீங்கி போகும்? இருள் நீங்குவது கிடையாது, வெளிச்சம் இல்லாத இடமே இருளாக தோற்றமளிக்கிறது. தேங்க்யூ, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த நேரத்துக்கு நன்றி. அவ்வளவுதான் நேரம் நினைக்கிறேன். ஆமென்.
1: அப்படியே லைன்ல பாஸ்டர், இதுவரை நேரம் பாஸ்டர் ஞானவண்ணன் அவருடைய செய்தியிலே ஆழமான சத்தியங்கள் இருக்கின்றது. அப்படியே நின்று கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இந்தியாவில இருந்த ஒரு சகோதரி இதுக்கு அனுப்பியிருந்தார், அதை கேட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் போயிடலாம். அசீரியக்கள் இந்தியாவில இருந்து நான் கேட்ட கேள்விக்கு ஒரு சகோதரி விட கொடுத்துருக்கார். இது அதை கேட்போம்.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலியில் இருந்து மகேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை தொடுத்தார்கள். ஒரு அறையிலே சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் வரும்போது அந்த அறையில் இருந்த இருள் எங்கே போயிடுச்சு? சுவிட்ச போட்டோடனே அந்த இருட்டு எங்க போயிருச்சு? அதுதான் கேள்வி. ஐயா அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். இந்த கேள்விக்கு வேத புஸ்தகத்தின் வழியாக பதில் அளிப்பது மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாருங்க, அதற்கு ஆதாரமாக நம்முடைய தேவன் பாருங்க இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கும் போது அவர் முதலாவது இந்த வானத்தை இந்த பூமியில இருந்த ஒரு காரியம் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:2 இவ்வாறு போடப்பட்டிருக்கும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3:3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அருமையானவர்களே, இங்க எழுதப்பட்டிருக்குது இருள் அங்க இருந்துதான், ஆழத்தின் மேல இருள் இருட்டு அங்கதான் இருக்கு. ஆண்டவர் வாய திறந்து வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். பாருங்க, வெளிச்சம் உண்டாயிற்று, அப்ப அந்த ஆழத்தின் மேல் இருந்த இருள் எங்கே போயிற்று? அதுதான் கேள்வி. வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அந்த இருட்டு எங்க போயிருச்சு? ஐயா ஒரு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஒரு அறையில கட்டிலோ அல்லது சோஃபாவோ சேரோ அதற்கு அடியிலே வெளிச்சம் புகாமல் இருட்டாகத்தானே இருக்கிறது? அப்ப அந்த அறையில முழுவதுமாக வெளிச்சம் இருக்காது, அப்படித்தானே அர்த்தம்? அந்த பொருட்களுக்கு அடியில வந்து வெளிச்சம் வந்து போகாதே, இருளானதுதான் அங்கே பரவி கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள். மிகவும் சரியான கேள்வி ஐயா கேட்டிருந்தார்கள். இதுல போடப்பட்டிருக்கோம் பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அப்ப அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அருமையானவர்களே, அந்த இருள் தேவன் வந்து சொன்ன வார்த்தை பாருங்க, அந்த இருட்டை விழுங்கி விட்டது. அருமையானவர்களே, ஏன் அப்போ ஒரு அறையிலே இருக்கும்போது ஒரு பொருள் வந்து மேல இருக்கும்போது பொருளுக்கு மேலே வெளிச்சம் இருக்கும், பொருளுக்கு அடியில மறுபடியும் இருள் சூழ்ந்தே இருக்கும்? அப்படி என்றால் என்ன, இந்த பொருள் வந்து வெளிச்சத்தை உள்ளே வந்து என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை, மறக்கிறது. ஆனா சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே அந்த அறை முழுவதும் வெளிச்சம் வந்து விட்டது. ஆனால் ஒரு பொருளுக்கு அடியிலே இருக்கும் இருள் ஏன் மறையவில்லை? அது மறைக்கப்பட்டதா இருக்கிறது, வெளிச்சத்தை அது மறைத்து கொண்டிருக்கிறது. அது போலதான் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், பூமி முழுவதும் அன்றைக்கு வெளிச்சமாகவே மாறிவிட்டது. அப்ப அந்த இருட்டு எங்க போச்சு? அதற்கு பாருங்க வேத வசனம் பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 25:8 இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இருட்டு, அந்தகாரம், காரிருள் பாருங்க, அந்த இருட்ட அந்த மரணத்தின் சக்திய ஜெயமாக விழுங்குவார். அப்ப வெளிச்சம்ன்றது பாருங்க நம்முடைய தேவனுக்கு ஆதாரமா இருக்கிறது. வெளிச்சம்னாலே இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அப்ப இருட்டுனாலே பிசாசானவன் மட்டும்தான். அப்ப வெளிச்சம் வர்ற இடத்துல இருட்டுக்கு இடமே இல்லாம போயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம் வருகிற அந்த இடத்துல இருளானது பாருங்க அவருடைய பாதத்திற்கு கீழே வருகிறது, இருட்டு அவருடைய பாதத்திற்கு கீழே வந்து விடுகிறது, அவருடைய வார்த்தையின் ஆளுகைக்கு கீழே பாதபடியாக்கி போட்டு விடுகிறார். அதற்கு எப்படி நாம் அதை புரிந்து கொள்ள முடியும்? யோவானின் புஸ்தகம் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எப்படி வந்து ஒரு அறையில இருக்கிற கட்டிலோ சோஃபாவோ வெளிச்சத்தை மறைச்சுக்கிட்டு இருக்குதோ தவிர, இந்த இருட்டு வந்து சுவிட்ச் போட்ட மாத்திரத்திலே வந்து அறை முழுவதும் வீசி கொண்டிருக்கிற வெளிச்சத்தை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. பாருங்க, இருள் வந்து வெளிச்சத்தை கவி கொள்ள முடியாது, ஆனா வெளிச்சம் இருளை விழுங்கி விடுகிறது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த மாத்திரத்திலே பாருங்க, அவர் சிலுவையிலே பாருங்க அந்த ஏழு வார்த்தைகள் சொல்லி முடிந்த பின்பு தலையை சாய்த்து தன் ஆவியை பாருங்க பிதாவின் இடத்துல ஒப்படைக்கிறார். ஒப்படைத்து அங்கே போடப்பட்டிருக்கும், தன் தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. அப்ப அந்த ஜீவனை விட்ட அந்த நேர நொடிப்பொழுதில் இருந்து பாருங்க, இந்த பூமி முழுவதும் அந்தகாரம் உண்டாயிற்று, காரிருள் சூழ்ந்து கொண்டது. அருமையானவங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஜீவன் பாருங்க, ஜீவன் போன மாத்திரத்திலே, ஒளி போன மாத்திரத்திலே இந்த பூமி முழுவதும் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பாருங்க, அவரை வந்து அந்த ஜீவன் போயிருச்சு, பிதாட்ட ஒப்படைச்சிட்டாரு, அவருடைய ஆவி பாதாளத்திற்கு சென்று விட்டது. மூன்று நாள் இரவும் பகலும் அவர் பாதாளத்திலே வேதனைப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. யோனா எப்படி மீனின் வயிற்றிலே மூன்று நாள் இரவும் பகலும் இருந்தாரோ, அதே போல மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்திலே இருப்பார் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. அப்ப அந்த மூன்று காரிருளும் அந்தகாரமும் அந்த நிமிஷத்துல அங்க சூழ்ந்து கொள்ளும், இந்த பூமியே அந்தகாரம் உண்டாயிட்டு என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளிக்கு சொந்தக்காரராயிருக்கிறார், வெளிச்சத்திற்கு சொந்தக்காரராயிருக்கிறார். அவர் என்றைக்கு எல்லாவற்றையும் ஜெயித்து மூன்றாம் நாளிலே உயிரோட எழுந்து வந்தாரோ, அன்றைக்கு மரணம் அவருக்கு காலடிக்கு கீழே இருக்கிறது. மரணமே உன் கூர் எங்கே? இருளே உன் ஜெயம் எங்கே? அருமையானவர்களே, இன்றைக்கு ஏன் எப்படி இந்த சோஃபாவும் கட்டிலும் ஒரு அறையில இருக்கிற வெளிச்சத்தை மறைத்து கொண்டிருக்கிறதோ, அதே போல அநேகருடைய மனதில இருக்கிற பாரம்பரியமான கட்டுக்கதைகளும் பாருங்க, அநேகருடைய குருட்டாட்டமான எண்ணங்களும் தவறான புரிந்து கொள்ளுதலும் கர்த்தரை குறித்த பாருங்க சரியான தெளிவான ஞான அறிவு இல்லாதமையினாலும் அநேக பாரம்பரிய கதைகள் கட்டுக்கதைகள் அது போன்ற காரியங்கள் இருட்டாங்க வந்து இருந்தா கூட அந்த வெளிச்சத்தை காண விடாதபடி அவருடைய கண்களை குருடாக்கி போட்டு விடுகிறான் என்று ஒன்னு குழந்தையர் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே அப்போஸ்தலன் பவுலடிகளால் எழுதியிருப்பார். பிசாசானவன் எதற்காக பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். பாருங்க, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமா, அன்றைக்கே நம்முடைய இருதயத்தில் இருந்த இருள் நீங்கி ஒளியை ஏற்றி விட்டார். மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. பாருங்க, என்னைக்கு ரட்சிப்பு ஜீவன் அவருக்குள்ள இருந்த ஜீவன் நம்மளுடைய ஜீவனோட ஒளியேற்றப்படுகிறதோ, நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஏன் நம்ம பிரகாசிக்க முடியல? அந்த இருட்டு நம்மளை வந்து பற்றி கொள்கிறது. எப்படி இந்த கட்டில சோஃபாவும் இதுவும் மறைத்து கொண்டிருக்கிறதோ, அது போல இயேசு கிறிஸ்துவை குறித்த இங்க சரியான வெளிப்பாடும் சரியான ஞான அறிவும் இல்லாதமை அவரை குறித்து பாருங்க காண்கிற விதத்திலே நம்மை காணக்கூடாதபடிக்கு பிசாசானவன் மனக்கண்களை பாருங்க அந்த இந்த பாரம்பரியமான கதைகள் அநேக காரியங்களினாலே மறைத்து விடுகிறான். அதற்காக இந்த கட்டில சோஃபாவும் மறைச்சு இந்த இருட்ட அந்த வெளிச்சத்தை வந்து மறைச்சு வச்சிருக்கிறதே தவிர, வெளிச்சமே இந்த அறையில இல்லை என்று அர்த்தம் இல்லை. அங்கதான் வெளிச்சம் இருக்கு. வெளிச்சத்தை போட்ட மாத்திரத்திலே, சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் இருளை கவி கொண்டதை, இருளை விழுங்கி விட்டது. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். அருமையானவர்களே, இந்த கேள்விக்கு விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, ஐயா அவர்கள் அருமையாக கேள்வியை ஒன்றை தொடுத்தார்கள். நம்முடைய மனக்கண்களிலே ஜீவாதிபதியாகிய ஒளியாகிய கிறிஸ்து எனும் ஒளி நம்முடைய வாழ்க்கையில ஏற்றப்படும் போதே ஒவ்வொருத்தருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் வருகிறது. வாழ்க்கையில இருக்கிற இருட்டு அந்தகாரம் எல்லா சுகவீனம் பலவீனம் மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்கள் பாருங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்துல ஒருத்தர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் அநேக வசனங்களை வேதத்திலிருந்து எடுத்து தியானியுங்கள். உதவிக்கு பாருங்க, ஆண்டவரே சத்திய ஆவியானவரே நீர் எனக்கு போதியும் என்று அவரிடத்துல கேளுங்கள். பாருங்க, எல்லாரை பார்க்கல மிகப்பெரிய டீச்சர், பெரிய போதகர் பரிசுத்த ஆவியானவர், அவர் உங்களுக்கு விளக்கு போட்டு காமிப்பார். பாருங்க, நன்றாக இந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே. அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த வினாவை கேட்டவர்கள் எல்லாருக்கும் பாருங்க, அந்த வேதத்திலிருந்து ஆதாரத்தோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம் என்று நம்புகிறோம். இதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் அது அடுத்த வசனத்தோடு உங்கள் அனைவரோடும் கூட நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி.
1: இதுவரை நேரம் எஸ்டர் ரூபி இந்தியாவில் இருந்து அனுப்பியிருந்தால், அநேக இந்தியாவில் வந்து அனுப்பியிருக்கிறார்கள், நாங்கள் கேட்போம். அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் அஞ்சன் ராஸ் நாயம் ஸ்காபரோ ஒன்றாரியோட கேட்போம். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் அஞ்சன் ராஸ் நாயம், பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட், சத்தம் வரையில பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் அஞ்சன் ராஸ் நாயம்,
3: பிரைஸ் தி லார்ட். மகேந்திரன் ஐயா,
1: பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர், இந்திய நாளே கேள்வி, ஒரு அறையில சுவிட்ச போட்ட உடனே இருள் மறைகிறது, அந்த இருள் எங்கே போகின்றது? ரெண்டாவது கேள்வி, இந்த ஹோலிலே சோபா மேசை இருக்கின்றது, வெளிச்சம் இருக்கு, ஆனா சோபாவுக்கு இருள், இந்த மேசைக்கு இருள், ஏ எப்படி அந்த இருள் இருக்குது? 8 நிமிடங்கள் உங்களுடைய விளம்பரத்தை தாங்க பாஸ்டர்.
3: ஆமீன். ஒரு சிறிய ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் ஆவியானவரே, இந்த நேரத்துல மக்களுடைய இருள் அகன்று உம்முடைய ஒளி, பரிசுத்த ஆவியானவருடைய ஒளி ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்தில் நிரம்புவதாக நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் ஏசாயா 45:6 சொல்லப்படுகிறது, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, ஒன்றான மெய்த்தேவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க அடுத்த வசனத்துல, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், எல்லாவற்றையும் செய்கிறவர் எங்களுடைய தேவன். இந்த தேவன் எங்களுக்கு நன்மை தீமையை ஆதாம் ஏவாளுக்கு தெளிவாக கொடுத்தார். இன்றைக்கும் எங்களுக்கும் நன்மையையும் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார், தீமையையும் வைத்திருக்கிறார், மரணத்தையும் வைத்திருக்கிறார், தெரிவை மக்களிடத்துல கொடுத்திருக்கிறார். இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது, அந்த ஒளியை தெரிந்து கொள்ளும் பொழுது நன்மையை தெரிந்து கொள்கிறீர்கள், இராக்காலமில்லாத ராஜ்யத்துல வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்கிறீர்கள், மரணத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது இருளை தெரிந்து கொள்கிறீர்கள். இப்படியாக இருளான நரகத்தில வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்கிறீர்கள். பாருங்கள், அவர்தான் ஆமோஸ் 5:8 இருளை விடியற்காலமாக மாற்றுகிறவர், பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர், காற்றை உருவாக்கினவர், சூரியன் சந்திரனை படைத்தவர் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். ஒளியை சிருஷ்டித்தவர், இருளை உண்டாக்கினவர் எங்களுடைய தேவன். பாருங்கள் சங்கீதம் 74:16 சொல்கிறது, பகலும் உம்முடையது இரவும் உம்முடையது, தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். இப்படியாக படைப்பின் தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள் இன்றைக்கு நரகத்தையும் அவர் தான் படைத்தவர். படைத்ததற்கு அவர் அந்த தூதர்களுக்காக நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 25 சொல்லப்படுகிறது, அந்த விழுந்து போன தூதர்களுக்காக தான் நரகத்தை படைத்திருக்கிறார். அது மனிதர்களுக்கு படைக்கப்பட்ட இடம் அல்ல. யோவான் 3:19 சொல்கிறது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இன்று மக்கள் மதங்கள் மூலமாக, பாவங்கள் மூலமாக, சாபங்கள் மூலமாக தீமையை விரும்புகிறார்கள், மரணத்தை விரும்புகிறார்கள். இப்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், நாங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், ஜீவனை விரும்புகிறோம், நித்திய ஜீவனை விரும்புகிறோம். சங்கீதம் 104:20 நீ இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும். இப்படியாக கட்டளையிடுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எல்லாவற்றையும் அதன் அதன் காலத்தில் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், 2 சாமுவேல் 22:12 ஆகாயத்து மிருகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். இருளை பாருங்கள், கார் மிருகத்தை அப்படியே முகில்களுக்கு மேல சுற்றி அது மல்லியாக தண்ணீரை உள்ளுக்கு அடைத்து வைத்திருக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களுடைய வாழ்வில கர்த்தராய தேவரீர் என் விளக்காயிருக்கிறேன், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். நாங்கள் இயேசு இடத்துல வரும் பொழுது, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது எங்களுடைய கண்களில இருள் இருக்கும். இந்த கண்களை ஒளியாகிறவர் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். இருள் வெளிச்சமாக வெளிச்சமாகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், அவர் யோபு 12:22 அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். இன்றைக்கு மரண இருளுகிற வாழுகிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுதான் அந்த வெளிச்சம். இயேசு இந்த உலகத்துல வந்து சிலுவையில மரிக்காவிட்டால் எல்லோரும் மரண இருளில தான் வாழ்ந்து நரகத்துக்கு போயிருப்போம். இயேசு அந்த இருளை ஒளியாக, ஒளியுள்ள ராஜ்யத்துல, ராக்காலமில்லாத ராஜ்யத்துல எங்களை வாழ அழைத்திருக்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, நாங்கள் யோபு 29:3 பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவரில் அவர் அருளின் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன். இந்த வாழ்வில் இருக்கிற மரண இருள், பாவ இருள், அவருடைய தீபம் எங்களுக்குள்ள வந்து எங்கள் அந்த இருளை கடந்து போக பண்ணுகிறது. பாருங்கள், யோபுவை தேவன் அறிந்திருந்தார். உத்தமன், சன்மார்க்கன், இப்படியாக இருளான காலங்கள் வந்த பொழுது கூட அவன் உத்தமத்தில இருந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை நெட்டத்தனியாக பெற்றுக் கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். இந்த உலகத்துல ஒவ்வொருவருக்கு கட்டளை இடுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்க, நாங்கள் பார்க்கும் பொழுது பிரசங்கி 2:13 பார்க்கும் பொழுது, இருளை பார்க்கலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். பாருங்கள், இருளில் ஒன்றுமே செய்ய முடியாது. திருடர்கள், பிசாசுகளின் காரியங்கள் தான் அதிகளவு இருளில நடக்கிறது. இப்படியாக ஒரு ஒளியான ராஜ்யத்துக்கு வரும்படியாக உங்களை அழைப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துல வந்திருந்தார். பாருங்கள், ஏசாயா 5:20 பார்க்கும் பொழுது, இந்த உலகம் தீமைக்கு அடிமைப்பட்டிருக்கிறது, நன்மைகளை வெறுக்கிற உலகமாக பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், தீமையை நன்மை என்றும், ஏசாயா 5:20 தீமையை நன்மை என்றும், நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாய் பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்னைக்கு மதத்தில இருக்கிறவர்கள், பாவத்தில வாழுகிறவர்கள், சாபத்தில வாழுகிறவர்கள் இதுதான் அவர்கள் செய்கிறார்கள். நன்மையான ஒளியை விட்டு விடுகிறார்கள். இயேசுதான் அந்த மெய்யான ஒளி. அந்த நன்மையை அவர்கள் தீமையாக அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா மதங்களிலும் எல்லா பாவத்தில வாழுகிற மனிதர்களும் இதைத்தான் செய்து கொண்டு வருகிறார்கள். நன்மையை தீமை என்று சொல்லி இருளை கொண்டு போய் வெளிச்சமாக காட்டுகிறார்கள். பாவ இருள், இப்படியாக பாவம் செய்வதை இந்த மாம்ச பாவை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இவரத்தின் பெருமையை அவர்கள் நன்மை என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது தேவனுடைய பார்வையில, எங்களை உருவாக்கின அந்த ஒன்றான மெய்த்தவனுடைய பார்வையில் அது இருளாக இருக்கிறது. பாருங்கள், இவர்கள் குருடர்களை வழி நடத்துகிறார்கள். குருடர்களை அவர்கள் போகும் பாதை தெரியாது. அதற்காகத்தான் இயேசு அந்த மன கண்களை எங்களுக்கு திறந்திருக்கிறார். இப்படியான பாருங்க, நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:18 இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும் படிக்கு நீர் அவர்களை கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். பாருங்கள், இப்படியாக மத்தேயு 25:41 இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுகளுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்தின நித்திய ஆக்கினைக்குள் போங்கள். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், ஒளி ஒரு கண்ணாடி ஊடாக போகக்கூடியதாக இருக்கிறது. பிசிக்கல் ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு கண்ணாடி ஊடுருவாத, ஒரு ஒளி ஊடுருவாத மற்ற ஊடகங்களுக்கு ஊடாக ஒளி போக முடியாது. அதனால அதன் கீழே, கட்டிலின் கீழே இருக்கிற காரியங்கள் இருளாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு பங்களிடத்துல பாவ இருள், மனித பாவ இருள், இப்படியாக மரண இருள் ஒவ்வொரு மனிதர்லையும் காணப்படுகிறது. இந்த இயேசு கிறிஸ்து எங்களுடைய இதயத்தில வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த இருள் அகலுகிறது. அந்த இருள் ஒளி இடத்துல இருக்க முடியாது. இதுதான் இயேசு எங்களுக்கு செய்கிறது. அதே போலதான் இயேசு வரும் பொழுது அந்த ஒரு ஒளி வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஓடு நாங்கள் இணைகிறோம். பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற பல்லவத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால நாங்கள் இணைகிறோம். அதே போலதான் ஒரு சுவிட்ச் போடும் பொழுது அந்த அந்த ஃபேக்டரியில இருந்து வருகிற லைட் அந்த ஒளி வெளி ஒளி ஒளியை கொடுக்கிறது. ஆமென். தேங்க் யூ பிரதர் மகேந்திரன் ஐயா. காட் பிளஸ் யூ எவ்ரிபடி. காட் பிளஸ் ஆல்.
1: இதுவரை நேரமும் பாஸ்டர் ஆண்டன் ஸ்காபரோ என்று தன் வழிபாட்டை கொடுத்திருந்தார். இதுவரை முதலாவது பாஸ்டர் ஞானவண்ணன், இரண்டாவது ஸ்ரீ சிஸ்டர் ரூபி இந்தியா, மூன்றாவது பாஸ்டர் ஆஞ்சல் ஸ்காபரோ ஒன்டாரியோ, அடுத்து சிஸ்டர் ஜெனட்டை அழைக்க போறோம். ஜெனத்துக்கு பிறகு எஸ்தர் பிரைஸ்லோ சிஸ்டர் ஜான். இது ஒரு முறை இதுக்கு விடை. அடுத்த வியாழக்கிழமை நான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து எவர் சொன்னது சரி, எந்த முடிவு சரி என்று நாங்கள் கூறுவோம். சிஸ்டர் ஜெனட்
4: பிரைஸ்லோட்
1: சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி. இன்றைய நாளில் இந்த பட்டுமடத்தில் கேள்வி நன்றாக கேளுங்கள். உங்கள் அறையிலே சுவிட்சை போட்டோன்னு வெளிச்சம் வருகிறது, அந்த இருள் எங்கே போகிறது? முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, உங்களுடைய ஹோல் மேசை இருக்கின்றது, சோபா இருக்கின்றது, நீங்க லைட்லான் இருக்கிறீங்க, ஆனா சோபா கிளை இருள், கடலுக்குள்ள இருள், அந்த இருள் ஏன் போகவில்லை? இதான் கேள்வி. உங்களோட வெற்றி மடம் உங்களுக்கு தருகிறேன். தொடர்ந்து வெளிப்பாட்டை தாருங்க சிஸ்டர்.
4: நாளிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களோடும் கூட இருந்து நடத்துவாராக. அறையின் இருளை போக்க வெளிச்சம் தேவை. உண்மைதான், வெளிச்சத்தில் இருந்து மறைவில் நிற்கும் இருளுக்கு காரணம் மறைந்திருக்கிற பொருளாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. வேதாகமத்தின் படி ஆழத்தின் மேல் அங்கு இருள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ஆழம் அங்கு ஏலோகிம் என்று சொல்லப்படுகிற அந்த தேவன் அதன் மத்தியிலே வெளிச்சமானார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வெளிச்சம் வந்தபோது முதல் வேலை எங்கள் ஆண்டவர் தேவன் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரித்தார். ஏனென்றால் பிரிவு அங்கு தேவையாயிருக்கிறது. இருட்டு அங்கு எங்கள் தேவனுக்குரியது அல்ல, எங்கள் தேவனுக்குரியது வெளிச்சம். எல்லா புகழும் இறைவனுக்கே. தொல்லை தருகின்ற இந்த இருள் வந்த போதிலும் எங்கள் தேவனுடைய எல்லை மாறாது, அதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த இறைவனுக்கு முன்னால் வெளிச்சம் தோக்காது. வெளிச்சம் எப்பொழுதும் வெற்றிதான். வெளிச்சம் வந்தால் இருள் ஓடி செயலிழந்து போகிறது. அது மறைவிடங்களில் தான் நிற்க முடியுமே தவிர வெளிச்சத்தில் முன்னால் நிற்க முடியாது. இருள் இருள் தான், வெளிச்சம் வெளிச்சம்தான். இந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மெய்யான ஒளி, அவருடைய வெளிச்சம்தான் உலகத்திலேயே பெரிதான ஒரு வெளிச்சம். அது மனிதனால் உண்டாக்க முடியாத வெளிச்சம். இந்த லைட் போட்டால் அது கொஞ்ச இடம்தான் லைட் பத்தும், அல்லது ஒரு ரூமுக்கே ஒரு அறைக்குள்ள பத்தும். அதுக்கு கீழே இருக்கிற அந்த சோபாவுக்குள்ளே அந்த கொஞ்ச இடத்துலதான் இருள் இருக்க முடியும். ஆனா கீழே இருக்கிற இருளை பார்க்கறது என்ன? எங்களுடைய பெரிய தேவனுடைய வெளிச்சம் பெரிதா இருக்கிறதே, அதை பாருங்கள். வீட்டுக்கு வெளிச்சம் மின்சாரத்தில இருந்து அந்த அடித்தளத்தில இருந்து இருளை போக்க எத்தனை பெரிய இணைப்புகள் ஒன்றொன்றாய் இணைக்கப்பட்டிருக்கு. வீடுகளுக்கு எல்லாம் ஒன்றொன்றாய் அங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த மின்சார வயர்கள். அதனால் தான் நாங்கள் அங்கு வெளிச்சத்தை பெறுகிறோம். அதே போல எங்கள் மெய்யான ஒளியாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் இணைக்கப்பட்டிருந்தால்தான் அந்த வெளிச்சத்தை பெற முடியும். ஏனென்றால் உலகம் இருளுக்குள் இருக்கிறது என்பது வேதம் கற்றுத்தருகிறது. பாருங்கள், ஞான கண்ணில் பார்த்தால் சுத்தமான வெளிச்சம், ஊனக்கண்ணில் உங்களுடைய ஊனக்கண்ணில் பார்த்தால் இருளின் குற்றம் தெரியும். ஏனென்றால் ஜோபு சொல்லுகிறார், யோபு 38:9 வசனத்திலே சொல்லுகிறார், மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதுக்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய் என்று சொல்லி தேவன் யோபை கேட்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், யோபு அறிவில் குறைவு பட்டிருப்பதையும் தேவனால் உருவாக்கின ஒரு சிறிய காரியத்தை கூட செய்வதற்கு அவனால் இயலாது. எந்த மனுஷனாலும் வெளிச்சத்தை உருவாக்க முடியாது, இருளையும் அங்கே உருவாக்க முடியாது. ஆனால் ரெண்டுக்கும் அதிகாரி எங்கள் இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அவர் வெளிச்சத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளை அழைக்கிறார், இருளுக்கு நரகத்திலே அங்கு தேவனை மறுதலிக்கிறவரை அங்கு தள்ளுகிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த அவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். உலகிலே இருளை போக்க சர்வ ஞானமுள்ள சர்வ ஞானிக்கே முடியும் என்பதை நாங்கள் கண்டுகொண்ட உண்மைகள். அவரால் உருவாக்கப்பட்ட ஒன்றுக்கும் கேள்வி கேட்க முடியாது. அதனால் உங்கள் வினாக்களுக்கு இன்றைக்கு இயற்கை நமக்கு தாழ்மையான பாடங்களை கற்றுத்தரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கொலோசியர் 1:13 இருளின் அந்தகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனென்றால் இருளின் அதிகாரம் எங்களுக்கு, அதிலே இருந்து அந்த இருளிலே இருந்து எங்களுக்கு வெளிச்சம் தர எங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை எல்லா மக்களும் அறிய வேண்டிய ஒரு தருணமாய் இருக்கிறது. ஏனென்றால் உலகத்திலே பகலும் இரவும் இருப்பது போல இரண்டு ராஜ்யமும் இருக்கிறது, தனி மனிதனும் இருக்கிறான். இவ் ரெண்டுக்கும் ஒன்றுக்கு நாம் வாழுகிறோம். ஒன்றில் இருளிலே வாழுகிறோம் அல்லது வெளிச்சத்திலே வாழுகிறோம். இந்த ரெண்டும் இந்த பூமியிலே இருக்கிறது. அதனால் தான் அந்த சோபாவுக்கு கீழே அந்த இருள் இருக்கிறதை நாங்கள் காண்பிக்க கூடியதாய். இந்த இருள் இருக்காதபடிக்கு நீங்கள் தேவனிடத்திலே வந்தால்தான் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே பிரகாசிக்கும். அப்பொழுது நீங்கள் வெளிச்சமானவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இருள் எங்கே போகும் என்றால் அந்தகாரத்துக்கு போகும். அதை இருளின் ஆதிக்கம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இருளின் ஆதிக்கம் அகல வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவாகி அந்த வெளிச்சத்திலே எல்லாரும் வர வேண்டும். ஏனென்றால் அங்கு இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்று எங்கள் ஆண்டவருடைய விருப்பம். அதனால் தான் அந்த வெளிச்சம் வரும்போது இருள் அகல வேண்டும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த பூமியில இருளும் வெளிச்சமும் இருக்குது. ஆனால் எங்களுடைய நிரந்தர இடமாகிய பரலோகத்திலே அங்கே வெளிச்சம் மட்டுமே இருக்கும். அதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டும். அவரோடு நாங்கள் வந்த வெளிச்சத்திலே களி கூற வேண்டும். அதுதான் உண்மையான சத்தியமாய் சுவிசேஷ ஆரம்பமாய் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், யோவான் 6:17 இதோடு முடிக்கிற, சீசர்கள் படகில் ஏறி கடலில் அக்கறையில் உள்ள கப்பர்நாமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருளாயிருந்தது, இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. கடல்ல பெருங்காற்று அடித்தபடினா கடல் கொந்தளித்தது. சீசர்கள் இயேசு கடல் மேல் நடந்து வருகிறதை கண்டு பயந்தார்கள். ஏன் பயந்தார்கள்? அங்கே இருள் இருந்தபடியால் சீசர்களுக்கு கூட வெளிச்சம் தெரியல, அந்த இருளிலே ஏதோ ஒன்று வருது என்று பயந்தார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நடந்து வந்த இயேசு கிறிஸ்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னதும் அவர்கள் பயம் நீங்கி அங்கு போக வேண்டிய துறைய பிடிச்சு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இருள் மனிதனை இழைப்பாரத்தான் ஆண்டவர் பறைச்சிருக்கிறார். இரவிலே அவன் தூங்க வேண்டும், ஆனா மிருகங்கள் வெளிக்கிட்டு தங்களுடைய உணவை சில எடுக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். ஆனால் அது நாளளவில் அது அங்கு இருளுக்குரிய மனிதர்களாய் மாறிவிட்டார்கள். ஏனென்றால் தேவன் வெளிச்சத்துக்குரியவர் என்பதையும் இருள் அங்கு மூடி இருக்கிறது என்பதையும் அங்கு குருட்டுத்தன்மை அங்கே வெளிப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இருள் மனிதனை இழைப்பார நல்ல நோக்கம்தான் இருந்தது, ஆனால் அந்த இருள் அங்கு அந்தகாரப்பட்டபடியால் அங்கு மனுஷனுக்குள்ளே இந்த இருள் வந்து விட்டது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இயேசு என்ற வெளிச்சம் வரும்போது இருள் மறையத்தான் செய்யும். இன்னும் நாங்கள் பரலோகத்திலே நாங்கள் காலடி வைக்கும் போதுதான் அந்த வெளிச்சம், உண்மையான வெளிச்சம் வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த கண்கள் குருடா இருக்கிற கண்கள் இன்றைக்கு வெளிச்சத்துக்குள்ளே வர வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 119:105 சொல்லப்படுகிறது, உம்முடைய வசனம் என் கால்கள் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இந்த பூமியிலே நாங்கள் இருளா இருந்தாலும் அவருடைய வசனம் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியா எங்களுடைய கால்கள் அந்த வெளிச்சத்திலும் அந்த பாதையிலும் தீபமா எங்களுக்கு நிற்கிறபடியா நாங்கள் பிழைத்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி இத்துடனும் என்னுடைய காரியத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இதுவரை நேரமும் சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனிலிருந்து தன்னுடைய வெளிப்பாட்டை கொடுத்தால், அவர் காரியத்தை சொன்னால் இருளோடு செயலேற்று போகுது. செயலேற்று போற இடம் அங்கே ஒரு கேள்வி அங்கே உண்டு. ரெண்டாவது, வெளிச்சம் வரும்போது இருள் போகுது, இருள் போற இடம் அங்கே ஒரு கேள்வியும் வருகின்றது. அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தார். தொடர்ந்து அடுத்த வியாழக்கிழமை தான் இந்த முடிவெல்லாம் தெரியும். அடுத்த பாச வானறியா வந்து அவரை போவோம். பிரசோட் பாச வானறியா
5: ஐயா சொல்லுங்க ஐயா.
1: இன்றைய பட்டிமன்றத்தின் கேள்வி, ஒரு அறையிலே சுவிட்ச் போகும் பொழுது வெளிச்சம் வருகிறது, இருள் மறையுது, அந்த இருள் எங்கே மறையுது? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, உங்கள் வீட்டு ஹோல மேசை இருக்கு சோபா, நீங்க வெளிச்சத்துல இருந்து கொள்றீர்கள், ஆனா மேசைக்கு கீழே சோபாக்கள் இருள் இருக்கு, அந்த இருள் ஏன் இருக்கு? இதுதான் கேள்வி. உங்களுடைய வழிபாட்டை தாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசைப்பாராக. ஆமா.
5: என்ன மாதிரி வழிபாடா? ஆவிக்குரிய வழிபாடா அல்லது
1: நீங்க ஆவிக்குரிய வழிபாட்டையும் கொடுக்கலாம், உலகத்துறை வழிபாட்டையும் கொடுக்கலாம்.
5: ஏடா இல்ல, ரெண்டு வகையான இதுல ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஐயா. இதுல பாக்குற இதுல வந்து இந்த வெளிச்சம் இருள் என்று சொல்லப்படுகிற காரியத்தை நாங்க பார்ப்போமா இருந்தால், இங்க வேதத்திலே ஐயா பக்தனாகிய யோபு சொல்லுகிறார். யோபு 38:18 நாங்கள் பார்க்கிற வழியில வேதம் சொல்லுகிறது ஐயா, 38:19, வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? கேள்விக்குறி. ரெண்டாவது, இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்படி என்று சொல்லி சொன்னால் அதனுடைய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த வெளிச்சம் எங்கே இருந்து வருகிறது, அதனுடைய வழி எங்கே என்று கேட்கப்படுது. ரெண்டாவது, இருளுடைய இருள் எங்க தங்கி இருக்கு என்பதை தான் இந்த இடத்துல கேட்கப்படுகிறது. இப்ப நீங்க சொல்லுகிற பிரகாரம் ஐயா கேக்குதா? நான் சொல்றது நான் சொல்ற நீங்க சொல்லுகிற பிரகாரம், இந்த நாட்கள்ல ஒரு வீட்டுக்குள்ள நாங்கள் வந்து லைட்டா போடுகிற வேளையிலே அந்த வெளிச்சம் அதாவது எங்க இருந்து வருகிறது என்பது நீங்க ஒரு கேள்விக்குறியாக அவர் கேட்கிறார். ரெண்டாவதாக, நீங்க சொல்லுகிற பிரகாரம் அந்த இருக்கிற சோபாவோ அல்லது இந்த நாட்கள்ல கபர்ட் அலுமாரியோ என்னவா இருந்தாலும் அதுக்கு கீழே இந்த நாட்கள்ல இருள் அங்க எப்படியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவர் சொல்லுறார், இருள் அங்கே குடிகொண்டு இருக்கிறதாம் என்று சொல்லி சொல்லப்படுறது. அப்படியானால் இருள் குடிகொண்டு இருக்கிற இடத்திலே வெளிச்சம் வருகிற வேளையிலே ஐயா என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த இருள் கூட இந்த நாட்கள்ல என்ன செய்யறதுன்றா பிரகாசிக்கிறது என்பதை பாக்குறோம். ஆனாலும் ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த வெளிச்சத்தை விரும்பாத இடம் தான் அந்த இடத்துல தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம் அந்த சோபாவுக்கு கீழே இருள் இருக்கும். அந்த இடத்துக்கு அந்த வெளிச்சம் போக முடியாது. அதாவது அந்த இடத்தை, அந்த வெளிச்சத்தை அந்த இடம் விரும்புவதில்லை. ஏனென்றால் சோவா தன்னுடைய, அதாவது தன்மையினாலே, தன்னுடைய பலத்தினாலே அந்த வெளிச்சத்தை தடுத்து வச்சிருக்குது. அலுமாரியும் அப்படித்தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம். எப்படி என்று சொல்லி சொன்னால், அலுமாரியும் தன்னுடைய அந்த, அது தன்னுடைய உருவத்தை காண்பிச்சு அதை தடுத்து வச்சுக்கிறபடினால் அங்க என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், அங்கே அந்த இருள் இருக்குது. ஒரு மனுஷன் நடந்து வீதியில போகிற வேலையிலே நல்ல வெயிலுக்கு நடந்து போனான்னு சொன்னா அவனுக்கு பின்னாலே ஒரு நிழல் போகும், ஷடோ. அந்த ஷடோ அப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் இல்லையா, இருளாத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் முன்னுக்கு நடந்து போய்க்குள்ள உங்களுக்கு முன்பாக என்ன இருக்கிறது, வெளிச்சம் இருக்கும். இதான் நடக்கிற சம்பவம் என்று சொல்லி. அப்படியானால் அந்த வெளிச்சத்தை, இந்த இருளை சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அது வெளிச்சத்தினுடைய ஒரு நிழலாக இந்த நாட்கள்ல இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் எப்படி என்று பார்க்கிற வேளையிலேயே வெளிச்சம் தங்குகிற இடத்திலே இந்த நாட்கள்ல, அதாவது இருள் அங்கே என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு மனுஷர்களுடைய பூமியில வாழுகிற மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே ஏன் அந்த இடத்திலே இருள் சூழ்ந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய காரியத்தை பாருங்கள். அங்கே அவர் பிறந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், அந்த மக்கள் மத்தியிலே இருந்த இருளை நீக்கும்படியாக இவரே வெளிச்சமாக வந்தார். யோவான் முதலாம் அதிகாரத்தில் பாருங்கள், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இந்த பூமிக்கு வந்தார். அப்படியானால் இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு இந்த நாட்கள் இதாவிக்குரிய காரியத்திலே பார்க்கிற வகையிலே வெளிச்சம் வேண்டுமா இருந்தால் அவர்களுக்குள்ளே இருக்கிற இருள் முற்றுமுழுதாக நீங்க வேண்டும். சோவாவுக்குள்ளே கீழே அமர்ந்திருக்கிற இருளை போல இந்த நாட்களே அவர்கள் அந்த இருளை இந்த நாட்களே தாங்களே அடக்கி வைத்திருப்பார்களா இருந்தால், அந்த இருள் நீங்க விடாதபடி தாங்களே இந்த நாட்களே ஒரு தடையாக இந்த நாட்களே இருப்பார்களா இருந்தால், அவர்களுக்குள்ளே இந்த மெய்யான ஒளியாகிய ஆண்டவர் இந்த நாட்களே பிரகாசிக்கவும் முடியாது. அவர் இந்த நாட்களே, இந்த நாட்களே அவர்களுக்குள்ளே இந்த நாட்களே உதிக்கவும் முடியாது. பாருங்கள், சங்கீதம் 112:4 பார்க்கிற வேளையிலே, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதித்தது. பாருங்கள் என்ன வசனம் என்றால், செம்மையானவர்களுக்கு இருளிலேதான் வெளிச்சம் உதித்தது, ஒழிய வெளிச்சத்திலே அங்கே வெளிச்சம் அங்கே மறைக்கப்படவில்லை. பாருங்கள், அப்ப அந்த இருளாயிருந்து அவருடைய வாழ்க்கையிலே என்னத்துக்காக சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கிறபடியினால் அங்கே அவர்களுக்குள்ளே அவருடைய இருள் அங்கே வெளிச்சமாக இந்த நாட்களே மாறுகிறது. ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இரண்டாவதாக பாருங்க, சங்கீதம் 119:130 பார்க்கிற வழியிலே, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்தது. அப்படியானால் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவருடைய வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே நீங்கள் சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களே வெளிச்சம் எங்கும் இந்த நாட்களே செல்லும். அருமையான எங்கும் இந்த நாட்கள் செல்லக்கூடியதாக இந்த நாட்களே இருக்கிறது. எப்படி என்று பார்க்கிற வேளையிலே, அந்த வசனம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால், ஒரு புதுப்பிக்கிற நிலையில இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய வசனம் இந்த நாட்களில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாம் அது ஆன்மாவையும் ஆத்மாவையும் கணுக்களே மூடுவோம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த வார்த்தை தேவோட இந்த வசனம் இந்த நாட்களில் இந்த சர்வத்தில் உள்ள இருளை இந்த நாட்களில் நீக்கி இந்த சோபா தடுத்து வைத்துக்கிறது மாதிரி இந்த நாட்களில் சரலத்தில் தடுத்து வைக்காதபடி வசனத்தை நாங்கள் அனுதினமும் இந்த நாட்களை நாங்கள் என்ன, அதாவது மெடிடேஷன் செய்கிற வேளையிலேயே அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரசித்தத்தை இந்த நாட்களிலே கொண்டு வருகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 6:23 சொல்கிறது, வேதமே வெளிச்சம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அப்படியானால் அந்த வேத வெளிச்சம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் வருகிற வேளையிலே, அவனுக்குள்ளே இருக்கிற வேளையிலே அவனை எந்த இருளும் இந்த நாட்களிலே சூழாது என்பதை அங்கே இந்த நாட்களிலே நாங்கள் வேதத்திலே இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஐயா இந்த நாட்களில் பாருங்கள், மத்தேயு 6 நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்கிறது 23 வசனம், உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலே வெளிச்சம் அங்கே எப்படி இருக்கும், இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். இதைத்தான் நாங்க பார்க்க போறோம். அப்படின்னு சொன்னால் நம்முடைய கண்கள் கெட்டதா இருந்தால், அந்த கண்ணுக்கு அதாவது சரீரத்துக்கு எதை கொடுக்கிறது, வெளிச்சம், கண் தான் வெளிச்சத்தை கொடுக்கிறது. இந்த கண் கட்டதா இருந்தால் இந்த சரீரம் என்ன செய்யும் என்றால் எங்க போறது எங்க வாரதுன்னு தெரியும். அதே மாதிரி தான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தோடனே வீட்டுக்குள்ள எப்படின்னு சொன்னால், நாங்க உள்ளுக்கு வந்தோன்னா ஹோலுக்குள்ள எல்லாம் இருளா இருக்கும். ஆனா இந்த நாட்கள்ல லைட்டை போடுகிற வழியில தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம் அங்கே லைட் பிரகாசிக்கும். ஆனால் இந்த நாட்கள்ல அந்த மறைஞ்சிருக்கிற அந்த இருள் இந்த நாட்கள் என்ன செய்யும்னு சொன்னால், அந்த சோபா அந்த வெளிச்சத்தை அந்த தனக்கு கீழே இந்த நாட்களை பிடிக்காதபடி அது அங்கே தடை பண்ணி அதை இருளாக அந்த இடத்திலே வைத்துக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதைத்தான் இங்கே வேதம் சொல்றது. ஆகையால் இங்கே வேதம் சொல்றது 11:35 உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாரன்னு சொல்லி சொல்றது. இன்றைக்கு நம்முடைய வெளிச்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வெளிச்சம் இருளாகாதபடி இந்த நாட்களிலே நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தையிலே அவருடைய ஆவியானோட அபிஷேகத்திலே நாங்களை நாங்கள் இருப்பமா இருந்தால் சோபாவுக்கு கீழே இருந்த இருள் மாதிரி நம்முடைய சரீரத்துக்கு உள்ளேயோ சர்றத்துக்கு வெளியாலேயோ சர்றத்துக்கு பின்னாலேயோ அந்த ஷடோவை இந்த நாட்களே காண முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடியதா இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா. நன்றி ஐயா.
1: நன்றி பாஸ்டர் வாணரையா. அதாவது சோபாவுக்கு கீழே இருள் இருக்கின்றது. அதாவது சோபா வந்து பரம்பரை கட்டுக்கள், அதாவது நாங்கள் ஹோல்ல லைட் போட்டு தான் இருக்கிறோம், வெளிச்சம் இருக்கு, சோபாக்கள் இருள் இருக்கு. அந்த சோபா வந்து எடுத்து போட்டால் அங்கே வெளிச்சம் வேணும். அந்த சோபா என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால், இந்த பாரம்பரிய கட்டுக்கள் நாங்கள் ஆண்டோட சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டாலும் எங்களுக்குள் சில பாரம்பரிய கட்டுக்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அந்த கட்டுக்களை நாங்கள் வெளியேற்ற வேணும். அந்த கட்டுக்களை வெளியேற்றினா சோபாவை வெளியேற்றின மாதிரி.
5: அதுதான் அதுதான் ஐயா நான் ஏற்கனவே சொன்னேன் சொல்லி ஐயா, என்னென்றால் சோபா அந்த வெளிச்சத்தை வரவிடாம தானே தான் தடை பண்ணுது ஐயா.
1: வெளிச்சத்தை தடை பண்ணது காரணம் எங்களுக்குள் அந்த சோபா வந்து எங்களுக்குள்ளே பாரம்பரிய சில சில பாவங்களுக்கு இருக்கு.
5: ரகசிய பாவங்கள்
1: அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நாம் வெளிச்சத்துல இருக்கிறோம். சோபாவை எடுத்தறிஞ்சா வெளிச்சம் அங்கே வரும். அந்த சோபா வந்து நாங்கள் ஆண்டவரை சொந்தரச்சரா ஏற்றுக்கொண்டாலும் எங்களுக்குள்ளே பல விதமான பாரம்பரிய கட்டுக்கள் இருக்கின்றன. அந்த கட்டுக்கள் நாங்கள் வெளியேற்றி விட்டால் இந்த சோபாவுக்கு இருள் இருக்காது. ரெண்டாவது பாஸ்டர், நான் கேட்ட கேள்வி, சுவிட்ச போட்டோன்னு இந்த அந்த இருள் எங்கேயே போகுது? அதாங்க இருள் எங்கே போகுது? நீங்க என்ன சொன்னீங்க?
5: இருளையா போகாத ஐயா. என்னன்னு சொல்லி சொன்னாலே, நீங்க வெளிச்சம் வந்தால் இருள் போகாது, இருள் இருந்த இடத்துல இருக்கும். ஆனால் அந்த வெளிச்சம் போகாதபடி அந்த சோபா என்ன செய்யுதுன்னு சொன்னா, நீங்க சொன்ன பிரகாரம் அந்த கட்டுகள் என்ன செய்யறா, தடுத்து வச்சிருக்கு அந்த வெளிச்சத்தை. வெளிச்சம் தனக்குள்ள பிரகாசிக்க முடியாதபடி.
1: ஐயா, இருள் இருந்த இடத்துலதான் இருக்கும் என்றால் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை.
5: சம்பந்தம்
1: நேரம் இருள் பறந்துடும்.
5: வெளிச்சத்தை லைட்ட போடைக்குள்ள ஐயா இந்த நாட்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, அதாவது வெளிச்சம் வருகிற வழியில இருள் ஓடிடும். ஆனால் அந்த இருளை அந்த அறையை விட்டு போகாதபடி என்ன காரணம் தடுக்குதுன்னு சொன்னால், சோபாவும் அலுமாரியும் தான் தடுக்குது. சரியா ஐயா?
1: இப்ப நீங்க சொல்லுங்க, இருள் ஓடுது, எங்கே ஓடுது?
5: அது இருள் வந்து மறைஞ்சிரும் ஐயா. இருள் ஐயா வெளிச்சத்துக்கு முன்னாடி பாருங்களேன். இதன் சொல்லுது ஐயா, ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாட்கள்ல எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி என்று சொல்லி, அந்த ஆண்டவருடைய அந்த ஒளி நமக்குள்ள வருகிற வேளையிலே நம்மை சூழ்ந்திருக்கிற இருள் இந்த நாட்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம விட்டு அகன்று போயிரும் ஐயா. எந்த மனுஷனையும் யோகா முதலாம் சொல்லப்படுது ஐயா, எந்த
1: மெய்யான் ஒளி சொல்லுகிறேன்,
5: மறையிற இடம் வந்து அது விட்டு அகன்று போறது ஐயா. இருள் நீங்கி போறதா அதனுடைய காரியம். அதாவது விட்டு விலகி போகும்.
1: எங்கே விலகி போ? எங்கே விலகி போ? விலகி போற இடம் எங்க ஐயா?
5: இல்லையா, விலகி போறதுன்னு சொல்லி சொன்னால ஐயா, அதை வெளியால அதை அந்த இருள் வந்து வெளியால தன்னுடைய செயல்பாட்டை கொண்டு வர முடியாதபடி இந்த வெளிச்சம் என்ன செய்யறா, அதை அப்படியே அணைச்சு விடுது ஐயா. அதான் நடக்கிற காரியம், மறைக்குது. அதான் அந்த காரியம். ஏன்னா வெளி ஒளிச்சம் பிரகாசமா தானே ஐயா இருக்குது.
0: அங்கிள், நான் பேசலாமா? சரியான காரியம், இருள் எப்பொழுதுமே இருக்கு. உதாரணமாக, இருள் இருக்குது, எப்பயுமே இருக்குது, ஆனால் வெளிச்சம் இல்லாத இடம்தான் இருள். உதாரணமா, சூரியன் உதிக்கும் பொழுது ஒரு பக்கம் வந்து வெளிச்சம் பகல், ஆனா அதே சூரியன் உதிக்கிற அதே பூமியில மற்ற பக்கம் இருள்.
1: ஆமா.
0: அப்ப அதன் எப்படி விளங்கிக் கொள்ளணும் என்றால், இருள் இப்ப இல்லாத இடம் கிடையாது, ஆனால் வெளிச்சம் தான் தேவை. வெளிச்சம் வரும் பொழுது இருள், வெளிச்சம் அந்த இருளை மேற்கொள்ளுது. ஆனா அதுதான் இப்ப அந்த அந்த வெளிச்சம் வர விடாமல் தடைக்கிற இடங்கள் மேசையா இருக்கலாம், நிழலை கொடுக்கிற காரியமா இருக்கலாம், அலுமாரியாக இருக்கலாம், வார்த்தைகள் வர விடாமல் தடுக்கிறது. ஆனால் இந்த இருளே இல்லாத ஆவிக்குரிய பிரகாரமா ஒரே ஒரு இடம் இருக்கு, அது பரலோகம் தான். அதுதான் வெளிப்பாட்டுல இடம். நான் சொல்ற சரியா இருக்குமா பாஸ்டர் வானர்?
5: நீங்க சொல்ற சரி, அந்த பரலோகத்துல இல்லத்தானே ஐயா? பரலோகத்துல வந்து அங்க நித்திய வெளிச்சம் தானே, அங்க வந்து அங்க இருள் இல்லத்தானே? அங்கதான் இந்த ஷடோவோ இந்த காரியங்களோ இந்த நாட்களில் ஒன்றும் இல்லை, எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கக்கூடியதா இருக்கும். ஆனா இந்த பூமியில இருக்கிற மாதிரி நீங்க சொல்ற பிரகாரம் தான். இப்ப மகேந்திரம் ஐயா, இப்ப ஒரு சைட்ல சூரியன் உதிக்கல வந்தா, ஒரு சைட்ல இருளா இருக்கு ஐயா, ஒரு சைட்ல பகல் ஒரு சைட்ல இருளா இருக்கு. அந்த இருளா இருக்கிறது வந்து அந்த அது இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா அந்த சூரியன் மறுபடியும் ரொட்டேஷன்ல வரையக்குள்ள அந்த இருள் என்ன செய்ய வேண்டியதுன்னா அப்படி அந்த வெளிச்சம் அந்த இருளை மறைக்குது ஐயா. சரியா ஐயா? மேற்கொள்ளு.
1: இப்ப நீங்க சொன்னீங்க உலகத்துல ஒரு பக்கம் இருட்டு ஒரு பக்கம் இருள் உண்டு. நிலவு
5: கேக்கல, நிலவு வந்து ஐயா நிலவு வெளிச்சத்தை கொடுக்குதானே ஐயா. ஆனா நிலவு வந்து இப்ப சூரியனை மாதிரி அவ்வளவு பவர்ல தானே ஐயா. இப்ப நீங்க நிலவுக்குள்ள போயிட்டு ஐயா, நீங்க இரவில் நடந்து போங்க இலங்கையில நம்முடைய திசை நல்ல மழை இல்லாத நேரத்துல இலவு நடந்து போனீங்கன்னா ஒரு மரம் இருந்துன்னு சொல்லி சொன்னா நிலவுக்கு அவ்வளவு பவர் இல்லை. அந்த மரத்தின் ஷடோ அப்படியே என்ன செய்யும் சொன்னால் அப்படியே அந்த இருளாக அப்படியே அந்த இடத்துல விழும் ஐயா. ஆனா சூரியன் உதிக்கிற போலையில அந்த மரத்தின் இதை பார்க்கல ஒரு சின்ன ஒரு தடி மாதிரி தான் தெரியும். அதான் அந்த பவருக்குள்ள வித்தியாசம், வித்தியாசமான வோல்டேஜ் ஐயா.
0: ராஷ்டவாளர், நிலவு வந்து சூரியனிடம் இருந்துதான் ஒளிய பெற்றுக் கொடுக்குது, சொந்தமா இல்ல.
5: சரி, நீங்க சொல்ற சரியோ, சூரியன்ல இருந்தா அப்ப ஒளிய பெற்றுக் கொடுக்கல வந்து அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி சொன்னாலே அது தன்னால இயன்ற அளவுக்கு தான் அந்த சந்திரன் நிலவு இந்த நாட்கள் பூமிக்கு ஒளிய கொடுக்கும்.
1: உண்மைதான்.
5: சொல்லுங்க ஐயா.
1: ஒரு செய்தியே இந்தியா இருந்து எஸ்டர் ரூபி இந்த இதை கேட்கவில்லை.
6: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலியில் இருந்து மகேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை தொடுத்தார்கள். ஒரு அறையிலே சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் வரும்போது அந்த அறையில் இருந்த இருள் எங்கே போயிடுச்சு? சுவிட்ச போட்டோன்னே அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அதுதான் கேள்வி. ஐயா அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். இந்த கேள்விக்கு வேத புஸ்தகத்தின் வழியாக பதில் அளிப்பது மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாருங்க, அதற்கு ஆதாரமாக நம்முடைய தேவன் பாருங்க இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கும் போது அவர் முதலாவது இந்த வானத்தை இந்த பூமியில இருந்த ஒரு காரியம் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:2 இவ்வாறு போடப்பட்டிருக்கும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3:3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அருமையானவர்களே, இங்க எழுதப்பட்டிருக்குது இருள் அங்க இருந்துதான், ஆழத்தின் மேல இருள் இருட்டு அங்கதான் இருக்கு. ஆண்டவர் வாய திறந்து வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். பாருங்க, வெளிச்சம் உண்டாயிற்று, அப்ப அந்த ஆழத்தின் மேல் இருந்த இருள் எங்கே போயிற்று? அதுதான் கேள்வி. வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அந்த இருட்டு எங்க போயிருச்சு? ஐயா ஒரு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஒரு அறையில கட்டிலோ அல்லது சோஃபாவோ சேரோ அதற்கு அடியிலே வெளிச்சம் புகாமல் இருட்டாகத்தானே இருக்கிறது. அப்ப அந்த அறையில முழுவதுமாக வெளிச்சம் இருக்காது அப்படித்தானே அர்த்தம்? அந்த பொருட்களுக்கு அடியில வந்து வெளிச்சம் வந்து போகாதே, இருளானதுதான் அங்கே பரவி கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள். மிகவும் சரியான கேள்வி ஐயா கேட்டிருந்தார்கள். இதுல போடப்பட்டிருக்கோம் பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அப்ப அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அருமையானவர்களே, அந்த இருள் தேவன் வந்து சொன்ன வார்த்தை பாருங்க அந்த இருட்டை விழுங்கி விட்டது. அருமையானவர்களே, ஏன் அப்போ ஒரு அறையில இருக்கும்போது ஒரு பொருள் வந்து மேல இருக்கும்போது பொருளுக்கு மேலே வெளிச்சம் இருக்கும், பொருளுக்கு அடியில மறுபடியும் இருள் சூழ்ந்தே இருக்கும்? அப்படி என்றால் என்ன, இந்த பொருள் வந்து வெளிச்சத்தை உள்ளே வந்து என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை, மறைக்கிறது. ஆனா சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே அந்த அறை முழுவதும் வெளிச்சம் வந்து விட்டது. ஆனால் ஒரு பொருளுக்கு அடியிலே இருக்கும் இருள் ஏன் மறையவில்லை? அது மறைக்கப்பட்டதா இருக்கிறது, வெளிச்சத்தை அது மறைத்து கொண்டிருக்கிறது. அது போலதான் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், பூமி முழுவதும் அன்றைக்கு வெளிச்சமாகவே மாறிவிட்டது. அப்ப அந்த இருட்டு எங்க போச்சு? அதற்கு பாருங்க வேத வசனம் பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 25:8 இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது இருட்டு, அந்தகாரம், காரிருள். பாருங்க அந்த இருட்ட, அந்த மரணத்தின் சக்திய ஜெயமாக விழுங்குவார். அப்ப வெளிச்சம்ன்றது பாருங்க நம்முடைய தேவனுக்கு ஆதாரமா இருக்கிறது. வெளிச்சம்னாலே இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அப்ப இருட்டுனாலே பிசாசானவன் மட்டும்தான். அப்ப வெளிச்சம் வர்ற இடத்துல இருட்டுக்கு இடமே இல்லாம போயிருது அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம் வருகிற அந்த இடத்துல இருளானது பாருங்க அவருடைய பாதத்திற்கு கீழே வருகிறது. இருட்டு அவருடைய பாதத்திற்கு கீழே வந்து விடுகிறது. அவருடைய வார்த்தையின் ஆளுகைக்கு கீழே பாதபடியாக்கி போட்டு விடுகிறார். அதற்கு எப்படி நாம் அதை புரிந்து கொள்ள முடியும்? யோவானின் புஸ்தகம்

0: பாருங்க, இருள் வந்து வெளிச்சத்தை கவி கொள்ள முடியாது, ஆனா வெளிச்சம் இருளை விழுங்கி விடுகிறது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த மாத்திரத்திலே பாருங்க, அவர் சிலுவையிலே பாருங்க அந்த ஏழு வார்த்தைகள் சொல்லி முடிந்த பின்பு தலையை சாய்த்து தன் ஆவியை பாருங்க பிதாவின் இடத்துல ஒப்படைக்கிறார். ஒப்படைத்து அங்கே போடப்பட்டிருக்கும், தன் தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. அப்ப அந்த ஜீவனை விட்ட அந்த நேர நொடிப்பொழுதில் இருந்து பாருங்க, இந்த பூமி முழுவதும் அந்தகாரம் உண்டாயிற்று, காரிருள் சூழ்ந்து கொண்டது. அருமையானவர்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஜீவன் பாருங்க, ஜீவன் போன மாத்திரத்திலே, ஒளி போன மாத்திரத்திலே இந்த பூமி முழுவதும் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பாருங்க, அவரை வந்து அந்த ஜீவன் போயிருச்சு, பிதாட்ட ஒப்படைச்சாரு, அவருடைய ஆவி பாதாளத்திற்கு சென்று விட்டது. மூன்று நாள் இரவும் பகலும் அவர் பாதாளத்திலே வேதனைப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. யோனா எப்படி மீனின் வயிற்றிலே மூன்று நாள் இரவும் பகலும் இருந்தாரோ, அதே போல மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்திலே இருப்பார் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. அப்ப அந்த மூன்று காரிருளும் அந்தகாரமும் அந்த நிமிஷத்துல அங்க சூழ்ந்து கொள்ளும், இந்த பூமியே அந்தகாரம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளிக்கு சொந்தக்காரராக இருக்கிறார், வெளிச்சத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அவர் என்றைக்கு எல்லாவற்றையும் ஜெயித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து வந்தாரோ, அன்றைக்கு மரணம் அவருக்கு காலடிக்கு கீழே இருக்கிறது. மரணமே உன் கூர் எங்கே? இருளே உன் ஜெயம் எங்கே? அருமையானவர்களே, இன்றைக்கு ஏன் எப்படி இந்த சோஃபாவும் கட்டிலும் ஒரு அறையில இருக்கிற வெளிச்சத்தை மறைத்து கொண்டிருக்கிறதோ, அதே போல அநேகருடைய மனதில இருக்கிற பாரம்பரியமான கட்டுக்கதைகளும் பாருங்க, அநேகருடைய குருட்டாட்டமான எண்ணங்களும் தவறான புரிந்து கொள்ளுதலும் கர்த்தரை குறித்த பாருங்க சரியான தெளிவான ஞான அறிவு இல்லாதமையினாலும் அநேக பாரம்பரிய கதைகள் கட்டுக்கதைகள் அது போன்ற காரியங்கள் இருட்டாங்க வந்து இருந்தா கூட அந்த வெளிச்சத்தை காண விடாதபடி அவருடைய கண்களை குருடாக்கி போட்டு வைத்து போட்டு விடுகிறான் என்று ஒன்னு குறந்தையர் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே அப்போஸ்தலன் பவுலடிகரால் எழுதியிருப்பார். பிசாசானவன் எதற்காக பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். பாருங்க, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமா, அன்றைக்கே நம்முடைய இருதயத்தில் இருந்த இருள் நீங்கி ஒளியை ஏற்றி விட்டார். மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. பாருங்க, என்னைக்கு ரட்சிப்பு ஜீவன் அவருக்குள்ள இருந்த ஜீவன் நம்மளுடைய ஜீவனோட ஒளியேற்றப்படுகிறதோ, நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஏன் நம்ம பிரகாசிக்க முடியல? அந்த இருட்டு நம்மளை வந்து பற்றி கொள்கிறது. எப்படி இந்த கட்டில சோஃபாவும் இதுவும் மறைத்து கொண்டிருக்கிறதோ, அது போல இயேசு கிறிஸ்துவை குறித்த இங்க சரியான வெளிப்பாடும் சரியான ஞான அறிவும் இல்லாதமை அவரை குறித்து பாருங்க காண்கிற விதத்திலே நம்மை காணக்கூடாதபடிக்கு பிசாசானவன் மனக்கண்களை பாருங்க இந்த பாரம்பரியமான கதைகள் அநேக காரியங்களினாலே மறைத்து விடுகிறான். அதற்காக இந்த கட்டில சோஃபாவும் மறைச்சு இந்த இருட்ட இந்த வெளிச்சத்தை வந்து மறைச்சு வச்சிருக்கதே தவிர வெளிச்சமே இந்த அறையில இல்லை என்ற அர்த்தம் இல்லை. அங்கதான் வெளிச்சம் இருக்கு. வெளிச்சத்தை போட்ட மாத்திரத்திலே, சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் இருளை கவிக்கொண்டதை, இருளை விழுங்கி விட்டது. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். அருமையானவர்களே, இந்த கேள்விக்கு விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, ஐயா அவர்கள் அருமையாக கேள்வியை ஒன்றை தொடுத்தார்கள். நம்முடைய மனக்கண்களிலே ஜீவாதிபதியாகிய ஒளியாகிய கிறிஸ்து எனும் ஒளி நம்முடைய வாழ்க்கையில ஏற்றப்படும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் வருகிறது. வாழ்க்கையில இருக்கிற இருட்டு அந்தகாரம் எல்லா சுகவீனம் பலவீனம் மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்கள் பாருங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்துல ஒருத்தர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் அநேக வசனங்களை வேதத்திலிருந்து எடுத்து தியானியுங்கள். உதவிக்கு பாருங்க, ஆண்டவரே சத்திய ஆவியானவரே நீர் எனக்கு போதியும் என்று அவரிடத்துல கேளுங்கள். பாருங்க, எல்லாரை பார்க்கலாம் மிகப்பெரிய டீச்சர், பெரிய போதகர், பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்கு விளக்கு போட்டு காமிப்பார். பாருங்க, நன்றாக இந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே. அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த வினாவை கேட்டவர்கள் எல்லாருக்கும் பாருங்க அந்த வேதத்திலிருந்து ஆதாரத்தோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம் என்று நம்புகிறோம். இதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் அது அடுத்த வசனத்தோடு உங்களை அனைவரோடும் கூட நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி.
1: இந்த சகோதரி ஒளி இருளை விழுங்குகிறான், அதுக்குரிய வார்த்தையை தெய்வ வார்த்தை எடுத்து கூறினால்

0: அதுக்கிடையில நாங்க பாஸ்டர் இல்ல லெஸ் பிரதர் அழைக்க போறோம். பிரைஸ் ஃபார் லெஸ் பிரதர், பிரைஸ் லார்ட் லெஸ் பிரதர்.
1: ஐயா நான் ஆயத்தப்படுத்த இல்லையா,
0: என்ன சொல்றீங்க?
1: நான் ஆயத்தப்படுத்த இல்லையா?
0: இல்ல, இத்தனை இத்தனை ஊழியக்காரர்கள் சொன்னார், அதன்படி நீங்க ஒரு விளக்கத்தை கொடுங்களேன்.
1: ஐயா ஆண்டவர் பாரடைஸ்ல ஆண்டவர் இடத்துல வெளிச்சம் ஒளி, அங்க இருட்டு இல்லை. நாங்கள் நீங்கள் இங்க இந்த பூமிக்கு மேல போனீங்கண்டா அங்க இருள் இல்லை, வெளிச்சம்தான். இந்த பூமியில தான் இந்த இருள், ஏனென்றால் அங்க மறைவிடங்கள் இருக்கிறது. இப்ப பூமி சுத்துதானே, பூமி சுத்துற போது ஒரு பக்கம் சன் இருக்கும், ஒரு பக்கம் மூன் இருக்கும். மூன் அந்த சன்னின் எடுத்து தங்களுக்கு தரும், அதே வழியில சன் மற்ற பக்கம் போயிக்க. பூமி உருண்டதானே ஐயா, பூமிக்கு மேலே நீங்க ஃபிளை பண்ணீங்கன்னா, பிளேன்ல போனீங்கன்னா மேலே ஒரு வெளிச்சம், இருள் இல்லை வெளிச்சம்தான். அப்ப இந்த பூமியில தான் இருள், ஏனென்றால் மறைவிடத்தில் சூரியனுடைய அந்த மறைவிடமா இருக்கக்கூடிய தான் அந்த காரியம்.
2: சுழற்சி நிமித்தம், பூமியின் சுழற்சி நிமித்தம்,
1: சுழற்சி நிமித்தம் தான் இங்க அந்த காரியம். அது ஏன் ஆண்டவர் எங்களுக்கு தந்தாரண்டா, எங்களுக்கு இளைப்பாறுதலுக்கு. நாங்கள் பகல்லே ஓடி திரிஞ்சு வேலை செய்கிறோம், இரவில் இளைப்பாறுதலுக்காக எங்களுக்கு அந்த இருளை தந்திருக்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி இருள் இருள் பூமி இருள் தான் இருக்கு, சூரியன் வருகின்ற பொழுதுதான் வெளிச்சம். அல்லது நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக லைட்டை செய்து போட்டுட்டு அந்த லைட்டில் தெரிகிறோம். மற்றபடி பூமியே இருள் தான் மூடி இருக்குது ஐயா, கம்ப்ளீட்டாக மூடி இருக்கு. பூமிக்கு மேலே எல்லா இடமும் வெளிச்சம், வெளிச்சம்தான். அது சூரியனுடைய ஒளியா அல்லது ஆண்டவற்றி ஒளியா, பூமிக்கு மேலே வெளிச்சம், பூமி தான் இருளில் மூடி இருக்கு. சரிதானே ஐயா?
0: ஆமே, நன்றி. பாச ஞானவாணன், பாச எஸ்டர் ரூபி சொன்ன கருத்தை கருத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
3: ஒரு சில காரியங்கள் சரியாக இருக்கிறது, ஒரு சில காரியங்கள் பிழை என்று சொல்வதை விட சரியான கோணத்தில் பார்க்கவில்லை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இருளையும் ஒளியையும் படைத்த ஆண்டவர் அவற்றிற்கென்று சில குணாதிசயங்களை வைத்திருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய பலத்தையும் பலவீனங்களையும் இருளுக்குரிய ராஜ்ய நரகத்து ராஜ்யத்தையும் ஒப்பிடுவதற்கு எங்களுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய ஒளியையும் இருளையும் பயன்படுத்தினார். ஏனென்றால் இந்த இருளுக்கென்று சொல்லி குணாதிசயத்தையும் அந்த இருளை சார்ந்த இரவுக்குள்ள இருக்கிற காரியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதனாலே பாஸ்டர் லெஸ்லி சொன்னது போல இரவையும் ஆண்டவர் தான் உருவாக்கினார். அதிலே ஒரு நன்மைகள் இருக்கிறது, இருளையும் அவர் உருவாக்கினார் ஜீவியத்துக்கு. ஆனால் அந்தகார இருளை, ஆவிக்குரிய ராஜ்யங்களுக்குரிய இருள், அவற்றை எங்களுடைய அறிவுக்கு புலப்படும்படியாக அதை பயன்படுத்தினார். உதாரணமாக எல்லோரும் இவர்கள் எல்லோருடைய பேச்சிலிருந்து ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன். பகலுக்கு வெளிச்சத்துக்கு வெளிச்சத்தை தருகிற சூரியனுக்கு எங்களுடைய அறிவு கட்டிய பிரகாரமாக நேரிலே பயணம் செல்வதுதான் அதனுடைய வழக்கு. நேர்கோட்டிலே பயணம் செய்யும், இடையில வருகிறவர்களை பிரதிபலிக்கும். அந்த வெளிச்சம் என்ன செய்கிறது? குணாதிசயம் இருளுள்ளே உள்ள காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அதனாலதான் வெளிச்சம் வரும்பொழுது பூமியிலே ஒரு பக்கம் பகல், அதில் உள்ள காரியங்கள் எங்களுக்கு தெரிகிறது. அதனுடைய மறுபக்கமே என்ன செய்கிறது? நிழலாக இருக்கிறது, இருளாக ஆண்டவர் சொன்னார். இரவுக்கு இருளுக்கு இரவென்று பெயரிட்டார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றது பூமிக்கு மேலே நீங்கள் ஒரு ஒரு பூமிக்கு மேலே ஒரு அளவுக்கு போனா அங்கேயும் இரவு பகல் உண்டு. சந்திரனுக்கு போனா கூட அங்கேயும் சந்திரனுடன் நிழலும் இல்லாவிட்டால் இதே போல அநேக சூரிய கோள்களை கொண்டு நடத்தப்படுகிற கோள்கள் மத்தியிலும் இரவு பகல் உண்டுன்னு சொல்லி இப்பொழுது ஆண்டவரே அவர் கொடுத்த விஞ்ஞானத்தினாலே வெளிப்படுத்துகிறார். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இருளே இல்லாத இடம், அந்த ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி இருளே இல்லாத இடம் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசித்தது போல வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் தான் சொல்லப்படுகிறது. அங்கே ஒருவனும் அங்க இருளே இல்லை என்று சொல்லப்படும். 21-25 அது ஆண்டவர் தான் அதை செய்கிறார். அது எவ்வாறு செய்கிறார் என்றால் ஆண்டவரை தான் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சில காரியங்கள் என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் பிழையா ஏதோ ஒன்று ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சத்தியமாக இருந்தாலும் ஒவ்வாத காரியங்களை கொண்டு மகிமைப்படுத்த வெளிப்படுத்துவது வந்து நான் நினைக்கவில்லை அது ஒரு சரியான காரியம் என்று சொல்லி. ஆமென். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாரா.
0: எங்க இடத்துல இருந்து ஒரு வண்ணா பிளைட்டுக்கு போனா டொங்கோன் என்ற இடம் இருக்கு, அங்க இருள் இல்லை, இருள் இல்லை
3: இருக்கு. அப்படியான இடங்கள் கோயில இப்பயும் இருக்குது. 6 மாதம் இருள், 6 மாதம் பகல், அப்படி எல்லாம் கூட.
2: மகேந்திரமையா நீங்க வந்து இப்ப இங்க பாருங்க யூரோப்புக்குள்ள ஐயா, நீங்க வந்து இந்த நோர்வேல பாருங்க மேலே ஐயா, அதாவது ஸ்டாக்ஹோம் என்று சொல்ல இடத்துக்கு போனீங்கன்னா சமர்ல வந்து கிட்டத்தட்ட 1 கிழமைக்கு சூரியன் உதிச்சோண்டே இருக்கும். சரியா, 1 கிழமைக்கு இரவு இல்லையா, இருட்டு இல்ல, அப்படியே பகல் மாதிரியே இருக்கும். அப்படி அந்த காரியங்கள் இருக்குது. சில சில இடங்கள் ஆண்டர் இதண்டு வச்சுக்கிறார். தென் துருவத்துல மேல அலாஸ்காலும் இருக்குது. இப்ப எங்கட பாச ஞானவண்ணம் ஐயா சொன்ன காரியத்தின்படி பாக்கல வந்து சரியான காரியம் இருக்கு. ஏனென்றால் ஏசாய 60:2 சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கத்தர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அப்ப கத்தர் உதிக்கிற வேலையில அந்த இடத்துல அந்த அந்த பூமியிலேயா இருந்தாலும் அந்த ஜனங்களுக்கு மேலே இருந்தாலும் அந்த வெளிச்சம் வரும் ஐயா. சரியா ஐயா, இந்த ஒரே வசனத்திலே சகல காரியங்களும் அடங்குது. ஆனால் 21 வெளிப்படுத்த 21 சொல்லப்பட்ட 25 சொல்லுது, அங்க வந்து எங்க பரலோகத்தில் அவர் சொன்ன பிரகாரம் அங்க வந்து இராக்காலமும் இல்லாதபடி அதிலே வாசல்கள் பகலும் அடைக்கப்படுவதும் இல்லை. அப்படி என்று சொல்லி சொன்னா பரலோகத்துல வந்து இருள் வாரதுக்கு எந்த விதமான காரியமும் இந்த நாட்கள் இல்லை என்பதைத்தான் அங்கே தெளிவாக அந்த வார்த்தை சொல்லுவதை பாக்குறோம். யாரு பாஸ்டர் ஞானவண்ணன் சொன்னார் இப்ப. சரி ஐயா, அப்ப ரெண்டு இந்த ரெண்டு வசனத்தையும் கொம்பே பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதுக்குள்ள அந்த அந்த விளக்கம் என்று சொல்லி சொன்னா, இது வந்து இப்ப இருள் ஐயா எப்படின்னு சொல்லி சொன்னா மகேந்திரம் ஐயா நீங்க கேட்ட கேள்வின்படி இருள் வந்து அந்த இடத்துலானே இருக்கும் ஐயா. ஆனால் என்ன காரணம், என்ன காரியம் சொல்லி சொன்னால் வெளிச்சம் வருகிற வேலையில இருளுக்கு அங்க நிக்க முடியாது, ஈக்குவல் கொடுக்க முடியாது ஐயா. அதாலதான் இருள் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த தண்டை வல்லமையை காட்ட முடியாமல் இருக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு சாதாரணமா பாருங்க, ஒரு பெரிய ஒரு பலமானோட ஒரு ஒரு பலம் இல்லாதவன் போய் சந்திச்சான்னு சொல்லி சொன்னா என்ன எடுக்க முடியும், அவனால அந்த பலமானோட சண்டை பிடிக்க முடியாது ஐயா. அப்ப அதே மாதிரி இப்ப பாக்குற வழியில வந்து அப்படி என்ன செய்வான், பலவான் அவன் என்ன செய்வான், அந்த பலவீனனை பிடிச்சி நசிப்பான். அதே விதமா தான் இந்த வெளிச்சம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த இருளை வந்து அப்படியே நசிக்குது, அடக்குது. அடக்கி இருக்கிற வழியில அவரால அங்க இதென்ன முடியாம இருக்கு, அவர் தன்னை ஓவர்டேக் பண்ணவோ அல்லது அந்த வெளிச்சத்தை தான் மேற்கொண்டு காரியத்தை செய்யப்படவோ அவரால் முடியும். அதனாலதான் இந்த அப்படியே அந்த இருள் அப்படியே அடங்கி அப்படியே நீங்க சொன்ன பிரகாரம் அப்படியே கீழே போய் அப்படியே எங்க மூளை இருக்குதோ அந்த மூளைக்கவே சோவாக்குள்ள போய் அல்லது அலுமாரிக்குள்ளவோ அடங்கி கொள்ற. சரியா ஐயா,
0: இப்ப லெஸ்லி பிரதர் சொன்னார் ஆண்டோர் இருளை உண்டாக்கினார் என்று. அப்ப இருளுக்குலாம் சத்ருவான விளையாட்டு நடக்குது.
2: உண்மைதான் ஐயா. இப்ப பாருங்கள் ஐயா, அவருடைய பாதத்துக்கு கீழே இருள் இருக்குன்னு சொல்லி ஐயா சங்கீதம் 19 சொல்லப்படுது ஐயா. அது மட்டுமல்ல, யோவு கூட சொல்றான் ஐயா, அவர் அவர் ஒளிக்கும் இடங்களிலே காருள்ளே அடக்கும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பாக்குறோம். அப்ப பாருங்க ஐயா, அவருடைய பாதத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லி இப்படியாக அந்த நாட்கள் அநேக இடங்கள்ல அந்த இருள். ஆண்டவர் தான் அந்த இருளை முந்தி பாருங்க அந்த பூமியில. ஆதியாம் 1:2 பாக்குற வேலையில பாருங்க ஐயா, அதுல சொல்லப்பட்ட காரியம் பூமியில இருள் சூழ்ந்திருந்தது. ஆண்டவர் இந்த நாட்கள்ல பிரிக்கிறார் ஐயா ரெண்டா. என்னென்னு சொன்னால் அந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் தேவை. அப்ப ஜனங்களை நான் உருவாக்க போறேன், ஜனங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்க போறேன்னு சொல்லி சொன்னால் அந்த ஜனங்கள் சீவிக்கிறதுக்கு வெளிச்சம் தேவை. இன்னைக்கு வெளிச்சம் இல்லாம என்றுதான் விட்டமின் டி உருவாது ஐயா, ஜனங்கள்லாம் செத்து போவாங்க, வருத்தம் வந்துடும் ஐயா, கண் தெரியாம போயிடும் காரியங்கள். ரெண்டே பாருங்க கூட யூரோப்ல இருக்கிறவர்களுக்கெல்லாம் கூட பாருங்க, சின்ன பிள்ளை எல்லாம் கண்ணாடி போடுறதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன ஐயா, இங்க வந்து கூட வந்து விட்டமின் டி ஆல பேர். அதாலதான் விட்டமின் டிக்கு அவர் என்ன செய்யணும்னா ஊசி ஓடிப்பினோ இல்ல டேப்லெட்ஸ் எடுப்பினோ, கூட வந்து கட்டாயம் அந்த வெளிச்சம் தேவை ஐயா ஜனங்களுக்கு.
3: ஒரு சின்ன கருத்தை சொல்லட்டுமா அங்கிள்? அந்த இருள் வந்து ஆதியாமத்தில் கிழக்கு அந்த 1 வசனத்துக்கும் 2 வசனத்துக்கும் இடையிலே வேத அறிஞர்களின் படி, அதாவது எப்ரேய ஹீப்ரு அறிஞர்களின் படி என்று அவர்கள் மத்தியிலும் வாதம் கொடுக்கப்பட்டது. அது இடையில பெரிய ஒரு கேப், அதை சொல்றது கேப் தியரி என்று சொல்லி, அது வந்து இன்னும் அதுக்குள்ளே அதுக்குள்ளதான் அந்த டைனோசர் வந்துச்சு, இது டைனோசர் போனது. அப்ப அந்த அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இட்ஸ் அ தியரி, நான் சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க, தியரி. அப்ப ஆண்டவர் என்ன, பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, அதாவது ஒழுங்கின்மையா இருந்தது, அதுல ஒரு இடமும் சொல்லப்படவில்லை, ஆழத்தை இருள் மூடி ஆழத்திலே மூடி இருந்தது சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அதை உருவாக்கினாரா என்று சொல்லி ஏசியா தீர்க்கதரிசி பேந்து பிற்பாடம் வந்த சொல்லுகிறார்கள். முன்பாக நடந்த காரியம் எப்படி உருவாக்கினார், வார்த்தையினால் உருவாக்கினார், உருவாக்க கூடும் என்று ஊகிக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஆதாரம் கிடையாது, ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் அதுக்கு மேலாக சிஸ்டர் சிஸ்டர் ஜெர்மனியில் இருந்து வெளிச்சத்துக்குரிய காரியங்கள் இருக்க வேதம் எங்களுக்கு சொல்லுது. ஆண்டவர் இருளை படுத்தி இருளின் குணாதிசயங்கள் பக்கமாக தீமைகளையும் தீங்குக்குரிய காரியங்களையும் ஒப்பிடும்படியாக அந்த பக்கத்துக்கு அதை இனம் பிரித்து காட்டுகிறார். தீங்கு தீயவர்கள் இருளுக்கொப்பாக, நரகம் இருளுக்கொப்பாக ஒப்பனையாக காட்டுகிறார். ஆனால் அதே வேளையில யதார்த்தமான அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவர் இருளும் மத்தியிலே நன்மைகளை செய்கிறார். மிருகங்கள் ஜீவிக்கிறது, மனிதனுக்கு நன்மைகள் தருகிற மிருகங்கள் ஜீவிக்கிறது. இருளையும் அதற்காகவே உண்டாக்கினார், காட்டு மிருகங்கள் அதுக்களை வசிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சில காரியங்கள் ஆண்டவர் அதை எங்களுடைய அறிவுக்கு புகட்டும்படியாக இனம் பிரித்து காட்டுகிறார். உலகத்திலே யதார்த்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுத்த பல காரியங்கள் உண்டு. வெளிச்சமும், வெளிச்சத்தினால அதன சூரியனுடைய காந்தி, காந்தி என்றால் வெப்பம், அந்த காரியங்களும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை புரிய பண்ணுவதற்காக, ஆய்க்குரிய ராஜ்ய காரியங்களை புரிய பண்ணுவதற்காக இதை உபயோகப்படுத்துகிறார். ஆகவே சில காரியங்களை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணி நாங்கள் பிழையான காரியத்தை பிழையான கேள்விகளோடு பிழையான பதில்களோடு இணைப்போமையானால் அது சரியான ஆவிக்குரிய வெளிப்பாட்டை கொண்டு வராது.
2: சொன்னது சரியான காரியமா இருக்கு. என்னன்னு சொல்லி நான் இந்த நீங்க சொன்ன பாத்தியை பாஸ்டர் ஐயா நான் கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகளுக்கு முன்ன வாய்ச்சேன்னா நான் பதிலிரு கொமன்றில சொல்லப்பட்டது இந்த ஆதிகாமம் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையிலே எத்தனையோ பில்லியன் ஆண்டுகள் இருக்காமனு சொல்லி கணக்கு போட்டுருக்காங்க. ஏன்னா அந்த முதல் வந்த ஐயா இந்த பூமி ஒரு இந்த பூமி அழிக்கப்பட்டதாம், முதலொருக்கு அழிக்கப்பட்ட ஐயா, இரண்டாவது தரம் நோவாவின் காலத்துல அழிக்கப்பட்டதாம். இப்ப ரெண்டு தரம் இந்த பூமி அழிஞ்சிட்டு. அப்ப முதலாவது அப்ப பாருங்க பாருங்க முதல எப்படி இருந்தது பாருங்க, வசனமே சொல்லுது ஐயா பாருங்க, அது அந்த எப்படி என்று சொல்லி சொன்னா அந்த பூமி வந்து ஜலத்தின் மேல் ஆவியான பிரசாடி கொண்டிருந்தால் பூமி ஜலத்துல மூழ்கி இருந்தேன். அதே மாதிரி தான் பாருங்க, அதே மாதிரி தான் நோவாவின் காலத்திலயும் இந்த பூமி ஜலத்துக்குள்ள மூடப்பட்டதானே ஐயா, ரெண்டு தரம் ஒரே சேம் இன்சிடென்ட் தான் நடந்தது. அதுதான் அந்த இடத்துல வந்து வடிவார் விளக்கத்துல போடுறான், கிட்டத்தட்ட அநேக காலங்களுக்கு முன்பா நான் வாய்ச்சி பார்த்துறான். உண்மையின்படி நீங்க சொன்ன பிரகாரம் இந்த டினோசவரியாண்ட விதிகள் எல்லாம் இந்த நாட்கள்ல அதுகள் எல்லாம் அந்த நாட்கள்ல இருந்த காரியங்கள் இப்படியான இன்னும் வேறு வேறு பிராணிகள் செந்துக்கள் எல்லாம் இருந்தா அவர்கள் இந்த காலகட்டத்துல இப்ப இல்லாம போயிட்டுது. இப்ப ஒரு சிலதுகளை இந்த கண்டுபிடிச்சு ஆய்வு செய்யறாங்க இந்த இடத்துல எப்படி இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பா இருந்த இடத்துல இதன்றாங்க. அதனால நீங்க சொல்றபடி இந்த நாட்களை பாக்குற வழியில இந்த இருளும் வெளிச்சம் என்று சொல்லப்படுகிற காரியம் அது தேவனுக்குரிய காரியமா இருக்கிறபடினால, அவர் தேவன் வெளிச்சமா இருக்கிறபடினால வெளிச்சம் வருகிற வழியில இருள் நீங்கி போகும். அதைத்தான் நான் சொல்லக்கூடியது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க் யூ ஐயா.
0: ஆமென். சிஸ்டர் ஜெனட் லைன்ல இருக்கீங்களா?
4: சொல்லுங்க அண்ணா.
0: சரி, கடைசி அவங்க முடிவை சொல்லுங்க.
4: என்னுடைய முடிவு, ஆண்டவர் வெளிச்சத்தையும் படைச்சார், இருளையும் படைச்சார், இருளை அவர் நன்மைக்குத்தான் படைச்சார். நாங்கள் இழைப்பார நித்திர கொள்ளும் போது அவருடைய பிரசன்னம் அவருடைய காரியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தும் முகமாய் அவர் நல்லதுக்குத்தான் படைத்தார். ஆனால் அந்த இருளை மனுஷனாகிய நாங்கள் மாற்றிக்கொண்டோம். ஏனென்றால் நாங்கள் இரவிலே படுக்க வேண்டிய நேரத்திலே, நாங்கள் இழைப்பார வேண்டிய நேரத்தில அதை செய்யாம விட்டோம். இரண்டாம் மிருகங்கள் தான் அந்த நேரம் எழுந்து போய் உணவை தேடிக்கொள்ளுறது நேரம். அது அவ ஆண்டவர் அவையவைக்கு அவையவை காரியத்தை படைச்சார். ஏனென்றால் மனுஷனுக்கு வெளிச்சம் தேவை, மிருகங்களுக்கு அங்கு இருளே தான் அவர்கள் உணவை தேடி சாப்பிடுவார்கள். ஆமென் நம்புவோம்.
2: மற்றது மகேந்திரமையா சூரிய ஒரு வசனத்தை சொல்றேன் ஐயா, என்னென்றால் இந்த நீங்க சொல்லுகிற பிரகாரம் இரவும் பகலும் இல்லையென்று சொன்னா, ஒரேடியா பகலா இருந்தேன்னு சொல்லி சொன்னால், இரவா இருந்தேன்னு சொல்லி சொன்னால், காலங்களையும் வருஷங்களையும் நாட்களையும் குறிப்பிட முடியாது ஐயா. சரியா மகேந்திரமையா? ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துல 14 வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த காரியம் சொல்லப்படுது. அதாவது இந்த காலங்கள் இதுல இரவும் பகலும் இருக்கிற வேலையில தான் அந்த சுடரை ஆண்டவர் உருவாக்குறார். சூரியனோட சுடர் தானே ஐயா, மனுஷன் காலங்களை கணிக்கெடுக்க முடியாது, நாட்களை கணிக்கெடுக்க முடியாது, வருஷங்களை குறிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்கள் அந்த இதை அதை கிரியேட் பண்ணினார். ஆனா வந்து கிரியேஷன் அவருடைய காரியமா இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம், ஒரு சம்பவம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த கிரியேஷன் மத்தியிலும் அந்த இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ளாதபடி மேற்கொள்ளாம இருக்க வேண்டும் என்பதற்கான சூரியனை கூட இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு, அதாவது என்ன, சுடராக இந்த நாட்களை உருவாக்கினான்னு சொல்லி பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆமேன். அவ்வளவுதானே,
0: நேரம் கடந்து விட்டது. அருமையான வெளிப்பாட்டை அணைய ஊழியர் மூலம் கற்றுக்கொண்டோம். அடுத்த வியாழக்கிழமை தொடருவோம். அநேகர் கலந்து கொள்ள முடியவில்லை இன்றைக்கு, எனவே அடுத்த வியாழக்கிழமை தொடர்கொள்வார்கள். நாங்கள் தொடர்ந்து அடுத்த வியாழக்கிழமை இதை கொண்டு பண்ணுவோம். கத்திரங்களை ஆலோசிப்பாராக. இப்ப முடிவு சேர்த்த லெஸ் பிரதர் எடுப்பார். பிரைஸ் லெஸ் பிரதர், லெஸ் பிரதர், லெஸ் பிரதர், லெஸ் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் நாங்கள் பட்டிமன்றத்தில் இணைந்திருந்தோம். ஊழியர்கள் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வந்தார்கள். வேதாகம ரீதியாகவும் பொதுவான காரியங்களுக்கூடாகவும் எடுத்து வந்து வழி நடத்தினார்கள். நாங்கள் ஒரு விசையை அவர்களுக்காக தலைகளை குனிந்து ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஆமீன். கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை மதியம் மாலை இரவு வேளைகளிலே ஊரில் இணைந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்து இணைந்து தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வந்தார்கள். கத்தர் கொடுத்த ஞானத்தை கொண்டு இந்த காரியங்களை செய்யத்தக்கதாக கத்தர் உதவி செய்தார். அதற்காக ஊழியர்களையும் ஊழிய குடும்பங்களையும் ஒவ்வொருவராக பேர் பேராக ஆசீர்வதிக்கிறோம். இணைந்த சகோதரி எஸ்தர் பிரிண்டா அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனாலும் அடுத்த முறை அவர் இணைவார் என விசுவாசிக்கிறோம். பாஸ்டர் ஞானவண்ணன், சகோதரி ரூபி, சுசகோதரி எட்வின் வானர் அவர்கள், சகோதரி ஜெனட், சகோதரன் மகேந்திரன் இவற்றை தொகுத்து வழங்கினார். எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கத்திரதாமே, உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து மென்மேலும் ஞானத்தை தந்து அடுத்த வாரத்திலே திரும்பமாக இணைகின்ற பொழுதும் கத்தர் வழி நடத்துவாராக. கத்தர் இதற்கான ஒரு காரியத்தை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. அதற்கான முடிவை எடுத்து வர கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். இந்த கேள்வியை கேட்ட சகோதரன் மகேந்திரனையாவும் அவருடைய உள்ளத்தில் எழுந்த இந்த காரியங்கள் ஒவ்வொன்றுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் பல்வேறு காரியங்களை அறியக்கூடியதாக இருந்தது. அதற்காகவும் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஊழியர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். குட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். கத்தர் எல்லாவற்றையும் கத்தர் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புவித்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். ஆமேன். குட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.
0: வருவார்கள், அவர்களோடு கலந்து ஆலோசிப்போம். கத்தரிலோரையும் ஆசிரிப்பார்கள். ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் பட்டிமன்றத்தில் இணைந்திருந்தோம். கேள்வி இருளுக்கும் இருளும் ஒளியும். ஆமேன். இருள் வருகின்ற பொழுது, ஒளி வருகின்ற பொழுது இருள் மறைந்து போகிறது. திரும்ப ஒளி போகின்ற பொழுது திரும்ப இருள் வந்து விடுகிறது. இப்படியான காரியங்கள் பூமியிலே நடைபெறுகின்றது. அது ஆச்சரியமானதுதான். ஆனாலும் அதற்கான விடை கத்தரிடம்தான் உண்டது. அந்த வகையிலே இணைந்து வழி நடத்தி உங்களில் ஒரு கத்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே அடுத்த வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம். இணைந்து வழி நடத்திய ஊழியர்களையும் தொகுத்து வழங்கிய சௌரமா இந்த நையாவையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.
5: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர மதிய நேர ஒலிபரப்பு. இந்த வேளையிலும் எங்களுடன் சகோதரன் சகோதரன் பாலன் அவர்கள்
5: இணைந்திருக்கிறார்.
1: போய்விட்டாரா? அவர் போய்விட்டார்.
5: Recording stopped.
1: Amen. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஒரு இரு பாடலுடன் இன்று பொழுது ஊழியர் நினைவாரின் சுவாசிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போமா? ஆமேன்.

0: தோத்தரிக்கும்.
1: வாணரையா
2: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: வாணரையா
2: ஓ நிக்கிறேன் ஐயா, கதைங்க நீ, கதைங்க நிக்கிறேன்.
1: அப்ப என்ன நீங்கள் தொடருங்கள ஐயா, அவர் காணையில வந்து நின்றார் போயிட்டார்.
2: ஓகே, நான் அப்ப தொடங்கட்டுமா?
1: ஆமாம், அவர் அவரை காணவில்லை. பொறுங்க, ஒன் செகண்ட். இல்லைமா,
3: Recording in progress. Recording stopped. Recording in progress.
1: அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 12:05 வேளையில் நாங்கள் வீத பாடத்தின் நிகழ்ச்சியோடு ஊழியர் சுசேகர் எட்வின் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம். பரிசுத்தாவியானவர் தாமே இந்த நாளிலும் எங்களுடனும் உங்களுடனும் யார் ஒருவருடனும் பேசுகின்ற வார்த்தைக்கு முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். அவருடைய ஊழியங்களையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வழியிலிருந்து ஊழியர் சுசேகர் எட்வின் வானர் அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். அவர் வழி நடத்துவார். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ். ஆமேன்.
2: ஆமேன். நன்றி ஐயா. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வேளையிலும் சங்கம் இணையதளத்தின் ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் இந்த வேளையில மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரம் தானே கூட நடத்தி செல்லும்படியாக செபிக்கிறேன் ஐயா. இன்றைய நாளிலும் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே, நேற்றைய நாட்களிலே நாங்கள் இந்த ஆபிரகாமுடைய பகுதியிலே இந்த நாட்களை ஆதிகாமத்திலே பார்க்கிற வேளையிலே விருத்த சேதனம் என்ற தலைப்பிலே இந்த நாட்களில் சில காரியங்களை குறித்து இந்த நாட்களிலே பேசியிருந்தேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த ஆபிரகாமுடைய மிகுதி காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களை தொடர்ந்து இந்த நாட்களிலே பார்ப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள் அந்த இடத்திலே கடந்த நேற்றைய நாட்களிலே பார்த்த காரியத்திலே சொல்லப்பட்டது என்னவென்றால், இந்த விருத்த சேசனம் என்று சொல்லப்படுகிற காரியம், அதாவது அந்த நாட்களிலே அங்கே நுனித்தோலை இந்த நாட்களை வெட்டுவதென்றும், இன்றைய நாட்களிலே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே இருதயத்திலே விருத்த சேதனம் என்பதை குறித்தும் இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதைத்தான் இந்த நாட்களிலே வேத பகுதி இந்த நாட்களிலே நமக்கு தெளிவாக இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் இங்கே, பாருங்கள் இந்த வேத பகுதியில இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது. தேவன் அந்த விருத்த சேதனத்தின் நிமித்தம் இந்த நாட்களிலே பாருங்கள் இங்க வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த நாட்களிலே அங்கே அவர்களுக்கு இந்த நாட்களில் நிபந்தனைகளையும் இந்த நாட்களில் நினைவூட்டும் அடையாளமாக ஒரு சின்னமாகவும் இந்த நாட்களை வைக்கிறார்னு சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இதற்கு பின்பாக பாருங்கள் இந்த நாட்களிலே ஆதிகாவம் 17:15 பதினைந்தாவது வசனத்திலே நான் வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவியாகிய சாராளை இனி சாராயை இனி சாரா என்று அழைக்காதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கட்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே இந்த இடத்திலே பாருங்கள் ஒரு பேர் மாற்றமான காரியம் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் சில பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட இந்த நாட்களை பேர் வைக்கிறோம். இந்த நாட்களை ஏதாவது ஒரு பேர் இந்த நாட்களை ஒரு ஆக்டருடைய பேரை வைக்கிறோம், அல்லது யாருடைய பேராவது இந்த நாட்களை வாய்த்து இந்த நாட்கள் என்ன செய்யறோம், உடனே காரியத்தை முடித்து விட்டு இந்த நாட்களை போகிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனால் அதற்குரிய பின்னாடி விளைவுகள் இந்த நாட்களே தெரியாது. ஆனால் பாருங்கள் இங்கே ஒரு தேவனுடைய, அதாவது தேவனுடைய பாதத்தில் இருந்து ஆண்டோடைய பிள்ளைகளா இருந்தால் என்ன பெயர்களை வைக்க வேண்டும் என்பது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். ஆபிரகாம் என்று சொல்லி சொன்னாலும் அதற்குரிய ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கிறது. அதே வேளையில பாருங்கள் சிம்சோன் என்றாலும் அதற்குரிய அர்த்தம் இருக்கிறது, யாக்கோப் என்றாலும் அதற்குரிய அர்த்தம் இருக்கிறது. அதே விதமாக பாருங்கள் இங்கே ஆண்டவர் இந்த சாராய் என்று சொல்லி சொல்லப்படுகிற இவளுடைய பெயரை இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அவளை இந்த நாட்களிலே சாராய் என்று அழைக்காதபடி சாராள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே அழைப்பாய் என்று சொல்லி அவளுக்கு பேர் என்று சொல்லி இந்த நாட்களை கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப சாராள் என்றால் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கவில்லை, இளவரசி என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆபிரகாம் முந்தி அப்ராம் என்றிருந்த அபிராம் என்று இருக்கிற வேளையிலே அங்கே அவருக்கு இந்த நாட்களிலே அங்கே எந்த விதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளவோ எப்படியான காரியங்களும் இந்த நாட்களில் இல்லது இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆபிரகாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே ஜாதிகளின் தகப்பன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே பேர் பெறுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே ஆபிரகாம் ஜாதிகளின் தகப்பனும் சாராள் ஒரு இளவரசியுமாக இந்த நாட்களில் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப தேசங்களும் ராஜாக்களும் இந்த நாட்களிலே, தேசங்களுக்கு ராஜாக்களுக்கு இந்த நாட்களிலே தாயால் தாயாளால் என்பதை குறித்து இந்த நாட்களிலே இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த 16வது வசனத்திலே வாசிக்கிற வழியில் நான் வாசிக்கின்றேன். அங்கே சொல்லப்படுகிறது, நான் அவளை ஆசீர்வதித்து அவளுக்கும் உனக்கும், பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாட்கள் என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், அவளுக்கும் உனக்கும் இந்த நாட்களிலே நான் இந்த நாட்கள் என்ன செய்வேன், ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை அங்கே ஆசீர்வதிப்பேன் என்றார் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து நூறு வயதான எனக்கு பிள்ளைகள் பிறக்குமோ, 99 வயதான சாராளுக்கு பிள்ளைகள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு, இஸ்மவேல் நமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான்னு சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வருமான அன்பு பிள்ளைகள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் அவரிடத்திலே காரியத்தை இந்த நாட்களே செல்லுகிறார். இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை இந்த நாட்களே கேட்ட போது ஆபிரகாம் இடத்துல இருந்த அந்த, அதாவது தற்காலிகமான ஒரு சந்தேகம் இந்த நாட்களிலே தோன்றியதை அங்கே காணக்கூடியதாக இருக்காரு. கத்துடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்குள்ளே ஒரு சிறிய ஒரு டெம்பரரியா ஒரு தற்காலிகமாக ஒரு ஒரு என்ன சந்தேகம் இந்த நாட்கள் அங்கே தோன்றி இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், அந்த உறுதியான விசுவாசம் இந்த நாட்கள்ல உள்ளவர்கள் கூட சில சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்வார்களாம், அந்த விசுவாசம் அவர்களை விட்டு வழுகி போகிறதை பார்க்கிறோம் இன்றைய கடைசி காலத்திலே. அதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த நாட்களிலே நான் வருகிற வழியில விசுவாசத்தை காண்பேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்ப்போம். ஏன் அப்படியான அந்த வார்த்தையை சொன்னார் என்று சொல்லி சொன்னால், கடைசி நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வேளையிலேயே இந்த பூமியிலே இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே விசுவாசம் அங்கே காணப்படாத மாதிரி இந்த நாட்களே இருக்கும். ஏனென்றால் அவ்வளவுக்காக விசுவாச துரோகம் இந்த நாட்களே நடந்து கொண்டிருக்கும். இன்றைக்கே விசுவாச துரோகங்கள் இந்த நாட்களே தொடங்கிவிட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்காரு அன்பு பிள்ளைகள். அப்ப விசுவாச துரோகங்கள் இந்த நாட்களிலே முந்தி இந்த நாட்களிலே அங்கே நடந்தால்தான் கேட்டின் மகன் வெளிப்படுவான் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்படியானால் விசுவாசிகள் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், பொய்யான உபதேசங்கள், பொய்யான பிரசங்கங்கள், பொய்யான வார்த்தைகள் இந்த நாட்களில் இப்படியான காரியங்களை, அதாவது மருட்டான பேச்சுக்கள் மூலமாக இந்த நாட்களில் என்ன செய்வார்கள் சொன்னால், அவர்கள் தேவனை விட்டு வஞ்சித்து போகக்கூடிய சாத்திய கூறுகள் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏனென்றால் என் ஆண்டவருடைய வருகை இந்த பூமியிலே வர வேண்டுமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது அந்த விசுவாச துரோகம் நடக்கும், அதற்கு பின்பாக அந்த கேட்டின் மகன் வெளிப்படுவான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு சபைகளில் பாருங்கள், அநேக விசுவாசிகள் குறைஞ்சே போய்விட்டாங்க. ஏன், என்ன காரணம் சொன்னால், அவர்களுக்கு இந்த நாட்களை பார்க்கிற வேளையில ஒரு வெறுப்பில்லாத விதமாக இன்றைக்கு பார்ப்போமா இருந்தால், அநேக இடங்களிலே பார்க்கிற வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுளே இல்லை என்று சொல்லுகிற நாஸ்திகர்களாக இந்த நாட்களை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார். ஏன்னா இன்றைக்கு நாங்கள் இந்த பூமியில பிறந்துட்டோம், அண்டண்டாடு உழைப்போம், சம்பாதிப்போம், சாப்பிடுவோம், சந்தோஷமா இருந்து இந்த நாட்களை இதுவோம். அதே வேளையில இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டுமென்றால் போதை வசுக்கு அடிமையாகிறார்கள், அல்லது குடிக்கு அடிமையாகிறார்கள், இப்படியாக ஏதாவது ஒரு காரியத்துக்கு அடிமையாகி அதிலே இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய சரீரத்தை இந்த நாட்களில் சந்தோஷப்படுத்திக் கொள்ளுகிறார்களே ஒழிய ஆத்மாவிலே அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய ஆத்மாவிலே அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை, அவருடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், இப்படிப்பட்ட இந்த பழக்க வழக்கங்களுக்கு ஈடுபடுகிறவர்கள் ஒரு சொற்ப நேரத்திலே இந்த நாட்களிலே அவருடைய சரீரம் இந்த நாட்களிலே சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே எல்லாம் இந்த நாட்களை போனதற்கு பின்பாக மறுபடியும் அந்த காரியத்தையே செய்து தொடர்ந்து சரீரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் இன்றைய காலகட்டம் அந்த விசுவாச துரோகம் நடக்கிற காரியம் தொடங்கிவிட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜாக்கிரதையாக இந்த நாட்களில் இருப்போம். பாருங்கள், இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இதே ஆபிரகாம் கூட ஆண்டவர் பேசுகிறார். ஐயா, ஆபிரகாமோடு இந்த நாட்கள் ஒரு மனுஷன் பேசவில்லை, ஆண்டவரே இந்த நாட்களில் பேசுகிறார். இந்த நாட்களை பாருங்கள், ஆனா பேசுகிற வேளையிலே அவங்க கூட இந்த நாட்களை பாருங்கள் முகங்குப்புற விழுந்து ஆண்டவர் நகைத்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது இந்த 17வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே பாருங்கள், 99 வயதான சாராளுக்கு பிள்ளை பிறக்குமோ, என் இருதயத்திலே இந்த நாட்களை அவன் சொல்லிக் கொண்டான் சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து என்று சொல்லி இந்த நாட்களிலே வேது சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. 100 வயதான எனக்கு பிள்ளைகள் எப்படி பிறக்கும், 99 வயசு சாராளுக்கு பாருங்கள். ஏனென்றால் தேவனுடைய அந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்று இருந்தாலும், ஆனால் ஒரு காரியம், இந்த நாட்களிலே அந்த விசுவாசத்துக்குள்ளே ஆபிரகாம் வருவதற்கு இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இந்த நாட்களிலே அங்கே ஒரு நம்பாத ஒரு காரியத்தில் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்க, அந்த விசுவாசம் இந்த இடத்திலே அவருக்கு மறைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய சிந்தனையிலிருந்து அந்த விசுவாசம் இந்த நாட்களில் எடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் சர்வ வல்லமுள்ள தேவன், அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், ஆபிரகாமை நண்பன் என்று சொல்லுகிற தேவன், அந்த தேவன் அருகிலே நிற்கிற வேளையிலே அவன் முகங்குப்புற விழுந்து இந்த நாட்களை நகைக்கிறான். இந்த எப்படி ஆகும் சொன்னா, வேதம் சொல்லுகிறது தேவனால் கூடாத காரியம், ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்வது மனுஷனால் கூடாத காரியம், கர்த்தராலே ஆகும் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்தில் இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமை. இந்த வார்த்தையின் அடிப்படையில் பார்க்கிற வேளையிலே ஒரு சொற்ப நேரத்திலே அங்கே அவனுக்குள்ள ஒரு தற்காலிகமான சந்தேகம் தோன்றுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். உறுதியான விசுவாசம் உள்ளவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களிலே சில, அதாவது சந்தேகங்கள் இந்த நாட்களை உட்பட்டு விடுவதுண்டு என்பதை இந்த நாட்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய, அதாவது இது நடைபெறும் போது இந்த நாட்களை நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை, உறுதியாகவோ அங்கே இருக்கவும் முடியாது. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் வருகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே வேளையிலே தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆதாம் ஏவாளுடைய காரியம் என்ன, அவர் செய்த பாவங்கள் என்ன, ஒரு பெரிய பாவம் அல்ல அருமையான அன்பு பிள்ளைகளே. ஏவாள் சென்னது, ஏவாள் செய்த காரியம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுதான் அவருடைய பாருங்கள், அவருடைய பிரசன்னத்தை இழந்தார்கள், அவருடைய சமூகத்தை இழந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த பூமியில வந்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே பாருங்கள், ராப்போல அடிமையாக இந்த நாட்களை வாழுகிற வாழ்க்கைக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், முதலாவது நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை நாங்கள் ஓம் செய்வோம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை உறுதி கொள்வோமா இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இந்த நாட்கள் என்ன செய்வார் சொன்னால், நம்மை கொண்டு அந்த காரியத்தை இந்த நாட்களை செய்வார். அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். உடனே ஆண்டவர் சொல்றார், இந்த நாட்கள் ஜவாப்பா இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துக்கு நாங்கள் இந்த நாட்களை யோனா போல் நிக்க கூடாது. யோனா போல் சொன்ன மாதிரி இருந்தார்கள், ஆண்டவரே நான் நினைவேக்கு போக மாட்டேன், ஆண்டவரே நான் தர்சுக்கு தான் போவேன், ஏனென்றால் அந்த ஜனங்கள் இந்த நாட்களிலே சத்தியத்தை கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் அவனுக்குள்ளே ஒரு நோக்கம் இருக்குமா இருந்தால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையிலே தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாரா இருந்தால் நாங்கள் போய் ஐயோ இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி இந்த நாட்களை இவங்களாவது கேட்கிறதாவது என்று சொல்லி இந்த நாட்களை விடுவோமா இருந்தால் நாங்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இந்த நாட்களை இருக்கிறது என்பதை பார்க்கலாம். பாருங்கள், அந்த இடத்துக்கு நீங்கள் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு நீங்க போய் சும்மாவது நின்று வாங்க, அதற்குரிய பலனை ஆண்டவர் தருவார். இப்ப யோனா போய் அங்கு பெரிய காரியம் சொல்லவில்லை, பெரிய காரியம் செய்யவில்லை. யோனாவை என்ன செய்தார், ஆண்டவர் இந்த நாட்கள் சொன்ன காரியத்தை சொன்னார். ஆனா சொன்ன காரியம் எப்படின்னு சொன்னால், யோனா வந்து ஒரு உறுதியான விசுவாசத்தோட அந்த காரியத்தை அங்க சொல்லவில்லை. நினைவேடு ஜனங்களுக்கு கத்தர் அழிக்க போறான்னு சொல்லி ஏனோ போகடி போக்காத்தான் இந்த நாட்கள் அதுல போய் இந்த நாட்கள் அந்த காரியத்தை சொன்னார். ஆனால் என்ன நடந்தது, அந்த ஜனங்கள் பாருங்கள் அந்த வார்த்தையை கேட்டு அந்த ஜனங்கள் ஜோனாவை பார்க்கவில்லை. அந்த ஜனங்கள் பார்த்தார்கள் யாரே என்றால், சர்வ வல்லம் உள்ள தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய மகிமையும் இந்த நாட்களில் பார்த்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கத்தருக்கு பயப்படுகிற விதமாக அவர்கள் சாம்பல்ல நிட்டுடுத்தி இந்த நாட்களிலே அந்த மனுஷர்கள் எல்லாரும் அந்த மிருகங்களிலிருந்து சகலதும் இந்த நாட்கள் என்ன செய்தார்கள், அந்த இடத்துல தேவனுடைய சமூகத்திலே இருந்தார்கள். உடனே தேவன் அந்த ஜனங்களுக்கு பரிதாபித்து இந்த நாட்கள் என்ன செய்தார், அந்த அழிவை இந்த நாட்களை நிறுத்தினார் சொல்லி அங்கே பார்க்கிற மாதிரி கத்துடைய பிள்ளை. அதே மாதிரி தேவன் நம்மை எங்கே அனுப்ப சித்தமா இருக்கிறாரோ, எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறாரோ, அவருடைய சத்தத்துக்கு நீங்க முதலாவது கீழ்படியுங்க. மனுஷனுடைய சத்தத்துக்கு அல்ல, கர்த்தருடைய சத்தத்துக்கு இந்த நாட்களே கீழ்படியுங்க. இப்ப பாருங்கள், இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு, ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்கிறார்னு சொல்லி சொன்னால் சிரிக்கிறார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகள். அப்ப இந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே, இப்போது நாங்கள் பார்க்கிற வழியிலே அங்கே ஆண்டவருக்கு கீழ்ப்படுதல உறுதியா இருக்க வேண்டும் என்பதையும், நாம் இங்கே விசுவாசத்தை இந்த நாட்களில் அங்கே புதுப்பிக்குமாறு தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதையும் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள் இந்த நாட்களே பாருங்கள், அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே பேசுகிறார் அவர்களோடு பாருங்க எப்படி என்று சொல்லி சொன்னால், இஸ்மவேலுக்கும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனையும் ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பருக பருக பண்ணுவேன். அவனும் 12 பிரபுக்கள் பெறுவான். அவர்களை இந்த நாட்களிலே பெரிய ஜாதியாக்குவேன். வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பிறப்போற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மறுமையான கத்துடைய பிள்ளைகளை அப்ப தேவன் அங்கே அந்த உடன்படிக்கை இந்த நாட்களே மறுபடியும் இந்த நாட்களை என்ன சொல்லுகிறார் அங்கே இந்த நாட்களே ஈசாக்கோடு ஈசாக்கு மூலமா ஈசாக்கோடு நான் உடன்படிக்கையை செய்வேன் சொல்லி அப்ப ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை தேவன் அந்த ஈசாக்கோ வைத்து ஈசாக்கு மூலமாய்த்தான் அந்த உடன்படிக்கையை செய்கிறார். அப்ப ஈசாக்கு என்று சொல்லப்படுகிற காரியம் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே ஒரு அடையாளமாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஏனென்றால் அந்த மோரியா மலை எதை குறிக்கிறது கல்வாரியை குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த மோரியா மலையிலே ஈசாக்கை கொண்டு வந்த நாட்களை பலியிடுகிற காரியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கல்வாரியிலே கொண்டு வந்து சிலுவையிலே அடித்து பலியிட்டார்கள். அதான் அந்த அந்த அடையாளத்துக்காக அந்த நாட்களை அப்ப பாருங்கள் அங்கே நிழல் நிஜமாக அந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை அங்கு நிழலாக ஈசாக்கு அந்த இடத்துல வைக்கப்பட்டார். ஆனால் அங்கே பலியிடப்பட்டது என்ன ஒரு சாதாரண ஒரு மிருகம் ஒரு ஆடு ஆட்டுக்குட்டி தான் அந்த இடத்துல ஆட்டுக்கடா தான் அந்த இடத்துல பலியிடப்பட்டது. அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன் கடந்த முறை. அருமையான கத்துடைய பிள்ளைகளை அந்த ஆட்டுக்குட்டியுடைய அந்த அடையாளத்தினுடைய நிலைப்பாடு என்ன ஒன்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் வருகிற இந்த உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி இந்த நாட்களை கத்தரை இந்த நாட்களை நாங்கள் குறிப்பிடுகிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்படியானால் பாருங்கள் அந்த நிழலை இங்கே புதிய ஏற்பாட்டிலே நிஜமாக இந்த நாட்களிலே மாற்றப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்ப தேவன் இந்த காரியங்களை பாருங்கள் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே தேவன் இந்த நாட்களை ஆபிரகாமோடு பேசி இந்த காரியத்தை முடித்து விட்டு இந்த நாட்களை போகிற வழியிலே பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த 18 அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது அங்கே பின்பு கத்தர் அங்கே மம்ரோயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமாகி அவன் பகலிலே உஷ்ணவேளையிலே கூடாரத்திலே வாசல் அங்கே உட்கார்ந்திருந்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நிற்கிறார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடாரத்திலே இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அங்கே எதிர்கொண்டு ஓடி தரைமட்டும் குனிந்து ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததினால் நீர் ஒரு அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டுமா உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள் நீங்கள் உங்கள் இருதயத்தை இந்த நாட்களை திடப்படுத்திக் கொண்டு அப்பவும் கொண்டு வருகிறேன் அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை இப்ப பாருங்கள் இந்த இடத்திலே என்னொரு சம்பவம் என்று சொல்லி சொன்னால் இந்த 3 தூதர்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது 3 விருந்தினர் இந்த 3 தூதர்கள் என்று சொல்லப்படுகிற ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் திருத்துவ தேவனுடைய தன்மையை இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் பாருங்கள் இந்த நாட்களை ஏனென்றால் அந்த இடத்துல 2 தூதர் வந்திருக்கலாம் தானே அல்லது 1 தூதர் இந்த நாட்களே வந்திருக்கலாம் தானே நீங்க பாருங்க அநேக இடங்கள்ல பாருங்கள் 1 தூதன் தான் வந்து இந்த நாட்களே சங்கார தூதன் சொல்லி காரியங்களை செய்வார். ஆனா இந்த இடத்திலே பாருங்கள் 3 தூதர் சொன்னால் திருத்துவ தேவனுடைய தன்மை அந்த இடத்திலே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியானவர் சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பாருங்கள் இந்த நாட்களே அந்த 3 பேரிலே ஒருவன் தேவன் மனுஷ ரூபத்திலேயே வெளிப்பட்ட அந்த நாட்களிலே தேவனாகவும் மற்ற இருவரும் மனுஷ ரூபத்திலே வந்த தேவதூதர்களாகவும் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் ஆபிரகாம் அவர்களை தேவன் என்றும் தேவதூதர்கள் என்றும் முதலே அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார். எனக்கு தொடர்பில் ஆபிரகாமுக்கு ஒரு டவுட் உண்டு. ஆபிரகாம் சொல்லுகிற அந்த நாட்களை என்ன சொல்லி சொன்னால் அங்கே ஒருவர் தேவன் என்றும் மற்றது தேவனுடைய தூதர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் அவருக்குள்ளே ஒரு டவுட்டான காரியத்தில் இந்த நாட்கள் என்ன செய்யற சந்தேகமான காரியத்தில் இந்த நாட்களிலே ஆபிரகாம் அந்த இடத்திலே செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆனால் பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள் அங்கே அவர்கள் அதற்கு பின்பாக பாருங்கள் அங்கே அவர்கள் இந்த நாட்கள் அங்கே ஆபிரகாமோடு இருந்து அங்கே ஆபிரகாம் கொடுத்த ஆகாரங்கள் எல்லாவற்றையும் உண்டு இந்த நாட்களை பாருங்கள் எல்லாவற்றையும் காரியங்கள் எல்லாம் முடித்து விட்டு இந்த நாட்களை சொல்லுகிறார். 10 வசனத்திலே அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் அங்கே எப்படி என்று சொன்னால் உன்னுடைய 9 வசனத்தின் மனைவியார் சாராள் அங்கே என்று கேட்கிற வழியில் அவர் சொல்லுகிறார் அங்கே அவள் கூடாரத்திலே இருக்கிறாள் சொல்லுகிற வழியிலே அவர் சொல்லுகிறார்கள் ஒரு அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்தின் திட்டத்தில் நிச்சயமாக நான் உன்னிடத்திலே திரும்பி வருவேன் அப்பொழுது உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனு இருப்பாள் என்றாள். சாராள் அவளுக்கு பின்புறமாக கூடாரவாசல் இதை கேட்டுக்கொண்டிருந்து ஆபிரகாம் சாராளும் வயது சென்று மீந்தவர்களாக இருந்தபடினால் இஸ்ரேலுக்குள்ள வழிபாடுகள் இந்த நாட்களை நின்று போயிருந்தபடினால் ஆகியால் சாராள் உள்ளத்திலே நகைத்தாள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்த்தோம். ஆபிரகாமும் நகைத்தான் சாராளும் நகைக்கிறார்கள். விசுவாசத்தினுடைய தந்தை விசுவாசத்தினுடைய தாயார் விசுவாச குடும்பங்கள் இருவருக்கும் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் அந்த அவருடைய விசுவாசம் நழுவி விட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்க பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு தான் காரியத்தை செய்கிறோம். இன்றைய பாருங்கள், எங்களுக்கு பேர் என்ன? விசுவாசிய. விசுவாசியன் அவருடைய அர்த்தம் என்ன? விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் விசுவாசிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு பக்தனை எடுத்து பாருங்கள். யோபுடைய வாழ்க்கையிலே வேதாகமோ இல்லை இந்த நாட்களிலே, அல்ல இந்த நாட்களில் ஏதோ புத்தக சுருளோ ஒரு காரியம் இந்த நாட்களில் இல்லை. ஆனாலும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை யோபு இந்த நாட்களில் அங்கே உணர்ந்து கொண்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த ஆபிரகாமும் சாராளும் இங்கே ஆபிரகாம் நகைக்கிறார் முதலாவது அதிகாரத்திலே, இரண்டாவது அதிகாரத்திலே சாராளும் நகைக்கிறார்கள். என்னவென்றால் அவர்கள் இருவருக்கும் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் விசுவாசம் மங்கி போய்விட்டது, விசுவாசம் நழுவி போய்விட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நீங்க ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். வயசு முக்கியம் இல்லையா? ஆண்டவரோடு நாங்கள் இடப்படுவதற்கு, ஆண்டவரோடு நாங்கள் இங்கே செயல்படுவதற்கு வயசு முக்கியம் இல்லை. ஆண்டவரோடு செயல்படுகிறதற்கு நம்முடைய இருதயம் தான் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். மனதிலே உள்ள உறுதி தான் இந்த நாட்களில் நமக்குள்ளே இந்த நாட்களில் இருக்க வேண்டும். வன்மையான கத்தோட விளைகளே, இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களே சாமுவேல் தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள். சிறு வயதிலே கொண்டு போய் அங்கே ஏரியோடு சேர்க்கப்பட்ட வழியிலே பாருங்கள், ஒரு உறுதியான திட்டத்தோடு அந்த இடத்துல இந்த நாட்களில் இருந்து இந்த நாட்களை பாருங்கள் கத்தோடைய சித்தத்தை செய்து முடித்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள் இந்த நாட்களே, ஆனால் பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய திட்டத்தை செய்து முடிக்க வேண்டுமா இருந்தால் நமக்கு இந்த நாட்களே வயசு முக்கியம் இல்லை. தேவன் நம்மை இந்த நாட்களே நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் நாங்கள் அந்த காரியத்தை இந்த நாட்களே செய்து முடிக்கலாம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்க இவங்க என்னத்தை கவனிக்கிறாங்க? விசுவாசத்தின் தந்தை இவன் சொல்றா எனக்கு 100 வயசு, இவருக்கு 99 வயசு, இது எப்படி ஆகும்? அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப இந்த காலகட்டத்திலே தான் பாருங்கள் அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ இருந்த இடம் இங்கே எப்படிப்பட்ட தேசம் என்று சொல்லி சொன்னால் விக்கிரகங்களை வைத்து ஆராதிக்கிற இடமாக இந்த நாட்களே ஈரான், அதாவது ஈரான் ஒரு பகுதி இந்த நாட்களில் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்படியாக அந்த இடத்திலே இருந்து நின்னை நான் அங்கிருந்து உன்னை அழைத்து நான் எதற்காக என்று சொல்லி சொன்னால் ஒரு ஜாதிகளுக்கு, அதாவது ஒரு ஜனங்களுக்கு ஒரு தகப்பனாகவும் இந்த நாட்களே நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அழைத்தான். ஆனால் நீ ஒன்றுமே இல்லாத தனி மனுஷனா இந்த நாட்களில் இருந்தா இந்த நாட்களே உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன், அதற்காகத்தான் உன்னுடைய பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இடத்திலிருந்து விளக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நானே இந்த நாட்களை அவர்களை விளக்கி விளக்கி விளக்கி விளக்கி இந்த நாட்களே எல்லாவற்றையும் ஒரு சீராக இந்த நாட்களை கொண்டு வருகிறேன் சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை அந்த இடத்திலே அங்கே ஆபிரகாம் சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாமும் சாராளும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அந்த விசுவாசம் தளர்த்தப்பட்டவர்களா இந்த நாட்களை நிற்கிறார்கள். அந்த கத்துடைய இந்த சந்தர்ப்பம் ஒரு முக்கியமான காரியம். 99 வயசு இஞ்சாலே பார்க்கிற வேலையிலே பாருங்கள், இனி சாராளுக்கும் அதே காரியம் இந்த நாட்களை பார்க்கல, வயசு போய்விட்டது, ஆனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. உடனே என்ன செய்கிறார்கள்? இது நடக்குமா நடக்காத ஆண்டுகிற வேலையிலே ஆண்டவர் பேசுகிறார் இந்த நாட்களில். எப்படி என்ன கத்திரால் ஆகாத காரியம்? இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க யாரா இருக்கலாம்? இந்த நாட்களில் உங்களுக்கு 90 வயசா இருக்கலாம், 85 வயசா இருக்கலாம், அல்லது 75 வயசா இருக்கலாம். வயசு முக்கியம் இல்லை, கத்தருடைய வார்த்தை தானையா முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களை விசுவாசியுங்கள், அப்பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார், உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ளே இந்த நாட்களை அற்புதத்தை செய்வார். ஏன்னா கர்த்தர் அப்படியாக செய்யணும். வேதம் சொல்லுகிறது கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இந்த நாட்களில் இல்லையாமன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் தாம், அதாவது வாக்குத்தத்தம் செய்ததை அங்கே செய்து முடிக்க தேவனுக்கு இந்த நாட்களில் வல்லமை உண்டு என்பதை நாங்கள் இந்த நாட்களிலே புரிந்து அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் இந்த நாட்களிலே அவர் எதையும் இந்த நாட்களிலே செய்து முடிக்க அவராலே ஆகும் என்பதைத்தான் நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான அன்பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே முதலாவது நாங்கள் அறிந்து கொள்வதில்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இன்றைக்கு நமக்கு விளங்குற இல்லையா? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சேர்த்துக்கு போறோம், அதே போல ஜெபம் பண்றோம் ஐயா, ஆனா இவ்வளவு காரியத்தை செய்கிறோம், ஆனா அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஐயா நீங்கள் ஒரு நாள் இந்த நாட்கள் நினைக்க கூடாது. ஏதோ கல்லையோ மண்ணையோ இந்த நாட்களே மரத்தையோ நாங்கள் ஆராதிக்கலே, ஒரு ஜீவன் உள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன், உயிரோடு இருக்கிற நீங்கள் எப்பொழுது நாட்களை ஜெபிக்க உட்காரீர்களோ அந்த இடத்திலே தேவன் உங்கள் அருகிலே இந்த நாட்களை வந்திருக்கிறார் என்பதை அங்கே இந்த நாட்களை வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மத்தேயு 19:26 சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே ஆபிரகாம் ஆதிகாமத்தில் சொல்லப்படுகிறது, ஆதிகாமம் 18 இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது 14 எப்படி சொன்னால், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படியானால் யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார். அவ ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமோடு இந்த நாட்களை உலாவி வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆபிரகாமை நண்பன் என்று சொல்லி சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லாசருவை பார்த்த நாட்களை பாருங்க, லாசருவோடு ஆண்டவர் லாசருடைய குடும்பத்துக்குள்ள இந்த நாட்களை உலாவி வருகிறார். சொல்லுகிறார்கள் வந்து, நீர் சிநேகிதிக்கிற லாசரு மறித்து போனார் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறோம் சொல்லி இந்த நாட்களை என்ன செய்கிறார், அப்படியே அமைதியாக இந்த நாட்களை இருந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு பின்பாக இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியா பாருங்கள் அங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் கூடாத காரியம் அங்கே தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி இந்த நாட்கள் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இந்த நாட்கள் இந்த காரியத்திலே பார்க்கிற வேளையிலே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் 19 ஆபிரகாம் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அதுக்கு பின்பாக ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார், பின்பு வந்த புருஷர்கள் எழுந்து அவ்விடத்தை விட்டு சோதோம் குமராவுக்கு போனார்கள், ஆபிரகாம் அவர்களோடு கூட போய் வழி அனுப்பினார். பாருங்கள், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம், அதாவது பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஏனென்றால் வாக்கு தத்தத்தை நான் ஆபிரகாமுக்கு நிறைவேற்ற போறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப இதுதான் ஆண்டவருடைய காரியம். அப்ப என்னுடைய பிளானை ஆபிரகாமுக்குள்ள போட்டுட்டேன், என்னுடைய பிளானை இந்த நாட்களை ஆபிரகாம் மூலமாய் ஆபிரகாமுக்குள்ளே நான் நிறைவேற்ற போகிறேன். அப்படியானால் இந்த நாட்களை என்ன செய்யறேன்னு சொன்னால், அப்படியானால் நான் போகிற காரியத்தை, நான் என்னுடைய ரகசியங்களை ஆபிரகாமுக்கு இந்த நாட்களை நான் மறைப்பேனோ என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும் நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் அங்கு தனக்கு புள்ள பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை இந்த நாட்களை காத்து நடவுங்கள் என்று கட்டளை விடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் சொல்லி நாட்கள் சொல்லப்படும். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், தன் அதாவது நீதியையும் நியாயத்தையும் அங்கே இந்த நாட்களை அவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் அறிவிப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டு. பாருங்க, ஆபிரகாம் ஒரு சொற்ப நேரத்துக்கு முன்பாக என்ன செய்யற, நகைக்கிற விசுவாசத்துல தளர்ந்துட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாட்கள் இங்க வாப்பா, நான் உண்மையில விசுவாசம் வச்சுக்கிறேன். இந்த கர்மான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிறோமோ நேசிக்கா விட்டோமோ அது வேற காரியம், ஆனால் கத்தர் நம்ம நேசிக்கிறார் என்பதை அறிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் ஐயா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடினால்தான் யோவான் 3:14 சொல்லப்பட்டபடி தேவன் தன்னுடைய ஒரே போரான குமாரனை இந்த பூமியிலே தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அன்பு எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், ஒவ்வொரு மனுஷனையும், ரட்சிக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்லி நான் இந்த இடத்திலே பேசவில்லை, இந்த பூமியிலே இருக்கிற சகல பாசக்காரர்களை, அவர்கள் என்ன மதமா இருந்தாலும் சரி, என்ன காரியங்களா இருந்த, இந்துவா இருந்தாலும் சரி, புத்திசா இருந்தாலும் சரி, அதாவது அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே முஸ்லீமா இருந்தாலும் சரி, அல்லது தேவனே இல்லை என்று சொல்லி இருக்கிற மனுஷனா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நேசிக்கிறார் ஐயா. இதைத்தான் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்படுகிறது ரட்சிக்கப்படாது இரண்டாவது பகுதி. அருமையான கத்தோடு, ஆனாலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிற வேளையிலே நாங்கள் அவரை நேசிப்போமா இருந்தால் அவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்திலே நம்மை கொண்டு போய் இந்த நாட்களை சேர்க்கிறவரா இந்த நாட்களை இருப்பார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதே வேளையிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை நேசிக்கிற வேளையிலே அவர் நேசிக்கிற அந்த அன்பை நாங்கள் மறுதளித்து இந்த நாட்களை அதை ரிஜெக்ட் பண்ணி இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், வழிவிட்டு இந்த நாட்களை விலகி போகிற வேளையிலே நம்முடைய மரணத்துக்கு பின்பாக நாங்கள் போக வேண்டிய இடமோ நாட்களில் ஒரு பயங்கரமான இடமாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதை அங்கே இந்த நாட்களில் காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பாருங்கள், கடவுளே இல்லை என்று சொல்லுகிற மனுஷனுக்குள்ளே தான் பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறேன்னு சொன்னால், அவனுக்குள்ளே தான் அகங்காரங்களும் பீம்புகளும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த நாட்களே ஜனங்களை கொல்ல வேண்டும், ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இந்த நாட்களே கடவுளுடைய பேரையே சொல்லி இந்த நாட்களே அதன் மூலமா இந்த நாட்களை சில காரியங்களை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இது பிசாசுடைய தந்திரங்களாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, விழுத்ததெல்லாம் பால் அல்ல என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப விழுத்ததெல்லாம் பால் அல்ல, வெளிச்சம் எல்லாம் ஒளி அல்ல. அருமையான அன்பு பிள்ளைகள், அதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அப்படி என்று சொல்லிச்சுன்னா இன்றைக்கு எல்லாம் வெள்ளையா இருக்குன்னு சொல்லி போட்டு பால் என்று நினைக்க கூடாது. அப்ப அதைத்தான் இன்றைக்கு பார்க்கிற வழியிலே எல்லாரும் இந்த நாட்களில் நல்லா வந்து காரியங்களை செய்கிறார்கள், ஆண்டவரை பற்றி பேசுகிறார்கள். அதனாலே இவர்கள் பரிசுத்தவான்கள், இவர்கள் ஆண்டவுடைய பிள்ளைகள் சொல்லி நாட்கள் கணக்கு போட்டோமா இருந்தால் அது நம்முடைய தப்பாக அந்த நாட்கள் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அந்த இடத்திலே ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு, நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை அங்கே காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவுக்கு இந்த நாட்கள், அதாவது நாட்கள் எப்படின்னு சொன்னார், கூக்குரல் பெரிதா இருப்பதனால் அவர்களின் பாவம் மிகவும் கொடிதா இருக்கிறபடினால் நாங்கள் அங்கே இறங்கி போய் என்னிடத்திலே வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் இந்த நாட்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவோம் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இதற்கு பின்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஆபிரகாமை அழைத்ததன் நோக்கம் அவன் ஒரு ஆவிக்குரிய தலைவனாக இருந்து தன் வீட்டிலே தன் பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வழிகளை கற்பிப்பான் என்பதை, கர்த்தருடைய பாதையை சரியாகவும் நீதியாகவும் காரியத்தை செய்து பிள்ளைகளை கர்த்தருக்குடைய வழியிலே இந்த நாட்களே நடக்க பழகும் பொறுப்பாக தகப்பனாக இந்த நாட்களே அவனை நியமிப்பதே தேவன் ஆபிரகாமை அழைத்ததின் நோக்கம் என்ன என்பதை அங்கே இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், பெற்றோர்கள் இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை தேவனுக்கு நேராக தேவனுடைய வழியிலே இந்த நாட்களே பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இந்த நாட்களிலே வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களிலே உபாகம புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகம புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது 7வது வசனம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் இந்த நாட்களே போதித்து, நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர்களே, அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய வழிகளை போதிக்க வேண்டும், கர்த்தருடைய காரியங்களை இந்த நாட்களை காண்பிக்க வேண்டும். படுக்கிற வேளையிலும் எழுந்திருக்கிற வேளையிலும் ஆண்டவரை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை சொல்ல வேண்டும் என்பதை அங்கே வேதத்திலே இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே அந்த சோதோம் குமாராவுடைய பாவம் பெரிதா இருக்கிறபடியினால் ஆண்டவரை கொடிதாக இருக்கிறபடியினால் ஆண்டவர் அந்த சோதோம் குமாராவை அழிக்கும்படியாக அந்த நாட்களை போகிறார். அப்ப அந்த அழிக்கும்படியாக அந்த நாட்களே போகிற வழியிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அதற்கு முன்பாக தேவன் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், இங்கே ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை சொல்லுகிற வேளையிலே ஆபிரகாம் என்ன செய்கிறான் சொன்னால், அந்த சோதோம் குமாராவுக்காக வேண்டுதல் செய்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்னென்ன காரியம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே ஒரு தேவனுடைய மனுஷனுட்டு ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் அவன் என்ன செய்வான் சொல்லி சொன்னால், அதற்காக ஜெபம் பண்ணுவான் ஐயா. அதற்காக ஜெபம் பண்ணுகிற மனுஷன் தான் உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷனாக அந்த நாட்களை இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சிலர் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், சில காரியங்களை சொல்லுகிற வழியிலே கேலி பண்ணுவார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இருங்கள். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு காரியத்தை பார்க்கிற வழியிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை சொன்ன வழியிலே ஆபிரகாம் திறப்பின் வாசலில் நிற்கிற மனுஷனாக நின்று அங்கே ஒரு ஆத்மாவுக்காக இந்த நாட்களை என்ன செய்கிறான், விண்ணப்பம் பண்ணுறான். ஆண்டவரை விட இல்லை, ஆண்டவர் போய்கொண்டே இருக்கிறார். ஆனா ஆண்டவருடைய கடைசியா வந்து பாருங்கள், நீதிமானை குறித்து அவன் அப்படியே குறைச்சு கொண்டு வந்த நாட்கள்லே அப்படி ஆண்டவரிடத்தில் அந்த விண்ணப்பத்தை வைக்கிறதை பார்க்கிறோம். அதனாலதான் பாருங்கள், லூர்த்துவும் அவனுடைய குடும்பம் அந்த இடத்திலே காப்பாற்றப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறோம். என கத்துடைய பிள்ளைகள், அல்லது இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே லூர்த்தும் அவனுடைய குடும்பம் அந்த நாட்களை தப்பியே இருக்க முடியாது. அங்கு ஆபிரகாமுடைய ஜெபத்தின் மூலமாய் தான் அவனுடைய அண்ணனுடைய மகனாகிய லோத்துவோடைய குடும்பம் அந்த இடத்திலே தப்பி போறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்படியாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அப்பொழுது அந்த புருஷர்கள் அவ்விடம் விட்டு சோதோமுக்குள்ளே அங்கே சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தான். பாருங்கள், இதான் ஐயா திறப்பின் வாசலில் நிக்கிற பருந்து பேசுகிற ஜெபம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் விட்டு போகவில்லை, அப்படியே நிற்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்பொழுது ஆபிரகாம் சமீபத்திலே சேர்ந்து துன்மார்க்களோடு நீதிமான்களையும் அழிப்பீரோ என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிற வழியிலே அங்கே பாருங்கள், ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவரிடத்திலே இப்படியாக இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணி கொண்டு இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த சோதோம் குமாரோட காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே தேவன் பாவத்தை கண்டு இந்த நாட்களே காணாதவர் போல் இருப்பவர் அல்ல, அவர் இந்த நாட்களே ஒவ்வொரு தீமையையும் அதாவது ஒவ்வொரு தீமையையும் அநீதியையும் இந்த நாட்களே ஒழுக்க கேட்டையும் தேசித்தனத்தையும் இந்த நாட்களே பார்க்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, சங்கீத புத்தகத்திலே நாங்கள் 34 அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னொரு கூட சங்கீதம் 34 பார்க்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது, திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் 34 இங்கே வேதம் சொல்லுகிறது 17 வசனத்தை வாசிப்போமா இருந்தால் கர்த்தரை பார்த்து சொல்லு, நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்

படி இந்த நாட்களே, அதற்கு பின்பாகவும் வட்டிக்கு காசு கொடுத்து வட்டிக்கு காரியங்களை செய்து நாட்களே, தேவனுக்கு விரோதமான பாவங்களை இந்த நாட்களை செய்து கொண்டிருக்குமா இருப்போமா இருந்தால், நாங்கள் செய்கிற ஜபத்துக்கு தேவன் ஒருபோதும் இந்த நாட்களே பதில் தரார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள். அப்ப பாருங்கள், சரியான நேரத்திலே பாருங்கள், பாவத்திலே இருந்து இந்த நாட்களே ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் தேவன் அதை இந்த நாட்களே கண்டித்து நியாயம் தீர்ப்பார். அதாவது பொல்லாப்பு இந்த நாட்களே தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை தேவன் இந்த நாட்களில் இயல்பாக இந்த நாட்களில் இயல்பான தன்மையாகும் என்பதை அங்கே பார்க்க, தேவனுடைய தன்மையாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் என அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களில் 22வது வசனத்திலே அந்த இடத்திலே பாருங்கள், வேதங்கள் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் சொல்லி அங்கே பார்க்கும். எதற்காக? அந்த ஜப விண்ணப்பத்தை ஏறெடுக்கும்படியாகவும், அதே வேளையில் இந்த நாட்களில் அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற ஜபத்தை ஏறெடுக்கும்படியாகவும் இந்த நாட்களில் ஆபிரகாம் அந்த இடத்திலே நிற்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், லோர்த்து அவனது உறவினர்கள் ஆகியோர் அந்த நாட்களின் மீது அக்கறை ஆபிரகாமுக்கு, அங்கே ஆபிரகாம் தேவன் அந்த நகரங்களை அழிக்க கூடாது என்று வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப தேவன் ஆபிரகாமின் வேண்டுதலை கேட்டார். ஆபிரகாம் இந்த நாட்களை எதிர்பார்த்தபடி அது இல்லை இல்லை, அங்கே தேவனுடைய அக்கிரமக்காரர்களோடு பரிசுத்தவான்களையும் வாரிக்கொள்ளவில்லை என்பதை அங்கே குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அவன் நீதிமானை அங்கே காப்பாற்றினான் என்பதையும் அக்கிரமக்காரர்களை அழித்து விட்டார். இந்த உலகிலே இந்த நாட்களே வரப்போகும் கர்த்தருடைய உக்கிரக கோபம் எங்கும் இந்த நாட்களிலே அந்நாளிலே இந்த நாட்களே வெளிப்படும் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயன் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்க என்னோடு கூட, 1 தெசலோனிக்கேயன் புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயன் 5வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், இரவிலே திருடன் வருகிறது போல கர்த்தருடைய நாள் வரும் என்றும் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவருடைய வருகை எந்த நேரத்திலும் வரும் என்பதை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே விதமாகத்தான் ஆபிரகாம் அந்த இடத்திலே நிற்கிற வேளையிலேதான் 3 புருஷர்கள் சோதோமை அழிக்கும்படியாக அந்த இடத்திலே வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய, ஏன் பாருங்க, வந்த 3 பேரும் ஏன் ஆபிரகாம் கிட்ட வருவன்? அருமையான கர்த்தருடைய, அப்படியே நேரம் போய் அழித்துட்டு போயிருக்கலாமே, ஆனா அந்த நாட்களிலே ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமான மனுஷனா இருந்தான். அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் ஆபிரகாமை அழைத்தது மனுஷன் அல்ல, முதலாவது நான் கவனிக்க வேண்டும், ஆபிரகாமை அழைத்தது தேவன். அப்ப தேவன் அழைத்திருப்பாரா இருந்தால் அவர் அந்த இடத்திலே அடிக்கடி வந்து சந்திச்சுட்டு தான் இந்த நாட்களே போவார். அருமையான கர்த்தருடைய, அதே மாதிரி இன்றைக்கு தேவன் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார், இதை நாங்க பார்க்க வேண்டும். அந்த ரட்சிப்பு இந்த நாட்களே பாருங்கள் எல்லாருக்கும் இல்லையா? அந்த உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்ப கொடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற வழியிலே ஏன் ஒரு சிலர் தான் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துகிறார்கள்? எல்லாரும் செய்யவில்லையே. அவனவன் போய் இந்த நாட்களை என்ன செய்யறான்? அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வழியில மாலை என்றோன்னு பார்க்கிறான், இந்த நாட்களை சினிமாவுக்கு போறான், அந்த காரியத்தை செய்யறான், இந்த காரியம் செய்யறான், குடிக்கிறான், வெறுக்கிறான், பாவம் செய்யறான், இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற. ஏன்னு சொன்னால் இந்த ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிற அழைப்பு ஒரு சிலர், ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. ஆனால் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இரவிலே திருடன் வருகிறது விதமாக கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப இங்க சொல்லப்படுகிற காரியம், அப்ப தேவன் நீதிமான்களை இந்த நாட்களை காப்பாற்றுவதற்காக வாக்கு தத்துவம் இந்த நாட்களை செய்துள்ளார் என்று சொல்லி இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இந்த 2 தெசலோனிக்கேயன் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேலை, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கேயன் புஸ்தகத்திலே நான் எடுக்கிறேன், 2 தெசலோனிக்கேயன் புத்தகத்திலே பாருங்கள், 2வது அதிகாரத்திலே 2வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலே இருந்து வந்ததா இந்த நாட்களை தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது, ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் இந்த நாட்களிலே கலங்காம, என்ன இந்த கடைசி காலத்திலே
மோசம் போக்குற காரியங்கள் நடக்கிறது. ஏனென்றால் பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நான் வாசித்து அந்த சொன்ன வசனத்தை நான் வாசிக்கின்றேன். எவ்விதமாகிலும் ஒருவனாகிலும் உங்களை மோசம் போகாத படிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பாருங்கள், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, அதைத்தான் நான் ஏற்கனவே துவக்கத்திலே சொல்லியிருந்தேன், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன்

0: செயல்பட்டால் ஒழிய அந்த நாள் இந்த நாட்களிலே வராது. அப்படியானால் இந்த அந்திகிரிசுடைய காரியங்கள் சரியாக வந்து இந்த நாட்களிலே அங்கே நிறைவேறுகிற காலத்திலே தான் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வருகை வரும் என்பதை இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சரியாக சீராக அந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமே. அன்பு பிள்ளைகளை பாருங்கள், லூக்கா 21 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்க கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, நாங்கள் ஒன்றொண்டு வார்த்தைகளை இந்த நாட்களை வாசிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 21 அதிகாரத்திலே இங்கே சொல்லப்படுகிற காரியம், 21 அதிகாரத்திலே வாசிப்போம். இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் அங்கே இனி சம்பவிக்க போற ஒரு காரியம், இந்த பூமியிலே பூமியிலே வரப்போற அழிவுகள், பூமியிலே இப்படியாக நடக்க போற காரியங்கள், அது மட்டுமல்ல இந்த காரியம் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. அருமையான கத்திர பிள்ளைகளே, இப்ப அந்த பூமியில வருகிற அழிவு அந்த காரியங்களுக்கு இந்த நாட்களை நாங்கள் ஒரு விஷயம் தப்பி இருந்தால், ஜனங்கள் தப்பி இருந்தால், தப்பினதுக்கு பின்பாக அங்க என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்கிறதற்கு நாங்கள் பாத்திரவான்களா இருக்க வேண்டும் ஐயா. அப்ப தகுதி உள்ளவர்களா இருக்கணும். இப்ப ஒரு பாருங்கள், ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜாவுக்கு முன்னாலே போய் ஒரு மனுஷன் நிக்கிறேன்னு சொல்லி சொன்னால், அவன் ஊத்த வஸ்திரத்தோட ஊத்த உடுப்போட போய் நின்ற அந்த இடத்துல வந்து அரண்மனைக்குள்ள விடுவாங்களா? உள்ளுக்கு போய் ராஜா சந்திக்க போறோம்னு சொன்னா விட மாட்டாங்க. பிச்சைக்காரன் விடுவானா? விட மாட்டான். அருமையான கத்தோட பிள்ளைகளே, அப்படியானால் அந்த தகுதி இந்த வார்த்தையில சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், நம்முடைய ரட்சிப்பு அங்கே இருக்க வேண்டும், ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்க வேண்டும். அருமையான கத்தோட பிள்ளைகளே, இதுதான் பாத்திரம், ஜபத்திலே நிறைந்திருக்க வேண்டும். அருமையான கத்தோட பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அங்கே பாத்திரவான்கள் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். அப்ப நாங்கள் வாட்ச் அண்ட் ப்ரே, அப்ப நாங்கள் ஜபம் பண்ணி இந்த நாட்கள் விழித்திருக்கிற வேளையிலேயே அந்த ஜபத்தின் வஸ்திரம், அருமையான கத்தோட அபிஷேக வஸ்திரம் இந்த நாட்களே நமக்கு நமக்கு மேலே இந்த நாட்களே இருக்கிறபடினால், நாங்கள் அங்கே அந்த இடத்திலே அவருக்கு முன்பாக நிக்க பாத்திரவான்களாக இந்த நாட்களே நாங்கள் எண்ணப்படுகிறதை இந்த கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்க, அப்ப அதைத்தான் சொல்லப்படுகிறாங்க. வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படி இப்படியா சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தல் 3 அதிகாரத்திலே 10, என் பொறுமையை குறித்து இந்த நாட்களே சொல்லிய வசனத்தை காத்துக்கொண்டபடியினால் பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படிக்கு பூச்சக்கரம் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு. அருமையான ரொம்ப கவனமாக கேளுங்க இந்த வார்த்தை, இந்த வார்த்தை ரொம்ப வலுவா பாருங்க. பூச்சக்கரம் மேலெங்கும் வரப்போற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். யாரையா காப்பாற்ற போற? ஒரு மனுஷன் அல்ல, காப்பாற்றுகிறவர் சர்வ வல்லமுடைய தேவன். இந்த ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் தான், ஆபிரகாமை அழைத்த தேவன் தான், நமக்கு ரட்சிப்பை தந்த தேவன் தான், தன்னுடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி நீக்கி சுத்திகரித்த தேவன் தான், அதே தேவன் தான் இந்த நாட்களை என்ன செய்யறார்? நம்மை காப்போவிப்பாராம். அப்படியானால் பாருங்கள், நெருக்கங்கள் துன்பங்கள் இந்த நாட்களை வருகிற வேளையிலே அங்கு என்ன நடக்கும்? தேவன் நம்மை காப்பாற்றுவார் என்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 91 சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு பாதுகாப்பின் சங்கீதம், உன்னதமானவருடைய மரபில் இருக்கிற நாங்கள் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவோம், நாங்கள் தேவனை நோக்கி நீங்கள் எங்கள் அடைக்கலம் எங்கள் கோட்டை நாங்கள் நம்பி இருக்கிறோம் சொல்லுவோம். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளைக்கும் தப்புவிப்பார், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் இந்த நாட்களை தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருப்பார். எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் எங்கள் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் இந்த நாட்களே அது நம்மை ஒன்றும் அணுகாது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுவார்கள் சிங்கத்தின் மேல் நடந்து அங்கே பாருங்கள் சர்ப்பங்களை மிதித்து இந்த நாட்கள் நடக்கிற பலத்தை இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை தருவார். எப்படி என்று சொல்லி சொன்னால், சிங்கம் எதை குறிக்கிறது? அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதிகாரங்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பிசாசுடைய அதிகாரம், பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை தாண்டி சர்ப்பங்கள் எதை குறிக்கிறது என்றால், தந்திரமான பேச்சுக்கள், தந்திரமான காரியங்கள். பாம்பு சர்ப்பம் சர்ப்பத்தை பார்க்கிற வழியிலே அங்கே அதற்கு வெளிப்பாடு என்ன சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால், அது தந்திரமான ஒரு பிராணி என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தந்திரமா பாருங்கள், ஏவாளோடு தந்திரமா பேசினது. அருமையான அன்பு பிள்ளைகள், அதே விதமாகத்தான் பாருங்கள், அப்படியான காரியங்கள் எல்லாவற்றையும் மிதித்து இந்த நாட்களே நடப்பதற்கு தேவர் இந்த நாட்களை நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து இந்த நாட்களை நடத்துவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரி, அதனால அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே இந்த கடைசி காலத்திலே பார்க்கிற வழியிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் இந்த நாட்களிலே இந்த சமீபமாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதனாலே பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறபடி இன்னைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் ஆபிரகாமுடைய ஆபிரகாமோடு இந்த லோத்துடைய சம்பவத்தில் சோதோம்குமாரோட அழிவை குறித்து பார்க்கிற வேளையிலே அது எப்படின்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே இந்த உலகத்தினுடைய முடிவு, அதாவது கடைசி அழிவுக்குள்ளே இந்த நாட்களை வருகிற வேளையிலே சபை எப்படியாக எடுத்துக்கொள்ளப்படும், அப்படியாக அந்த நாட்களில் பாருங்கள், சோதோம்குமாராவில் இருந்து லோர்த்தும் அவனுடைய குடும்பம் இந்த நாட்களில் பிரிக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டார்களோ, அதே விதமாக தேவன் அந்த இந்த கடைசி காலத்திலே பாருங்கள், இந்த பூமியில நடக்க போற பிரச்சனைகள், பூமியில நடக்க போற அழிவுகள் முன்பாக நம்மையும் இந்த நாட்களை தேவன் அங்கே கூட இருந்து நம்மையும் இந்த நாட்களை பிரித்து எடுப்பார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பிரித்தெடுக்கப்படுதலுக்குள்ளே நாங்கள் அங்கே அந்த இடத்துக்குள்ளே நாங்கள் வர வேண்டுமா இருந்தால், வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் அதாவது விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுது. அருமையான கர்த்தருடைய ஜெபத்தினாலே தான் இந்த நாட்களில் நாங்கள் அந்த உலகத்திலிருந்து, உலக காரியங்களில் இருந்து, உலக செயல்பாடுகளில் இருந்து இந்த நாட்களில் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட முடியுமே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களிலே வேற காரியங்கள் இல்லை. அருமையான கர்த்தருடைய, வேதத்தை நன்றாக வாசிக்க வேண்டும், அதாவது ஜெபம் பண்ண வேண்டும், ஆவியிலே இந்த நாட்களை நிறைந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வீணான காரியங்களை விட்டுவிட்டு கர்த்தரோடு நாங்கள் இசைந்து இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த வழியில் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்லப்படுது. ஏனோக்குடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களே அதுக்கு புறாக சொல்லப்படவில்லை. ஆனால் யூதா புஸ்தகத்தில் இந்த நாட்களே ஏனோக்குடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள், இன்றைக்கு அதே விதமாகத்தான் ஆண்டவுடைய காரியம், எப்படியாக ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த வழியில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அதே விதமாக ஆண்டவருடைய அந்த வருகையிலே பாருங்கள், இந்த நாட்களிலே யார் அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இந்த நாட்களிலே அவர் வந்து இந்த நாட்களிலே எடுத்து செல்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. அருமையான அன்புள்ளே, சிலர் இந்த நாட்களை பாருங்கள், இந்த இன்றைய கடை இந்த முதல் சொன்ன பிரகாரம் இன்றைக்கு ஜனங்களுக்கு இந்த விசுவாசம் அற்று போன நிமித்தம் அவர்கள் இந்த நாட்களில் ஆண்டோடு அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்தையே ஒரு சிலர் கிறிஸ்தவர்கள் கூட இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், நம்புறதில்லை. என்னோடு கூட இந்த நாட்களை எத்தனையோ பேர் இந்த நாட்களை வாதாடி இருக்கிறார்கள். வார்த்தையின் அடிப்படையில் இந்த நாட்களை காண்பிக்கிற வேளையிலே இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், ஒரு மறுமனையும் சொல்ல முடியாத நிலப்பாட்டில் இந்த நாட்களை இருக்கிறத எங்க பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை இந்த நாட்களிலே சமீபமாயிருக்கிறபடினால் அவருடைய வருகைக்கு நாங்கள் இங்கே ஆயத்தப்பட வேண்டும். இதைத்தான் இன்றைய பாருங்கள், நாம் புதிய ஏற்பாட்டில் இருந்தல்ல, பழைய ஏற்பாட்டில் ஆதிகாமத்திலே ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த வருகைக்குரிய காரியத்தை குறித்து லோத்துவையும் அதாவது சோதோம்குமாராவையும் ஆபிரகாமையும் வைத்து இந்த நாட்களில் அந்த இடத்திலே செயல்பாட்டை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப ஆபிரகாமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன காரியம், நீ ஜெபம் பண்ணப்பா, இதான் அந்த மரமுகமான சொல்லப்பட்ட காரியம். என்னன்னு சொல்லி சொன்னால், ஆபிரகாமும் சொல்ற சோதோம்குமாரை அழிக்க போறோம், அவள் அழிக்க போறோம் என்னதுக்கான சொல்லி போட்டு போறார், சும்மா நீ நான் அழிக்க போறேன் நான் அப்படி செய்யணும்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லுவில்லை. ஆண்டவர் அழிக்க போறேன் அது அப்படின்னா நீ ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அங்கே ஒரு நீதிமானாவது நான் காப்பாற்றிடுறோம். ரெண்டா இப்ப பாருங்கள், இந்த பேரம்பு நீதிமானுடைய காரியம் அந்த இடத்துல வருகிறது, பேரம் பேசுகிறார். அப்ப பாருங்கள், அந்த அழிக்க போற, அப்படியானால் இந்த பூமியை அழிக்க போற ஆண்டவர் இன்றைக்கு, அதனாலதான் இன்றைக்கு நம்மிடத்துல சொல்லுகிறார், நீங்க ஜெபம் பண்ணுங்கப்பா, ஜெபம் பண்ணுற வழியில இருக்கிற ஒரு நீதிமானையாவது இந்த நாட்களை நான் இந்த நாட்களை அந்த அழிவிலிருந்து விலக்கி காக்கக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் என்பதுதான் ஆண்டோட காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதா கத்திர பிள்ளைகளை. அப்படியானால் பாருங்கள், இங்கே ஆபிரகாமு கொடுத்த அந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், அதே விதமாக தேவன் இன்றைக்கும் நம்மிடத்திலே அந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களை தந்திருக்கிறார். ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படியாக, ஜனங்களை இந்த நாட்களே தேவடைய ராட்சியத்துக்களை இந்த நாட்களை சேர்க்கும்படியாக, அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, இன்னைக்கு போய் இந்த நாட்களே துண்டு பிரசாரம் கொடுத்து இந்த நாட்களை சுவிசேஷம் அறிவிக்கிறது அல்ல இந்த நாட்களை அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, அது செய்யத்தான் வேணும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. துண்டு பிரசாரம் கொடுக்க வேண்டும், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், சபைகளில் இந்த நாட்களை காரியங்கள் செயல்பட வேண்டும். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், அதற்கு முக்கியமான காரியம் பாருங்கள், ஒரே ஒரு காரியம், விசேஷித்த காரியம், உங்களுடைய முழங்கால்கள் அதாவது நீங்களுடைய வீட்டிலே அறைகளுக்குள்ளே இந்த நாட்களிலே முடங்கி தேவனுக்கு முன்னாலே நிற்குமா இருந்தால், தேவன் இந்த நாட்களிலே தேசத்தை அசைப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த அந்த நாட்களில் தேவனுடைய ஊழியர் கர்த்தருடைய பிள்ளைகளே, ரிச்சர்ட் உம்ப்ராயனோ இந்த நாட்களிலே, அவருடைய பேரை நான் மறந்து விட்டேன், அவர் இந்த நாட்களிலே எப்பொழுது முட்டி போட்டு தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களில் இருக்கிறாரோ, அந்த வழியில பாருங்கள், தேவ தூதர்கள் வந்து இறங்குவார்களாம் அவருடைய அந்த இடத்துல வந்து, அவர் ஜெபம் பண்ற இடத்துல இருந்து கவனிச்சு அந்த ஜெபத்தை அவர் சொல்லுவாராம் தேவதூர் இடத்துல போய், இந்த நாட்களை இந்த ஜெபங்களை கொண்டு போய் இந்த நாட்களை என்னென்ன இடங்களிலே நீங்கள் அங்கே அவர்களுக்கு அறிவியுங்கள் சொல்லுகிற வழியிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் வந்து அறிவித்து விட்டு வந்து சொல்லுவார்களாம், நாங்கள் அதை அவர்களுக்குள்ளே அறிவித்து விட்டோம் என்று சொல்லி அருமையான கத்தோடைய பிள்ளைகளை பாருங்கள், எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். ஒரு ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய முழங்கால்கள் எப்பொழுது முடங்குகிறதோ அப்பொழுது தேவனுடைய சித்தம் அந்த இடத்திலே வெளிப்படும். அது மட்டுமல்ல, அந்த முழங்கால்கள் முடங்குகிற வேளையிலே தான் அங்கே தேவன் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவன் இருக்கிற அந்த பட்டணத்திலே ஒரு அழிவை வராதபடி அவனை இந்த நாட்களை அப்புறப்படுத்தி விட்டு இந்த நாட்களை தேவன் என்ன செய்வார் அழிப்பார்னு சொல்லி பார்க்கும். பாருங்கள், இந்த சோதோம் குமாரை அழிக்கிறதுக்கு முன்பாக தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அங்கே, அதாவது லோத்துக்கு எப்படி இருந்தது, கத்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இந்த நாட்கள் இருந்தான் அந்த விதத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப முதல்ல எப்படி சூழ்நிலை இருந்தார் அப்ப பாருங்கள், அவர் எப்படி சொன்னால் கத்தருடைய தோட்டம் என்று சொல்லி சொன்னா இதை குறிக்கிறது, ஏதோன் தோட்டம். இரண்டாவது நாங்கள் எகிப்து சொல்லப்படுகிறது உலகத்தை குறிக்கிறது, அருமையான கத்தருடைய விக்கிரக ஆராதனை. அப்ப இப்படியாக இருக்கிற வழியில பாருங்கள், இவர்கள் அந்த இடத்துல போயிட்டார்கள். ஆனா இன்றைக்கு ஆபிரகாம் இன்றைக்கு பறந்து பேசுற ஜபத்தை எடுக்கிற வழியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் மட்டும்தான் இந்த நாட்களை வெளியாலே கொண்டு வருகிறார் பாருங்கள். ஆனால் கொண்டு வந்து இந்த நாட்களை விடுகிற வழியிலே மனைவியார் இடையிலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவனுடைய சத்தத்துக்கு செவிகொடாதபடி திரும்பி பார்த்து நீத்து உப்புத்தோனா போய்விட்டார்கள். ஆனால் லோத்தும் அவருடைய ரெண்டு பிள்ளைகளும் இந்த நாட்களை தப்பி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், ஓடி போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்தருடைய ஆபிரகாமுடைய ஜபத்தின் மூலமாய்த்தான் கத்தர் அந்த காரியத்தை இந்த நாட்களில் செய்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியான இன்றைக்கு நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவினர்கள், அதாவது நாட்கள் இந்த பூமியில் இருக்கிற அயல் வீட்டுக்காரர்கள் யாராவது இந்த நாட்களே தேவனுடைய வருகையில இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா இருந்தால் நாங்கள் அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும். நாங்கள் இருக்கிற கிராமத்திலே அந்த கிராமத்தை சூழ்ந்திருக்கிற அந்த பட்டணங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்காக இந்த நாட்களை ஜபிக்க வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பு நம்முடைய கையில இல்லையா. ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் ரட்சிக்க முடியாது, ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் விடுவிக்க முடியாது. வேதம் சொல்வது குமாரன் விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலாகும் சொல்லி, அப்படியானால் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தெய்வ குமாராய கத்தரவரே விடுதலாக்க முடியுமே ஒழிய இந்த நாட்களே அருமையான கத்தருடைய பிள்ளைகளே அங்கே ஒரு தனி மனுஷன் ஒருதனுக்கு ரட்சிப்பையோ அல்லது நாட்களே அவனுடைய ஆத்மாவில் விடுதலையோ கொடுக்க முடியாது. அவன் இந்த நாட்களை செய்ய வேண்டிய காரியம் கத்தரை அவனுக்கு காண்பிக்கலாம். ஆனால் கத்தர் வேதம் சொல்வது ஏசாயா 59 அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள், அங்கு வேதம் சொல்லுகிறது அவருடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை, காதுகள் கேட்க கூடாதபடி மந்தமாகவில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த நாட்களிலே ரட்சிக்கிறவர் அவர் என்பதை அந்த வார்த்தை இந்த நாட்களை உறுதிப்படுத்துகிறது நிமித்தம் நாங்கள் ஜனங்களுக்காக இந்த நாட்களிலே இருக்கிற இடங்களிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு வைக்கிற வழியிலே அயல் வீடுகள் உறவினர்கள் சுற்றத்தார்கள் இந்த தேசங்கள் எந்தெந்த தூரத்தில் இருந்தாலும் அவர்களுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை இந்த நாட்களை பேசும்படியாக இந்த நாட்களிலே ஆண்டவரே நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரமையா. கர்த்தாவே இந்த நாளும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளின் படி இந்த நாட்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், மறுவரப்பிள்ளை கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நடத்திக் கொள்ளும்படியாக
1: பாருங்க
0: விழுந்து நகைத்தான் சொல்லப்படுது ஐயா.
1: அப்படியா?
0: நீங்க 14 அதிகாரத்துல வாய்ச்சு பாருங்க ஐயா.
1: சாரால்
0: ஐயா பிறகு நகைக்கிறார் ஐயா. அந்த இடத்துல பாருங்கள் பாருங்க ஐயா, ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கி தேவனோடு பேசி இந்த நாட்களை பாருங்க. அந்த உடன்படிக்கை முதல் சொல்லுகிற வேளையிலே அந்த இடத்துல அவன் இதன்றார் ஐயா. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு ஐயா.
1: ஆமே ஆமே சிஸ்டர் டோலி.
2: என்ன
1: விஷயம்?
3: உங்களோட கேள்வி பதில் நிகழ்ச்சியில ஜாயின் பண்ணினேன், முடிஞ்சது போல.
2: இணைந்து வேத பாடத்தோடு வழி நடத்தினார். அன்றைய நாளில் விருத்த செய்தனம், பழைய கால பழைய ஏற்பாட்டு விருத்த செய்தனம், புதிய ஏற்பாட்டு விருத்த செய்தனம் கூட வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் போப்போம். நாங்கள் இந்த வேலையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர்
4: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்
2: எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லே இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேலிருந்து பரிசுத்தாவியானவர் அவர் கூடாக இன்றைய நாள் எடுத்து வரப்போறது வசதிக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு இந்த வேலையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். அவருடைய குடும்ப காரியங்கள், மினிஸ்ட்ரி காரியங்கள், ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக வாழ்த்திக் கொண்டு இந்த வேலையிலும் வரவேற்போம். ப்ரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
5: ப்ரைஸ் தி லார்ட்.
2: ஆமென். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ.
5: ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்ன அந்த வாக்குக்காக நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் எல்லாவற்றையும் பூரணமா ஒரே பலியினால் என்றென்றைக்கும் எங்களை பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை மேற்கொள்ளட்டும், உயிர்ப்பிக்கட்டும், நடத்தட்டும், பிரகாசிக்க பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற
2: நாமத்தினால். பாஸ்டர், நாங்கள் ஒரு பட்டிமன்றத்தை கூட கடந்து சென்றோம். பட்டிமன்ற தலைப்பு இதுதான், ஒளி இருளை மூடுகின்றதா, இருள் எங்கே போகின்றது. அந்த பட்டிமன்றம் ஒன்று நடத்தினோம், உங்களோட கருத்து எப்படி என்று சொல்லுங்க பாப்போம் பாஸ்டர்.
5: என்னுடைய கருத்து, ஒளிய இருள் மேற்கொள்ள முடியாது. தேவன் எங்களோடு இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். நாங்கள் அவர் எங்களுக்குள் இருக்கிறபடினால் நாங்களும் உலகுக்கு ஒளியாக இருக்கிறோம். இருள், இருளுக்கு எந்த வல்லமையும் இல்லை ஒளியை மேற்கொள்வதை.
2: மகேந்திரன் ஐயா கேட்டதா? மகேந்திரன் ஐயா, எங்களுடன் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்து இணைந்திருக்கிறார். சுவிசேஷரின் வானர் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை தந்தார்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அதையும் கேளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வழியில் உங்களிடம் படிக்கிறோம் பாச, வழி நடத்துங்க.
5: அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இப்பொழுதே உம்முடைய வார்த்தை நம்மை மேற்கொள்ளுவதாக, உம்மை அறிகிற அறிவினால் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும், பூமி முழுவதும் உம்மை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்ற வார்த்தை நிறைவேறுவதாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் வாசிப்போம், எடுப்போம். சங்கீதம் 37 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். ஆமேன். இது சரியான முக்கியமான காரியம், கவனியுங்கள். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள், உண்மையை அல்ல, சத்தியத்தை மேய்ந்துகொள். உண்மையைத்தான் நாங்கள் அநேகர் என்னவா நினைக்கிறோம், சத்தியமாக நினைக்கிறோம். அப்படி அல்ல. வேதம் தெளிவாக இவ ரெண்டையும் வேறு பிரிக்கிறது. சத்தியம் இயேசு கிறிஸ்துவினால் வந்தது, உருவாக்கப்பட்டது. ஆனால் உண்மையோ இந்த உலகத்தினால் உருவாக்கப்படுகிறது. ஆகவே சத்தியம் நேற்றும் என்றும் மாறாது, ஆனால் உண்மை எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். சமருக்கு ஒரு வெதர் இருக்கும், விண்டருக்கு இன்னொரு வெதர் இருக்கும். ஆனால் இவைகள் எல்லாம் உண்மைகள், ஆனால் இவைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் இலங்கையில் யுத்தம், இப்பொழுது இல்லை. இப்படியாக உண்மைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் சத்தியமாகிய தேவன், அவர் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது, அதுதான் சத்தியம். ஆகவே சத்தியத்தை மேய்ந்துகொள். வேதம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது நோக்கமே அதில் உள்ள சத்தியங்களை. வேதத்திலே உண்மையும் இருக்கிறது, சத்தியமும் இருக்கிறது. ஆனால் அதில் உள்ள சத்தியங்களை நாங்கள் அறியும்படி, அந்த சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தவைகள் என்ன? எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்பதை அறிய அறிய அறிய அவற்றை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நான் அடிக்கடி சொல்லுகிற வசனம், அறியாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அறியாமல் ஏதாவதை நாங்கள் கிஃப்டாக பெற்றுக்கொண்டால் கூட அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுவது, எப்படி செயல்படுத்துவது என்று அறியாதபடியினால் அதை இழந்து விடுவோம். அதனால் வரவேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஆகவே சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்ப குடியிருக்கும் பொழுது, நாம இந்த தேசத்திலே குடியிருக்கும் பொழுது, முதலாவது தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் தானாய் வந்து மேற்கொள்ளும். இயேசு முடித்ததெல்லாம் எங்களை வந்து மேற்கொள்ளும். அவரை அறிகிற அறிவிலே நாங்கள் பெருகும் பொழுது. ஆமேன். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அப்ப மிக முக்கியம் பிரியமானவர்களே, கவனியுங்கள், கர்த்தரிடத்தில் நான் ஏன் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்? தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று நான் நினைக்கும் பொழுது நிச்சயமா என்னால் மன மகிழ்ச்சியா இருக்க முடியும். எந்த தீங்கு நம்மை அணுக முடியாது, எந்த நோயும் வர முடியாது. என் பக்கத்தில் 1000ம் என் வலது புறத்தில் 10,000 விழுந்தாலும் அது என்கிட்ட வர முடியாது. தேவன் என்னுடைய பாதுகாப்பாய் இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் 17:28 அவருக்குள்ளே ஜீவிக்கிறோம், அவருக்குள்ளே உலாவுகிறோம், அவருக்குள்ளே வாழுகிறோம். அப்ப இப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது எதுவும் தொட முடியாது. என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவருடைய கண்மணியை தொட எந்த சத்ருவாலும் முடியாது. ஆமேன். ஆகவே நான் யார்? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? அவர் என்ன எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து விட்டார் என்பதை அறிய அறிய எப்பொழுதுமே நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருப்பேன். எனக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வர வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் செய்து முடித்தார், ஒரே பலியினால் எல்லாவற்றையும் நிறைவாக்கினார் என்று நான் அறிக்கையிட விசுவாசித்து அறிக்கையிட அறிக்கையிட எல்லாமே மாறும். ஏனென்றால் என்னுடைய சிந்தையின்படி, என்னுடைய நினைவின்படிதான் என்னுடைய வாழ்க்கை. நீதிமொழிகளிலே சொன்னது போல என்னுடைய நினைவின்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. எவ்வளவுக்கு அதிகமாய் இவை எல்லாம் செய்து முடிக்கப்பட்டாயிட்டு தேவன் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து விட்டார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நன்மை ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை மாத்திரமே என்னை தொடரும் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருக்க முடியும். மாத்திரமல்ல, கர்த்தரோடு நான் மகிழ்ச்சியா இருக்கிறபடினால் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்ற மைண்ட் செட்டிலே நான் இருக்கிறபடினால் நான் மற்றவர்களோடும் கூட ஒரு சமாதானமான சந்தோஷமான உறவை தான் நான் ஏற்படுத்தி கொள்ளுவேன். ஏனென்றால் எனக்குள்ளே சந்தோஷம் இருக்கிறபடினால் அந்த சந்தோஷம் புறப்பட்டு மற்றவர்களையும் மேற்கொள்ளும். ஏனென்றால் எனக்குள் இருக்கிறதைத்தான் நான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். நான் கவலையிலே, கண்ணீரிலே, வேதனையிலே, துன்பத்திலே இருப்பேனானால் என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய அங்கலாய்ப்புகள் எல்லாமே கவலைக்குரியதாகவும் வேதனைக்குரியதாகவும் கண்ணீர் வடிக்கிறதாகவும் தான் இருக்கும். என்னுடைய வார்த்தையிலேயே யாரை, என்னுடைய வார்த்தையிலேயே நான் யார் என்பதை அல்லது என்ன நிலையில் நான் இருக்கிறேன் என்பதை எல்லாராலும் பார்க்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எவ்வளவுக்கு நான் கர்த்தருக்குள் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கிறேனோ, ஏனென்றால் அவர் யாவற்றையும் செய்து முடித்தார், அவர் என்னுடைய இரட்சகர், அவர் என்னுடைய மீட்பர். ஆகவே அவருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன் என்று நான் செயல்படும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய மகிமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டு செல்லும். தேவனுடைய சமாதானம் என்னிடத்திலிருந்து நிச்சயமாய் புறப்பட்டு சென்று மற்றவர்களையும் மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப யாரால் சந்தோஷமா இருக்க முடியும்? கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று நம்புகிறவர்களில் தான் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆமென். ஆபக்கூக் 3:14 இருந்து நான் வாசிக்கிறேன். அத்திமரம் துளிர்கொடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதை இவர் தெளிவாக சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் என்னை ரட்சிக்கிற தேவன், என்னை மீட்கிற தேவன். ஆகவே இவைகள், இந்த இருள், உலகத்திலே இருக்கிற இருள் என்னை மேற்கொள்ள முடியாது, என்னை தொட முடியாது என்பதை தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் கவனியுங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் இவர் சொல்லுகிற பிரச்சனைகளை பாருங்கள். அத்தி மரம் துளி போடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அச்சு போனாலும், வயல்கள் தானியத்தை உழவிக்காமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், அப்ப இவர் சொல்றதை பார்த்தா எதுவுமே இல்லை. அப்படி எதுவும் இல்லாமல் போனாலும், எந்த சாத்தியமும் இல்லாமல் போனாலும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்பதற்கு எந்த ஒரு அறிகுறியும் இந்த பூமியிலே என்னால் பார்க்க முடியாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. ஏன் களி கூறுகிறார்? என்னை ரட்சிக்கிறவர், என்னை மீட்கிறவர், ஆமென், என்னை விடுதலை ஆக்குகிறவர், என்னை ரீஸ்டோர் பண்ணுகிறவர், நான் இழந்ததை நூறத்தனையா எனக்கு திருப்பி கொடுக்கிறவர் என்று அவரை நான் நினைக்கும் பொழுது, அதை நான் தியானிக்கும் பொழுது, அதை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன் என்று சொன்னால், மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே இருந்துதான் மன மகிழ்ச்சி வருகிறது. தேவன் செய்து முடித்தார் என்று நான் நினைக்க நினைக்க நினைக்க எனக்குள்ளே மகிழ்ச்சி வருகிறதா இருக்கிறது. தேசத்தினுடைய அழிவுகளை பார்த்து, தேசத்திலே நடக்க போகிற காரியங்கள் அல்லது நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை பார்த்து நானும் அழுவேன் என்று சொன்னால், கர்த்தர் ஆல் எதுவும் செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன் என்ற அர்த்தம். எந்த சூழ்நிலையிலும் தேவனால் எல்லாவற்றையும், லாசரு போல நாறி போகிற சூழ்நிலையிலும் தேவன் மறுபடியும் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க முடியும். அவர் ரட்சிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், அவர் மீட்கிற தேவன் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது நிச்சயமாய் எங்களால் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆமேன். மாத்திரமல்ல, நீங்கள் எஸ்ஆயா 60 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளில் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. எஸ்ஆயம் 60:1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமேன். ஆனால் நாங்கள் துக்கத்தில் இருந்தால் எழும்பி பிரகாசிக்க முடியாது. ஏனென்றால் துக்கம் எனக்கு சொல்லி கொடுக்கிறது எதுவும் நடக்கவில்லை என்றுதான் சொல்லி கொடுக்கிறது. ஆனால் கவனிங்கள், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை, சாதாரண மகிமை அல்ல, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் அல்ல, உதித்தது. ஒளி ஏற்கனவே வந்து விட்டது. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி வந்து விட்டது. அன்றைக்கே கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் உதிக்க ஆரம்பித்து விட்டது. இதோ காரிருள் பூமியையும், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும், கவனியுங்கள், ஆனாலும் என்று சொன்னாலே பழைய ஸ்டேட்மெண்டை ஆண்டவர் கேன்சல் பண்ணுகிறார் என்று அர்த்தம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறேன், நான் நாளைக்கு உங்களுடைய வீட்டுக்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு நான் இப்படி வருவேன் என்று உங்களுக்கு சொன்னேன், ஆனாலும் என்று சொன்னாலே அந்த ஸ்டேட்மெண்டை, அந்த வார்த்தையை, அந்த நடக்க போகிற அந்த செயலை நான் கேன்சல் பண்ண போகிறேன் என்பதாக அர்த்தம். அப்ப அதற்கு பிறகு, ஆனாலும் என்று சொன்ன பிறகு என்ன சொல்ல போகிறேனோ அதுதான் என்ன செய்யும், இனிமேல் வந்து மேற்கொள்ளும் என்று அர்த்தம். ஆனாலும் உன்மேல் கர்த்தருதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப இருள் என்னை மேற்கொள்ள முடியாது, இருள் எனக்கு கிட்ட வர முடியவே முடியாது. ஆனாலும் உன்மேல் கர்த்தருதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமேன். சாதாரண மகிமை இல்லை பிரியமானவர்களே, அவருடைய மகிமை. ஆமேன். இந்த உலகத்தில் இருக்கிற சூரியனை பார்க்கிலும் பிரகாசிக்கிற மேன்மையான அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமேன். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு கவனிங்கள், உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். ஆமேன். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். இப்பேற்பட்ட கண்ணுடையவர்களாய், இப்பேற்பட்ட சிந்தையுடையவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நடப்பதற்கு முன்பதாகவே மனக்கண்களிலே பார்க்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும். அப்ப சாதாரண மனுஷர் மாத்திரம் அல்ல, மேன்மையான மகிமையான ஸ்தலங்களிலே உட்கார்ந்திருக்கிறவர்கள், பதவிகளிலே உட்கார்ந்திருக்கிறவர்களும் கடந்து வருவார்கள். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு மகிமையிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார். அப்ப மனக்கண்ணிலே நான் பார்க்க வேண்டும் இவைகள் எல்லாம் என்னை நோக்கி வருகிறது. ஏனென்றால் தேவன் ஏற்கனவே சொல்லிவிட்டார், இந்த வார்த்தையை மாற்ற யாராலும் முடியாது. ஆமேன். உதிக்கிற உன் ஒளி இடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள், சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லோரும் வேகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். அல்லேலூயா. இதற்கு பிறகு நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் பெரிதான ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார். எங்களால் நம்பவே முடியாத அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். ஆனால் இவைகளை நாங்கள் படிக்கிறோம், ஆனால் எவ்வளவு தூரம் நம்புகிறோம் என்பதுதான் முக்கியம். வாசிப்பது அது மாத்திரமல்ல, அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதை அப்படியே நம்ப வேண்டும். இந்த வார்த்தைகள் எனக்கு கொடுக்கப்பட்டாய்த்து எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே இவைகள் நிச்சயமாய் வந்து என்னை மேற்கொள்ள வேண்டும். ஆமேன். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய சித்தத்தை நான் செய்யும்படிக்கு இவைகள் எல்லாமே அளவில்லாமல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஜனங்கள் ஓடி வருவார்கள். கவனியுங்கள், யோவான் ஞானனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்து விழுந்தார்கள். ஞானஸ்தானம் கொடும், ஞானஸ்தானம் கொடும் என்று சொல்லி விழுந்தார்கள். அற்புதங்கள் நடக்கவில்லை, அதிசயங்கள் எதுவுமே யோவான் ஸ்நானம் மூலமா நடக்கவில்லை. ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இருதயத்திலே குத்துண்டவர்களாய், எங்களுக்கு ரட்சிப்பு தேவை, நாங்கள் பாவிகளாய் இருக்கிறோம், எங்களுக்கு மீட்பு தேவை, பாவ மன்னிப்பு தேவை என்று சொல்லி பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்தானத்தை அவர்கள் பெற்று கொள்ளும்படிக்கு திரளாய் வந்து என்ன செய்தார்கள், குவிந்தார்கள், வந்து விழுந்தார்கள் கடற்கரையில். புரியுதுங்களா? அப்ப எந்த குறைவும் இல்லை, ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். ரட்சிப்பு திரளாய் மேற்கொள்ளும், நிச்சயமாய் மேற்கொள்ளும். அதற்கு தேவையான சகலவற்றையும் தேவன் செய்து முடித்து விட்டார். ஆமேன் என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் இவைகள் தானாய் வந்து மேற்கொள்ளும். மறுபடியும் சங்கீதம் 37:3 இருந்து நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. இது மிக முக்கியம். உன் வழியை, நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வழியை வைத்திருக்கிறோம், தேவனிடத்தில் இருந்து ஆசீர்வாதம் பெறுவதற்கு, அல்லது நாங்கள் எங்களுடைய மேன்மைகள் மகிமைகளை அடைவதற்கு நாங்கள் சில வழிகளை வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த வழிகள் தேவனுடைய வழிகளாய் இருக்க முடியாது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து என்று சொன்னால், என்னுடைய வழியின்படி, என்னுடைய சிந்தையின்படி, என்னுடைய தீர்மானத்தின்படி, என்னுடைய திட்டங்களின்படி நடக்காமல் அவருடைய தீர்மானங்கள், அவருடைய திட்டங்கள் என்னை மேற்கொள்ளும்படிக்கு என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அப்படியாய் நம்முடைய நினைவுகளும் தீர்மானங்களும் திட்டங்களும் அவருடைய தீர்மானங்களுக்கும் திட்டங்களுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். ஆகவேதான் நம்முடைய தீர்மானங்கள் திட்டங்களை விட்டுவிட்டு அவருடைய தீர்மானங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருக்க வேண்டும். எங்களுடைய தீர்மானங்கள் திட்டங்களை என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற பிரயாசப்படக்கூடாது. அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொன்ன உன் வழிகளை கவனிங்கள், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நம்முடைய வழிகளை என்ன செய், கர்த்தரிடத்துல கொடுத்துட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவருடைய வழிகளின் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் என்னுடைய வழிகளை பார்க்கிலும், என்னுடைய தீர்மானங்கள் திட்டங்களை பார்க்கிலும் மேன்மையான மகிமையான தீர்மானங்களையும் திட்டங்களையும் வைத்து என்னை அழைத்திருக்கிறார் என்று அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஆமேன். நம்முடைய தீர்மானங்கள் திட்டங்கள் அல்ல, அவரே என்ன செய்கிறவர், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அதற்கு தேவையான யாவற்றையும் செய்து முடித்தவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்லுகிறார், கவனியுங்கள், யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பின் அவருடைய சித்தத்தின்படி செய்ய அவருடைய கிரியையை என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய பூஜனமாயிருக்கு. அல்லேலூயா. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய பூஜனமாய் இருக்கிறது. ஆமேன். அப்ப இப்பேற்பட்ட நிலைக்கு நாங்களும் வர வேண்டும். தேவ சித்தம் நிறைவேற்றுவதே நம்முடைய போஜனமாய், நம்முடைய விஷனாய், நம்முடைய குறிக்கோளாய் இருக்க வேண்டும். ஆமேன். இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன், யோவான் 5:30 நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல். இயேசு சொல்லுகிறார், கவனி, அவருக்கு சித்தமானதை அவர் தேடாமல், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. பிரியமானவர்கள், இப்படி ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நாங்கள் ஜெபம் பண்ணினால் என் தீர்ப்பு அந்த இடத்திலே விடுதலை உண்டாயிருப்பதாக என்று நாங்கள் தீர்த்தால் அந்த தீர்ப்பு அப்பொழுதே அந்த செக்கனை மேற்கொள்ளும். சுகம் உண்டாயிருப்பதாக என்று நாங்கள் அறிக்கையிட்டால் அந்த நிமிஷமே அவைகள் மேற்கொள்ளும். ஏனென்றால் எங்களுடைய சுய கிரியையை செய்யாமல், சுய இஷ்டத்தை செய்யாமல், சுய விருப்பத்தை செய்யாமல் பிதாவின் சித்தம் செய்கிறபடினால் அண்ட சராசரங்களும் எங்களுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் கட்டளை இடுகிறவர்கள், அப்படியே நடந்தே ஆக வேண்டும். ஆமேன். பிலிப்பியர் 2:5-8 வரைக்கும் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளியாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே கீழ்ப்படி தாழ்த்தினார். ஆமேன். அப்ப எப்படியாய் அவர் என்ன செய்தார், இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் என்பதை நாங்கள் இயேசு நடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சீஷர்கள் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் என்றால் அவர்களுடைய லீடரை, தலைவரை அப்படியே பின்பற்றுவதுதான் சீஷத்துவம். அப்ப இயேசு எப்படியாய் பிதாவின் சித்தம் மாத்திரம் செய்யும்படிக்கு, தன்னுடைய சுய சித்தம் அல்ல, சுய திட்டம் அல்ல, பிதாவின் சித்தம் மாத்திரம் செய்யும்படிக்கு, தன்னுடைய சுய வருமானம் அல்ல, பிதாவின் சித்தம் செய்வதே அவருடைய நோக்கமாய் இருந்தது. அவர் சொல்லுகிறார், பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய ஆகாரம், நான் ஜீவிப்பது பிதாவின் சித்தம் செய்வதற்காகவே. பிலிப்பியர் 3:7 இப்படியா சொல்லுகிறார், ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பிரியமானவர்களே, யூகேல இருக்கிற நிறைய திட்டங்களை நான் இப்பொழுதும், எனக்கு நிறைய இந்தியாவிலே நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், இப்பொழுதும் அந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டு நான் இந்தியாவுக்கு போனால் மில்லியன் கணக்கில் என்னால் சம்பாதிக்க முடியும். ஆனால் அது அல்ல என்னுடைய நோக்கம். சத்தியத்தை அறிவிக்கும்படிக்கு, தேவ ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்கின்ற என்னுடைய அழைப்பிலே நான் என்னவா இருக்கிறேன், என்னுடைய அழைப்பை நான் நிச்சயத்திருக்கிறேன். ஆகவே இரவு பகலாய் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது, அதை மறுபடியும் பேசுவது, வேத ஆராய்ச்சி செய்வது, அதிகமாய் ஜபிப்பது, இதற்காகவே என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் இது என்னுடைய ஊழியம் என்பதை, இதுதான் என்னுடைய அழைப்பு என்பதை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். இதை விட மற்ற எதுவுமே எனக்கு லாபத்தை காண்பித்து என் பக்கம் வா, என் பக்கம் வா, நான் உன்னை பெரியவனாக்குவேன் என்று என்னை இழுக்க முடியாது. ஏனென்றால் இதுதான் என்னுடைய ஊழியம், இதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன். அல்லேலூயா. ஆகவே அதை அறிந்து நாங்கள் செயல்படுவோமானால் நாங்கள் செய்கிற ஜபம் மிகவும் வல்லமை உள்ளதா இருக்கும். என்னத்தை சொல்லி ஜபிக்கிறோமோ அது இம்மீடியட்டா மேற்கொள்ளுகிறதாக இருக்கிறது. ஆமேன். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், Romans 6:13 இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை மரித்தோலிருந்து புழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமேன். பிரியமானவர்களை, உண்மையை சொன்னால் நம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் நமக்கு சொந்தமானவர்களே அல்ல. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறதுக்கு, நாங்கள் எங்களுக்கு சொந்தமா இருந்தால் நாங்கள் எடுத்து கொடுக்கலாம். நாங்கள் உண்மையை சொல்ல போனால் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. 1 Corinthians 6:19 இப்படியா சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையினால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இதற்காகத்தான் நானும் நீங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், பிடிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிரயம் செலுத்தி நம்மை பெற்று கொண்டார் எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கே நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஜபம் பண்ணுவோம், ஒப்பு கொடுத்தலோடு ஜபம் பண்ணும். இனி நான் அல்ல, நீரே எனக்குள் ஜீவிக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. Galatians 2:20 அப்படியே சொல்லுகிறது, ஆகவே முழுமையாக ஒப்பு கொடுப்போம், எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தம் பூரணமாய் நிறைவரும்படி ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நாங்கள் அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்போம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மால் வாங்கப்பட்டிருக்கிறோம், சிலுவையிலே உம்மோடு கூட அறையப்பட்டிருக்கிறோம். இனி நாங்கள் அல்ல, நீரே நமக்குள் பிழைத்திருக்கிற ஜீவித்திருக்கிற உமக்காகவே நாங்கள் இந்த தேசத்திலே பிழைக்கிறோம். உம்முடைய சித்தம் செய்வதே எங்களுடைய நோக்கமா எங்களுடைய சித்தமாய் இருக்கிறது இருப்பதாக இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சித்தம் மேற்கொள்ளட்டும். நீர் என்னத்துக்காக இவர்களை அழைத்தீரோ அந்த அழைப்பு மேற்கொள்ளட்டும். தெளிவாய் திட்டமாய் பேசும். ஆகவே அவர்கள் தெளிவாய் திட்டமாய் அவருடைய அழைப்பை அறிந்து செயல்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த வேளையிலே கட்டுக்களிலே வேதனைகளிலே துன்பங்களிலே கவலைகளிலே அல்லது கண்ணீர்களிலே போராட்டங்களிலே சுவையினங்களிலே யாராவது இருந்தால் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே விடுதலை உண்டாயிருப்பதால் சத்ருவின் கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படுவதால் பரிபூரணம் உண்டாயும், உயிர்த்தெழப்படட்டும், ரீஸ்டோர் பண்ணப்படட்டும், எள்ளம்பி பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென்.

0: மன்னிக்க வேண்டும். பிதாவின் சித்தப்படி இயேசு கிறிஸ்து வழி நடத்தினார், அதே போல எங்களையும் அப்படியாக அழைக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம் உங்களை, எங்கள் குடும்பத்தாரையும். இதே வழியிலே வாரத்தின் முதல் நாளை பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் கத்தருடைய ஆசீர்வதிக்கும் கறந்தானே உடனே கூட இந்த வழி நடத்துவாராக. பரிசுத்தாவியானவர் தாமே எல்லாவற்றையும் வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் உங்களை, உங்கள் சபை குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விட வருகிறோம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ.
1: ஆமேன்.
0: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தார் கத்தர் தாமே. அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தருடைய நாமத்தை பிரசங்கிக்கிற ஒவ்வொரு ஊழியரையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார். அதே போல ஊழியரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி ஊழியரிடம் விடை வருவோம்.
2: Recording stopped.
0: Praise the Lord.
3: Praise the Lord.
0: ஆமீன். நன்றிகளை உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். லூஜா என்ற ஒரு சகோதரிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். இதுக்கு முன்னதாக ஜபித்தீர்களோ தெரியவில்லை, விசேடமாக அந்த சகோதரிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு 17 வயது நிரம்பிய ஒரு சகோதரி. அவர் வீட்டை விட்டு புறப்பட்டு தான் தனிமையாக இருந்து படிக்க போகிறேன் என்று வழிக்கு போய்விட்டார். அதனாலே அவர் குடும்பத்தார்கள் மிகவும் கவலையோடு இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். கத்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. சாமுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஆமீன். ஆமீன். அவர்களுக்காக ஜெபியுங்கள். மீதியான ஜபங்கள் கூட வழி நடத்துங்களா. காட் பிளஸ்.
3: அன்பும் கிருபையும் ரக்கம் நிறைந்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி, நன்றி. இப்போ இன்றைக்கு நாங்கள் நிற்பதே, இந்த நாளை காண்பதே உங்களோட சுத்த கிருபதகப்பனே. உங்களோட கிருபதான் எங்களை நடத்துகிறதும், உங்களோட கிருபதான் எங்களை காக்கிறதும், உங்களோட கிருபதான் எங்களுக்கு எல்லாம் ராஜா. எங்களுக்காக, எங்களுக்காக தந்தை இந்த அளவிடக்கூடாத கிருபைக்காக, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மேல் ஊற்றுற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒப்பற்ற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை உள்ள உயிருள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான ஒரே தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அண்ட சராசரங்களை எல்லாம் ஆளுகிற அருள் பெரும் சோதியை உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழிகளில் இணைந்திருந்து நாங்கள் உங்களை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, நன்றி செலுத்த எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த பெரிய அழைப்புக்காக, பெரிய சலாக்கியத்துக்காக, எல்லாவற்றுக்கும் இல்லாத அழியாத உரிமைக்காக, உங்களோட பிள்ளைகள் என்று அந்த உரிமையை தந்ததுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு, நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உங்களோட பிள்ளைகளை ஆகிய நாங்கள் உங்களிடத்தில் அப்பத்தை கேட்கும் பொழுது நீங்கள் எங்களுக்கு அப்பத்தையே தந்து போஷித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் நல்லவர் ஐயா, வல்லவர், போதுமானவர். உங்களை நம்பின பிள்ளைகளுக்கு உங்களோட நித்திய அபியம் ஆதாரமாயிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. பிளவீனமாய் சோகினமாய் இருக்கும் பொழுதும் நாங்கள் தள்ளாடாதபடி கால் ஊன்றி உங்களுக்கு நிற்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி நானே, நானே உங்களுக்கு எல்லாம், நானே உங்கள் தேவன், நானே எல்லாம் என்று சொல்லி உங்களோட நீதியின் விளக்கத்தினால் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு வலப்பக்க நிழலா இருந்து, எங்களுக்கு அரணா இருந்து, அரணா இருந்து, கோட்டையாக இருந்து எங்களை வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இதுவரை நேரம் இந்த சங்கம மொழியலே தடதாமதம் என்று நீங்க நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே, நன்றி. காலத்தோட இங்கே இதுவரை நேரம் அற்புதமாக ஆச்சரியமாகவும் உங்களோட பிள்ளைகளுக்கு கூடாக சிறப்பாக உங்களோட நாம மகமப்படத்துக்காக நடத்தி கொண்டு வந்தது இனிமேலும் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா, நன்றி. இந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் என பாரத்தை சௌரபரது அந்த வாங்கிய போட்டு ராஜா 365 நாளுக்குள் இந்த வார்த்தைகளை பிரித்து பிரித்து படிக்கத்தக்கதாக, இந்த வார்த்தை இல்லாதவர்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாக சமாதானத்தை கொடுத்து கொண்டு வாரதுக்காக, விடுதலையை கொடுத்து கொண்டு வாரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி வார்த்தை ஆகிய இயேசுவே, உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன என்ன என்ன விதமாக ஆண்டவரே, பாடல் கூடாகவோ துதி கூடாகவோ செய்தி கூடாகவோ உங்களோட பிள்ளைகளை உங்களை மகிமைப்படுத்தினார்களோ, அவர்களை நீங்கள் உங்களுடைய அன்புக்குள் வழிநடத்தி உங்களோட அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களை பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த இந்த அன்புக்காக நன்றி ராஜா, ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவர், நிறங்கள் கனிகளுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. நீங்கள் தான் அறியாத விட்டாத ஞானத்தை கொடுத்து வழிபாடுகளை கொடுத்து பெருங்கல் கனிகளுக்களால் உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க மகமப்படுத்த அவர்களுக்கு இந்த சங்கம மொழியலில் இணைந்திருந்து இணையத்தக்கதாக நீங்கள் செய்த பெரிய அற்புதத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. அவர்கள் சாட்சியாக அவருடைய குடும்பம் மத்திய சப மத்திய சமுதாயம் மத்தியில் இருக்கத்தக்கதாக இந்த பொல்லாத காலத்தில் இந்த இச்சலுக்குள்ளும் அகப்பட்டு போய்விடாதபடி உங்கள் பிரியமில்லாத பாவங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி பரிசுத்தாவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க உங்களோட பெருமகரத்தினால் தாங்கி உங்களோட பரிசுத்த ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்கிறாங்க. என்ன என்ன அவர்கள் உங்களுக்கு உங்களுக்கு இந்த அநேக காரியங்களை செய்யத்தக்கதாக அவர்கள் குடும்ப மத்திய சமூகத்தில் சமுதாய மத்தியிலும் அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு தரையும் இடகட்டி நடத்துங்க ராஜா. அப்பா பலத்தினாலும் இல்லை பெறாக்கிறதுனாலும் இல்லை பெருசுத்தாவியானவரே, உங்களால் எல்லாம் கூடும் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக மையான திராட்சை செடியை உங்களே நிலத்திலிருந்து நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்துங்க ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே என்னும் இந்த சங்கமிலையும் சங்கம மொழியிலே முடிவெறி அந்த உங்களோட பிள்ளைகள் ஆறாருக்கூடாக நீங்கள் பேச வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தீங்களோ, ஆறாருக்கு வாஞ்சியை நீங்க கொடுத்தீங்களோ ராஜா, பெறங்களை கொடுத்தீங்களோ கனிகளை கொடுத்தீங்களோ, அதுகளால் அவர்கள் உங்களை மாமப்படுத்த நேரத்துக்கு வந்து ஆண்டவரே தவறாதபடி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்கும் நல்ல உற்சாகம் உள்ள ஆவியை கொடுத்து என்ன என்ன என்ன ஆண்டவர் உங்களுக்குள் உங்கள் தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக உங்களுக்குள் உண்மை உள்ளவர்களாக சாட்சியாக எந்த விதத்திலும் பொண்ணுக்கோ ஒல்லிக்கோ அவர்கள் பொருளுக்கோ உடன் பேருக்கோ உடன் கொடுக்காதபடி உங்களோட நாமம் ஒன்றே மாமப்பட வேணும், உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும் என்ற நோக்கத்தோடு அந்த ஐக்கியம் கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் இடகட்டி வளர்த்துங்க, ஆசீர்வதிங்க அவர்களை, ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் கூட வரங்கள் கனிகளால் முடிச்சு ஊட்டி அலங்கரித்து ஆசீர்வதிங்க, அநேக சந்தர்ப்பங்களை கொடுத்து உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு அவர்களை ஆயுதங்களாக உங்களால் பாவிக்க முடியும், பாவித்து கொண்டு வாரீங்கள். அதுக்காக நன்றி. அவர்களையும் அங்கங்கே ஐக்கியப்பட்டாலும் சபையிலேயோ சமுதாயத்திலேயோ அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டியரே, உங்களுடைய கிருபியை ஊற்றி ஒளியாக உப்பாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்து வழிநடத்த உங்களால் முடியும் வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருக்கு செய்தியை கொடுத்த தாசனுக்காக உங்களை துதிக்கிறோம். அவர்களுக்களால் நீங்கள் பேசின வார்த்தை ஒன்றுக்காக நன்றி. அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சபையையும் ஆசீர்வதி

ഒരേ നടത്തിക്കൊണ്ട് വേറെ പുറമിയോടും താഴ്മയോടും മുന്മയോടും നടത്തിക്കൊണ്ട് വേറെ സഹോദരനുക്കാഹം സഹൈഹോത്തവണം ഒത്താശയായിരിക്കുന്ന സഹോദരിക്കാഹം உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் அவர்கள் என்னென்ன தோடு பிரபஞ்சத்தில் இருந்து தெரிந்தெடுத்து ஒயின் பிள்ளைகளாக ஆசீர்வதித்தீங்களோ அந்த நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவாக்கி கொண்டு வர கிருபைக்காக அவர்களுடைய மனவாஞ்சியை நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக நன்றி நான் அறிந்து நான் அறிந்த உண்மை உள்ள என் தேவனே என்ன நடத்துகிற உண்மை உள்ள தேவனே என்னை ரட்சித்த உண்மை உள்ள உயிருள்ள தேவனே இன்றும் உயிரோடு இருக்கிற உயிருள்ள தேவனே இந்த உலகம் அறிய வேணும் அன்பானவர் அறிந்தவர்கள் இன்ன சில பந்துக்கள் அறிய வேணும் என்ற வாஞ்சியை நீங்க போட்டு இத்தனை வருஷ காலமாக இதை நடத்தி கொண்டு வரத்தக்க ஞானம் அறிவு வல்லமை சோதல தைரம் எல்லாம் நீங்க தானே ஐயா கொடுத்தீங்கள் அதுக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் இன்னும் என்ன உங்களுக்கு என்ன செய்ய வேணும் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு என்ன செய்ய வேணும் நீங்க வாங்கிக்கிறீங்களோ அவர்களின் செய்யத்தக்க வழி வசதிகள் சோபல தைரியம் எல்லாம் நீங்க கொடுத்து வழிநடத்துவீங்க முறுக்கோளாலேயும் தடியாலேயும் நீங்க வழிநடத்தினீங்க இன்னும் வழிநடத்துவீங்க நீங்க தான் அவர்களுக்கு நல்ல மேப்பு நீங்க தான் எல்லாம் நீங்க தான் போதுமானவர் நீங்க தான் நல்லவர் ஆண்டு கூட நித்திய விஜயம் அவர்களுக்கு ஆதாரமாயிருக்கிறதுக்காக நன்றி சொல்ல அவர்களுக்கு மட்டுமல்ல அவருடைய சந்ததிக்கும் அது ஆதாயமாயிருக்கிறதுக்காக அந்த சந்ததி சந்ததியும் உங்களை நேசித்து உங்களை ஆராதிக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளாக உங்களோட மீட்பை பெற்ற பிள்ளைகளாக ஆண்டு வாழ்கிற கிருபைக்காக வாழ வைக்கிறவரே உங்களை துதிக்கிறோமையா ஸ்தோத்திரிக்கிறோம் மகளே ஆசீர்வதிங்கோடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்கிறாஜா அவருடைய இருதய வாஞ்சிகளை நிறைவேற்றி நீங்கள் ஆசீர்வதிங்கோ மகனே மருமகள் பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதிங்கிறாஜா உங்களுக்கென்று எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி நீங்கள் அவர்களை வழிநடத்துவதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் வருங்கால சந்ததியாக இந்த பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ எந்த விதத்திலும் ராஜா உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் நினைவிலோ சிந்தனையிலையோ நடத்தையிலையோ போய்விடாதபடி நீங்க காத்து கொண்டு வர கிருபைக்காக அவர்களை நீங்க தட்டி ஆண்டு கூட கிருபியை ஊட்டி உங்களுக்குள் அவர்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக அவர்கள் படிக்கும் பாடசாலையில் ஐக்கியப்படும் சபையில் இன்னசன மத்தியில் இருக்கத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் எங்க ஆண்டவரே எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் நீங்கள் அவர் முன்பின் பின்னும் தலது விடந்து அவர்களை பாதங்கள் தூக்கி சுமந்து வழிநடத்துகிற கிருபைக்காக பொல்லாங்கன் கண்ணிக்கு விலைக்கு காத்துக்கொள்கிற கிருபைக்காக நன்றி ராஜா ஆண்டுகளே அவர்கள் படிக்கும் பாடசாலையில் பிள்ளைகள் வேலை செய்யும் வேலை ஸ்தலம் ஓடும் வாகனங்கள் இருக்கும் வாசம் பண்ணும் கூடாரம் சகோதரன் சகோதரி வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம் இந்த சங்கம மொழி ஏரிய நடத்தும் ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் ரத்தத்தால் முத்திர போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா அப்பா உங்களை பரிசுத்த ரத்தத்தில் இருக்கிற பாதுகாப்பு ஒன்றுமே இல்லை சங்காரத்துடன் அணுகாதபடி காத்துக்கொண்டு வர கிருபைக்காக சங்கம மொழியை நடத்தி ஸ்டூடியோவே நீங்க காத்துக்கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நேரத்தில் அப்பா விசேஷமாக நாங்கள் வாழ்வ பிள்ளைகளுக்காக வேண்டியவர்களும் ஐயா வழுதப்பி போய்விடாதபடி ஆண்டவரை காத்துக்கொள்ளும் போது பதினேழு வயது நிரம்பின் அந்த பிள்ளை ராஜா ஆண்டு பெற்றாரை விட்டு தான் தனியா போயிருக்க வேணும் என்று வாழுகிறா அப்பா அப்பா நீங்க தான் அந்த பிள்ளைக்கு எல்லாம் இருக்கும் உடவேலி அடுத்து உடத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ என்னத்துக்கு இப்படி ஒரு மனதில் ஒரு சாத்தான் ஒரு வாஞ்சியை போட்டானோ உங்களுக்கு தெரியாது ஐயா தண்ணியிருந்து வாழ்வது லேசான காரியம் இல்லையே அப்பா அந்த பெற்றார் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் ஐயா தாய் தேற்றுவது போல் தேற்றுவேன் அவர்களை தேற்றும் காற்றும் அந்த பிள்ளையோடு பேசுங்கோ பேசி அவர் திரும்ப அந்த பெற்றாரோடு போய் வாழத்தக்கதாக இந்த உலகம் மிச்ச நிற இந்த உலகம் பாவங்களுக்கு போகக்கூடாது என்ற உணர்வை கொடுத்து ராஜா அப்பா ஒரு அடி போட்டு அவர் திரும்ப
பெற்றாரோடு போய் வாழத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். அந்த பிள்ளைக்கு ஆகுங்கோ லெண்டல் வருவோம் பேசுங்கோ ராஜா பேசு ஏதோ விதத்தில் பேசுங்கோ. அந்த பெற்றாருக்கு வேண்டிய மனார்களை கொடுங்கோ ராஜா. ஆண்டு விரைவித்த மனம் இவ்வளவு பாடுபடும் என்று உங்களுக்கு தெரியும். ஆண்டு

0: தெரியும் எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாதபடி அவரை புத்திர சித்தம் கலங்காதபடி அவரை நீங்க காத்துக்கொள்ளுங்க. வருங்கால சந்ததி ஐயா இப்படி எத்தனையோ ஆலுவ பிள்ளைகள் ஆண்டவரே வள தப்பி போய் கொண்டிருக்கிறார். உங்களை நேசிக்கும் பிள்ளைகளும் கூட நேசிக்கும் குடும்பங்களில் பிறந்த பிள்ளைகளும் கூட ஊழியக்காரருக்கு கொடுத்த பிள்ளைகள் இப்படி எல்லாம் போகிற சாத்தான் எங்கு ஆண்டவரே விழுத்தலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கும் காலத்தில் இப்படிப்பட்டவர்களுக்கு போய்விடாதபடி இந்த பிள்ளைகளை நீங்க தான் ஐயா இருக்கோ. வருங்கால சந்ததி ஐயா, வருங்கால சந்ததி உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் இந்த புள்ளாங்க தொடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்து கொடுங்கிறாஜா. இந்த உலக ஆசபாச இச்சை டெக்னாலஜிக்கல் அடிமையாய் போய்விடாதபடி காத்து கொள்ளுங்கோ, காத்து கொள்ளுங்கிறாஜா. எந்த சபையில் இருந்தாலும் ஆண்டு வரை அவர்கள் உங்கள் சபையில் கால் ஊன்றி நிற்கத்தக்கதாக கிருபை செய்யுங்கோ. கிருபை செய்து உங்களால் வழி நடத்த முடியும். ஆண்டு வரை அருமையாக தந்த பிள்ளைகள் ஐயா, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துணிக்கிறோம். வாஞ்சியோடும் கூட ஊழியத்தை எப்படி செய்ய வேணும், என்ன விதமாகவும் கூட மற்றவர்களும் கூட அன்பை பகிர்ந்து கொள்ளலாம் என்று அந்த வாஞ்சி அவர்களுக்கு உண்டு பண்ணி ராஜா கிடைக்கும் ஒரு நேரங்களில் ஆண்டவரையும் கூட அன்பையும் கூட அறியாத பிள்ளைகள் மத்தில் சொல்லத்தக்கதாக ஆண்டு செய்கை கூடாகவோ உதவி கூடாகவோ காட்டத்தக்கதாக இந்த வாழ்வ சந்ததிகளை பாவிங்க ராஜா. பாவிங்க பாடசாலையில் படிக்கும் பிள்ளைகள், யூனிவர்சிட்டியில் படிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக எங்களுக்கு தந்த இந்த பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இவர்கள் உங்களோட ஊழியத்துக்கு சாட்சியாக நீங்க பாவிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டு கால் ஊன்றி அசைக்கப்படாத நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கால சந்ததி ஆசீர்வைத்து அவர்களுக்கு உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாகும், உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். என்னும் உங்களோட அன்பை என்னென்ன விதமாக பகிர்ந்து கொள்ள வேணுமோ, உங்களை அன்பை அறியாத மக்கள் போய் பகிர வேணும் என்று பிரயாணம் பண்ணி வேறு வேறு தேசங்களுக்கு போயிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம். அவர்களுக்கு கொடுத்த அந்த வாஞ்சைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரும் கூட அன்பை சுசிக்கத்தக்கதவர்களுக்கு சாட்சியான செய்யக்கூடாக பேச்சுக்கூடாக ஆண்டும் கூட சுசேஷத்துக்கூடாக அந்த அன்பை அவர்கள் பிறந்து வலிக்கத்தக்கதாக எங்கெங்கு கூட்டி கொண்டு போய் உங்களோட பிள்ளைகளை வைத்திருக்கிறீங்களோ, இந்த தேசத்தில் எந்த தேசத்தில் வைத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து ராஜா செய்ய வேண்டியதை அது கூட பெரியமானது செய்து திரும்ப சுபத்திரமாக அவர்கள் அவருடைய இருப்பிடங்களுக்கும் குடும்பங்களுக்கும் வந்து குடும்பங்களுக்கு வந்து சேரத்தக்கதாக நீங்க தான் ஐயா இந்த பிள்ளைகளை ஆண்டு பிள்ளைகளை வழிநடத்துவணும். வழிகாட்டியான தேவனே, ஆலோசனை கத்தரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அருணம் கோட்டை மாணவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை கோலாலையும் தடியாலையும் வழிநடத்துதல்ல நெல் நல்ல மேப்பரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய பிள்ளைகள மனதில் போட்ட வாஞ்சி உங்களோட உங்களை அறிய வேண்டும், அறியாதவர்கள் உங்களை அறிய வேண்டும் என்ற வாஞ்சியை நீங்கள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துக்குள்ளால் நிறைவேற்றி உங்களோட நாம மகமப்படத்தக்கதாக கிருபை செய்யறதுனே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின்றதுனே இந்த நாட்கள் அன்புதான காலம் என்றது நீங்கள் ஆண்டவரே காண சபைகளில் அன்பு குறைகிறது ஐயா, சபை மத்தியில் குறைகிறது அப்படியே ஆண்டவரே, குடும்ப மத்தியில் அன்பு குறை தணிந்து போகிறது ஐயா. ஆனால் உங்களை ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்ற பிள்ளைகள் உங்களுக்குள் ஆண்டவரே சாஸ்தாங்கமாக இருந்து கூட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளோ சபை மத்தியிலோ ஆண்டவரே குடும்ப மத்தியிலோ அன்பு தனியாதபடி உங்களால் காத்துக்கொள்ள முடியும், வேலி அடுத்து காத்துக்கொள்ள முடியும். பிரிவினை ஆவி ஆண்டவரை அணுகாதபடி வேலி அடுத்து காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே, காத்துக்கொண்டு வாரவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, காற்றையும் கடலே நிக்குதான் அமத்தின தேவன் இல்லை, உங்களோட வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை ஒரு சக்தியிலுமே இல்லை. சங்கங்கள்லாம் ஆண்டவரே நான் இயற்கை அழிவினால் தேசங்கள் தாக்கப்படுகிறதோ ஆண்டவரே அந்த மக்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் அடைக்கலத்தையும் கொடுத்து உங்களால் காத்துக்கொள்ள முடியும் ஐயா. இயற்கையினால் தாக்கப்படும் தேசம் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உங்களோட கருத்தில் தருகும் தாப்பனே, பொறுப்படுங்கோ தாப்பனே. ஆண்டவரே இந்த இரண் தேசத்து மக்களை பொறுப்படுங்கோ. உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு என் துன்பம் வராதபடியும் துன்பம் வராதபடியும் எல்லாவற்றையும் மிஞ்சி வராது என்று சொல்லி ஆண்டவரே நீங்க கட்டளையிட்டு அந்த மக்களை காக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காக உங்களால் முடிவிடுதல் நாயனே வெற்றி வீரனே, உங்களால் முடியும். நீங்க சொன்னால் ஆண் கட்டளையிட்டால் நடக்கும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். என்ன அன்பின் தேவனே, தேசத்துக்கு தேசத்துக்குமா ராகுக்கு எழும்பினிக்குமா ஆண்டவரி சத்துராதிகளை நொட்டிக்கு நசுக்கி தள்ளி உங்களால் வழிநடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த இஸ்ரேல் தேசத்துக்காக நீங்க பிறந்து வளர்ந்த இஸ்ரேல் தேசத்துக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்தை நீங்க வேலி எடுத்து காத்து கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. அந்த தேசத்தை அரசாலும் ஆண்டவரே ஜனாதிபதியே பெஞ்சமின்னத்தாக பொறுப்பெடுத்து அவருக்கு நல்ல சுகலதையும் கொடுத்து ஆண்டவரே ஞானத்தோடு ஆண்டவரே அதை ஆளத்தக்கதாக எப்படி மற்ற தேசங்களுக்கு ஓடு அன்பு பாராட்டி சமாதானமாக இருக்க வேணும் என்று நீங்க விரும்புறீங்களோ அது நீங்களே மத்தியஸ்தராக இருந்து சமாதானத்தோடு நடத்தக்கதாக நீங்கள் கிருபியை ஊற்றி அந்த தலைவரே அந்த தேசத்தையும் நீங்க நடத்த உங்களால் முடியும். நீங்க திரும்பவும் ராஜராஜனாக வரப்போவது தேசத்தில் ஆண்டவரே முன்மாறி பின்மாறியை ஊட்டி உங்களால வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்துக்காக அந்த இலங்கை தீவுக்காக உங்களை வருவோம். கைவிடாதபடி அந்த தேசம் என்ன மாறுக்கும் அடிமையா போடாதபடி காத்துக்கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அங்க நிலத்திலிருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்கு பிரகார பிள்ளைகளும் ஒவ்வொருவருக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவளுக்கு கொடுத்த ஞானம் வெல்லமே உங்களோட அன்புக்காக நன்றி. உங்களோட அன்பை இந்த மக்கள் அறிய வேணும், உங்களை நேசிக்க வேணும் என்று உங்களை அறியாத மத்தியிலும் அவர்கள் ஆண்டவரே உங்களோட அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களை ஆவி ஆயுதங்களாக பாவிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுத்தரிக்கிறோம். இன்னும் சமாதானத்தின் ஆவியை ஊற்றி நீங்க வழிநடத்துறதுக்காக நன்றி. வேற்றுமை இல்லாதபடி சிங்களவர் தமிழர் என்று ஆண்டு வேற்றுமை இல்லாதபடி நீங்கள் ஒரு சமாதானத்தின் ஆவியை ஊட்டி வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. ஆண்டு இந்த விதத்திலும் இயற்கையினால் அந்த தேசம் தாக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்கோ. பஞ்சத்தை போக்கி ராஜா திரும்பவும் ஒரு செழிப்புள்ள தேசமாக ஆண்டவரே உங்களால் அந்த தேசத்தை வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம். விலைவாசிகள் எல்லாம் அதிகரித்து விட்டது என்று கேள்விப்படுகிறோம் ராஜா. அன்பின் தேவனைகளுக்கு எல்லாம் ஒரு கட்டுப்பாடை வைத்து ஆண்டவரே அந்த தேசத்தை செழிப்பாக முன்மாறி பின்மாறி ஊட்டி அந்த இலங்கை தேசத்தை நீங்கள் ஆட்கொள்ள வேணும். என்னும் விக்கிரங்களை ஆராய்த்து கொண்டிருக்கும் அந்த மக்களுடைய கண்களை துறவங்க ராஜா. என்னும் விக்கிரகங்களை நாட்டாதபடி உங்களோட பிள்ளைகள் உயிருள்ள தேவனை ஆண்டவே சேவிக்க வேணும் என்ற அந்த உரிமையை கொடுக்கத்தக்கதாக அதை அறியத்தக்கதாக தலைவர் தொடங்கி அனுரா தொடங்கி ஆண்டவர் இந்த பிக்கோல் எல்லாரும் அறியத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். போல அற்புதமாக இத்தனை பேரை தொட்டு நீங்கள் ராஜா என்னும் உங்களால் தொட்டு அந்த தேசத்தை விடுதலை தேசத்துக்கு விடுதலை கொடுக்க உங்களால் முடியும். விடுதலை கொடுக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். உலக தலைவர் எல்லாருக்காக வருகிறோம் ராஜா. அமெரிக்கா தேசத்து தலைவருக்காக உங்களண்டையில் வருகிறோம். அவருக்கு வேண்டிய ஞானம் அறிவு கொடுத்து அந்த தேசம் என்ன மாறுக்கும் அடிமையாய் போய் விடாதபடி காப்பாக்கா வழி நடத்தத்தக்கதாக உணர்த்தி அவரை நீங்க தான் ஐயா நடத்த வேணும். எத்தனை மிஷினரி மாறி எழுப்பின தேசம் உலகம் முழுதுக்குமே கை கொடுத்து வகைய தேசம் ஐயா. அன்பின் தேவனே அந்த தேசத்தை நீங்க பொறுப்பொடுங்கோ. என்ன இருந்து ஊழியன் சந்தோஷ சந்தியாக ஊழியன் செய்யும் ஊழியக்காரரை உங்களோட வல்லமே நாள் நடத்துங்கோ ராஜா. பரலோக ஞானத்தை கொடுத்து நடத்துங்கோ ராஜா. நடத்து வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கனடா சேசத்துக்காக உங்களை அண்டையில் வருகிறோம் அன்பின்றவனே. இந்த கனடா சேசத்திலும் இவ்வளவு சுதந்திரத்தை நீங்க கொடுத்து உங்களை சொந்த சொந்த பாஷையில் ஆராதிக்கத்தக்க சுதந்திரத்தை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி. இதை போட்டெடுத்து விடாதபடி உங்களோட பிள்ளைகளும் சேர்ந்தரும் நன்றி உள்ளவர்களாக, இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. முடியும் ஒவ்வொரு சபைகளுக்காக இந்த பாசையில் ஐயா, ஒவ்வொரு சபைகளையும் வேலி அடைத்து காத்து கொள்ளுங்கள் ராஜா. சத்ரதியான போய்விடாதபடி அதபடி வேலி அடைத்து காத்துக்கோங்க. கூட வார்த்தை அவர்கள் வார்த்தையாக அவர்களுக்குள்ளால் நீங்க வெளிப்பட்டு ராஜா, இந்த வார்த்தைகளுக்குள்ளாக அனுதினமும் ஆத்துமாக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக. நீங்க தான் உயிருள்ள தேவன், அண்ட சராசங்களை படைத்த தேவன், ராஜாதி ராஜா திரும்பவும் ராஜாதி ராஜனாக உங்களை வருவீங்கள் என்று கூட ரட்சிப்ப பெறத்தக்கதாக அவளுடைய அவர்களுக்குள்ளால் உபதேசத்தை வல்லமையாக கொடுத்த ராஜா, ஆத்மாக்கள் அனுதினமும் வந்து உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆண்டவரே உங்களோட நீதியின் விளக்கிறதுனால் நடத்த வேணும். அவள் நடத்த வல்லவர் உங்களுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோதிரி. இந்த தேசத்தில் உங்களை இவ்வளவு சுதந்திரமாக ஆராதிக்க கொடுத்த இந்த சுதந்திரத்தை ஆண்டு போட்டடித்து விடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு சபையும் சாட்சியாயிருக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்ய முடியும் போல் பிறனை நேசி என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ராஜா, ஆண்டதிலே உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஒவ்வொரு தரம் உங்களோட ஊழியத்தை செய்ய ஒவ்வொரு தரம் ஆண்டதிலே மற்றவர்களை நேசித்து உங்களுடைய அன்பை பாராட்டி அதுக்குள்ளால் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா, வரவிட வளர வேணும். உங்களோட நாமம் ஒன்றுதான் ஐயா, மாமப்பட வேணும். ஒன்றும் வேண்டாம். அதுக்காக உங்களை எங்களை தாழ்த்தி கூட வல்ல நாமத்தை உயர்த்தி கேட்கிறோம். இந்த நாளை பிரயாணம் பண்ணும் ஆண்டவரே பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக வருகிறோம். என்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ, பாடசாலைக்கு போன பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போன பிள்ளைகள், ஆண்டு வேலைக்கு போனவர்கள் ஒவ்வொருவரையும் சுபத்திரமாக திரும்பவும் ஆண்டதிலே நீங்க குடிக்கொண்டவர்களுடைய இருப்பிடங்களுக்கு உங்களால் சேர்க்க முடியும். பிரயாண வசதியை உண்டு பண்ணினவரே உங்களை துதிக்கிறோம். என்னத்தில் பிரயாணம் பண்ணினாலும் அதுகளை அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கத்தக்கதாக ஆண்டதிலே உங்களுக்கு ஊற்றி போடலாங்க. அணுகாதபடி காத்துக்கொள்ள உங்களால் முடியும் ஐயா. உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் தேவனுடைய பரதாரத்திலிருந்து பிறந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசுவே, நீதியின் சூரியனே, நீதியை செய்கிற தேவனே, நீதியை நிலநாட்ட வல்லவரே, நீதிபதியே, உங்களை நீதி தான் ஐயா இந்த உலகத்தில் நடக்க வேணும். மனுஷருடைய நீதி ஆண்டவரே, ஆண்டவரே கவடம் உள்ளது ஐயா. உங்களோட நீதி கவடமற்ற நீதி ஐயா. அதன்படி தான் ஆண்டவர் ஒரு தேசங்களையும் ஆண்டவரும் கூட எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகளை, உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்தின் காயப்பட்ட கரத்தினால் காத்து வழி நடத்த வேணும். வழி நடத்த உங்களால் தான் ஐயா முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே உலகத்தில் நடக்கும் அக்கிரம மணியங்களை பார்த்து உங்களோட மனங்கள் ஏங்குகிறது ஐயா. ஆனால் இதை பார்த்து உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஒரு அடிதண்ணம் பின்வைக்காதபடி முன்வெட்டு வெட்டி நட போட்டு என்ன சாட்சியாயிருந்து எங்களோட நீதி உள்ள உயிரோடு இருக்கிறார் எல்லாம் அவருக்கு தெரியும், அவருக்கு ஒன்றுமே மறப்பொருள் இல்லை என்று சொல்லி சொல்லி உங்களை துதித்த வண்ணம் வெட்டி நட போடத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மெய்யான இந்த சங்கமோலேயே கூட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. எந்தெந்த பிள்ளைகளுக்கு அழைப்பை கொடுத்தீங்களோ, வரங்கள் கனிகளை கொடுத்தீங்களோ, பரலோக ஞானத்தை கொடுத்து அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக சிறப்போடு இந்த சங்கம மொழியலையே முடிக்கத்தக்கதாக நன்றியுள்ளத்தோடு செயல்படத்தக்கதாக ஆண்டு கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே வெற்றியோடு இதை உங்களோட உயிர்த்தெழுந்த வல்லமை கூடாக உங்களோட நாமம் ஒன்று மகிமப்படத்தக்கதாக உங்களுடைய ராஜ்யம் ஒன்று வளரத்தக்கதாக நீங்க கிருபி ஊற்றி வழிநடத்துவீங்கள். வழிநடத்த வல்லவர் அதுக்காக உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதிகனமாக செலுத்தி உயிருள்ள உன்னுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன். இது நேரம் வாங்கியோடு ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. நாங்கள் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்த சந்ததியாக ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தரை கரத்திலே அப்போகிறோம். கர்த்தர் தாமே சந்த சந்ததியாக ஆசீர்வத்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம். ஆமேனம்மா. காட் பிளஸ். இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் குலேந்தன்னம் அவர்கள் இணைந்தார்கள், ஜபங்களோடு கூட வழி நடத்தினார். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மாவை அழைக்க இருக்கிறோம். ஜபங்களுக்கு கூட வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரி கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் போய்ப்போம். பிரைஸ் லோட்டம்மா. வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்த சந்ததியாக ஆசீர்வத்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோமோ வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ்.
2: துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை வேண்டுமுள்ளது என்று சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசு சேனைகளின் கர்த்தாவே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்தவாங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, எங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பல்லோகத்தில் இருப்பவரே, எங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, அப்பா நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, எங்களை தரை மட்டும் தாழ்த்துவோம் சுவாமி. எங்களை துதிக்கோ, உங்களை போலோ, உங்களை பாடவும் ஆண்டவர். கோடி நாவுகள் போதாது சுவாமி, போதாது கிட்டாவே, போதாது. உங்களோட கிருபிகளும் இவர்களும் மாத்திரம் ஆண்டவர், எவ்வளவு மாத்திரம் ஆண்டவர். அப்பா நன்றி சொல்லுவோம், நன்றி ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு சக்கரம் ஆண்டவரே, எங்களோட கிருபை, எங்களோட கிருபை எங்களை தாங்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. எங்களோட வார்த்தை இல்லாவிட்டால் நாங்கள் எப்போ நிர்மூலமாகி இல்லாத ஒளிந்திருப்போம் தகப்பனே. அப்பா உங்களோட வார்த்தை எங்களை இவ்வளவு காலமாய் ஆண்டவரே மட்டுமாய் நடத்தினக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களோட தேவைகள் எல்லாம் சந்தித்தபடினா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை ஜெபங்கள் எல்லாம் கேட்கிறபடினா ஸ்தோத்திரம். அப்பனே எங்களை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி மட்டுமாய் ஆண்டவர் வழி நடத்துறவரே நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஐயா. அப்பனே இந்த காலங்களுக்கா சூழ்நிலைகளுக்காக அப்பா உங்களுக்கு மண்ணை போல இரக்கங்களும் உண்டு சுவாமி, இரக்கங்களும் உங்களிடத்தில் உண்டு சுவாமி. காலங்களை பார்க்கறீங்கப்பா, சூழ்நிலைகளை பார்க்கறீங்கப்பா. அப்பா ஜனங்களுடைய வழிகளை எல்லாம் காண்கிறது ஒரு விசை இறங்குங்கப்பா, ஒரு விசை ஜனங்களை திருப்பி கொண்டு வாங்கப்பா. அப்பா உங்களுடைய ஆவியானவரே ஜனங்கள் மேல் ஊற்றப்பட வேண்டுமென இருக்கிறோம் சுவாமி. தேசங்களில் நடக்கிற காரியங்கள், கொடுமைகள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான் சுவாமி. நீங்க தான் தகுதியானவர், நீங்க தான் மன்னிக்கிறவர். அப்பனே இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். கடைசி நாட்களில் நிற்கிறோம் சுவாமி, கடைசி காலங்களில் நிற்கிறோம் சுவாமி, கொடிய காலங்களில் நிற்கிறோம் சுவாமி. இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யப்பா. அப்பா உங்களோட வருகைக்கு முன்பாக ஜனங்கள் ஒரு மனப்பட்டு உங்களோட சமூகத்துல நிற்கத்தக்கதாய் ஜனங்களுடைய இருதயங்களை திருப்பிக் கொள்ளுங்கப்பா, திருப்பிக் கொள்ளுங்கப்பா. ஜனங்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி. ஒருவர் தானும் கெட்டு போகும் உங்களுடைய சித்தம் அல்லன்னு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே எல்லா ஜனங்களும் ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி கத்தாவே உங்களை வருகையின் காலத்தில் நிற்கத்தக்க அவளோட ஆத்மா உங்களுடைய சமூகத்துல வந்து சேரத்தக்கதாய் அவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் தகப்பனே. ஆண்டவரை யுத்தங்கள் அப்பா, யுத்தங்கள் எல்லப்படுற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. யுத்தங்களை நீங்க தானப்பா, வீட்டையே முறிக்கிறதேவன் நீங்க தானப்பா. ஆனால் அந்த அப்பனே அதன் காலத்தில் நீங்க ஆண்டவரே அதன் காரியங்களை நீங்க நடப்பிக்கிறது அவன் சுவாமி அவன் இறக்கங்களும் மன்னிப்பலும் கிருவிகளும் உங்களுக்கு உண்டு சுவாமி நீங்க சொல்ல அவன் கட்டளையிட நிற்குமல்ல வாத்தியின்படி ஆண்டவரே உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி அவப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஜனங்களுக்கு இறங்குங்கப்பா கண்ணீரப்பா உயிரிழப் போலப்பா ரத்தந்தப்பா அங்க வீணப்பா வைத்தியசாலையிலப்பா ஆண்டவரே எவ்வளவோ துன்பங்களின் கண்ணீரும் மத்தியிலும் மக்கள் ஆண்டவரே அவருடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று வைக்கிறோம் ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி இறக்கம் செய்யுங்கப்பா இறக்கம் செய்யுங்க ஜனங்கள் மனம் திரும்பட்டும் இறுதிய கடினங்கள் இந்த மனம் திரும்பட்டும் வார்த்தைக்கு கீழ்படுகிற இறுதியம் இவர்களுக்கு உண்டாகட்டும் உங்களுடைய வார்த்தையே வார்த்தையே சத்தியர் வார்த்தையே ஜீவன் அப்பனே இனங்களுக்காக இன்னைக்குள்ளோட தேவைகளோ ஒன்றையும் ஆண்டவரையும் சொன்னீங்க சுவாமி ஒரு விஷய ஆண்டவரையவருடைய குற்றங்களை மன்னித்து ஆண்டவரையவர்களுக்கு விடுதலையை கட்டளவிடுங்க சுவாமி ஓயப்பண்ணுங்க சுவாமி ஆண்டவரை யுத்தத்திலிருந்து இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை உண்டு பண்ணுங்க சுவாமி அப்ப அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே வியாதி வியாதி வியாதி வியாதி படுக்கல ஜனங்கள் அநேகம் ஆண்டவரே கொடுமையப்பா ஆண்டவரே கூக்குரல் அப்பா யா வியாதி படுற துன்பம் அப்பா எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருந்தவன் சுவாமி ஆண்டவரே நீங்க பூமியில மனிதனாக ஆண்டவரே நீங்க உலாவி வந்த நாட்களில் எல்லாவித்த வேதனையும் அறிந்ததேவன் சுவாமி எல்லாவித துன்பங்களையும் அறிந்ததேவன் சுவாமி அப்பனே வந்த வியாதியத்திலே நீங்க தொட்டு குணமாக்கு நீங்க சுவாமி அவ்வளவு இரக்கம் உள்ளதேவன் பரிகாரியை கத்தர் நீங்க சுவாமி அப்பனே இவர்களுக்கு இறங்குங்கப்பா உங்களை கூப்பிடுறவர்களுக்கு சோத்தை கொடுங்கப்பா கீழ்படுகிற இதயத்தை கொடுங்கப்பா ஐயா அவர்களுடைய வியாதிக்கு காரணமா இருக்கிற சாபங்கள் எல்லாம் முறிக்கப்படட்டும் சுவாமி அப்பனே வியாதியஸ்தர்களுக்கு ஒரு விஷயம் இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இறங்குப்பா அப்பா உதவியற்ற வியாதியஸ்தர்கள் முதியவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஐயா முதியோர்களுக்கு வேண்டி ஒத்தாசையை கட்டளிடுங்க சுவாமி ஆண்டவரே உணர்வற்றவளாய் நினைவற்றவளாய் எத்தனையோ முதியர்கள் ஆண்டவரே எல்லாம் சொல்கிறார்கள் ஆண்டவரே இவர்களுக்கு இறங்குங்கப்பா இவர்களுக்கு இறங்குங்கப்பா இவர்களுக்கு இறங்குங்கப்பா அப்பா இறங்குங்க அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே படுக்கள் இருக்கிற இறங்குங்கப்பா சுரங்குங்கப்பா இறங்குங்கப்பா அப்பா இறங்குங்க திருப்பி நிறுத்துங்கப்பா சுத்தி கொடுங்கப்பா ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுங்கப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி இவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படட்டும் சுவாமி தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படட்டும் அப்பா நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் வியாதியஸ்தர் ஒவ்வொருவரும் குணப்பட வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி ஐயா அப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா தேசங்கள் இல்லாண்டவரை வறட்சி அப்பா வேலை இல்லையாண்டவர் அப்பா பொருளாதார வைக்கங்கள் ஆண்டவரை இப்படி அங்கத்தினோ ஜனங்கள் வாழ்கிறார்கள் சுவாமி ஆண்டவரே அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டிக்கொள்ளும் திரும்பல் உண்டாகட்டும் தங்களை தாழ்த்தட்டும் உங்களை நோக்கி கவிக்கட்டும் ஆண்டவரே அப்பா அப்பொழுது சுமத்தை கொடுப்பேன் என்று சொன்னதேவன் நீங்க ஆண்டவரே ஐயா அந்த மக்களை ஆண்டவரை உங்களை பக்கமாய் திருப்பி சுமத்தை பெற வேண்டும் என்று ஜபிக்கிறோம் சுவாமி ஐயா ஒரு நேர உணவு இல்லாமல் கூட ஆண்டவரே படுக்கைக்கு போற ஜனங்கள் உண்டு சுவாமி பெண் குழந்தைகள் உண்டு சுவாமி முதியோர்கள் உண்டு சுவாமி என்னமா ஆண்டு வயது வரம்பு பசியும் கொடுமை ஆண்டவரே தவிக்கிற ஜனங்கள் ஆண்டவரே இறக்கம் செய்யப்பா இறக்கம் இவன் உள்ளோர் எல்லோருக்கும் நீங்க தானப்பா ஆகாரம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி இருக்கிறது ஆண்டவரே அப்படியான தேவன் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே இருக்கிறீங்க ஒரு விஷயம் அவர்களுக்கு இறங்கிங்கப்பா இறங்கி அவர்களுடைய பசியை போக்கி ஆண்டவரே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஆண்டவரை செழிப்பாக்கும்படி வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி கத்தாவே ஜனங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்களுடைய வார்த்தையினால் பலப்பட கிருபை செய்யுங்கப்பா கிருபை செய்யுங்கப்பா கிருபை செய்யுங்கப்பா பா ஜனங்களுக்கு இறங்குங்கப்பா அந்த பசியினால் வாழ்கிற மக்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா அப்பா வனாந்திரத்துல கூட நீங்க ஆண்டவரே ஜனங்களை பசியினால் அனுப்பிவிடாத ஆண்டவரை ஓசித்து அனுப்புன தேவன் இருக்கிறீங்கப்பா, மாறாதவரப்பா, நீங்க மாறுவதில்லை. உங்களுடைய காலங்கள் முடிவில்லை ஆண்டவர். அப்பா இருக்கிறவரா இருக்கிறீங்கன்னு சொன்னவர் இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, நீங்க அவர்களுக்கு போஷிக்கிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, வழி தேசங்களே. ஆண்டவன்ற தலைவர்களுக்கு ஆவண்டிக்கும் தேசங்களே, ஆளுகிற தலைவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே அறிகிற போது தகப்பனே, ஐயா தலைவர்கள் மத்தியில் ஆண்டவரே, நீதியும் அநீதியும், அநீதி இல்லையா ஆண்டவரே, அநீதியும் அக்கிரமங்களும் நிறைந்த அழுகையா இருக்கிற சுவாமி, இந்த தலைவர்களுக்கு ஒரு பயம் தேவ பயம் உண்டாகும்படியாய் வேண்டிக்கொள்ளு சுவாமி. கொடுத்த அழுகை ஆண்டவரே, நீங்க கொடுத்த அழுகை தேவ பயத்தோடு வாழத்தக்கதாக ஆண்டவரே, இவர்களை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க சுவாமி, மனந்திரும் பட்டும் சுவாமி. தலைவர்கள் ஒவ்வொருவரும் தேசங்களை ஆண்டவரே, ஜனங்களை ஆண்டவரே, நீதியோடு உண்மையோடு ஆளுதலோடாய் மாறட்டும் சுவாமி. எத்தனையோ ஜனங்களப்பா நீதியினாலும் ஆண்டவரே, நீதி இல்லாமலும் ஆண்டவரே, அங்கும் இங்கும் அலைந்து கண்ணீர் உழுவாழ்கிற மக்கள் அப்பா, நீதிக்காக தவிக்கிற மக்கள் அப்பா.

0: விஷயர தலைவர்களை ஆண்டவரே நீங்க வழி நடத்தும்படியாய் வண்டி கொள்வோம். ராஜாக்களை தள்ளிய ராஜாக்களை ஏற்படுத்துற தேவன் சுவாமி, அந்தந்த காலத்துக்கு ஏற்ற ராஜாக்களை நீங்க ஏற்படுத்துற தேவன் சுவாமி, அதிகாரங்களை நாம் கொடுத்த தேவன் சுவாமி, எல்லா நன்மைக்காக கொடுத்த தேவன் நீங்க சுவாமி. ஆண்டவரே தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. நீதி நியாயம் எங்களுடைய ஆள்கள் இருக்கட்டும் சுவாமி, வேலம் எங்களுடைய கரங்களில் இருக்கட்டும் சுவாமி. அப்பா எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ரசிக்கப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே தேசத்தை காத்துக் கொள்ளும் ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. ஆண்டவரே இவர்கள் எந்தெந்த நிலையிலாம் நிற்கிறார்களோ சுவாமி, அந்த இடத்தில் ஆண்டவர தேசத்தை காத்துக்கொள்ள அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க சுவாமி, பலத்தை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே இவர்களை வழி நடத்தி காத்து கொள்ளுங்க சுவாமி. இவருடைய ஆத்மா எப்பொழுதும் ஆண்டவரே ஆயத்தமில்ல ஆயத்தம் ஆயத்தமாயிருக்கத்தக்கதாய் ஆண்டவரே இவர்களை காண்கிற தேவனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. இவர்களும் பிள்ளைகளும் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தர் நல்லவரப்பா, அப்பா நீங்க கிருபை உள்ளவரப்பா, நீங்க மகா மகா கிருபை உள்ளவரப்பா, உங்களோட கிருபையாப்பா தகுதியற்ற மக்களுக்கு ஆண்டவரே உங்களோட கிருபையாப்பா, கிருபை கிருபை கிருபை உங்களோட கிருபையினால் தான் அப்பா சகலமும் ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிறது. தகப்பனே நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அப்பா தேசங்களில் நிற்கிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே கடைசி நாட்கள் நிற்கிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. இந்த ஊழியர்களெல்லாம் கொடுத்த ஊழியத்தை ஆண்டவரே பயத்தோடும் நடுக்கத்தோடும் உண்மையோடும் தியாகத்தோடும் செய்கிறவளா எந்தெந்த இடங்களில் நிற்கிற சுவாமி, கடைசி நாட்களில் ஜனங்களுக்கு வாழ்த்தப்படுத்த ஜனங்களுக்குரிய வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களை நடத்தக்கூடிய பலத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து ஒவ்வொருடைய கரையும் பலப்படுத்துங்க சுவாமி. அப்பா அவர்களுக்காக வேண்டிய வேண்டிய சுக வேலன் ஆண்டவரே சமாதானவர்களை நிரப்பட்டும் சுவாமி. எங்கெல்லாம் நிற்கிறார்களோ தகப்பனே அந்த இடங்களெல்லாம் நீங்க காண்கிறது இருக்கிறீங்க சுவாமி, நீங்க காண்கிற தேவன் சுவாமி, நீங்க காண்கிற தேவன் சுவாமி. வனாந்திரத்தில் யாரை கண்ட தேவன் சுவாமி, அப்படியான தேவன் சுவாமி, ஒவ்வொருவரையும் நீங்க காண்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. அப்பா விழாவே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா சபைகள் இந்த நாட்களில் ஆண்டவரே கடைசி நாட்களில் நிற்கிற சபைகள் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே சபைகளில் நின்று தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும் சுவாமி. ஐயா நீங்க வரும்போது மனவாட்டிகளாக பரிசுத்தம் உள்ளவர்களாக உங்களோட வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களாக சபைகளும் ஆசி வைக்கப்படட்டும். அப்பா அந்த சபைகளுக்கு நீங்க கொடுத்தவில்லை அதிகமாண்டவரே, ரத்தத்தின் கிரயத்தினால் கொல்லப்பட்ட சபைகள் அப்பா சபைக்கு நீங்க தலையா இருக்கிறீங்க சுவாமி. சபை உங்களுடைய சுவாமி, தகப்பனியின் சபைகள் எல்லாம் பரிசுத்தத்திலையும் ஆண்டவரே நீதியிலும் வளர கிருபை செய்யுங்கப்பா. ஒருவரே ஒருவர் அன்புள்ளவர்களாய் சபைகளில் உங்களை ஆராதிக்கவும் ஆண்டவரே, அவையோடு உண்மையோடு ஆள் வைக்கிறவர்களாய் சபைகளில் நிற்கட்டு சுவாமி. வழியில் நிற்கிறவர்களும் கத்தாவே சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்படட்டும் சுவாமி. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ஆண்டவரே சபைகள் பெருகிற வண்ணமாய் எந்த நாட்களிலும் எந்த காலங்களிலும் ஆண்டவரை பெருகட்டும் ஆண்டவரே, ஜனங்கள் நிரம்பட்டும் ஆண்டவரை, ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, என்னோட வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. சபையில் நிற்கிற போதர் மகளுக்காக வேண்டிக்க வேண்டிய ஞானத்தை கொடுங்கப்பா. சபையை நடத்தக்கூடிய நல்ல மேம்பெருகளாக ஆண்டவரும் அந்தியமேக்கத்தக்கதான பலனை கொடுங்க சுவாமி. வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய அபிஷேகமாய் இறங்கட்டும் சுவாமி. தகப்பனி இந்த போதர்களை தாங்குங்கப்பா. உதவி ஊழியர்கள் ஆண்டவர்களே தாங்கி ஊழியத்தை நடத்த உதவி செய்கிறப்பா. அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் சாட்சி உள்ளவர்களாய் ஆண்டவரே நடக்கத்தக்கதாய்கிறவை செய்யுங்கப்பா. அவசரைக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. மீனங்கும் இருக்கிற சபைகள் எல்லாம் ஆண்டவரே உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி. தகப்பனே சபைகள் எல்லாம் கைவிடப்பட்டு போய்விடாதபடி ஆண்டவரே, சபைகளும் ஒன்று சேர்ந்து ஆண்டவர் உங்களுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர்க்கிறவ செய்யப்பா. சொல்லுக்கா வேண்டிக்கொள்ளுறோம், வேண்டிக்கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக்கொள்ளுறோம் ஐயா. ஊழியத்தை விட்டு போய் ஆண்டவரே விழுந்து போன ஊழியர்கள் எவ்வளவு உண்டு சுவாமி. இன்றைய நாட்களில் ஆண்டவரே பின்வாங்கி போற நாட்கள் அதிகம் உண்டு சுவாமி. ஆண்டவரே இவர்களை சந்திங்கப்பா, சந்திங்கப்பா, இவர்களை சந்திங்கப்பா. மகத்துவமான ஊழியம், மகிமையான ஊழியம் தகப்பனே, இவர்களை சந்திங்கப்பா, சந்திங்கப்பா. இவர்கள் திரும்பமா எழுந்து அப்பா ஊழியத்தை செய்ய வளம் கொடுங்கப்பா, மீட்டுக்கொள்ளுங்கப்பா, மீட்டுக்கொள்ளுங்கப்பா. உங்களுக்கு மன்னிப்பள இறக்கங்களும் உண்டு சுவாமி. உங்களுக்கு திரும்பமாய் வந்து கொண்டு சேரட்டும் சுவாமி. இவருடைய குடும்பங்கள் பிள்ளைகளை சத்ருவானவன் கடித்து விடாதபடி, அழித்து விடாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. அத்தாவே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். இங்க இருந்தாலும் தகப்பனே நீங்க காண்கிற தேவன் சுவாமி. உங்களுக்கு மறைவாக ஒருவர் தான் இருக்க முடியாது சுவாமி. ஆண்டவரே ஆகாயத்துல படுக்கை போட்டாலும் காண்கிற தேவன், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நான் காண்கிற தேவன் சொல்லியிருக்கேன். எங்கிருந்தாலும் நீங்க காண்கிறீங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் தகப்பனே. நன்றி ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாலைகளுக்கு அறிவிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்ன தெய்வமே, நாட்களில் ஆண்டவர் முடிவு காலத்தில் நிற்கிறோம் சுவாமி. முடிவு காலத்தில் நிற்கிறோம். உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவர் சகல ராஜ்யங்களும் உங்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறவழினால் நன்றி சொல்லுறோம். அறியாத மக்கள் அறிகிறபடினால் நன்றி சொல்லுறோம். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை இந்த நாட்களில் ஆண்டவரே டெலிவிஷன் ரேடியோ மூலம் ஆண்டவரே எவ்வளவு வேகமா செல்கிறது, அவ்வளவு வேகமா சென்று கொண்டிருக்கிறது. நடத்துகிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உங்களோட ஊழியத்தை மாத்திரம் செய்ய கற்கிறாய். ஆண்டவரே உங்களோட நாமத்தை மாய்மைப்படுத்தத்தக்கவளாய் ஒவ்வொரு ஊழியங்களும் நடக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே அவர்கள் நடப்பிக்கிறவளாய் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே மனிதனுக்கு ஒன்று சொல்லி உதவும் வேணா சுவாமி. தேவ நாம மைமைக்காக சகல ஊழியங்களும் நடக்கட்டும் சுவாமி. அப்பா காட்டு பூட்ட ஆண்டவரே அடைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் அநேகம் உண்டு. இந்த இடத்துல நிற்கிற மிஷனரிகள் ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே இவருடைய பாடுகள் அதிகமாண்டவரே, கண்ணீர் அதிகமாண்டவரே. தாங்குங்கப்பா, வெள்ளம் படுத்துங்கப்பா. அவர்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களை பார்த்து பார்த்து கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஆண்டவரே இவருடைய தேவைகளை சந்திங்க ஐயா. அந்த இடங்களில் தேவைகள் உண்டு சுவாமி, தேவைகள் உண்டு சுவாமி. போக்குவரத்து தேவை ஒன்று சுவாமி. வேலை வசதிகள் ஒன்று சுவாமி. வீட்டு வசதிகள் ஒன்று ஐயா. வருத்தமாய் கொடுக்கிற மக்கள் தாங்கிய மக்கள் அலம்பட்டு எழும்பட்டு எழும்பட்டு. இந்த நாட்களில் ஆண்டவரே உணர்வுள்ள வாக்கள் எழும்பட்டு சுவாமி. ஊழியத்துக்கு பொருளாதார தேவை எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த இடங்களில் கொடுக்கிற மக்கள் எழும்பட்டு சுவாமி, எழும்பட்டு. ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க சுவாமி, பூமியின் செல்வம் எல்லாம் ஆண்டவரே இந்த மகாத்மாக்களுக்கும் தாத்துமாக்களுக்கும் வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே இந்த செல்வம் எல்லாவர்களை போய் சேரட்டும் சுவாமி. தகப்பனே கொடுக்குற மக்களை ஆசீர்வதிங்க, பிளப்படுத்துங்க தகப்பனே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சுவாமி. கொடுக்குற கரங்களை ஆசீர்வதிங்கப்பா, கொடுக்குற கரங்களை ஆசீர்வதிங்கப்பா. நன்றி சொல்லுவோம். அப்படியாக அந்த தேசங்கள் இருக்கிற மக்களும் ரசிக்கப்பட்டு ஆண்டவரே பிள்ளைகளும் வாழ்வாதாரம் பெற்று ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நன்றி. இந்த நாட்களில் வாழ்கிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். கடைசி நாட்களில் ஆண்டவரே கொடிய காலங்கள் வரும் ஆண்டவரே. அந்த நாட்களில் மக்களின் வாழ்க்கை ஆண்டவரே என்னென்ன நிலையில இருக்கும் என்பதை நீங்க எழுதி தந்திருக்கிறீங்க. அப்படியான நிலையில் இருக்க மக்களுக்காக ஐயா அறிவு செய்யறங்க, இறங்குங்க, திருப்பி கொண்டு வாங்க, பலப்படுத்துங்க சுவாமி. உங்களுடன் இல்லாவிட்டால் அவர்களால் எழும்ப முடியாது சுவாமி. ஆண்டவரே ஜனங்களுக்காக வேண்டிக்க கடைசி நாட்களை அன்பு சணிந்து போன காலம் சுவாமி. ஒருவரே ஒருவர் ஆண்டவரே நேசிக்க முடியாத காலம் ஆண்டவரே. அப்பனே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே கைவிடப்பட்டவர்கள் அநாதைகள் என்று சொல்லி விலகிகள் என்று சொல்ல அந்தரிக்கிற இந்த காலத்தில் ஆண்டவரே சிறுமைப்பட்டவர் மேல் இறங்குறது நீங்க என்ன சொல்லிருக்கிறீங்க, சிறுமைப்பட்டவர் மேல் இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பாப்பா, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சுவாமி. அப்பனே ஒரு விஷயம் கூட அன்பு ஊற்றுங்கப்பா, அது கடைசி காலத்து கூட வருகைக்கும் என்றாங்க ஐயா. பின் மாறியாக ஆண்டவரு கருசுத்தாவின் அபிஷேகம் அன்பாய் ஊற்றப்பட வேண்டும் என்று பிக்கிறோம் சுவாமி. பிரிந்த குடும்பங்கள் அப்பா, பிரிந்த குடும்பங்கள் அநேக பிள்ளைகள் என்று சொல்லி பெற்றோரை விட்டு ஆண்டவரை தூரமாய் போன குடும்பங்கள் ஐயா, எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரில் ஆண்டவரே இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்கள் எல்லாம் உங்களுடைய அன்பினால் நிறைய பாட்டு ஒன்று சேர வேணும், ஒன்று சேர வேணும். இவர்களுடைய ஆண்டவரே மடிந்த மன கடினங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே, ஆண்டவரே சரியான இருதயம் இவர்களுக்கு உண்டாகும்படியாய் வேண்டிக் கொள்ளுற சுவாமி. மக்களை ஒன்று சேர்க்கிற தேவன் நீங்க சுவாமி, குடும்பத்தை கட்டுகிற தேவன் நீங்க சுவாமி, அன்பின் தேவன் நீங்க சுவாமி. இவர்களுக்கு எல்லாம் இறங்கி உங்களை அன்பினால் இறப்புங்கப்பா. விசேஷமாக பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே கேட்கிற நேரம் எல்லாம் கண்ணீரப்பா. தகப்பனே இந்த குடும்பங்களுடைய வாழ்வு ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒன்று சுவாமி, இவர்களை ஒன்று செய்யுங்க சுவாமி. எங்கெல்லாம் வலைப்படுகிறார்களோ கண்ணீரோடு செய்வார்கள் சுவாமி, இவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், ஒன்று சேரட்டும், ஒன்று சேரட்டும். பிள்ளைகள் எல்லாம் குடும்பங்களில் ஒன்று சேரட்டும், கணவன் மனைவி ஒன்று சேரட்டும், சேர உறவுகள் எல்லாம் ஒன்று சேரட்டும். அதற்குனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் ஐயா. நீங்க தான் அப்பா வச்சுக்க எல்லாவற்றுக்கும் பதில் ஆண்டவரே, நன்றி சொல்லுவோம். சரியப்பா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அன்பர்களை நிரப்பட்டு நிரப்பட்டு நிரப்பட்டு ஆலய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஆலய பிள்ளைகளோட வாழ்க்கை ஆண்டவரே, இந்த காலத்துல ஆண்டவரே சீர்கட்டு போய் வளைந்து கொண்டிருக்கிற வாலிய பிள்ளைகளா இருக்கிற சுவாமி ஆண்டவரே, நீங்க திருப்பி கொண்டு வர முடியும் ஆண்டவரே, திருப்பி கொண்டு வர முடியும். உள்ளாகாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இந்த வாலிய பிள்ளைகளும் இறங்கும்படியாய் வேண்டிக்கொள், இறங்கும்படியாய் வேண்டிக்கொள். கட்டப்பட்ட கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்படட்டும், சந்தினிகள் செருப்புண்டு போகட்டும், பிசாசின் வலைகள் எல்லாம் அருந்து போகட்டும். தகப்பனே இந்த வாலிய பிள்ளைகளை திருப்பி கொடுத்துக்கு வேணும் சுவாமி. பெற்றோர்கள் கொடுத்த சுதந்திரம் ஆண்டவரே ஆசீர்வாதமாயிருக்கட்டும் சுவாமி. இந்த வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், தகப்பனே வேண்டிக்கும். ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே போக்குவரத்தில் இருக்கிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், பிரயாணத்தில் இருக்கிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டிய சுகபத்திரமான பிரயாணத்தை காட்டல் விடுங்க சுவாமி. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே கலா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தேசத்தை நாங்கள் விநேசிக்கிறோம் சுவாமி. இந்த தேசத்தில் உள்ள எல்லா சுசிகளும் அருவறுப்பும் பாவங்கள் தேசத்தை விட்டு நீங்கி திருப்பி கொண்டு வர உங்களால் முடியும் ஆண்டவரே. அருகில் இருந்தது போல ஆண்டவரே மிஷன் அறியலும் ஆண்டவர் ஊழியக்காரன் தேசத்துல ஜபித்தது போல ஆண்டவர் ஜபிக்கிறவர்கள் ஆண்டவரே, அவருடைய ஜபங்களை கேட்டு ஆண்டவரே சகப்பனே தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா, பரிசுத்தத்தை தாங்கப்பா, ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. தேசத்தின் தலைவர்களை சந்திங்கப்பா, உண்மையின் நீதி அவர்களிடத்தில் இருக்கட்டும் சுவாமி. சந்திங்கப்பா எங்களுடைய மக்களை ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிற மக்களை ரசிங்கப்பா. ஜனங்கள் ஆண்டவரே, எங்களுடைய உறவுகள் ஆண்டவரே ரசிக்கப்பட வேணும். அதுதான் அப்போ எல்லாவற்றிலும் மேன்மையானது. உலகம் முழுவதும் ஆதாயமாக்கினாலும் ஆண்டவர் ஆத்மா நஷ்டப்பட்டாலும் ஒன்றுமில்லை என்பதை அறிந்து ஆண்டவரே அவருக்கு மனந்திரும்பட்டும், மனந்திரும்பட்டும். எங்கள் நாங்கள உறவுகள் இருக்கிறார்கள் சார்ந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே, இவருடைய ஆத்மா மீட்கப்படட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக்கொள்ள ஆண்டவரே, எங்கள் இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளணும் சுவாமி. எங்களுடைய இலங்கை தேசம், எங்களுடைய இலங்கை தேசம், எங்களுடைய இலங்கை தேசம். அப்பா நாங்கள் இருக்கிற காலத்திலாவது உங்களோட கிருபை உங்களுடைய தயவு அந்த தேசத்தை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம், நிரப்பும்படியாக வேண்டிக்கொள்ள. அத்தனை காலம் ஆண்டவர் தேசத்தில் அமைதி இல்லையப்பா, கண்ணீர் அப்பா. ஆண்டவரே தேசத்துக்கு ஒரு நன்மையை கொண்டு வாங்க. எங்களுடைய ஞானங்களுக்கு படிந்து ஆண்டவரே தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே விக்கிரக ஆராதனைகளை விட்டு ஜீவனுள்ள தேவனை எங்களை ஆராதிக்கிற மக்களாய் மாறட்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்களை நாங்கள் தேசத்துக்காக வேண்டிக்கொள்வோம். தேசத்தின் ஜனாதிபதியும் அவரோடும் மந்திரி சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளுங்கப்போ. தேசம் உங்களுடைய மாறட்டும் சுவாமி. இப்படியாவது தேசங்களுக்காக வேண்டிக்கொள்வோம். இரண்ட தேசங்கள் அநேகமானவர் ஆண்டவர், இந்திய தேசம் ஆண்டவர், இவர்களுக்குள் இருக்கிற தேசம் வெளிச்சத்தை காண வேண்டுமென இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவர், கூட்டாட்டங்கள் எல்லாம் நீங்கி அங்குள்ள ஆண்டவரை பிசாசின் கட்டுக்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரை தேசத்தின் மக்கள் ஒரு விடுதலையை பெற வேண்டுமென இருக்கிறோம் சுவாமி. இந்திய தேசம் கோடி மக்கள் வாழ்ற தேசம் ஆண்டவரே, தேசம் ஆண்டவரே, நிறைந்திருக்கிற பொல்லாத கிரிகைகள் எல்லாம் அந்த தேசத்தை விட்டு நீங்க வேண்டுமென இருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்திய தேசத்துக்காக வேண்டிக்கு. இப்படியா இறந்த தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி. இறந்த தேசங்கள் எல்லாம் அவங்களை அறிகிற அறிவுக்குள் வர வேணும் சுவாமி, விடுதலை பெற வேணும் சுவாமி, வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. அப்போ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர், ஜெபிக்கிறோம் ஆண்டவர். குட்டாட்டங்கள் எல்லாம் நீங்கி தேசம் எல்லாம் இருளுக்குள் இருந்து வெளிச்சத்துக்குள் வர வேணும்னு ஜெபிக்கிறோம். எப்படியாவ தேசங்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. நன்றி, நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். அப்பா சபைய தேசத்துக்காக நன்றி சொல்ல, தேசத்தை நேசிக்கிறோம் ஆண்டவர், நேசிக்கிற சுகித்திருப்பார்கள் சொல்லி இருக்கிற சுவாமி, நேசிக்கிறோம் ஆண்டவர். சமாதானம், சந்தோஷம் தேசத்தை நிரப்புறபடி நான் நன்றி ஆண்டவரே. தேசத்தின் ஆண்டவரே, தலைவரே, பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிங்கப்பா. தேசம் உங்களுடையதாக இருக்கிறது சுவாமி. அப்பா நன்றி, நன்றி. சங்கமன்றோவையும் ஆசீர்வதி, அதில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குளியக்காரை நிறைவாய் ஆசீர்வதிங்க. வேண்டிய சுகவெலத்தை காட்டிலிடுங்க, சமாதானத்தை காட்டிலிடுங்க, ஆசீர்வாதத்தை காட்டிடுங்க. கடைசி நாட்களில் ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய எல்லாவித ஆசீர்வாதங்களையும் காட்டிலிடுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பா, அவங்களுக்கு பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த நாட்கள் இந்த அப்பன் உங்கள் சட்டையின் நிழல், உங்கள் சுரவின் நிழல், அவர்களை மூடி பாதுகாக்கிறபடினால் நன்றி சொல்லுவது. போக்கிலும் வரத்திலும் அப்பா நீங்க பாதுகாத்து உள்ள நடத்தினபடினால் நன்றி. உங்களையே நம்பி இருக்கிறோம் சுவாமி. உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கருத்துட்டு அந்திருக்கிறோம் சுவாமி. இவர்களெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளோட ஐச்சியத்தின் பிள்ளைகள் அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பன். எல்லா கனம், எல்லா துதியும், எல்லா மகிமையும் உங்களுக்கு இருந்த எல்லா யவங்களுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம். நீங்க மாத்திரம் தேவன் அப்பா, நீங்க மாத்திரம் தேவன். ஆளுகை செய்கிறவர் நீங்க, நடப்பிக்கிற தேவன். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய ஆளுகை இந்த பூமியை நோக்கி கொண்டிருக்கிறபடினால் நன்றி சுவாமி. எல்லா கனம், துதி, மகிமையும் உங்களுக்கு இருந்த இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமீன், ஆமீன். அருமையான ஜபங்களுக்கூடாக வாஞ்சியோடு ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே அந்த ஜபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரந்தானே உங்களுடைய கூட இந்த வழி நடத்துவாராக. குடும்பத்தாரையும் எல்லோரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவழைப்பை கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் பிதா குமாரின் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: நன்றி ஐயா, நன்றி. உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக கர்த்தர். ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நிரமங்களுடன் ஊழியர் சோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்தார்கள். மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து ஜபங்களுக்கு கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் குடும்பத்தாருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரே மினிஸ்ட்ரி ஊழியர்களுக்கு கூட கடந்து செல்லிருக்கிறோம். தமிழிலும் ஆங்கிலத்திலும் தெலுங்கிலும் சிங்களத்திலும் வழிநடத்துவார்கள். இப்பொழுது முதல் 7 மணி வரை தொடர்வார்கள். அந்த வகையில் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அவருடைய இணைப்புடைய இணைகிறோம்.
2: கொலை செய்யாதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே துதிக்கிறோம். பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியமுமே துதிக்கிறோம். வஞ்சனை செய்யாதிருப்பாயாக என்று இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியமுமே துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியமுமே துதிக்கிறோம். ஜீவனுள்ளோரின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். சகலவிதமான ஆறலின் தேவனையும் ரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். பொய்யூறியாத தேவனாகிய இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். எங்களை விசாரிக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். வலிமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவேமை வரவேற்கிறோம். ரத்தஞ்சயம் மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். மேன்மை உள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். பரிபூரணராகிய இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். சத்தியமுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். உலகத்து கொலியாகிய இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். ஜீவன் உண்டாயிருக்க வந்த இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். பரிபூரணப்பட வந்த இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். மெய்யான திராட்சை செடியான இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். உலகத்தை கண்டித்துணர்த்தும் இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். எங்களை தெரிந்து கொள்வராக இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவினால் கட்டிடம் இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். எடுத்துக் கொள்ளப்பட்டவராக இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். அப்போஸ்தலருக்கு தரிசனமாக இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். தம்மை உயிரோடு இருக்கிறதாக காண்பித்த இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். இழந்து போனதை மீட்டு கொள்பவராக இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். அந்நிய பாஷைகளை கொடுப்பதாக இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். ஜீவனுள்ள ஆவியை கொடுப்பவராக இயேசு கிறிஸ்துவே உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். ஆவியின் முதற் பலனை கொடுப்பவராக இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோமே வரவேற்கிறோம். வேலைக்கு தக்க கூலியை கொடுப்பவராக இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். சுயாதீனத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். அதிகாரம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவேமர் ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோமே வரவேற்கிறோம். தரிசனங்களை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். வழிபாடுகளை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தஞ்சியம் உமை வரவேற்கிறோமே நன்றியோடு துதிக்கிறோம். மேகத்தினூடே ஏறி போ சென்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். மறுபடியும் வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். முழக்கத்தோடு வர இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். வீடு முழுவதை நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். நாவுகளை அக்னியாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். புறஜாதியரை கலங்க வைக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். அடையாளங்களை நடப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். தேவனால் எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். சந்தோஷத்தினால் நிரப்புறாய் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். ஜீவாதிபதியான இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். மரித்தோரின் தெளிமின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். அற்பமா எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம். மூளை கல்லான இயேசு கிறிஸ்துவே உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். முச்சடியில் தரிசனமான இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு வரவேற்கிறோம். அக்னி ஜுவாலியாய் தரிசனமான இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு வரவேற்கிறோம். ஆபிரகாமின் தேவனாகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு வரவேற்கிறோம். இசாக்கின் தேவனாகி இயேசு கிறிஸ்துவே உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். யாக்கோபின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ரத்தஞ்சியம் உம்மை வரவேற்கிறோம். சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். நன்மை செய்யற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். பேதுருவை காவல் இருந்து விடுதலை ஆக்கின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். வானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். பூமியை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். சமுத்திரத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். உலகங்களை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். வானத்திலிருந்த மழையை தந்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். செழிப்புள்ள காலங்களை தரும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். புத்திர சுவாரத்தின் ஆவியை தரும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். பரிசுத்தத்தை பலனாக தரும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். சொல்லி முடியாத ஈவுகளை தரும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். முடிவில்லாத நித்திய ஜீவனை தரும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். ஜீவ கிரீடத்தை தரும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். ஆகாரத்தினால் எங்களை நிரப்புற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். விசுவாசத்தின் கதவை திறக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். இதயங்களை அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். இதயங்களை சுத்தமாக்குற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். முடிவறியின்ற எங்களை ஸ்திரப்படுத்துற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். சாட்சி கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். சூரியனை போல பிரகாசமுள்ள இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். தயவு பண்ணி ஜீவனை காக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். கிருபையை அருளி செய்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். அப்போஸ்தல ஊழியத்தை அருளி செய்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். ஞானிகளை பைத்தியக்காரராக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம். கிரியைகளுக்கு தக்க பலனளிக்கும் இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு துதிக்கிறோம், ரத்தஞ்சியம் வரவேற்கிறோம். நித்திய ஜீவனை அளிக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். பச்சபாதம் இல்லாத இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். கிருபாதாரண பலியாகி இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். ரத்தத்தினால் நீதிமானாக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். ரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். ரத்தத்தினால் எங்களை மீட்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். தமது ரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். இனி பாவம் செய்யாதே என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். மரணத்தின்று விடுதலை ஆக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். மாம்சத்தின்படி நடக்க கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம்படி வரவேற்கிறோம். ஆவின்படி நடக்கும்படி சொன்ன இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவின்படி நடக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். மாம்ச மரணம் என்ற மாம்சத்தை மரணம் என்ற இயேசு கிறிஸ்துவே, மாம்ச சிந்தை மரணம் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவிக்குரிய சிந்தை சமாதானம் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். எங்களை தேவனுடைய புத்திராய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். எங்களை முத்திரத்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். எங்களை பிரகாசிக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். எங்களை

ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் எங்களை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவேயும் ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் எங்களுக்காய் மறுத்த இயேசு கிறிஸ்துவேயும் ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் எங்களுக்காய் எழுந்த இயேசு கிறிஸ்துவேயும் ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் எங்களில் அன்பு கூற இயேசு கிறிஸ்துவேயும் ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்துவேயும் ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் எங்கள் மேல் ரக்கமாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவேயும் ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் எங்கள் மேல் உருக்கமாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவேயும் ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் எங்களுக்காக இறங்குகிற இயேசு கிறிஸ்துவேயும் ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் சீக்கிரமாய் வர இருக்கிற இயேசு கிறிஸ்துவேயும் ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் அசதியா இருக்க கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவேயும் ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் தேவ கிருபை எங்களுக்கு அளித்த இயேசு கிறிஸ்துவேயும் ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், நன்றியோடு வரவேற்கிறோம் எங்களுக்கு ஆவிய அளிக்கும் இயேசு கிறிஸ்துவேயும் ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் தேவ பலனாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் தேவ ஞானமாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் பைத்தியக்காரர்களை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் பலவீனங்களை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் இல்லாதவளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் உலகத்தில் இழிவானுகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் விளை சேர இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கும் எங்களுக்கு அசிபாரமாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கும் நியாயம் விசாரிக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கும் தன்னைத்தான் வஞ்சிக்காது என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கும் தேவட ஆவியினால் கழுவின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், தேவட ஆவினால் பரிசுத்தமாக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், தேவட ஆவினால் நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், கிரயத்துக்கு எங்களை வாங்கின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், சமாதானமாய் இருக்கும்படி எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், மனுஷனுக்கு அடிமை ஆகாதிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், புருஷர்களுக்கு தலையாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வரவேற்கிறோம் இரக்கங்களின் பிதாவாகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம் ஜோதிகளின் பிதாவாகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம் நித்திய பிதாவாகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம் ஆறுதலை தருபவராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம் மருத்துவரை எழுப்புற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் மரணத்திற்கு எங்களை தப்புவிக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் எங்களிடத்தில் வல்லவராயிருக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் தேவ வலிமையினால் பிழைத்திருக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் அன்புக்கு காரராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் சமாதான காரராகி ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் சீரியனிடத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவேயும் ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் நியாய பிரமாணத்திற்கு கீழான இயேசு கிறிஸ்துவேயும் ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கிறோம், பாவமன்னிப்பை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவேயும் ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் மீட்பு அருளும் இயேசு கிறிஸ்துவேயும் ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் சுதந்திரமான அச்சாரமான இயேசு சுதந்திரத்தின் அச்சாரமான இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் எங்கள் மூளைக்கல்லான இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் உன்னத்துக்கேறின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் எல்லாவற்றுக்கும் முந்தின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம் சபையாக சர்வத்துக்கு தலைவரான இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் ஆதி மாணவராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம் அதர்சமான இயேசு கிறிஸ்துவே தத்வரூபமான இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கிறோம்

0: மீ நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமாகிய இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமாகி இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். எல்லாவற்றையும் தமக்கு நிலைத்திருக்க செய்த இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். சகல பரிபூர்ணமும் தமக்குள் வாசமாயிருக்க செய்த இயேசு கிறிஸ்துவே உமை வரவேற்கிறோம். சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். உமை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். எங்கள் மத்திய சிறாய் இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவினால் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். ஆவியில் நீதி உள்ள இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். தேவதூதர்களால் காணப்பட்ட இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். மகிமையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். நித்தியாந்தமிழக சக்கராதிபதியாகி இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். ராஜாதி ராஜாவாகி இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். கத்தாதி கத்தராகி இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். தெளிந்திய புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கவுமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவியை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கவுமே வரவேற்கிறோம். சர்வத்துக்கு சொந்த வாளியாகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கவுமே வரவேற்கிறோம். மகிமையின் பிரகாசமான இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கவுமே வரவேற்கிறோம். அதிக மேன்மை உள்ளவராக இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். நித்திய செங்கோலையுடையவராக இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். நீதியை விரும்புகிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். அக்கிரமத்தை வெறுக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். பூமி அஸ்திபாரப்படுத்தின இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். நிலைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். மாறாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். சோதிக்கப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். பிரதான ஆசாரியராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். மகா பிரதான ஆசாரியராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். எந்தெந்தைக்கு மாசறையா இருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ள இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். உண்மை உள்ளவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். பரிசுத்தராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். குற்றமற்றவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். மாசற்றவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். மகிமைக்கு பாத்திரராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். இளைப்பாறுதல் தருவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். அழியாத ஜீவனுக்குரிய வலிமை உள்ள இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். மனம் மாறாதவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். பாவிகளுக்கு விளைவினாக இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். வானங்களில் உயர்ந்தவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். தம்மை தாமே பழிவிட்டவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். அதரிசனமானவராகி இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். விசுவாசத்தை துவக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். விசுவாசத்தை முடிக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். பட்சிக்கிற அக்னியாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். எங்கள் சகாயரான இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். என்று மாறாதவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். சம்பூர்ணமே கொடுக்கிறாய் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். ஒருவரையும் கடிந்து கொள்ளாராகி இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நீதிபதியாகி இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். கிருபாதான பலியாகி இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். உலக இரட்சகரான இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சத்தியமுள்ளவராகி இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நித்திய ஜீவனாகி இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். எங்களை மறுபடியும் ஜெனிப்பித்தவராகி இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். தயவுள்ளவராகி இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ஆவில உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மாம்சத்தில் பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு எங்களை சீர்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். எங்களை நிலைநிறுத்துகிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ஒருவராய் ஞானமுள்ளவராகி இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சௌந்தர்யம் உள்ளவராகி இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். துக்கம் நிறைந்தவராய் பாடை அனுபவித்தவரே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சிய சிறுமைப்பட்டோர் காதல் செய்வராகி இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். இடுக்கலின் நியாயத்திற்கும் இருந்து விடுதலை எடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவனோடு தேசத்தில் இருந்து அர்ப்புண்டு போன இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே துதிக்கிறோம். கொடுமை செய்யாதவராகி இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோம். கொடுமை செய்த சத்துருவை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறோம். வாயில் வஞ்சனை இல்லாத இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோம். அநேக நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அதிசயமானவராகி இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். ஆலோசனை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சமாதான பிதாவாகி இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். உண்மை உள்ள சாட்சியாகி இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மரித்தோரிலிருந்து முதற் பிறனாகி இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவராகி இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சர்வ வேலமுள்ள இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அல்பாவும் ஒமேகாவுமான இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். ஆதியும் அந்தவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். தாவீதின் திறவுகளை உடையவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ஒருவரும் திறக்க கூட்டாதபடி பூட்டுகிற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். வஜ்ர கல்லுக்கு ஒப்பாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பதும ராகத்துக்கு ஒப்பாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சதா காலங்களிலும் உயிரோடி இருக்கிறாகி இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். யூதா கோத்திரத்து சிங்கமாகி இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். தாவீதின் வேரானவராகி இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவராகி இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவராகி இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே நன்றியோடு வரவேற்கிறோம். நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராகி இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடைய இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மகிமையும் வல்லமையும் உடையவராகி இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ஆட்டுக்குட்டியானவராகி இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பிதாவை கண்டவராகி இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். இளங்களை போல துளிக்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். வறண்டலத்திலிருந்து துளிக்கிற வேரை போல எழும்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். இருளே இருந்த எங்களுக்கு எங்களுக்கு கிருபை அளித்த இருள் இருந்த எங்களுக்கு பெரிய வெளிச்சமாய் வந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். சகல வியாதிகளை நீக்கி சுகம் தந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சகல நோய்களை நீக்க சுகம் தந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சகல பிணியாளிகளின் சுகமாக்கின இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். இடுக்கமான வாசபலியால் பிரவேசியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நானே நல்ல மெய்ப்பன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ஜீவனுக்கு போற வாசலை கண்டுபிடிக்கிற சிலர் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே துதிக்கிறோம். பிதாவின் சித்தத்தின்படி செய்தவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். உங்களை நோய்களை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். விசுவாசிகளுக்கு கீழ்படியை செய்த இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். அசுத்தாவர்களை துரத்தும் அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சகல வியாதிகள் நீக்க அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சகல நோய்களை நீக்க அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். இலவசமாய் பெற்றவர்களை இலவசமாய் கொடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நீங்கள் பேச வேண்டியவர்களை உங்களுக்கு அருள்வேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்க உங்களை வரவேற்கும். உங்களிலிருந்து பேசுற உங்கள் பிதாவின் ஆவியானவரே என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். முடிவறிந்த நிலைந்திருக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கும். தலையுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். செய்யத்தக்க பலனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். கொஞ்சத்து உண்மையாயிருந்தா இருக்கும் பொழுது இருப்பவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றினவரே உம்மை நன்றியோடு துதிக்கோம் ஸ்தோத்தரிக்கும். வருத்தப்பட்டு பாரசுமக்களே என்னிடத்தில் வாருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்மை நன்றியோடு துதிக்கோம் வரவேற்கும். உங்களுக்கு பாருதல் தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோம் வரவேற்கும். ஏழப்பம் சில மீன்களும் கொண்டு 4000 பேருக்கு மேலான புருஷர்களை போஷித்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். 5 அப்பம் 2 மீன்களும் கொண்டு 5000 பேருக்கு மேலானவர்களை போஷித்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். மீதியானதே 12 கூடைகள் நிறைய நிரப்ப செய்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். பரலோ ராஜ்யத்தின் திருவோலை நான் உனக்கு தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். பூலோகத்திலே கட்ட நினைப்பது பரலோகத்தில் கட்டப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கும் ரத்தஞ்சியமே வரவேற்கிறோம். பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது நினைப்பது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம். மீன் வாயில் வெள்ளிப்பணத்தை தந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ஒருமண பற்றுகளுடைய ஜபத்தை கேட்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். எங்கள் நடுவில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பிறரை மன்னிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜீவ உமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். மனப்பூர்வம் மன்னிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே, ரத்தம் ஜீவ உமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். தேவனைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தம் ஜீவ உமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தம் ஜீவ உமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். சிறு பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். சிறு பிள்ளைகள் போன்ற இருதயத்தை கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். நித்திய ஜீவனை சுந்தரிக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். உங்களுக்காக மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். கழுதை குட்டியின் மேல் பயணம் செய்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு, கத்தராலே ஆகிட்டு, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோமே மயமைப்படுத்துகிறோம். தேவோட ராஜ்யத்தின் கனி கொடுக்கிறவர்களுடையது என்ற வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி உண்மை ஸ்தோத்தரிக்குமே வரவேற்குமே மயமைப்படுத்துகிறோம். தன் சொட்டுகளின் கீழே எங்களை சேர்த்துக் கொள்ளும் தேவனாகிய கர்த்தாவையுமே நன்றியோடு துதிக்குமே ஸ்தோத்தரிக்குமே மயமைப்படுத்துமே வரவேற்கிறோம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்காருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். யுத்தங்களை குறித்து கலங்காதபடி எச்சரிக்காருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியம் உண்மை துதிக்கிறோம். முடிவு பரியந்த லேனிப்பவனை ரட்சிக்கப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். மின்னலை போல மனுஷகுமாரே வருகை இருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். மனுஷகுமாரே அடையாளம் வானத்தில் காணப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். ஆயத்தமாயிருக்கிற பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். சகல ஜனங்களும் பிதாவுக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். ஜனங்களை தமது வலது பக்கமாக நிறுத்தும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம், வலபகத்தில் இப்பகல் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமை நன்றியோடு துதிக்கிறோம். நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமை நன்றியோடு துதிக்குமே ஸ்தோத்தரிக்கிறோம். தமது சரத்தை எங்களுக்கு புசிக்க கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமை நன்றியோடு துதிக்கிறோம். பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லவருடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ஆவியானவர்களாலே வனாந்திரத்தில் கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். வனாந்திரத்தில் 40 நாள் இருந்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமை நன்றியோடு துதிக்கிறோம். இரவும் பகலில் 40 நாள் உபவாசம் செய்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை பிழைக்க செய்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவேமே நன்றியோடு துதிக்கிறோம். விசாசனால் சோதிக்கப்பட்டவராக இயேசு கிறிஸ்துவேமே நன்றியோடு துதிக்கிறோம். அப்பாலே போ சாத்தானி என்ற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். தேவன் ராஜ்யம் செபிவாயிற்று என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். மீன் பிடிக்கிறளை தன் பின்னே அழைத்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். ஆயக்காரரை தன் பின்னே அழைத்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். உங்களை மனுஷலை பிடிக்கல் ஆக்குவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். ஓய்வினால் மனுஷருக்காக உண்டாக்கப்பட்டது என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். மனுஷர் செய்யும் பாவங்களை மன்னிக்கப்படும் மனுஷர் செய்யும் பாவங்களை மன்னிக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தாவுக்கு விரோதமாய் பாவம் செய்பவர்கள் மன்னிக்கப்படான் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்குமே மயமைப்படுத்துகிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்றவனே தன் என் சகோதரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் உம்மை வரவேற்கிறோம். தேவன் சித்தப்படி செய்கிறவன் என் சகோதரி என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் உம்மை வரவேற்கிறோம். தேவனுடைய சித்தப்படி செய்கிறவனே என் தாய் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் உம்மை வரவேற்கிறோம். விதை குறித்து உம்மை சொன்ன இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். வெளியாக்கப்படாத அந்தரங்கமும் இல்லை என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். வெளிக்கப்படாத வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். ஜீவன் உண்டாயிருக்க தாம் மாம்சத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். என் மாம்சத்தை புசிக்கிறனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். என் இரத்தத்தில் பானம் பண்றவனுக்கு நித்திய ஜீவன் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். சகலம் என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் உம்மை வரவேற்கும். என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் உம்மை வரவேற்கும். நீங்கள் அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் உம்மை வரவேற்கும். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் உம்மை வரவேற்கிறோம். இல்லாதிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகன் ராஜ்யம் கடுகு விதை ஒப்பிடப்பட்டிருக்கபடியால் நன்றியோடு ஸ்தோத்தரித்து துதித்து உம்மை வரவேற்கிறோம். பரலோக ராஜ்யம் மீன் வகை விலைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கபடியால் நன்றியோடு துதித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை புளித்த மாவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கபடியால் நன்றியோடு துதித்து உம்மை ஸ்தோத்தரித்து வரவேற்கிறோம். பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கும் பொக்கிஷத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கபடியால் நன்றியோடு துதித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை முத்து வியாபதிக்கு ஒப்புப்படுக்கப்பட்டிருக்கபடியால் நன்றியோடு துதித்து உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை வரவேற்கிறோம். கடலை பார்த்து இறையாதே என்ற இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறோம். தான் பெற்ற அற்புதத்தை அறிவிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் உம்மை வரவேற்கும். அனைவரும் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் உபதேசம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் உம்மை வரவேற்கிறோம். பசி உள்ளவனை நன்மையினால் திறப்புகிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் உம்மை வரவேற்கும். உண்மை பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். தம் ஜீவனை ரட்சிக்க விரும்புறவன் அதை இழந்து போவான் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். ஒருவரோடொருவர் சமாதானமாயிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். தவப்பனும் தாயும் கனம்பண்ணுவாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். முந்திரவாரர்கள் பிந்துறவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம். பிந்துறவாரர்கள் முந்திரவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம். தமது இரத்தத்தில் தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க சொன்னபடியே ஆகும் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம். கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். விசுவாசிக்கும் பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்ற இயேசு கிறிஸ்துவே நன்றி நன்றி நன்றி ஸ்தோத்திரம் உம்மை வரவேற்கிறோம். விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். ஒருவருடைய குறை அவனுக்கு மன்னிங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக என்று இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக என்று இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக என்று இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்று இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னிடத்திலும் அன்பு கூறுவதோறும் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற மார்க்கு 20:32-31 நன்றி செலுத்தி உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், வரவேற்கிறோம். கள்ள கிறிஸ்துகளை குறித்து எச்சரிக்காயிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவையும் ரத்தஞ்சவுமே துதிக்கிறோம். தலைமுறை தலைமுறையாய் இரக்கமுள்ளவராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். தர்த்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். இதயம் நொறுங்குன்றவர்களை குணமாக்கும் இயேசு கிறிஸ்துவையும் ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். சிறைப்பட்டவர்களை விடுதலையாய் தரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். விடுதலை கொடுத்த குமாரனாகி இயேசு கிறிஸ்துவையும் ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கும். பூமி மேல் அக்கினியை போட வந்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். பொறுமையினால் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். மருத்துவரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறாகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். நானே உள்ளந்து உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். என்னை விசுவாசிக்க மறுத்தாலும் பிழைப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சம் நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். சீஷர்கள் கால்களை கழுவராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். வானத்திலிருந்து இறங்கின அப்பமாகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். ஜீவப்பம் நானே என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். என்னிடத்தில் வருகிற ஒரு காலம் பரிசுத்தியடியான் என்றவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற ஒரு காலம் தாகமடியான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். என்னிடத்தில் வருவனை நான் புறம்பே தழுவலே என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். காணவர்கள் காணும்படி வந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதாக என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு வரவேற்கிறோம். எல்லா மிஷம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற பரிசுத்த பிதாவையும் ரட்சணியமும் வல்லமையும் மகிமையும் விளங்கும்படியாய் எல்லா மனுஷரையும் பரலோகத்திலே நாட்டி தேவட மகிமையிலே தேவடைய பிரசன்னத்திலே தேவட கழிகூடுற அபிஷேகத்திலே இந்த 21st century இந்த 2026 இந்த 19th தேதியையும் மனுஷர் யாவரையும் கர்த்தர் ராஜ்யத்திலே நிலைநிறுத்தி நாட்டி அபிஷேகத்து இயேசுவின் ரத்தத்தினாலும் இயேசுவின் ஜீவனினாலும் இயேசுவின் வார்த்தையினாலும் இயேசுவின் பரிசுத்தத்தினாலும் பரிசுத்தப்படுத்தி அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நிலைநிறுத்தி மீண்டும் வரும் கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே மர்மமாக்கி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொண்டு உம்மை வரவேற்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். வாயின் சுவாசத்தினாலும் உடைய வருகையின் பிரசனத்தினாலும் நீ நாசம் பண்ண போற பிசாசுக்காய் நன்றி செலுத்தி உண்மை தொழுது கொள்ளுகிறோம். பிசாசானவன் என்றாலும் என்னோடு பேசி உன்னோ என்னக்கு என் கோபத்துக்குரியவள் நீ ஒருத்தி தான் என்று சொல்லி என்னோடு நாளில் பேசினான். ஆண்டவரே இயேசப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க நீர் என்னை தெரிந்து கொண்டு அழைத்து முன்குறித்து இம்மட்டு சுமந்து வந்து நடத்தி வந்த அற்புதங்களுக்காக நான் நமக்கு நன்றி செலுத்தேன் ஐயா. அவன் வெக்கப்பட்டு போகும்படி அவனுடைய காரியம் ஒன்று என்னை காத்து கொள்ளும்படியாய் உடைய வருகையின் பிரசன்னம் நாசியின் சுவாசம் அவனை அழிக்க போவதற்காக நன்றி செலுத்தி உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்தி உம்மை வரவேற்று கனி கொடுக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்க நான் உங்களை திக்குற்றலாய் விட்டேன் என்றே இயேசு கிறிஸ்துவே மே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்குமே மகிமைப்படுத்துறேன், உயர்த்துகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமே ஸ்தோத்தரிக்குமே மகிமைப்படுத்துறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறேன். எல்லாருக்கும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே இப்படியான போதனை நாட்களில் விளங்கும்படி எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருக்கும்படியாய் போதிக்கிறாவியாவுடைய பிரயோஜனமாயிருக்கிறது எமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிறங்கள் தேவனாகிய கர்த்தாவே மீ நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்தோம், வரவேற்கிறோம். பிதாவின் சித்தத்தில் கேட்டு கற்று பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளும் உறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே உடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தை மனுக்குலத்துக்கு தாரும் என்று மீ நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துவோம், வரவேற்கிறோம். என் வார்த்தைகளை கை கொள்ளுகிறோம், மரணத்தை காண்பதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே மீ நன்றியோடு துதிக்கும் யோவான் 8:51 நன்றி செலுத்தியமை தொழுது கொள்கிறோம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டற்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கும் யோவான் 6:47 நன்றி செலுத்தி உமை தொழுது கொள்கிறோம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கும். ஜீவனுள்ள பிதாவினால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். பிதாவை கனம் பண்ண சொன்ன இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் கனம் பண்ணுறோம், வரவேற்கிறோம். பிதாவின் சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். இப்படியாய் பிதாவின் சித்தத்துக்கு பூமியில் மீந்திருக்கிற ஜனம் இரக்கம் பெற்ற ஜனம் என்று என்னையும் ஒப்புக் கொடுக்கிறேன், பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், பேர பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், மர்மக்களை ஒப்புக் கொடுக்கிறேன், நன்றியோடு துதிக்கிற வரவேற்கிற நித்திய ஜீவ வசனங்கள் உடைய தேவனாகிய கர்த்தாவே மீ நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்தவும் வரவேற்கிறோம். தம்மை தேர்வுகளுக்கு பலனளிக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். நல்ல நிலமாகிய உமை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். நல்ல விதவாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே, நல்ல விதை விதைக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துகிறோம். 100 பலன் கொடுக்க சேர இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கோமே ஸ்தோத்தரிக்கிறோம். பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கோமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே மீ நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்க. இப்பொழுதும் மீந்திருக்கிற ஜனம் இரக்கம் பெற்ற ஜனம் என்று கேட்டாவே இயேசப்பா, மீந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் ராஜ்யத்திலே நாட்டி நாங்கள் ஜெபித்து பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை மகிமைப்படுத்தி உம்மை வரவேற்று உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் எங்கள் தேசத்தின் ஒளியை தந்ததுக்காக நன்றி செலுத்தி உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படியாய் சர்வ பூமிக்கும் கிறிஸ்து இயேசு ஒளியாயிருக்கிறபடியால் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்தி வரவேற்கிறோம். எம்மை பின்பற்றுவன் இருள் இருக்காமல் ஜீவோலி அடைந்திருப்பான் என்று கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் ஜீவோலி அடைந்திருக்கும்படி பரிசுத்த பிதாவே நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். தம்மை குறித்து சாட்சி கொடுத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நான் போர் இடத்துக்கு உங்களால் வரக்கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம், சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம், குமார் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யா விடுதலையாவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே வரவேற்கிறோம். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம், சிரசின் மேல் அநேக கிரீடங்களை உடைய இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உமை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உமை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். உம்முடைய நாமத்தை எங்கள் நெற்றிகளில் போட்ட இயேசு கிறிஸ்துவே, இப்படியா இந்த 21st century மக்கள் யாவர் பேரிலும் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்படும்படி தரிப்பித்து, இயேசுவின் ரத்தஞ்சியம் பிதாவே ராஜ்யம் வருக என்று சொல்லி நாமத்தை மயிமைப்படுத்தி தொழுவழுகிறோம் ஐயா. ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு எங்களை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கும். ரத்தத்தினால் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கும். தாம் செய்ய ரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தம் செய்யும் இயேசு கிறிஸ்துவே, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தம் செய்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாதென்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். தூரமாயிருந்த எங்களை உம்முடைய ரத்தத்தினாலே அருகில் சேர்த்த கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். சிலுவையில் சிந்த ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். ரத்தத்தினாலே எங்களுக்கு தரியம் உண்டாக செய்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். தம்முடைய மரணத்தினாலே பிசாசை அழித்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். சத்திய ஆவியாகிய தேற்ற வாழனை அனுப்பின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கும். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். பிதாவின் வாக்குத்தத்த நிறைவேற காத்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். பரிசுத்தாவியை பொழிந்தள்ளும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். பரிசுத்தாவி உடத்தில் வரும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். பரிசுத்தாவியில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். சுத்தாவி வரும்போது உமக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இப்படியா 21st century மக்கள் யாவரையும் தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பி உமக்கு சாட்சிகளாயும் ஆட்டுக்குட்டியின் ரத்தமும் சாட்சியின் வசமும் மீட்டுக் கொண்டதுக்காய் நன்றி செலுத்தியமை ஸ்தோத்திரத்து துதித்து மயமைப்படுத்துகிறோம். மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்று வேண்ட வாக்குத்தத்தை நிறைவேறுதலுக்காய் நன்றி செலுத்தியமை தொழுது கொள்ளுகிறோம், உமை வரவேற்கிறோம். குமாரரும் குமாரத்திகளும் தீக்கசனம் சொல்லுவார்கள் என்ற வார்த்தையின்படி குமாரரும் குமாரத்திகளும் தீக்கசனம் சொல்லும்படி தேவாவினால் நிரப்புவதற்காய் நன்றி செலுத்தியமை தொழுது கொண்டு உமை வரவேற்கிறோம். வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி ஆண்டவரே வாலிபர் யாவரும் கர்த்தருடைய தரிசனங்களை அடையும்படி கிறிஸ்துவேமை வரவேற்று துதி செலுத்தி ரத்தத்தை தெளித்து நன்றி செலுத்துகிறோம். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்ற நம்முடைய வார்த்தையின்படி மூப்பர்கள் சொப்பனம் காணும்படியாய் உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி உம்மை வரவேற்கிறோம். ஊழியர்கள் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்றவரே, ஊழியர்கள் மேல் ஆவியை ஊற்றுவது அபிஷேகத்தினால் அக்னியாக்குவரை நன்றி செலுத்தி உம்மை தொழுது கொண்டு உம்மை வரவேற்கும். ஊழியக்கார மேல் அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்றவரே, இப்படி ராஜ்நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரமும் அபிஷேகத்தை ஊற்றி அக்னியாய் பிரகாசிக்க செய்பவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஊழியக்கார தீர்க்கசனம் சொல்லுவார்கள் என்றே இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஊழியக்காரர்கள் தீர்க்கசனம் சொல்லும்படி தீர்க்கசனத்தின் ஆவி நம்முடைய ஊழியக்காரை நிரப்பும் என்று நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கோமே, வரவேற்கிறோம். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நால்வரும் முன்னே சூரியன் நிழலாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நால்வரும் முன்னே சந்திரன் ரத்தமாக மாறும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் நாமத்தை தொழுவலும் ரட்சிக்கப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். தம்முடைய முன் தம் தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும் ஸ்தோத்தரிக்கிறோம். பரண கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் வலது பரிசத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கிறோம் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். ஆண்களை பாதாளத்திலிருந்து தப்பிவித்த ஆத்துமாக்களை பாதாளத்திலிருந்து தப்பிவிக்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும் மகிமைப்படுத்துகிறோம். ஜீவ மாங்கத்தை எமக்கு தெரியப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். ரட்சிக்க பரவலை சபையில் சேர்க்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். தேவ வசனத்தை தைரியமாய் சொல்ல வைக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்குமே மகிமைப்படுத்துகிறோம். பேதுரு மூலமாய் ஜனங்களை உணர்வடையை செய்த இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்குமே மகிமைப்படுத்துகிறோம். ஜனங்கள் மத்தியிலே மேன்மையாய்ப்பட்ட இயேசு ஜனங்கள் மத்தியில் மேன்மைப்பட வைக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துகிறோமே வரவேற்கிறோம். புருஷர்களை விசுவாசம் உள்ளவர்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். சீதிகளை விசுவாசம் உள்ளவர்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். பேதுரு மூலம் ஜனங்களை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். ராத்திரியில் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்த இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோம் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். சிறைச்சாலையில் இருந்து அப்போஸ்தலர்களை வெளியேற்றின இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். ஜீவ வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்துறோம். ஜனங்கள் உபத்திரங்களை காண்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும் மகிமைப்படுத்துகிறோம். ஜனங்கள் பெருமூச்சை கேட்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். ஜனங்களை விடுவிக்கும்படி இறங்கி வருகிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். சீனாய் மலையில் சில வாக்கியங்களை ஜீவ வாக்கியங்களை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். ஒருவனையும் தீட்டுள்ளவன் என்று சொல்ல கூடாதென்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும் மகிமைப்படுத்தும். ஒருவனை அசுத்தன் என்று சொல்லக்கூடாதென்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். நீதியை செய்தவனே உமக்கு உகந்தவன் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்துகிறோம். வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். உயிரோடு இருக்கோளுக்கும் மரித்தோளுக்கும் நியாயாதிபதியாகி இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கிறோம் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். பாவம் என்ன நிச்சயத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே இப்படியாய் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை மாமிசமான யாவருக்கும் தகுந்த தேவனை நன்றியோடு துதி. வரவேற்கிறோம். வானத்தை வசனத்தை போதிக்க தைரியம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். தேவ கிருபை
1: வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும்.
1: Recording in progress.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

உபாகமம் 28 அதிகாரம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரிகைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியுமட்டும் நீ கையிட்டு செய்கிறதெல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் வாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழியும் மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறிய அடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடி போவாய். நீ பூமியிலுள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறுண்டு போவாய். உன் பிணம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும்.
அவைகளை விரட்டுவார் இல்லாதிருப்பார்கள். நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிரங்கினாலும் வாதிப்பார். கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார். குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவிக்கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போம். உதவி செய்வார் இல்லாமல் நீ எந்நாளும் ஒடுக்கப்படுகிறவனும்

உனக்கு திரும்ப அகப்படாமற் போம். உன் ஆடுகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும். விடுவிப்பார் ஒருவரும் உனக்கு இல்லாதிருப்பார்கள். உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து பூத்து போம். உன் கையில் பலனில்லாதிருக்கும். உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். உன் கண்கள் காணும் காரியங்களினாலே மதிமயங்கி போவாய். உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிவந்த பருக்களினாலே வாதிப்பார். கர்த்தர் உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும் நீயும் உன் பிதாக்களும் அறியாத ஜாதிகளிடத்துக்கு போக பண்ணுவார். அங்கே நீ மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். கர்த்தர் உன்னை கொண்டு போய்விடும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்பும் பழமொழியும் பரியாச சொல்லுமாவாய். மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய், வெட்டு கிளி அதை பட்சித்து போடும். திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய், ஆனாலும் நீ திராட்சை ரசம் குடிப்பதும் இல்லை, திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை, பூச்சி அதை தின்று போடும். ஒலிவ மரங்கள் உன் எல்லைகளிலெங்கும் இருக்கும், ஆனாலும் அதில் எண்ணெயை நீ பூசிக்கொள்வதில்லை. உன் ஒலிவ மரத்தின் பிஞ்சுகள் உதிர்ந்து போம். நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய், ஆனாலும் அவர்கள் உன்னோடே கூட இறார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் கனிகளையும் விட்டில் பட்சித்து போடும். உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மென்மேலும் உயர்ந்திருப்பான். நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாயிருப்பான், நீ வாலாயிருப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவிகொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து உன்னிலும் உன் சந்ததியிலும் எந்தைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனதின் நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு முகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். கிழவன் என்று முகம் பாராமலும் வாலிபன் என்று இறங்காமலும் இருக்கும் கொடிய முகமுள்ளதும் உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வரப்பண்ணுவார். நீ அழியும் மட்டும் அந்த ஜாதியான் உன் மிருக ஜீவன்களின் பலனையும் உன் நிலத்தின் கனியையும் புசிப்பான். அவன் உன்னை அழித்து தீரும் மட்டும் உன் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் உன் மந்தைகளில் உள்ள ஆடு மாடுகளிலும் உனக்கு ஒன்றும் மீதியாக வைக்க மாட்டான். உன் தேசமெங்கும் நீ நம்பியிருக்கும் உயரமும் அரணிப்புமான உன் மதில்கள் விழுமளவும் அவன் உன் வாசல்களிலெங்கும் உன்னை முத்திகை போடுவான். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன்னுடைய தேசமெங்கும் உள்ள உன்னுடைய வாசல்கள் தோறும் உன்னை முத்திகை போடுவான். உன் சத்துருக்கள் உன்னை முத்திகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் கற்ப கனியான உன் புத்திர புத்திரிகளின் மாம்சத்தை தின்பாய். உன் சத்துருக்கள் உன் வாசல்களிலெங்கும் உன்னை முத்திகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன்னிடத்தில் செருக்கும் சுக செல்வமும் உள்ள மனிதன் சகலத்தையும் இழந்து தன் இல்லாமையினாலே தான் தின்னும் தன் பிள்ளைகளின் மாம்சத்திலே தன் சகோதரனுக்காகிலும் தன் மார்பில் இருக்கிற மனைவிக்காகிலும் தனக்கு மீந்திருக்கிற தன் மக்களில் ஒருவனுக்காகிலும் கொஞ்சமேனும் கொடாதபடி அவர்கள் மேல் வன்கண்ணாயிருப்பான். உன்னிடத்தில் சுக செல்வத்தினாலும் செருக்கினாலும் தன் உள்ளங்காலை தரையின் மேல் வைக்க அஞ்சின செருக்கும் சுக செல்வமும் உள்ள ஸ்திரீ தன் கால்களின் நடுவே புறப்பட்ட தன் நஞ்சு கொடியின் நிமித்தமும்

0: பெற்ற பிள்ளைகளின் நிமித்தமும் தன் மார்பில் இருக்கிற புருஷன் மேலும் தன் குமாரன் மேலும் தன் குமாரத்தியின் மேலும் வன்கண்ணாயிருப்பாள். உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் சகலமும் குறைவுபடுவதினால் அவைகளை இரகசியமாய் தின்னுவான். உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்து வியாதிகளெல்லாம் உன்மேல் வருவிப்பார். அவைகள் உன்னை பற்றி கொள்ளும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணியையும் வாதையையும் நீ அழியும் அளவும் கர்த்தர் உன்மேல் வரப்பண்ணுவார். திருச்சியிலே வானத்து நட்சத்திரங்களைப் போல் இருந்த நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவிகொடாமற் போனதினால் கொஞ்சம் ஜனமாய் போவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் ரம்யமாய் இருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்யமாயிருப்பார். நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலிருந்து பிடுங்கி போடப்படுவீர்கள். கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதற அடிப்பார். அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மனச்சஞ்சலத்தையும் கொடுப்பார். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற்காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற்காலம் வருமோ என்றும் சொல்லுவாய். இனி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன வழியாய் கர்த்தர் உன்னை கப்பல்களிலே எகிப்திற்கு திரும்ப கொண்டு போக பண்ணுவார். அங்கே உங்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் விற்கப்படுவீர்கள். உங்களை கொள்வார். உன்னத பாட்டு 8 அதிகாரம். ஆ, நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனைப் போல் இருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர். கந்தவர்க்கமிட்ட திராட்சை ரசத்தையும் என் மாதளம் பழ ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கை என்னை அணைக்கும். எருசலேமின் குமார்த்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள். அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும். நேச மரணத்தைப் போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் குடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம். அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம். நான் மதில்தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள். அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன். வாகலாமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது. அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார். என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது. சாலமோனே, உமக்கு அந்த 1000 அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும். தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். என் நேசரே, தீவிரியும் கந்த வர்க்கங்களின் மலைகள் மேலுள்ள வெளிமானுக்கும் மறை.
1: அப்போஸ்தலர் 25. பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து 3 பின்பு செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான். அப்பொழுது
2: 8:19-8:4-9-4
1: தான ஆசாரியனும் பவுலுக்கு விரோதமாக பிராது பண்ணி அவனை வழியிலே கொன்று போடும்படி சற்பனையான யோசனை உள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு பெஸ்து பிரதி உத்தரமாக, பவுலை செசரியாவிலே காவல் பண்ணி இருக்கிறதே, நானும் சீக்கிரமாக அங்கே போகிறேன். ஆகையால் உங்களில் திறமுள்ளவர்கள் கூட வந்து அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாகிலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றான். அவன் அவர்களிடத்திலே ஏறக்குறைய 10 சஞ்சரித்து பின்பு செசரியாவுக்கு போய் மறுநாளிலே நியாயசனத்தில் உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவன் வந்தபோது எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்க கூடாத அநேக கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள். அதற்கு அவன் உத்தரவாக, நான் யூதருடைய வேத பிரமாணத்துக்காகிலும் தேவாலயத்துக்காகிலும் ராயருக்காகிலும் விரோதமாக ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னான். அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்தில் இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்றான். அதற்கு பவுல், நான் ராயருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கிறேன், அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர். நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கலாகாது, ராயனுக்கு அபயமிடுகிறேன் என்றான். அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரருடனே ஆலோசித்து, நீ ராயருக்கு அபயமிட்டாயே, ராயரிடத்திற்கே போக கடவா என்று உத்தரவு சொன்னான். சில நாள் சென்ற பின்பு அகிரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாளும் பெஸ்துவை கண்டுகொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்திருக்கையில் பெஸ்து பவுலின் சங்கதியை ராஜாவுக்கு விவரித்து, பேலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான், நான் எருசலேமிருந்த போது பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் அவனை குறித்து என்னிடத்தில் பிராது பண்ணி அவனுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்கு நான் பிரதி உத்தரமாக, குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றத்திற்கு தனக்காக எதிர் உத்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதற்கு முன்னே குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கமல்ல என்றேன். ஆகையால் அவர்கள் இங்கே கூடி வந்தபோது நான் எவ்வளவும் தாமதம் பண்ணாமல் மறுநாள் நியாயாசனத்தில் உட்கார்ந்து அந்த மனுஷனை கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது குற்றம் சாட்டினவர்கள் வந்து நின்று நான் நினைத்திருந்த குற்றங்களில் ஒன்றையும் அவன் மேல் சுமத்தாமல் தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மறித்து போன இயேசு எனும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்று பவுல் சாதித்ததை குறித்தும் சில தர்க்க விஷயங்களை அவன் பேரில் விரோதமாய் சொன்னார்கள். இப்படிப்பட்ட தர்க்க விஷயங்களை குறித்து எனக்கு சந்தேகம் இருந்தபடியினால் நீ எருசலேமுக்கு போய் அங்கே இவைகளை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்று கேட்டேன். அதற்கு பவுல், தான் ராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று அபயமிட்ட போது நான் அவனை ராயனிடத்திற்கு அனுப்பும் அளவும் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன் என்றான். அப்பொழுது அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாயிருக்கிறேன் என்றான். அதற்கு அவன், நாளைக்கு நீர் கேட்கலாம் என்றான். மறுநாளிலே அகிரிப்பாவும் பெர்னிக்கேயாளும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள். உடனே பெஸ்துவினுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான். அப்பொழுது பெஸ்து, அகிரிப்பா ராஜாவே, எங்களோட கூட இவ்விடத்தில் வந்திருக்கிறவர்களே, நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து யூத ஜனங்கள் எல்லாரும் எருசலேமிலும் இவ்விடத்திலும் என்னை வருந்தி கேட்டுக்கொண்டு இவன் இனி உயிரோடு இருக்கிறது தகாததென்று சொல்லி கூக்குரலிட்டார்கள். இவன் மரணத்துக்கு பாத்திரமானது ஒன்றையும் செய்யவில்லை என்று நான் அறிந்து கொண்டதினாலும் இவன் தானே ராயனுக்கு அபயமிட்டபடியினாலும் அவரிடத்தில் இவனை அனுப்பும்படி தீர்மானம் பண்ணினேன். இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதற்கு நிச்சயப்பட்ட காரியம் ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது புத்தியீனமான காரியம் என்று எனக்கு தோன்றுகிறபடியினாலே இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விசேஷம் ஏதாகிலும் எனக்கு விளங்கும்படி இவனை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமாய் அகிரிப்பா ராஜாவே உமக்கு. அப்போஸ்தலர் 26 அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான். அகிரிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடியினாலே என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானதால் அப்படி எண்ணுகிறேன். ஆகையால் நான் சொல்வதை பொறுமையோட கேட்கும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நான் என் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். அகிரிப்பா ராஜாவே, அந்த நம்பிக்கை நிமித்தமே யூதர்கள் என்மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? முன்னே நானும் நசரனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகம் தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வரி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலொன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இதன் நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர் தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறு ஒன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். அதற்கு அவன், கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்லவென்று எண்ணுகிறேன். இது ஒரு மூலையிலே நடந்த காரியமல்ல. அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இவைகளை அவன் சொன்னபோது ராஜாவும் தேசாதிபதியும் பெர்னிக்கேயாளும் அவர்களுடனே கூட உட்கார்ந்திருந்தவர்களும் எழுந்து தனியே போய், இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது பாத்திரமானது ஒன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாது.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: இந்தர்மையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 62:5 வசனம் வாசிக்கலாமா? என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வருமாமே. அல்லேலூயா. கத்திரி பிள்ளைகளை அமர்ந்திருக்கிறதுல நேற்றைய தினத்திலேயே ஓ அந்த அமர்ந்திருக்கிறத குறித்து பார்த்தோம். நேற்று முந்தின தினத்துல ஆத்மா அமர்ந்திருக்கிறதா, ஏன் அமர்ந்திருக்கிறது? ரட்சிப்புக்காக. அப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, என் ஆத்மாவே தேவனையே நோக்கி நாம் அமர்ந்திருங்கிறார். மறுபடியும் அந்த ஆத்மாவை அமர்ந்திருக்க சொல்றார். அப்ப சங்கீதக்காரன் ஆத்மாவை குறித்து பாரமுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் எதை குறித்த பாரத்தோடு இருக்கிறோம்? சரீரத்தை குறித்த பாரத்தோடு இருக்கிறோமா? ஜீவியத்தை குறித்த பாரத்தோடு இருக்கிறோமா? காசு பணங்களை குறித்த பாரத்தோடு இருக்கிறோமா? என்ன பாரம் உங்களுக்கு எனக்கு வேணும்? ஆத்மாவை குறித்த பாரம். ஆத்மா கிட்ட அவர் பேசுறாரு, நீ சைலண்டா கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துரு. ஏன் அப்படின்னா, நான் நம்புகிறது அவரால் எனக்கு வந்துடும். தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசிர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். பிராக்கெட்ல சேலா சற்று நின்று கவனிக்கவும். ஆமேன். அப்ப என்னன்னா, இததான் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போதுதான் ஆத்துமா தவிக்குது. நம்ம ரொம்ப நல்லா உதவி செஞ்சிருப்போம், ரொம்ப நல்லா நேசித்திருப்போம், ஆனா எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நமக்கு விரோதமா நிப்பாங்க பாருங்க. அப்ப இந்த ஆத்துமா ரொம்ப தவிக்கும், புலம்பும், அழும், வேதனைப்படும். இல்ல இந்த ஆத்துமா தான் இல்ல, மனுஷிகமா நமக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆத்துமாவுக்கு என்ன இருக்குங்க, பயங்கர வேதனையா இருக்கும்ல. அந்த இருதயத்துல வேதனை தான் ஆத்துமாவில வேதனை. அந்த மாதிரி வேதனை அனுபவிக்கும் போது தான் தாவி சொல்றாரு, நீ கொஞ்சம் சைலண்டா இரு, கொஞ்சம் சைலண்டா இரு. உலகம் இப்படித்தான், சிறகு இப்படித்தான். அவங்க உள்ளத்துல உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. அதாவது எப்படி எப்படி எனக்கு சொல்ல, தங்கள் உள்ளத்திலே, அதாவது வாயினால நல்லா பேசுவாங்க. வாயினால நீ நல்லா இருப்பப்பா, நீ நல்லா இருப்ப, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இனிமே ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்வாங்க. உள்ளத்துல நல்லா இருந்துருவியா, நல்லா இருந்துருவியா, நீ உள்ளத்துக்குள்ள இருந்து சபிப்பாங்க. இதுதான் உலகம், இதுதான் மனிதர்கள். அது உறவா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், நீங்க நேசித்தவங்களா இருக்கலாம், நீங்க உங்களை நீங்களே அவங்கள பராமரிச்சவங்களா இருக்கலாம், இல்ல உங்களை பராமரிச்சவங்களா இருக்கலாம், யார வேணா இருக்கலாம். அந்த கர்த்தர் சொல்றா, தெய்வ பிள்ளைகளே, உங்க ஆத்துமா அமர்ந்து இருக்கட்டும். நீங்க என்ன நம்பிக்கையில இருக்கிறீங்க? நான் ஆசீர்வாதமா தான் இருக்க போறேன். என யாரு சபிச்சா என்ன, எந்த சபம் என்னை ஒன்று செய்யாது. நான் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவேன் நீங்க நினைக்கிறீங்க இல்ல, உங்க வீடு நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமே. நீங்க நம்புகிறது கர்த்தராலே வரும். நீங்க என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவார். அதனால இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார். உங்க ஆத்துமா அமர்ந்திருக்கட்டும், நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கட்டும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமா இந்த நாள் எங்களோடு பேசியிருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அன்றுவரை எங்கள் ஆத்துமாவில எத்தனையோ துக்கங்கள் ஐயா, எத்தனையோ வேதனை. மனுஷங்களை பார்த்தா நேசிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அவங்க சபிக்கிறத நான் அறிந்த போது அந்தவரே என் இருதயம் கலங்கி போயிடுச்சுப்பா. அதனாலே நான் அழுதபடியே இருக்கிறேன்னா, இன்னைக்கு கத்தாவே அந்த இருதயத்தை தேற்றுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட இருதயங்களை கத்த தேற்றுங்க ஆண்டவரே. நீதாமே அந்த ஆத்துமா அமர்ந்திருந்து கர்த்த நிச்சயமா என் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையில அவர்கள் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கின்ற ஜீவ வார்த்தை எபேசியரின் புஸ்தகம் 3:20 நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவர் கர்த்தர். சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் பெற்றுக் கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணுவார். வாழ்க்கையிலும் பல தேவைகளும் விருப்பங்களும் அழுதுகளும் இறங்கிக் கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக் கொள்ளவோ நிறைவேற்றிடவோ மனிதன் தன் வளர்த்தினால் கூடாது. கர்த்தர் ஒருவரே யாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கின்றார். வசனம் இப்படியாக சொல்லுகின்றது, நம்முடைய சொல் பிறவாத உண்மையே நம்முடைய தேவைகள் எழுதென்று அவர் அறிந்திருக்கிறார் என்று. அதுவே உங்களின் ஜபங்களுக்கு பதில் தாமதமாகிறதே என்று சோர்ந்து போயிருப்பீர்களானால் இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், நல்லான பதில்களை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கு நம் வேதத்தில் இருந்து சிறியதாக கேட்டு ஜெபித்தவனுக்கு கர்த்தர் பெரியதான ஆசீர்வாதத்தை தந்து ஆசீர்வதித்ததை குறித்து தியானிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரத்தில் நாம் வாசிக்கையில், அங்கே யாக்கோபு விரக்தியான இருதயத்தோடும் வறுமையான கையோடும் தன் தகப்பன் வீட்டை விட்டு பிரிந்து போகின்றான். போகிறவன் இடத்தில் விண்ணப்பம் பண்ணுகின்றான். இப்படியாக என்னோட இருந்து போகிற வழிகளை காப்பாற்றி உண்ண உணவு நிறுத்திக்கொள்ள வஸ்திரம் தாரும், மீண்டும் நான் திரும்பி வரவும் பண்ணும் என்று கர்த்தர் யாக்கோபின் ஜெபத்தை கேட்டு திரளமான ஆஸ்திகளை உடையவனாய் விருத்தாரம் செய்தார் என்று வாசித்து அறிகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெறுமையான அனுபவங்களுடனும் விரக்தியான அனுபவமும் உறவுகள் நண்பர்களினால் கைவிடப்பட்டு ஏமாற்றப்பட்டவர்களாய் கடந்து போகின்ற உபத்திரவத்தின் பாதையை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகின்றார். நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆசீர்வதிக்க விருப்பம் கொண்டுள்ளார். விசுவாசியங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டு இருக்கின்ற உங்களும் இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு அவர்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்களின் வேலைகளையும் மாற்றி வெற்றிகளையும் நிரப்பி உங்களையும் ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரமே வரப்போகிறார். ஆமென்.
2: கிறிஸ்தவ சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா அவர் பெத்தானியா மரத்தில் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தன்னுடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். லூக்கா 24:50. பிரியமானவர்களே, தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பது குறித்து மிகவும் ஆவலும் அன்பும் அக்கறையும் உடையவராக அன்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, மேலே சொன்ன வசனத்தை கவனித்து பாருங்கள். அவர் இந்த பூமியிலே வந்து சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் பூமியை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாக செய்த கடைசி ஆசீர்வாதமே இது. அவர் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதில் அவருக்கு எவ்வளவு புரியும் இருக்கிறது. அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் போது தானே ஒரு மேகம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். இயேசுவானவர் எமக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தார். அவருடைய ரட்சிப்பையும் விடுதலையும் அபிஷேகத்தையும் வல்லமையையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதே எப்போதும் அவருடைய விருப்பமாகும். ஆசீர்வாதம் எவ்வளவு நோய்வானது. அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, எப்போதும் ஜீவனுள்ள என் அருகில் இருந்து என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். உலகத்தின் உடல் சகல நாட்களிலும் நான் உங்களிடமே கூட இருக்கிறேன் என்று சொன்ன அதே அன்பு இயேசு இந்த நாளிலும் தன்னுடைய பிரசன்னத்தினால் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். என்னையும் கூட நடந்து வருகிறார். என்னால் எப்போதும் அரசியல் உடையவராய் இருக்கிறார். வராத நேரங்களில் எங்களை விடுவிக்கிறார். அவரை போல என்னை நேசிப்பதற்கு வேறு ஒருவரும் இல்லை. கர்த்தரின் வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.

மே மாதம் 2000. கர்த்தரும் மேய்ப்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் நான் வாழ்த்துவதில் நான் உங்களை மிச்ச மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 10 மே மாதம் 2026 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த கால வேளையிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி லூக்கா சுவிசேஷ புத்தகம் 6:28 வசனம் இப்படியாக அந்த நாட்களில் சொல்லுகிறது: உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனாலும் இந்த வார்த்தையை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இது எந்த மனுஷனாலும் இந்த நாட்களிலே முடியாத காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலே பாருங்கள், முதலாவது சொல்லப்படுகிறது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் அந்த 10 கற்பனைகளை பார்க்கிற வேளையிலே, அந்த 10 கற்பனைகளின் படி பார்க்கிற வேளையிலே, இங்கே இந்த வார்த்தை கொஞ்சம் முரண்பாடாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பழைய ஏற்பாட்டிலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்ற விதமாக அந்த நாட்களிலே அங்கே அவர்களுடைய முறையின்படி இந்த நாட்களிலே அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிற வேளையிலே, ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று அந்த வார்த்தை அந்த நாட்களிலே, அதாவது அதற்கு எதிர்மாறாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தையிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் ஊடாக இன்றைக்கு நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோமா இருந்தால், நாங்கள் எப்படியாக என்றால் ஆண்டவருடைய சாயலாக இந்த நாட்களிலே அங்கே வர முடியும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கன்னத்தில் அரைந்தால் மறுகன்னத்தை கொடு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் இந்த வார்த்தைகள் அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அவர் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே வாழ்ந்து இந்த நாட்களிலே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து சொல்லி பார்க்கிறோம். அவர் எவ்வளவு ஒரு, அதாவது கிறிஸ்தவர்களை கொல்லுகிறவர்களாக இந்த நாட்களில் இருந்தாலும், அதனால் 9 அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே தேவன் அவரை சந்தித்து அவரோடு இடைப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக தன்னுடைய வாழ்க்கையை இந்த நாட்களிலே மாற்றி கொள்ளுகிறார். அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே பாருங்கள், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்றால், அந்த ஜீவனை கொடுக்கிறவர் சொல்லுகிற பிரகாரம் தான் நாங்கள் இன்றைக்கு வாழ வேண்டும். அவர் சொல்லுகிறார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படியாக ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொள்ளுவானா இருந்தால், அவன் கிறிஸ்துவனுடைய சாயலாக இந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு உலகத்தினுடைய காரியத்தை பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தைக்கு எதிர்மாறாகத்தான் இன்றைக்கு உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய சாயலாக இந்த நாட்களிலே மாற வேண்டுமா இருந்தால், அவருடைய திட்டங்கள், அவருடைய சித்தங்கள், அவருடைய காரியங்களை நாங்கள் நிறைவேற்றுவர்களாக இருந்தால், முதலாவது நாங்கள் நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருகிறார். இரண்டாவதாக, நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படியானால் நம்மை நெருக்கிறவர்கள், நம்மை பிரச்சனைகளுக்குள்ளே இந்த நாட்களில் உருவாக்குகிறவர்கள், நம்மோடு இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்த்து நிற்கிறவர்களுக்காக நாங்கள் இந்த நாட்களிலே ஜெபம் பண்ண வேண்டுமே ஒழிய, அவர்களோடு இந்த நாட்களிலே எதிர்த்து நிற்பது அது தேவனுடைய நியாய பிரமாணங்களுக்கு அங்கே விரோதமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, இந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பழையப்பாட்டிலே சொல்லப்பட்ட நியாய பிரமாணங்களாக இருந்தாலும் சரி, கற்பனைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இங்கே தேவன் 2 கற்பனைகளுக்குள்ளே அடக்கி இந்த நாட்களிலே அன்பு என்ற வார்த்தைக்குள்ளே இந்த நாட்களிலே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த அன்பு என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்குள்ளே இந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே அடங்கும் என்பதைத்தான் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது. அன்பு சகல பாவங்களையும் மூடுமாம் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியானால்
நாங்கள் அன்பாக இருக்கிறவர்களாக இருந்தால் நம்மை சபிக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். முதலாவது தேவனிடத்திலே அன்பு, இரண்டாவது தேவனுடைய கட்டளை நிறைவேறுகிறது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.

சந்திரமாவியானது இந்த புதிய ஆண்டு புதிய புதிய மாற்றிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, மாட்சிகளிலும் பங்கெடுத்து செய்திருக்கிறார். பாடல்களாலும் கவிதைகளாலும் தேவ சேவைகளாலும் கிடைக்கின்றது. தலைமை மாவட்டத்திற்காக புகழ்பெற வகிச்சியை சனியாற்றி கல்விகளும் நடத்தி வர இருக்கிறார்கள் என்பதை உணர்வு பார்த்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனியாற்றுக் கண்காலும் கேள்வி நேரத்தின்போது காலை 8 மணி தொடக்கம் 9:30 வரை நடைபெற இருக்கிறார். அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். தெரிவித்துக் கொள்கிறேன்.

1-800-701-0133. அல்லவா 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9
அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒருவரோடு நிற்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். ஆராதிக்கும் போது அவர் நாம் நிறைய மட்டுமல்ல அவருடைய பரிசுத்த கருத்தின் ஆசை

आमेन आमेन आमेन। சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை நிகழ்ச்சி

சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகின்றது துதி ஆராதனை நிகழ்ச்சி.

இன்று ஆரம்ப ஜெபம் பிரத மகேந்திரன், துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் மேரி, தொடர்ந்து பாடல் ஜெபம் துதி ஆராதனை சிஸ்டர் ஆரியராஜா, கனடா தேசத்துக்காக ஜெபிக்கிற சிஸ்டர் டாலி, இலங்கை பொருளாதாரத்துக்காக சிஸ்டர் ஜரி, சங்கம ஊழிற்கான ஜெபம் பிரத மகேந்திரன், தேவ செய்தி பாஸ்டர் வானையா, ஜெர்மன் தேசத்திலிருந்து செய்தி கொடுக்க இருக்கிறார், நிறைவு ஜெபம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்திலே நிறைவை கொண்டு வருவார்.

ஆமென் ஆமென். இன்றைய நாளிலே சங்க வானொலியின் உபவாச துதி ஆராதனை நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. இன்றைய நாளே பாஸ்டர் ஓண்டையா ஜெர்மனியிலிருந்து கலந்து கொண்டிருக்கிறார். சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஃப்ரம் வான்கூவர்ல இருந்து கலந்து கொண்டிருக்கிறார். சாம்சங் அவரும் கலந்து கொண்டிருக்கிறார். சாம்சங் எஸ்எம் பேச முடியுமா? ஆமே நாங்கள் ஆரம்ப ஜீவத்தை எடுப்போம். ஆமே ஆமே. அன்பான பரலோக தாவுப்பனே சுவாமி, இந்த கால வேளையிலே சங்கமா வானொலியின் துதி ஆராதனை நிகழ்ச்சியை பொற்பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த நிகழ்ச்சி ஆண்டவரே உலகமெங்கும் இந்த தொனி தொனிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சி எல்லாமுக்கு பிரியமான நிகழ்ச்சியாக நீர் இது நிறைவேற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்தில் சுவாமி இந்த உபவாச ஜெபத்தை கொண்டு வந்த சங்கம வானொலியை நிறைவு கூறுகிறோம் சுவாமி. நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கு. இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சி இருளான மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கோம் ஆண்டவரே. உம்மை அறியாத ஜனங்கள் நீர்தான் உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு கண்ணீரோடு சங்கம வானொலி கையிட்டு செய்யும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீ ஆசீர்வதித்து கொண்டு வருகிற சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, உமது நாமத்தை மகிமைப்படுத்த வந்துக்கிறோம் சுவாமி. உமது வார்த்தைகளை விதைக்க வந்துக்கிறோம் சுவாமி. இந்த உலகத்திலே நீரே உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள மக்களை கண்டுகொள்ள இந்த வானொலி நீ தந்திருக்கிற சுவாமி. அந்த கிருபைக்காண்டு இந்த நாளில கலந்து கொண்ட பிள்ளைகள், தரந்து கொடுக்கிற பிள்ளைகள், வார்த்தை கொடுக்கிற தாசர்கள் அனைவரை இன்றைய நாளே நீர் ஆசீர்வதித்து தந்தள வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, வாக்கு தத்தம் தந்த தெய்வமே, வாக்கு மாறாத தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் ஆண்டவரே. வாக்கு தத்தம் தந்தவர் பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், தீயாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவதற்கு சாயம் பண்ணுவேன், நீதியின் வழக்கறத்தான் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவரே. நீ தாங்கி வழி நடத்துக்கு சுவாமி. அந்த கிருபைக்கானது பிள்ளைகள் ஆராதித்து துதிக்கும் பொழுது சுவாமி அந்த சுகந்த வாசனை அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சேர நீ கிருபை செய்ய வேண்டுமாக சொல்கிறேன். அங்குள்ள தூதர்களை பலப்படுத்தும் ஆவியானவரே, உமது அபிஷேகம், உமது அபிஷேகம் சங்கம வானொலி நிலையத்தை மூடட்டும். உமது அபிஷேகம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், துதி ஆராதனை இருக்கிற பிள்ளைகள் மீது இறங்கட்டும் உமது அபிஷேகம். ஒரு அக்னி வல்லமை இறங்க வேண்டுமாக சேர்க்கிறேன். இந்த அக்னி வல்லமையை இறங்க தட்ட செய்கிற அந்தகாரத்திய சக்திகளை இயேசு அதிகாரம் நாமத்தால் கட்டி புறப்படுத்துகிறேன். இந்த பிரசனத்தை நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. உமது பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தை நீர் கட்டெடுக்க வேண்டுமாக சொல்லிருக்கேன் சுவாமி. நீ அப்படி செய்ய கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர்.

0: துதியிலும் துதிப்பேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த துதி ஆராத நிகழ்ச்சியை ஆசிரியத்துக் கொண்டவர் தொடர்ந்து உமது பிள்ளைகள் துதிக்க ஆராதிக்க பாட வருகிறார் சுவாமி. இந்த சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்துடுவோமாக. எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவ. தொடர்ந்து துதி ஆராதனை பாடலை எடுத்துக்கொண்டு வருகிறார் சிஸ்டர் ஹரிராஜா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. அந்த சகோதரியை அன்புடன் அழைப்போம். பிரச்சனோ சிஸ்டர் ஹரிராஜா, மைக் ஓன் பண்ணுங்கம்மா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஹரிராஜாம்மா.
1: பிரைஸ் தி லார்ட்,
0: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உற்சாகத்தோடு இந்த அதிகாலை வேளையில் வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளிலே துதி ஆராதனை நிகழ்ச்சியிலே ஆராதித்து துதித்து பாட்டு பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த பரலோக ராஜ்யம் அசையும் வரை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க வழி நடத்துங்களாமே.
1: ஆமென், ஆமென்.

ஆம், வான்பிராவாமிய சுவாமி, எங்கள் மத்தியிலே நீர் வந்ததுக்காக நன்றி. மேலைக்கும் போது நீங்கள் எங்கள் மத்தியிலே வர்றதுக்காக சோத்திரம். இந்த துதி ஆராதனையை நீங்க முற்றுமா பொருட்படுத்ததுக்காக நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். கத்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய

நம்மை உண்டாக்கின கத்தருக்கு முன் பாக நாம் பணிந்து குனிந்து

நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். கத்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ராஜன்ய கண்மலையை சங்கீதனம் பண்ண காடுவோம் வாருங்கள். நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர். அங்கே நாங்கள் ஏசாயா கண்ட தீர்க்க தரிசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.

நம்முடைய கர்த்தர் துதிக்கு பாத்திரர். அவர் துதியலின் மத்தியில் வாசம் செய்கிறார். அவர் விவரிக்க எங்களுக்கு வார்த்தை இல்லை. அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, நிகரற்ற தெய்வம். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் அவ்வளவான வல்லமை உள்ள தெய்வத்வம். அவரை நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் அவளை ஆராதிக்க வேண்டும். இன்னும் நாங்கள் அவரை சேர்ந்து துதிக்க வேண்டும்.

நாமத்தை சோதரியுங்கள். பூமியின் கொடிகளெல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோ

மெய்யாக கத்தர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவருக்கு நிகரே இல்லை. அவரை நாங்கள் எப்பொழுதும் துதிக்க கடமைப்பட்டவர்கள். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற கத்தர். இன்னும் அங்கே வசனம் சொல்லுறது, கத்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கத்தர் சியோனில் பெரியவர், எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். பூரண வடிவுள்ள சியோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார்.

தேவன் பிரகாசே கீரார். எங்கே நாங்கள் பார்க்கிறோம், யோவான் தரிசனத்தில் காணும் பொழுது அங்கே 24 மூப்பர்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ள பாத்திராயிருக்கிறீர் என்று அங்கே அந்த 24 மூப்பர்கள் சொல்லுகிறத அங்க யோவான் தன் தரிசனத்திலே சொல்லுகிறார். நாங்களும் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நாங்கள் வைக்கும் பொழுது எங்களுக்கும் தூதர்கள் அங்கே சிங்காசனத்தை சுற்றி இருந்து அவர் ஆண்டவரை தரிசிப்பதையும் அவரை சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி வணங்குவதை நாங்களும் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதற்கேற்ற பரிசுத்தம் எங்களுக்கும் வேணும். ஏனெனில் எங்கள் ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று எல்லாரும் அவரை அங்கே வணங்குகிறார்கள். இன்னும் அவர்

இந்த தேவன் துதிக்கு பாத்திரான கர்த்தரா இருக்கிறபடியினாலே நான் அவருக்கு ஒரு துதி மாலை செலுத்த நான் இப்பொழுது வந்திருக்கிறேன்.

डूबे तू दिम माले, थैंक यू जी सर।

இன்னும் அவர் புகழ பாடுவதிலே ஒரு இன்பம். அவரும் என்னுடைய ஆண்டவரும் தான் எங்களுடைய ஆண்டவர், துதியில் பிரியப்படுகிறவர், எங்களுடைய புகழ் மாலையை எப்பொழுதும் அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ற தேவன். ஆகவே நான் இன்னும் ஒரு பாடலை பாடி இந்த ஆராதனை வேளையை மீதி பிரதரிடம் நான் கொடுத்து விடுவேன். புகழ் மாலைகள் சாற்றிடுவேன். சூத்திரம் ஆண்டவரே.

0: ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர் ராஜா. இன்றைய நாளே இனிமையான குரலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வார்த்தைகளாக பாடலை பாடி நீங்கள் இந்த நாளே அந்த அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சியில கலந்து கொண்டீர்கள். மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் காரணம் ஆசிர்வதித்து தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பிணத்தையும் தந்து உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன்
1: ஆமென். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ
0: தேங்க்யூ. இதுவரை நேரமும் துதி ஆராதனை இருந்தது சிஸ்டர் அரியஜா ஸ்காப்ரோண்டாரியோ. நாங்கள் தொடர்ந்து சிஸ்டர் கலா நோர்வே அழைக்க போகிறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் டொலி அழைக்க போகிறேன். சிஸ்டர் கலா வந்து நோர்வே நாட்டிலிருந்து கலந்திருக்கின்றார். அந்த சகோதரி நாங்கள் சங்கமா வானொலியின் உபவாச ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியின் சார்பில் வரவழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கலா.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட்,
0: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே சங்கமா வானொலியின் உபவாச ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியில கலந்திருக்கிறீர்கள். நீங்கள் துதிக்கலாம், ஆராதிக்கலாம், பாட்டு பாடலாம். உங்களுக்கு 15 நிமிடம் தருகின்றேன். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்க.
1: ஆமேன் ஆமேன். இயேசுவே கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளிலே ராஜா நீரங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நடத்துகிற ஆண்டவரே கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் மகாராஜாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணி எங்களை உம்முடைய மகிமையினால் நிரப்புகிற தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஐயா எங்கள் தேவன் ஒருவரே, எங்கள் கர்த்தர் ஒருவரே, எங்கள் ராஜாதி ராஜாதி கர்த்தர் ஒருவரே. அப்பா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் மகாராஜனே உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா எங்கள் தேவன், எங்கள் ராஜன், எங்களை வழி நடத்துகிற பரிகாரியாகிய கர்த்தர் தேவன் ஒருவரே. அப்பா ஒரு மனதோடு உம்முடைய நாமத்தை கூப்பிடுகிற பொழுது அந்த இடத்திலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாள் உம்முடைய நாள் ஆண்டவரே, அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கவும் இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறியவும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்திலே நடக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிற பரிசுத்த தேவனா இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஐயா கர்த்தாவே நீர் அல்பாவும் உமேகாவுமா இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே பிந்தினவரும் முந்தினவருமா இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா கர்த்தாவே உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிற லில்லி புஷ்பமே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் துதி ஆடையினாலும் துதி ஆவியினாலும் ஜப ஆவியினாலும் ஜப வல்லமையினாலும் ஆண்டவரே சத்தியத்தினாலும் நிரப்புகிற தேவ ஆவியானவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்திலே நீர் வாசம் பண்ணி ஆண்டவரே இந்த ஆராதனைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, புற ஜாதியாராக இருந்த எங்களை ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய இரத்தத்தினாலே கர்த்தாவே எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களிடத்திலே தேடி வந்த மகாராஜன் நீங்கள் அப்பா. ஆண்டவரே உமக்கு பிள்ளைகளாக சுதந்திரமாக கொண்ட என் தேவனை ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரப்படுத்தி ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு நிற்கிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த நாட்களிலே ராஜா இந்த ஜெப வேளையை எனக்கு தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே 5 கண்டங்கள் பூமி எங்கும் நிற்கிறதான உம்முடைய ஆண்டவரே நடந்து முடிந்த ஆராதனைகள், நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைகள், நடக்க போற ஆராதனைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உம்முடைய மகிமை நிரப்ப போறதற்காக நன்றி. ஒவ்வொரு பாஷையிலும் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு கண்டங்களிலும் தேசங்களிலும் ஒவ்வொரு பாசையிலே உம்மை துதித்து ஆராதித்து போற்றி மகிழ்ந்து ஆண்டவரே உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இன்னும் ராஜ்யம் பெருகத்தக்கதாக நடத்துகிற ஆண்டவரே கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். ஆராதனைகளை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு கோடான கோடி நன்றி. அப்பா இயேசுவே எல்லா காரியங்களிலும் எல்லா ஆண்டவரே ஆராதனைகளிலும் நீர் வாசம் பண்ணத்தக்கதாக ஒரு பரிசுத்த ஆராதனை உமக்கு ஆண்டவரே ஒரு சிறு கூட்டம் எங்கு சென்று நடந்தாலும் அந்த இடத்திலே நீர் வாசம் பண்ணி நடத்த நீர் வல்லவராயிருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஐயா தேவனே, இந்த வேளையிலே நானும் என் வீட்டாரும் மோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று இருக்கிறபடி ஆவியானவர் ஒருவரே குடும்பங்களிலே ஆண்டவரே ஆராதனைகளிலே நீர் வாசம் பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சாரி தேவனே, இந்த வேளையிலே ராஜா தேசங்களிலே இருக்கிறதான யுத்தங்களுக்காக வருகிறோம். இந்த நாட்களிலே யுத்தங்களின் நிமித்தம் ஆலயங்களுக்கு போக முடியாமல் வீடுகளிலே இருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நிற்கிறோம் ஐயா. எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே இயேசப்பா வீடுகளிலே அண்டர் கிரவுண்டுகளிலே மறைமுகமாக முழங்கால் படியிட்டுமை நோக்குகிறார்கள் அப்பா. அவர்களுடைய தேவைகள், பாதுகாப்பு, சுகபலம், ஆரோக்கியம் எல்லாம் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை ஆண்டவரே எந்த இடத்திலே கூப்பிடுகிறீர்களோ அந்த இடத்திலே நான் வருவேன், உங்களை விடேன் என்று சொன்ன தெய்வமே, உம்முடைய அருமையான வாக்கு தத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே மூடிக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆபத்து காலத்திலே அனுகூலமான தெய்வன் நான் என்று சொல்லி இருக்கிறீரே ராஜா. அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை ஆண்டவரே விடுவிப்பேன், அவர்கள் என்னை மகிமைப்படுத்துவார்கள் என்று சங்கீதம் 91 நீர் கொடுத்த வாக்கு தத்தம் வார்த்தையானது இந்த யுத்த நாடுகளில இருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வாக்கு தத்தத்தை வைத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆபத்துகளிலே இருக்கிறதான ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா அவர்கள் உம்மை மகிமைப்படுத்தட்டும் அப்பா. உம்முடைய தயவினால் அவர்களை நிரப்புங்கப்பா, உம்முடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா, உம்முடைய அன்பினால் நிரப்புங்கப்பா. இயேசுவே உம்முடைய ஆண்டவரே அப்பா, கிருபை அவர்களை சூழ்ந்து அவர்களுடைய எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரே அப்பா விசாலமாக்கி துக்கங்கள், துன்பங்கள், வேதனைகள், நோய்கள், யுத்தங்கள், பஞ்சங்கள் ஆண்டவரே அப்பா என்னென்ன தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் பூரணமாக்க வல்லவராக இருக்கிறீர், சமாதானப்படுத்த வல்லவராக இருக்கிறீர், யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். சமாதானம் என்னும் அந்த அமைதியின் கிருபையை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய எல்லையெங்கும் ஆண்டவரே உம்முடைய தேவ தூதர்கள் சேனைகள் ஆண்டவரே உலாவி விசாலமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் வாழுகிறதான தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஐரோப்பாக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. மரணங்களும் வியாதிகளும் கொள்ள நோய்களும் ஆண்டவரே மிகவும் அதிகரித்து ஊசலாடுகிறது ராஜா. இந்த வேளையிலே கர்த்தாவே ஒவ்வொன்றாக நாங்கள் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் நடத்தி முடிக்க, குணப்படுத்த ஆண்டவரே, சீர்படுத்த ஆண்டவரே நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே கோணலானவைகளை செவ்வையாக்கவும் கரடு முரடானவைகளை நேர்த்தியாக்கவும் வல்லவும் வல்லமையுள்ள தேவன் நீரென்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே பரிகாரியாகிய கர்த்தாவே, அன்பு நிறைந்த தெய்வமே, உம்முடைய தழும்புகளால் குணமாகி உம்முடைய அன்பினால் நிறைத்து ஆண்டவரே அப்பா ஒரு பூரண சுகம், பூரண விடுதலை, பூரண சமாதானம், எழுந்து நிற்க கத்தர் காலூன்றி நிற்க பலத்தை கொடுக்கிற தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஐயா. இயேசுவே உம்மை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் ஐயா. முன்னோர்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே பிரகாசம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவரே அந்த முன்னோர்களுடைய விசுவாசத்தை நாங்களும் ஆண்டவரே வைத்து, வார்த்தையை வைத்து, சத்தியத்தை வைத்து உம்முடைய நாமத்தை கூப்பிடுகிறோம். தேவனே நீர் கர்த்தாவே கலிலேயா சமாரியா எங்கும் சுற்றி திரிந்து நோயாளிகளை கர்த்தாவே சொஸ்தமாக்கின தெய்வம் ஆண்டவரே, பல்லாயிரக்கணக்கான கோடான கோடி ஜனங்களை குணமாக்கி சொஸ்தமாக்கி ஆண்டவரே அப்பா விடுதலையாக்கின தெய்வம், இன்றைக்கும் ஆண்டவரே இந்த ஜனங்கள் மேலே, தேசங்கள் மேலே, குடிகள் மேலே ஆண்டவரே, கிராமங்கள் மேலே, பட்டணங்கள் மேலே, கண்டங்கள் மேலே ஆண்டவரே நீர் மனதுருக வேண்டுமாய் செவிக்கிறோம் அப்பா. இயேசுவே வேண்டாத ஆராதனைகள், விக்கிரகங்கள் ஆண்டவரே கத்தாவே, தோப்புக்கள் ஆண்டவரே, மேடைகள் எல்லாவற்றையும் அள்ளித்து போட நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. கநேகம் பேர் ஆண்டவரே எகிப்திலே அடிமையாக இருந்தது போல ஆண்டவரே அப்பா இன்றைக்கும் அடிமையின் கத்தாவே காரியங்களிலே அடிமையான வாழ்க்கைகள், அடிமையான ஆண்டவரே, கர்த்தாவே, காரியங்கள் ஆண்டவரே நடத்தி கொண்டு வருகிற இவர்கள் ஒவ்வொருவரே நீர் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம், விடுதலையாக்கும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய முகம் ஆண்டவரே இவர்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரம் ஆண்டவரே நீட்டி சொஸ்தமாக்கி ரட்சித்துக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பா இயேசுவே, நீர் உன்னதரப்பா, உருக்கமானவர், எங்களுக்கு கோட்டையும் அரணுமாய் இருக்கிறவர். அப்பா ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றே மேலான நாமம் ஆண்டவரே, வேறே நாமம் எங்களுக்கு இல்லையப்பா. அந்த நாமத்தை இந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் கூடி துதித்து செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை, இரக்கம், அன்பு, சமாதானம், விடுதலை, ரட்சிப்பு ஆண்டவரே அப்பா அப்பா இந்த நாட்களிலே வெளிப்படுவதாக ராஜா, வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கட்டுண்டவர்கள் ஆண்டவரே விடுதலை ஆகும்படியாய் செபிக்கிறோம். நோயாளிகள், பிணியாளிகள் ஆண்டவரே சொஸ்தமாகி சுத்தமாகும்படியாய் செபிக்கிறோம். அப்பா உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் குணப்படுத்த வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்றைக்கு ஆண்டவரே அன்னாளின் ஜெபத்தை கேட்டு கண்ணீரை துடைத்து ஆண்டவரே, அதற்கு பின்பு அவ துக்கமாய் இருந்ததில்லை என்றதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக அன்னாளுகள் இருக்கிறார்கள் அப்பா, அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா நீங்கள் கர்த்தாவே தேடி சென்று ஆண்டவரே அவர்களுடைய துக்க முகங்களை ஆண்டவரே நீர் கர்த்தாவே காண்கிற தேவனாயிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே நீர் செய்ய போற அருமையான அற்புதமான காரியங்கள், கிரியைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக அருள் செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நீர் அற்புதர் என்பதை நாங்கள் மட்டுமல்ல ராஜா, இந்த ஜனங்கள் ஆண்டவரே அற்புதரை காணும்படியாக செபிக்கிறோம். அப்பா தெய்வமே உம்முடைய நாமம் மேலான நாமம், கூப்பிடுகிற நாமம் ஆண்டவரே, அற்புத நாமம், அதிசய நாமம் ஆண்டவரே, அந்த நாமத்தை ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு வியாதியஸ்தர்கள் மேல், கட்டுண்டவர்கள் மேல் ஆண்டவரே வைக்கிறோம் ராஜா, வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் நடத்தி முடிக்க வல்லவர், சுகமாக்க வல்லவர் அப்பா. இவர்களுடைய கண்களிலே இருக்கிறதான செதில்கள் யாவும் ஆண்டவரே கொட்டுண்டு, இருதயங்கள் ஆண்டவரே குருடராக இருக்கிறதான சகல காரியங்களை உடைத்தறிந்து ஆண்டவரே இவர்களுடைய கண்களிலே, இருதயத்திலே, ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஒரு விடுதலை, சுகம், ஆரோக்கியம் ஆண்டவரே வரும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே தேவனை கண்டோம், வெளிச்சத்தை கண்டோம், ரட்சிப்பை தந்தார்கள் என்று சொல்லத்தக்கதாக இவர்களுடைய நாவுகள் அறிக்கை செய்யும்படியாக செபிக்கிறோம். அப்பா தேவனே நீர் காண்கிற தெய்வம் ஆண்டவரே, நாங்கள் காண்பதில்லை அப்பா, ஆனால் நீங்கள் காண்கிற தெய்வம், சுற்றி திரிகிற தெய்வம், கூப்பிடுகிற வேளையிலே வந்து பதிலளிக்கிற தெய்வம் அப்பா. ஏசப்பா உம்முடைய நிழல் போதுமானது ராஜா, உம்முடைய செட்டை போதுமானது அப்பா. நீர் யுத்த வீரன் ஆண்டவரே, யுத்த சேனையா இருந்து ஆண்டவரே அப்பா இயேசுவே இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயம் என்றும் அந்த வசனமாகிய அந்த திருவசனத்தை இந்த பிள்ளைகள் மேலே வைக்கிறோம் ஐயா. நீர் நடத்தி முடிக்க வல்லவர் அப்பா. இயேசுவே அன்பு கொண்ட தெய்வமே, அன்புக்காக நிற்கிற தெய்வமே, அன்பிலே ஊன்றின தெய்வமே, இயேசுவே நீர் பெரியவர் அப்பா, நீர் பரிகாரியாகிய கர்த்தர் அப்பா. நோய்கள் குணம் அடைய வேண்டும், கட்டுகள் உடைய வேண்டும், பரம்பரை பாவ சாபங்கள் உடைந்து போக வேண்டும், வாலிப பிள்ளைகள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் சபைகளிலே ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் நிரம்ப வேண்டும் ஆண்டவரே, வருங்கால சமுதாயம் ஆண்டவரே வாலிபர்களினால் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. அழிந்து கொண்டு போறார்கள் அப்பா, ஒவ்வொரு முறையும் பார்க்கும் பொழுது எத்தனையோ காரியங்கள் இந்த வாலிப பிள்ளைகள் நடத்தி முடித்து இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரே போகிறார்களே ராஜா, தங்களுடைய காலம் வருமுன் ஆண்டவரே இவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்களே அப்பா, அநியாயமாக ராஜா, அகால மரணம் என்று சொல்லப்படுகிறது ராஜா, பெற்றோர்கள் படுகிற கண்ணீர்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஊடாக ராஜா. இயேசுவே கர்த்தாவே, ஆவியானவரே நீர் அசைவாடி வாலிப பிள்ளைகளை தொட்டறும்படி ஆச்சபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா நீர் செய்ய போறதற்காய் நன்றி ஆண்டவரே. நாடுகளிலே வாலிப பிள்ளைகளை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள் அப்பா, ஆனால் கர்த்தாவே உம்முடைய யுத்தம் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஆயுதம் அல்ல ராஜா. இயேசுவே முழங்காலிலே நின்று யுத்தம் பண்ணுகிற வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தெரிந்தெடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே நீர் செய்து கர்த்தாவே ஆண்டவரே செய்து முடிக்க போறதற்காக நன்றி இயேசுவே. பிள்ளைகளை உம்முடைய கரங்களிலே, கண்களிலே, பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் தந்த சுதந்திரம் ஆண்டவரே. அப்பா 128 சங்கீதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் சமாதானத்தையும் காண்பா என்று. ஆனால் 1 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ என்று கேட்கிறீங்க ராஜா. அவனுக்கே இந்த ஆசீர்வாதங்கள் அப்பா. ஒளிவ மரக்கன்றுகளை போல குடும்பங்கள், பிள்ளைகள் ஓங்கி வளருவதாக ராஜா. இயேசுவே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குடும்பங்கள் தலைவனுக்கு தலைவிக்கு நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை ஆண்டவரே கண்டித்து உணர்த்தி ஆண்டவரே அன்போடு அரவணைத்து அவர்களை ஆண்டவரே நல்ல பாதையிலே வழிநடத்த உதவி செய்யும் ஐயா. உலகம் அல்ல ஆண்டவரே, மாம்சம் அல்ல ஆண்டவரே, சினிமா அல்ல ஆண்டவரே அப்பா, கர்த்தாவே போத வஸ்து அல்ல ஆண்டவரே அப்பா, காதல் அல்லப்பா. இந்த பிள்ளைகள் நேர்த்தியான வாழ்க்கை வாழ்வதற்கு பெற்றோர்கள் மிகவும் அருமையாக ஒரு உதவியாக நிற்கும்படியாக இவர்களுக்கு ஞானத்தின் ஆவியை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பில்லாமல் எத்தனையோ பிள்ளைகள் அலைந்து திரிகிறார்கள் அப்பா. தாய்தகப்பன் இல்லாமல் அலைந்து திரிகிற பிள்ளைகள் மேலே அப்பா ஏசப்பா உம்முடைய கண்களிலே பதிய வைத்து இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு உம்முடைய சட்டையின் கீழிலே வைக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எந்த பாசியாயிருந்தாலும் ஆண்டவரே, எந்த பாசியாயிருந்தாலும், எந்த நாடாயிருந்தாலும், எந்த கலராயிருந்தாலும், எல்லாரும் உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிற பிள்ளைகள் அப்பா, இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய வல்லமை அளவில்லாமல் இறங்கி பாதுகாக்கும்படி ஆச்சபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் பெரியவர் அப்பா, நீர் சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே. எங்களுக்கு அப்பாவாக இருக்கிறீர், சகோதரனாக இருக்கிறீர், பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறீர். எங்களை நடத்துகிற நாங்கள் ஒன்றிலும் குறைவு படாதபடி எல்லா ஞானத்தோடும் புத்தியோடும் அறிவோடும் சத்தியத்தோடும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி என் தேவாதி தேவனாகிய பரலோக ராஜாவை நோக்கி பார்க்கிற அந்த ஞானத்தை கிருபையை தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இந்த நாளை இந்த நேரத்தை இந்த அந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். வாலிபனே, உன் வாலிப வயதில் சிருஷ்டி கர்த்தரை நினைந்திடுமே. வாலிபம் போய்விடும், வயோதிபம் மாறிடும், காலமோ குறுகியது வாலிபனே. காணாமற் போன ஆடையின்றி உலகில் வாழ்பவனே, உன்னை கிறிஸ்து இயேசு மந்தையில் சேர்க்க அன்புடன் அழைக்கிறாரே.

0: சிருஷ்டி கர்த்தரை
1: நினைந்திடுமே.
0: வாலிபம் போய்விடும், பயோதிபம் மாறிடும், காலமோ குறுகியது வாலிபனே அப்படின்ற நாளிலே அந்த சகோதரி வாலிபர்களுக்காக பாரப்பட்டு கண்ணீரோடு ஜெபித்து ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கண்டிப்பா ஒரு விடுதலை கொடுப்பார். நன்றி சிசகலா. கர்த்தர் உங்களை ஊழியங்களை இந்த ஒரு ஆசிரியப்பாங்க. சிஸ்டர் கலா ஃப்ரம் ஜி நோர்வேல இருந்து எடுத்திருக்கேன். அதாவது சங்கம வானொலியின் ஆராதனை நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையில் தொடர்ந்தோ நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகின்றது. இன்றைய நாளிலே மதஸ்தே என்ற காரணத்தினாலே அநேகர் தேவ பிள்ளைகள் கலந்து கொள்ள முடியவில்லை. அதற்காக நான் மறந்திருந்துகிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கலந்து கொள்வார்கள். நாங்கள் இப்பொழுது சாம்சங் பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர் பேச முடியுமா? சாம்சங் எஸ்எம் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட்
2: சிஸ்டர் மேரி
3: பிரைஸ் லார்ட் பிரதர்
2: சிஸ்டர் ஐரீன் ஐரீன்
0: கொழும்புல இருந்து பேசுறீங்க. இன்றைய நாள் இந்த சங்கம வானொலி ஆராதனை நீங்க துதிக்க போறீங்களா, பாடல் படிக்க போறீங்களா?
3: எனக்கு ஒரு விண்ணப்பம் போட்டிருந்தாங்க.
0: சொல்லுங்க.
3: விண்ணப்பம் போட்டிருக்காங்க, எது செய்யணும்னாலும் ஓகே.
0: விண்ணப்பம் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சிக்காக இருந்தது. இங்க இந்த சங்கம வானொலி அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சி நடக்கின்றது. அனைவர் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில தேவன் நாமத்தை மயப்படுத்தும். அதற்காக பாரப்பட்டு ஜெபிங்களமா ஒரு 10 நிமிடம் தருகின்றேன்.
2: ஐயா ஐரீனுக்கு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா
3: ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் கிருபைந்தவனே, உக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஆண்டை நாள் முழுதும் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவரே வல்லவரே வாக்கு மாறாதவரே, மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவனா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா உமது நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், உடைய மாறாத அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிங்காசனத்திலே வீட்டிருக்கிறவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், உடைய மகத்துவம் உள்ள அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி ராஜாவே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி தகப்பனே. அப்பா சொல்லப்பட்ட அந்த விண்ணப்பத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சங்கமம் வானொலிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே நடக்கிற கர்த்தாவே அப்பா ஆராதனைகள் துதிகள் கர்த்தாவே பாடல்கள் விண்ணப்ப ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் தேவனே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தாவியானவர் நீர் ஆளுகை செய்யும்படியாய் நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த இணைப்பானது கர்த்தாவே அநேக தேசங்களுக்கு கடந்து செல்ல தேவன் உதவி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே இந்த இணைப்புல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நீங்க நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி இருக்கிறவன் தேவனே உமக்கோட ஆணக்குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய கர்த்தாவே இலங்கை தேசத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்திலே இருக்கிற எல்லா பொருளாதார காரியங்களையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்கள் அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா தேசத்திலே கர்த்தாவே அப்பா நல்ல விளைச்சலை தேவன் அதிகரிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல கால நிலைகளை தேவன் தேசத்துக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்துக்கு நல்ல மழையை வர்ஷிக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக கம்பெனிகள் உருவாக தேவன் கிருபை கொடுக்கும்படியா ஸ்தீக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகளுக்கு கத்தாவே நல்ல வேலை வாய்ப்புகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்திலே கத்தாவே அப்பா விலைவாசிகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்திலே இருக்கிறதான எல்லா குறைவுகளையும் தேவன் அப்பா நீங்க நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா நீங்க எப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இங்க இருக்கிற விவசாயிகளை எல்லாம் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா விவசாயிகளுக்கு கத்தாவே அப்பா அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க தகப்பனே. அநேகர் கத்தாவே அப்பா விதை இல்லாத படிக்கு கத்தாவே தண்ணீர் இல்லாத படிக்கு விவசாயம் செய்ய முடியாத படிக்கு இருக்கிறது கத்தாவே. இந்த விவசாயத்தை நன்றாக செய்தால் மாத்திரம் இந்த தேசத்தின் பொருளாதாரம் உயரும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா விவசாயிகளை ஆசீர்வதிங்க அவங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. நன்றி ராஜாவே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேவன் தேசத்துல ஒரு எழுப்புதலை கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா இன மத பேதம் இண்டிக்கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் இலங்கை தேசத்திலே கத்தாவே. அப்பா ஒரு நல்ல தேவ சமாதானத்தை தேவன் நீங்க கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே. நன்றி நன்றி நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் கத்தாவே அப்பா விளைச்சலை அதிகரித்து அநேக தேசங்களுக்கு ஏற்றுமதி செய்யற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மத்திய மலைநாட்டு பிரதேசத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்துல இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களில அதிகப்படியான வெயில் நாளை கத்தாவே அப்பா விளைச்சல் இல்லாத படிக்க எல்லாம் கருகி போகிறது கத்தாவே. அப்பா அந்த தேசங்களுக்கு அந்த பிரதேசங்களுக்கு கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல மழையை வரிசிக்க பண்ணுபடியாச்சு பீக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்துக்கு நல்ல ஒரு சேமத்தை தேவன் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்க நல்லவர் நல்லவர் நல்லவர் ஆண்டவரே சுவாமி. நீங்க எப்போதும் நல்லவராகவே இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களை நேரம் நினைக்கிறவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மறவாத தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. அப்பா நாங்கள் இத்தனை தடவையும் மறுதளித்திருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை தடவை கத்தாவே அப்பா உண்மை நினைக்காமல் இருந்திருக்கிறோம் ரஜாவே. அப்பா தேவன் உம்முடைய கண்கள் எங்களையே நோக்கி பார்க்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன நல்ல தகப்பனே மிஸ் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம்

0: ஹலேலூயா. ஸ்தோத்திரம்
1: ஆமென்.
0: ஆண்டவரே, நன்றி தகப்பனே. பா ஸ்தோத்திரம், எல்லா கனமும் துதியும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜாவும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உங்களே மறவாத தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. உங்களுடைய கல்வாரி இந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. அப்பா தேவன், எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நாங்கள் என்ன மறுபதி செய்ய முடியாத ஆண்டவர். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி ரச்சாவே. அப்பா ஸ்தோத்திரம், துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற நல்ல தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தேடி வந்த தெய்வமே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜாவே, எங்களை தெரிந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு எங்களை உம்முடைய சேவைக்காய் அழைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே சுவாமி. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா அந்த நேரத்தை எனக்கு கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜாவே, நன்றி நன்றி தகப்பனே. அலிலூயா அலிலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வந்துட்டுக்கிறதான இதுல பங்கெடுக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் தேவன், நீங்க ஒவ்வொருவரையும் மறைத்து வெளிப்படும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா காரியங்களிலும் தேவன் நீங்க கூட இருக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த சங்கமம் வானொலி கத்தாவே அநேக தேசங்களுக்கு கடந்து சென்று அநேக பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ செய்ய போகிற எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. மட்டுமாய் வழி நடத்தின எபினேசரே, மக்கூடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவனங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ரச்சாவே. எல்லா துதியும் கனமும் புகழமும் ஒருவருக்கே செலுத்தி அப்பா என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
2: நன்றி சிஸ்டர் ஜரீன். இலங்கை நாட்டிலே எங்களது மண்ணில் இருந்து நீங்கள் துதித்து பாடலை பாடுங்கள், மிகவும் ஆசுவாம இருந்தது. அது மட்டுமல்ல, இலங்கை பொருளாதாரத்துக்காக பாடப்பட்டு ஜெபித்தீர்கள், மிகவும் ஆசுவாம இருந்தது. நீங்க எமது மண்ணிலிருந்து உங்களுடைய பாடல் சத்தம் கேட்கும் பொழுது உண்மையில் எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதித்து தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் தந்து வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். நன்றி பிரதர், இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் எனக்கு ரொம்ப மிகவும் நன்றி. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் தேவைகளையும் நிறைவாய் சந்திப்பாராக. ஆமேன், தேங்க்யூ.
2: இதுவரை நேரம் தொடர்பு கொண்டவர் சிஸ்டர் ஜரீன், ஸ்ரீலங்கா நமது நாட்டில் இருந்து. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டாலி, அதற்கு பிறகு தேவ சதி கடந்து செல்ல போறோம். கனடா பொருளாதாரத்துக்கு ஜெபித்து ஜெபியுங்கள். கனடா பொருளாதாரம் முன்னேற வேண்டும், அதுக்காக ஜெபியுங்கள். ஜெபித்து பாடு பாடுகளை படிக்கலாம், உங்களோட வழி நடத்துக்கலாம்.
3: நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உங்கள் மத்தியில் நாங்கள் வந்து நீக்க தந்த மகா பெரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கூறிய வாக்கு தத்தத்தின் படி ஆண்டவரே, எங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனே எமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, இந்த பொருளாதாரதனை அப்பா கஷ்டத்தின் மத்தியில்
0: ஆண்டவரே
3: நீங்க இருந்து இருக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. கனடா தேசத்தில் ஆண்டவரே கேஸ் பிரச்சனையிலும் உணவு பிரச்சனையிலும் சிலர்கள் வேலையில் இல்லாத பிரச்சனையிலும் இருந்து தவிக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்க உங்களோட நாமத்தை கூப்பிடும் பொழுது அப்பா நீங்க எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க என்ற உங்களோட நாமம் இனிதான நாமம் அப்பா. முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம் அந்த நாமத்திற்கு ஆண்டவரே பெரிதான கிருபையும் அன்பையும் கொடுத்து வழி நடத்துற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறது ஆண்டவரே அப்பா. எனக்கு தாசை வேறும் பேர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. நாங்கள் உங்களோட உங்களிடத்தில் இருந்து தான் ஒத்தாசை வரக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. ஆனபடியா நன்றி செலுத்துற இந்த பிரச்சனைகள் இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அப்பா உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்களா ஆண்டவரே. என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமேன். செவி கொடுக்கிற தகப்பன் நாங்க அப்பாவிடம் போகும் பொழுது அவர் ஒரு பொழுதும் எங்களை வெறுமையாக விட மாட்டார். ஆனபடி அந்த கனடா தேசத்தில் உள்ள எல்லா ப்ராவின்ஸ்லயும் இருக்கிற எல்லா ப்ராவின்ஸ் கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறிய வாக்கு தத்தத்துப்படி ஆண்டவரே நாளும் ஆண்டவரே உங்களோட நாமத்தினிருந்தம் நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கொடுக்க வல்லவராயிருக்கிறீங்க. இந்த மனுஷனும் தன்னிடத்திலிருந்து அப்பத்தை கேட்டால் தனக்கு தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் அவனுக்கு கொடுப்பானா. அப்பா நீங்க தகப்பன் உண்மை இல்ல தகப்பனா இருக்கப்படியா. நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போறவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்து வழி நடத்துற தகப்பனா இருக்கப்படியா. நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஆமே நன்றி. அதிசயமானவரே ஆலோசனை கத்தரே அப்பா, நீர் எங்களுக்கு பதி கொடுத்து அநேகரம் உங்களுக்கு சாட்சியாக நிலை நிறுத்தி வைக்க போற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நெருக்கத்தில் இருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், கத்தரை எனக்கு சவி கொடுத்து விசாலத்தில் என்னை வைத்தார். அப்பா நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்பா. இந்த நாட்டில் ஒன்றிலும் குறை இல்லாத வண்ணமாக தேசமே மகிழ்ந்து களிக்கூறு என்று சொன்ன வாக்கு தத்தின்படி நீங்க எங்கள் மத்தியில் இருந்து உங்களோட கரத்தை நீட்டி எங்களுக்கு நீங்க உதவி செய்ய தகப்பனா இருக்கிறீங்க. நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக பதில் கொடுக்கிற தகம்பளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. ஆமீன் அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு இட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே நீங்க எங்களுக்கு பெரிதான காரியத்தை இந்த கனடா தேசத்துல அப்பா கொடுத்து இன்னும் அதிகமாக கனடா தேசத்துல உள்ள எல்லா பிரவின்ஸையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறீங்க. கூப்பிட்டேன், பதில் வந்தது, குறையில எல்லாம் நிறைவாக்குற தகப்பன் அதற்காக நன்றி செலுத்தி அதிசயமானவரே ஆலோசனை கத்தரே. அவர் வல்லமை உள்ள தேவன், எல்லாரையும் அவருடைய சித்தத்தின்படி அழைத்தவர்களுக்கு அவருடைய வரங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கீங்க. இந்த நாட்டால் இந்த கனடா நாடு செழிப்பாக வளர்வதற்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமமே இனிதான நாமம், அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். என் இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி பிதாவே. நன்றி. சிறிய பாடலை பாட விரும்புகிறேன், பாடுகிறேன். ஆமே நன்றி சாமி, நன்றி.

உந்தன் ஜனங்களை ஜனங்களின் தாகம் தித்தீர், உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர், உம் நாமம்.

0: ஆமென். உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? வானத்தையும் பூமியும் படைத்தவரே, எங்களின் தேவைகளுக்கு அதிகமாக எங்களை ஆசீர்வதித்து வர்ற கிருபைகளுக்காக நன்றி. என்னை தாழ்த்தி ஜோபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே, அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமும் என் இருதயத்தின் நம்பிக்கையுமாயிருக்கிற கர்த்தரை நான் சகாயம் பெற்றேன். அதற்காக நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளை கனடா தேசத்து பொருளாதாரத்துக்காக பாடப்பட்டு ஜெபித்து ஒரு பாடலை பாடி தேவன் நாமத்தை அமைப்பதற்கு கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் பொருளாதாரத்துக்காக ஜெபித்த சிஸ்டர் டோலி கல்கரி. இதுவரை நேரம் நாங்கள் துதித்தோம், ஆராதித்தோம், பாடல்களை பாடினோம், இலங்கை நாட்டுக்கு பொருளாதாரத்தாக ஜெபித்தோம், இலங்கை நாட்டு பொருளாதார ஜெபித்தோம், அநேக பாடல் துதிகளை ஏறெடுத்தோம். கர்த்தர் நாம் ஒன்றே பாடம் தொடர்ந்து இப்பொழுது விக்டோரியா நேரம் 6 மணி, கனடா டொரண்டோ நேரம் 9 மணி, ஸ்ரீலங்கா மாலை 6:30 மணி. இப்பொழுது தேவ செய்தி தொடர்கின்றது. இன்றைய நாளிலே தேவ செய்தியை கொடுக்க வந்திருக்கிறார் பாஸ்டர் வானரியா, ஜெர்மன் நாட்டிலிருந்து வந்திருக்கிறார். அவரை நாங்கள் இந்த சங்கம வானொலியின் துதி ஆராதன அபிஷேக நிகழ்ச்சியின் சார்பாக அந்த மகனை அழைக்கப் போகிறோம். எல்லோரும் ஒருமனப்பட்டு அழைக்கப் போகிறோம். இந்த செய்தியை கேளுங்கள், ஒரு ஆழமான செய்தியாக இருக்கும். காரணம் இவருடைய செய்தியெல்லாம் மிக ஒரு ஆசீர்வாதமான செய்திகள். எனவே அவரை அன்புடன் அழைப்போமா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் வானரையா.
2: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். ஆமே, எப்படி இருக்கீங்கள்?
1: கர்த்தருடைய கிருபையா சுகமா இருக்கிறோம். உங்களோட குரலே மிகவும் ஆசை கேட்க ஆசையா இருக்கிறது. இப்பொழுது பாஸ்டர் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்குரிய செய்தி சங்கமா வானொலியின் துதி யாராவது அபிஷேக நிகழ்ச்சிக்குரிய செய்தி என்ன என்பது
3: என்ற ஸ்கைப் ஐடி
1: ஆவலோடு வாங்கியோடு காத்திருக்கிறோம். இப்பொழுது உங்களோட கொடுக்கிறேன், தொடருங்கள். ஆமேன்,
2: ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் ஒரு பல்லவியை பாடி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளிலே கடந்து செல்வோம். இந்த நாளிலும் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

예수의 난리 솔기린 두야비에 안부테이 밤에 난리 솔기린 두디 아다네이 세이린 아멘. கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேளையிலே சங்கமணியார் தளத்தில் அணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதை நான் இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். வாழ்த்துவதை கர்த்தர் தந்த கிருபைக்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் தாயார் தினமாக இந்த நாட்களில் இருப்பதனால் இன்றைக்கு அநேகர் தாயாருடைய காரியங்களை குறித்து கொண்டாடி கொண்டிருப்பார்கள். ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் வேத தியானத்திலிருந்து நாட்களில் சில காரியங்களை எடுத்துக்கொள்வோம். உபாகம புஸ்தகம் 1:31 வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் தேவன் நம்மை சுமக்கிறவராய் இந்த நாட்களில் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே பாருங்கள், அதே வேளையிலே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை இந்த நாட்களிலே சுமக்கிற தாயாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இங்கே எப்படியாக தேவன் நம்மை சுமக்கிறார் என்றால், நடக்க தெரியாத நடக்க முடியாமல் இருக்கிற ஒரு குழந்தையை இந்த நாட்களிலே தூக்கி கொண்டு பாசமுள்ள ஒரு தாயார் இந்த நாட்களிலே அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த பிள்ளை எவ்வளவு பாரமா இருக்கிறது, எப்படியாக இருந்தாலும் தாய்க்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் அந்த குழந்தையை சுமந்து கொண்டு இந்த நாட்களிலே போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, எவ்வளவு தூரமா இருந்தாலும் தாயார் இந்த நாட்களிலே சுமந்து கொண்டே இந்த நாட்களிலே போவார்கள். இதுதான் இந்த நாட்களிலே ஒரு தாயினுடைய அன்பாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களுக்காக மரித்து, நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காக இரத்தத்தை சிந்தி, அது மட்டுமல்ல அந்த இரத்தத்தினாலே நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரித்து இந்த நாட்களிலே நம்மை சுமந்து கொண்டு செல்லுகிற தேவனா இந்த நாட்களிலே இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த பூமியிலே பாருங்கள், அங்கே ஒரு சாயலாக இந்த நாட்களிலே நம்முடைய தாயார் அங்கே நாங்கள் பிறந்து ஒரு சிறுவயது வளர் வரைக்கும் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களில் அங்கே சுமந்து கொண்டு போகிறார்கள். அவன அவதானமாக இருப்பார்கள். பாருங்கள், சில வேளைகளிலே குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் வருகிற வேலையை அவர்கள் நடக்கிற வேலையிலே தாயார் அங்கே கவனித்துக் கொண்டிருப்பார்கள். வீட்டிலே தகப்பனார் வேலைக்கு போயிருப்பார், கணவனார் அனவாருங்கள் அங்கே அந்த குழந்தையை அங்கே மோதாதபடி, அங்கே அப்படியாக இதன்படி காயப்படாதபடி அவர்கள் கவனமாக அந்த நாட்களில் இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் அந்த குழந்தை விழுந்த உடனே இந்த நாட்களிலே நோகாவிட்டாலும் ஒரு சின்ன ஒரு அழுகி ஒன்று இந்த நாட்களில் அழுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் இன்றைக்கு பாருங்கள், தேவன் நம்மை சுமந்து செல்லுகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் இந்த நாட்களிலே அங்கே அறிந்திருக்கிறார் என்பதை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். நம்முடைய தேவைகள் என்ன என்பதை கர்த்தர் இன்றைக்கு இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களை அறிந்திருக்கிறார். அதனாலே அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் அதுதான் வேணும் இதுதான் வேணும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் அவரிடத்திலே கேட்பதை விட, ஆண்டவரே இந்த நாட்களிலே என்னுடைய தேவைகளை நீர் சந்திக்க வல்லவரா இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா இருந்தால், அந்த காரியத்தை அவர் ஏற்ற வேளையிலே ஏற்ற நேரத்தில் இந்த நாட்களை தருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் இன்றைய பாருங்கள், ஒரு குழந்தை தாயிடத்திலே போய் இந்த நாட்களை கையை வெட்டி விடுவார்கள், ஏதாவது ஒரு காரியம் நடக்கும். அதே விதமாகத்தான் இன்றைக்கு தேவனிடத்திலே போய் சில பிள்ளைகளில் சில காரியங்களை இந்த நாட்களில் நாங்கள் கேட்கிறோம். ஆனால் அந்த காரியங்களை கேட்கிற

0: வேளையிலே என்ன அந்த காரியத்தை வைத்து செய்ய போறோம் என்பதை நாங்கள் சிந்திப்பதும் இல்லை, ஒன்றுமில்லை. இந்த நாட்களை அப்படியாக அந்த நாட்களை கேட்கிறதாக இருக்கிறது ஜபத்தின் மூலமாய். ஆனாலும் அந்த ஜபத்துக்கு சில வேளைகளிலே பதில் வருவதில்லை. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜபத்துக்கு உடனடியாக அந்த நாட்களை பதில் கொடுப்பாரா இருந்தால் அந்த ஜபத்தினுடைய காரியத்திலே பார்க்க வேண்டும். அந்த ஜபத் அந்த அந்த கேட்கப்பட்ட பொருளின் மூலமாய் என்னுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியங்கள் தடைகள் வரும் என்பதைத்தான் இந்த நாட்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியினால் அந்த காரியத்தை இந்த நாட்களை பாருங்கள். பொறுத்திருந்து ஆவலோடு இந்த நாட்களை அந்த காரியத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக தேவன் ஏற்ற வேளையிலே ஏற்ற நேரத்திலே ஏற்ற காரியத்திலே இந்த நாட்களை செய்யக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, வேதத்திலே பாருங்கள், அங்கே மரியாளும் அங்கே ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து ஒரு திருமண வீட்டிற்கு இந்த நாட்களை சென்றிருந்தார்கள். அந்த திருமண வீட்டிலே பாருங்கள், ஆண்டவருடைய முதலாவது அற்புதம் நடக்கிறது. அங்கே திராட்சை ரசம் குறைந்து போய்விட்டது. அவர்கள் வந்து மரியாள் இடத்திலே சொல்லுகிறார்கள், மரியாளே, திராட்சை ரசம் குறைந்து விட்டது, உங்களுடைய மகனாய் இயேசு இடத்திலே இந்த காரியத்தை குறித்து ஏதாவது செய்ய முடியுமா என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனாலா மரியாள் உடனே போய் ஆண்டவரிடத்திலே போய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இடத்திலே போய், மகனே, இப்படியாக நடந்திருக்கிறது என்று சொன்னால் அவர் உடனே சொல்லுகிறார், இஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன வேலை, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்பாக அங்கே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் என்னவென்றால், அங்கே இருக்கிற சாடிகளை கொண்டு வாருங்கள், சாடிகளிலே இந்த நாட்களை சுத்திகரித்து சாதிகளிலே நல்ல தண்ணீரை இந்த நாட்களை நிரப்புங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள் என்று தாயார் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அந்த வேளையிலே பாருங்கள், அந்த சாடிகள் எல்லாம் நிரப்பப்படுகிறது. அந்த சாடிகள் எல்லாம் நிரப்பப்பட்ட அந்த சாடிகளிலே பார்க்கிற வேளையிலே அந்த நிரப்பப்பட்ட சாடிகளில் என்ன நிரப்பப்பட்டது, சாதாரண தண்ணீர் தான் அந்த இடத்துல நிரப்பப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அதற்கு பின்பாக அந்த சாடிகளில் இருந்து அங்கே அவர்கள் அந்த அந்த கப்பினாலே அந்த தண்ணியை எடுத்த வேளையிலே அது திராட்சை ரசமாக அந்த நாட்களை மாறியது. பாருங்கள், இன்னொரு விதமான அற்புதம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் அவருடைய நேரம் வேளைகள் வருகிற வேளையிலே தான் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நம்மை நடத்துகிற தேவனா, இந்த நாட்களே நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனா இந்த நாட்களே இருக்கிறார் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அதைத்தான் நீங்க உபாகமம் முதலாம் அதிகாரம் 31 வசனத்திலே பார்க்கிறோம், ஒரு மனிதன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு போவது போல உங்கள் தேவனாய கர்த்தர் இந்த நாட்களே உங்களை சுமந்து கொண்டு வந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நாட்களே அருமை பிள்ளைகளே சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக இங்கே திரளான கூட்டம், 700,000 ஆட்கள் இந்த நாட்களை காலாட்கள் பாருங்கள் இந்த நாட்களை அப்படியே கடந்து வருகிறார்கள். ஆனால் பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கு குடிப்பதற்கோ தண்ணியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, கண்மலையாகிய கர்த்தர் அவர்களோடு கூட நடந்தார்கள் என்று சொல்லி. அதனாலே தான் பாருங்கள், அங்கே தன்னுடைய தாசனாகிய மோசே இடத்திலே சொல்லுகிற வேளையிலே அங்கே கண்மலையை பார்த்து பேசு, கண்மலையை பார்த்து அடி என்று சொல்லுகிற வேளையிலே அடிக்கிற வேளையிலே தண்ணீர் அந்த இடத்திலே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாகம் தீர்க்கிற தேவன். அப்படியானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு போகிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய தாகத்தை இந்த நாட்களிலே தீர்க்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மற்றவர்களால் இழிவான வார்த்தைகள், மற்றவர்களால் வருகிற நெருக்கங்கள், குடும்பத்திலே வருகிற நெருக்கங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கணவனால் வருகிற நெருக்கங்கள், மனைவியால் வருகிற நெருக்கங்கள், வேலை செய்கிற இடங்களிலே இருந்து வருகிற நெருக்கங்கள், இந்த மத்தியிலும் இந்த நாட்கள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையா.
1: 416-916
0: அன்பு சகோதரியே, அன்பு வாலிப தம்பியே, இந்த நாட்கள் இந்த வார்த்தையை இந்த நாட்களை சற்று கேள், உன்னை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவரை நீ சொந்த ரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு அவர் உன்னை இந்த நாட்கள் சுமந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களே உன்னை இந்த நாட்களை நடத்துகிற தேவனா இந்த நாட்களை இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஏசாயாவின் புஸ்தகம் 58:11 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் வழி நடத்தி மகா வறட்சியான காலத்தில் ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நிலமுள்ளதாக்கி உன்னை நீர்ப்பாசலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற்றுவார் என்று சொல்லி வேத வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களிலே தேவன் சுமந்து கொள்ளுகிற வேளையிலே பாருங்கள், அவர் உன்னை இந்த நாட்களிலே சொல்லிப்பாக இந்த நாட்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவருடைய தோல் மீது, அவருடைய கரத்தின் மேல் இந்த நாட்களை நாங்கள் இருக்கிற வேளையிலே நாங்கள் இந்த நாட்களை பயப்பட வேண்டும். இந்த கணேகருடைய வாழ்க்கையை பார்த்து பீதி இருக்கிறது. எதிர்காலம் எப்படியாக இருக்கும், எதிர்காலத்திலே நான் என்ன காரியத்தை இந்த நாட்கள் செய்வேன், இந்த நாட்கள் இப்படியான நிலைமைக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோமே, அப்படியானால் எங்களுடைய காரியங்கள் என்ன என்று சொல்லி இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்க அன்பு சகோதரியே சகோதரியே பாருங்கள், பஞ்சகாலத்திலே நம்மை போஷிக்கிற தேவன். அங்கே வேதத்திலே பாருங்கள், எலியா என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசி, அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அந்த இடத்திலே அவர் கர்த்தருடைய ஊழியத்தை அங்கே தெளிவாக செய்து கொண்டு வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சத்தத்தை கேட்டு இந்த நாட்கள் அந்த ஊழியங்களை செய்து கொண்டு வருகிற வேளையிலே, திடீரென்று பார்க்கிற வேளையிலே அந்த தேசத்திலே பஞ்சம் ஏற்படுகிறது. பஞ்சம் ஏற்பட போகிறது தொடங்குகிறது என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்தார், அவரை இந்த நாட்கள் இன்ன இடத்துக்கு போ என்று சொல்லி சாரிபாத் என்று சொல்லப்படுகிற ஒரு விதவையினுடைய வீட்டுக்கு இந்த நாட்களை அனுப்புகிறார். பாருங்கள், இவர் போகிறார் பஞ்ச காலத்திலே, எங்க போகிறார், விதவை வீட்டுல, விதவைக்கு இங்க பாக்குற வகையில விதவைக்கு அங்கே அவளுக்கு உண்ணுவதற்கோ சாப்பிடுவதற்கோ அங்க ஆகார பற்றக்குறையாக இருக்கிறது. பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப ஆண்டவர் அந்த இடத்திலே அனுப்புகிற வேளையிலே அந்த விதவை இடத்திலே போயிட்டு இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறாள் என்னவென்று சொல்லி சொன்னால், ஒரு தண்ணி கொஞ்சம் குடிப்பதற்கு கொண்டு வா சொல்லுகிறார், அதோடு சேர்த்து நீ ஒரு அடையை பண்ணி கொண்டு வா எனக்கு, நான் அங்கே சாப்பிடுவதற்கு என்று சொல்லுகிற வேளையிலே அவள் சொல்லுகிறாள், என்னிடத்துல இருக்கிறது கொஞ்ச படி மாவுதான் இருக்கிறது, ஆனால் இந்த நாட்களே இந்த அடையை சுட்டு நானும் என்னுடைய பிள்ளையும் அங்கே இந்த நாட்களே மறிக்கும்படியாகத்தான் நான் இந்த இடத்திலே பிறகு பொறுக்க வந்தேன் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அவள் அப்படி இருந்து கூட இந்த நாட்களை பாருங்கள், தீர்க்கதரிசி சொன்ன பிரகாரம் அந்த அடையை சுட்டு கொண்டு இந்த நாட்களே பாருங்கள் அந்த அவரிடத்திலே இந்த நாட்களே கொடுக்கிறாள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த பஞ்சம் முடியும் வரைக்கும் அவளுடைய வீட்டிலே அங்கே எண்ணெயும் குறையவில்லை, அங்கே அந்த மாவும் குறையவில்லையாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கணும். அப்படியானால் அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களே தேவன் நம்மை சுமந்து கொண்டு போகிறவராய் இருந்தால் இந்த நாட்களே உபாகம் 1:31 சொல்லப்பட்ட பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே எதுவும் குறைவு உடையாது. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்குமாம், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாதாம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுமா இருந்தால், அந்த வார்த்தையின்படி தேவன் நம்மை இந்த நாட்களில் சுமந்து கொண்டு செல்லுகிறார் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அன்பு சகோதரனே சகோதரியே, தேவன் நம்மை சுமந்து கொள்கிறார் என்பதை இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு உணர்வு இந்த நாட்களில் வர வேண்டும். இன்றைக்கு நாங்கள் உலகத்தார் அல்ல, இந்த நாட்களில் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், உலகத்திலே இருந்து வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த நாட்களில் இருப்பது நிமித்தம் தேவன் நம்மை சுமக்கிறார் என்ற உணர்வு இந்த நாட்களில் நமக்குள்ளே வருமா இருந்தால் நாங்கள் எந்த விதமான பயத்தையும் விட்டு எந்த விதமான காரியங்களையும் விட்டு இந்த நாட்களில் ஓடிக்கொண்டே இருப்பதற்கு தேவன் இந்த நாட்களை கிருபை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, கிட்டத்தட்ட இன்றைக்கு பாருங்கள் 35-36 ஆண்டுகளாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்றைய நாட்களில் இருந்து பாருங்கள், இந்த தேசத்திலே நான் இருக்கிற தேசத்திலே என்னதான் காரியங்கள் வரட்டும், என்னதான் நிலைப்பாடுகள் வரட்டும், ஆனால் இந்த நாட்களை பார்க்கிறவர்களிலே கர்த்தர் போஷிக்கிறார் என்னை, என்னுடைய குடும்பத்தை இந்த நாட்களை போஷித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி ஆகும் என்றால் அது எனக்கே இந்த நாட்களை தெரியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அவர் சொன்னால் ஆகும், கட்டளை இட்டால் நிற்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், பயங்கரமான இந்த உலகத்திலே நம்முடைய நிலையும் கூட இந்த நாட்களே நடக்க முடியாத அதாவது பரிதாபமான பச்சிளம் குழந்தையை போல பாலகனை போல இந்த நாட்களே காணப்பட்டாலும் அருமை பிள்ளைகளே ரொம்ப கவனமாக கேளுங்கள், உண்மையிலேயே நாம் நம் வாழ்க்கையை இந்த நாட்களில் பயணத்தை இந்த நாட்களில் சுயமாய் தொடர்ந்துட முடியாது. அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய குடும்பத்தை நாங்கள் இன்றைக்கு சுயமாக நடத்த முடியாது, சுயமாக இந்த நாட்களில் தொடர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அங்கே ஆனால் இந்த நாட்களை பாருங்கள் அன்பு கூறுகிறவராகிய கர்த்தர் என்ன செய்கிறாராம், ஒரு மனிதன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு போவதை போல அனுதினமும் தம்முடைய கரத்திலே இந்த நாட்களிலே கரங்களிலே நம்மை ஏற்றி கொண்டு வருகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை சுமக்கிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 66:13 வாசிப்பீர்களா என்றால் வேதம் சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேம் என்பது எதை குறிக்கிறது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் வாசம் செய்கிற வாசஸ்தலத்தை இந்த நாட்களை குறிக்கிறது. அப்படியானால் அங்கே தேவன் அந்த வாசஸ்தலத்திலே எப்படியாக அங்கே அவருடைய தேற்றுகிற அந்த அதாவது தன்மை இருக்கிறதோ அதே விதமாக அந்த நாட்களே தேவன் அந்த சமாதானத்தினால் நிரப்பி கத்திருந்த நாட்களே நம்மை தேற்றுகிற தேவனா இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளை பாருங்கள், சாதாரணமாக ஒரு குடும்பத்திலே பார்க்கிற வேளையிலே ஒரு சில பிள்ளைகளை இந்த நாட்கள்லே அங்கே பார்க்கிறவர்களே தாயோ தந்தையோ இந்த நாட்கள்லே சுபந்து கொண்டு போவது இந்த நாட்கள்லே. சில வேளைகளில் அந்த பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை பிடிக்காத காரியமாக இருக்கும். சில வேளைகளில் பெற்றோரும் கூட இந்த நாட்கள் அந்த காரியங்கள் பிடிக்காத காரியமாக இருக்கும். ஏனென்றால் அது எங்கே சுயதீனமாகவும் சுதந்திரமாகவும் இந்த நாட்களை சுற்றி திரிய வேண்டும் என்று சொல்லி அந்த சில வேளைகள் அந்த பிள்ளைகள் இந்த நாட்களை விரும்புகிறார்கள். சில வேளைகளிலே நாமும் இந்த இப்படி காரியங்களில் இந்த நாட்களிலே பிடிவாதம் உள்ளவர்களாய் பிள்ளைகளைப் போல இந்த நாட்களிலே தேவனிடத்திலே இந்த நாட்களிலே அன்பு அங்கே கரங்களின் கீழே அங்கே இறங்கி இங்கே நடக்க முடியாதபடி சுயமுயற்சியினாலே இந்த நாட்களிலே வாழ இந்த நாட்களிலே எத்தனைத்திருக்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ரொம்ப ஜாக்கிரதையாக கேளுங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. நாங்கள் சுயமுயற்சியிலே இந்த நாட்களை நாங்கள் செயல்பட வேண்டும், சுயமுயற்சியிலே இந்த நாட்களை வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் அப்படியாக ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களை எடுத்து விட்டாலும் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை செயல்பாட்டின்படி கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருப்பார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்றால் அவர்தான் நம்மை சுமக்கிறது. அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அழைக்கப்பட்ட வேளையிலே பாருங்கள் இந்த நாட்களிலே சுவந்த சமுத்திரத்தை அவர் இரண்டாக பிளந்து பாருங்கள். மிகவும் ஒரு பெரிய ஒரு அற்புதம். இன்று வரைக்கும் எந்த விதமான யாரும் இந்த நாட்களில் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தது என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படியானால் அந்த முதல் ஒரே தரத்திலே தான் அந்த காரியங்கள் இந்த நாட்களில் நடந்தது. அந்த சூழ்நிலையிலையும் பாருங்கள் அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால் தேவன் அங்கே அந்த ஜனங்களை கொண்டு வருகிறார். ஆனால் அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் முறுமுறுக்கிறார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு, நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுக்கிற வேளையிலே அங்க வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய ஆகாரம் அவருடைய இறைச்சி அவர்கள் சாப்பிட்ட அந்த இறைச்சி அருமையான கர்த்தருடைய தேவன் காடையையும் அங்கே மன்னாவையும் கொடுத்தார். அந்த இறைச்சி அவருடைய அதாவது வாயிலே இருந்து அந்த இறைச்சி அங்கே வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கிடையிலே அங்கே அடிக்கப்பட்ட அவர்கள் அந்த இடத்திலே மறித்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அதனாலே அருமை பிள்ளைகளே கர்த்தர் நம்மை சுமந்து செல்லுகிறார் என்ற உணர்வு நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான முறுமுறுப்புகளோ எந்த விதமான காரியங்களோ இல்லாதபடி இந்த நாட்களிலே நாங்கள் அவருடைய சித்தத்திற்கு இந்த நாட்களிலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவரை அறியாதிருந்தால் இந்த நாட்களிலே அது வேறு காரியமாக இருக்கும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக தாறுமாறான ஒட்டகம் ஓடுவது போல இந்த நாட்களை ஓடிக்கொண்டே இந்த நாட்களில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை அறிந்ததற்கு பின்பாக அவர் நம்மை நடத்தும்படியாக அவருடைய கரத்தில் இந்த நாட்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்கள் ஏன் ஆண்டவர் சீனாய் மலையிலே அந்த 10 கற்பனைகளை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தபடினால் தங்களுடைய இஷ்டத்தின்படி தங்களுடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்து வந்தார்கள். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்தது நிமித்தந்தால் அவர் மோசேயை அழைத்து இந்த நாட்களிலே அதிகாலையிலே நீ எழுந்து இந்த நாட்களிலே மலையண்டையிலே வா என்று சொல்லுகிற வேளையிலே அந்த சீனாய் மலையிலே அங்கே மோசே அந்த மலையின் உச்சியிலே போய் அவரிடத்திலிருந்து அந்த கற்பனைகளை கொண்டு வந்து இந்த நாட்களை பெற்றுக் கொண்டு வருகிற வேளையிலே பாருங்கள் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள் சொல்லி இங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. வனாந்தரத்திலே வந்து அவர்கள் தங்களிடத்திலே இருந்த பொன் எல்லாவற்றையும் முறுக்கி என்ன செய்தார்கள் ஒரு கன்று குட்டி செய்து ஆரோன் இந்த நாட்களை பாருங்கள் அந்த கன்று குட்டியை அபிஷேகம் பண்ணி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் மர்ம பிள்ளைகளை பாருங்கள். ஏனென்றால் மோசே சொன்னார் இந்த நாட்களிலே இப்போ பிள்ளைகளே நீங்கள் இந்த இடத்திலே இருங்கள் நான் போய் ஆண்டவரிடத்திலே பேசி ஆண்டவருடைய காரியத்தை செய்து வருகிறேன் என்று சொல்லி. ஆனால் அவர்களோ இந்த நாட்களிலே தங்களுடைய சித்தத்தின்படி தங்களுடைய அதாவது சுய முயற்சியின்படி காரியங்களை செய்து இந்த நாட்களை என்ன செய்தார்கள் அந்த கன்று குட்டியே இந்த நாட்களை செய்து அதற்கு அபிஷேகம் பண்ணும்படியா காரியங்களை செய்கிற வேளையிலே அந்த சத்தம் ஆண்டவருடைய செவிகளிலே ஒரு பயங்கரமான கோபத்தை இந்த நாட்களை உண்டாக்கினது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கவேன். உடனே சொன்னார் இந்த நாட்களே மோசேயை நீ கீழே இறங்கி போ இந்த நாட்களே ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே மோசே அந்த இடத்திலே இறங்கி வருகிற வேளையிலே இங்கே பார்த்தால் ஆடலும் பாடலும் ஆர்ப்பாட்டங்களும் இந்த நாட்களை கொண்டாட்டங்களும் இப்படியான காரியங்கள் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறது. உடனே மோசே அந்த கற்பனைகள்ல பார்த்து அந்த 10 கற்பனைகள் அந்த எழுதப்பட்ட அந்த கல் அதாவது கற்பனைகளை அங்கே அப்படியே இந்த நாட்களே எரிகிற வேளையிலே பூமியிலே பூமி இரண்டாக பிளந்து இந்த நாட்களிலே ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படியே இந்த நாட்களே பூமி விழுங்குவதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள் தேவனுடைய சித்தத்தை அறியாதபடி தேவன் நம்மை சுமந்து செல்லுகிறதை உணராதபடி இந்த நாட்களிலே நாங்கள் செயல்படுவோமா இருந்தால் அழிவைத்தான் இந்த நாட்களை சந்திக்க வேண்டுமே ஒழிய ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை நாங்கள் சந்தித்துக் கொள்ள முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரனே சகோதரியே, இப்ப பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாருங்கள் அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள். அதற்கு பின்பாக இந்த நாட்களில் அவர்களுக்குள்ளே ஒரு பயம் இந்த நாட்களில் உருவாகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், பாருங்கள், நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மை சுமக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 1:38 அவரிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்துடுவோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் நடத்தும் ஐயா, நீர் நடத்தி என்னை இந்த நாட்கள் நீர் இந்த நாட்கள் உடைய மகிமைக்குள்ளே என்னை அழைத்து செல்லும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் கேட்டு ஜெபம் பண்ணுவோமா இருந்தால் கர்த்தர் நம்மை அங்கே நடத்துகிற வேளையிலேயே அவர் நம்மை தம்முடைய மகிமைக்குள்ளே இந்த நாட்களை அழைத்து செல்வார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று வரைக்கும் நம்மை சுமந்து வந்த தேவன் தொடர்ந்து நம்மை அங்கே சுமந்து செல்லவே விரும்புகிறார். பாருங்கள், 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த நாட்களை சுமந்த தேவன் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று மோசே இந்த நாட்களை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளே, 40 ஆண்டுகள் கொஞ்ச நெஞ்ச காலங்கள் அல்ல, 40 ஆண்டுகள் இந்த நாட்களிலே தேவன் அப்படியாக அவர்களுக்கு எந்த விதமான குறைவும் கொடுக்கவில்லை. அவருடைய பாதரட்சைகள் பிந்து போகவும் இல்லை, அவருடைய உடைகள் கிழிந்து போகவும் இல்லை. ஆண்டவர் அப்படியே நடந்து அவர்களை சுமந்து கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இப்படியாக தேவன் 40 ஆண்டுகள் அவர்களை சுமந்து கொண்டு வந்த வேளையிலும் அவர்களுக்குள்ளே இருந்த முறுமுறுப்பு நிமித்தம் ஒரு சிலர் இந்த நாட்களை அங்கே இச்சித்து அங்கே என்ன செய்தார்கள், அங்கே சங்காரக்காரனால் அடிக்கப்பட்டார்கள் சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 91:4 சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளினால் மூடுவார், அவர் செட்டுகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். ஆண்டவருடைய சிறகுகள் நாட்களிலே நம்மை அனுதினம் நாட்களிலே மூடியிருக்கும். அருமையான அதுதான் எங்களுக்கு, அதாவது ப்ரொடெக்ஷன், அதாவது எங்களுக்கு பாதுகாப்பு என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவருடைய செட்டைகள் எப்படியாக இருக்குமா இருந்தால் அந்த செட்டைகள் நமக்கு பாதுகாப்பா இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலேயே அந்த செட்டைகளின் கீழே இந்த நாட்களில் என்ன இருக்கிறது, அடைக்கலம், ரிஃபூஜ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களே அடைக்கலம் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே தேவனுடைய செட்டைகளின் கீழே இந்த நாட்களே அடைக்கலமாய் இந்த நாட்களே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, சிறகுகளாலே நம்மை மூடுகிற வேளையிலே அந்த செட்டைகளின் கீழே நாங்கள் அடைக்கலம் போகிற வேளையிலே எந்த சத்ருவும் இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களே தொட முடியாது என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களே அவருடைய செட்டுகளின் கீழே இந்த நாட்களே வருபவர்களுக்கு தேவன் அந்த பாதுகாப்பை கொடுத்து இந்த நாட்களே நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியானால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே தேவன் நம்மை சுமந்து கொண்டு செல்லுகிற தேவன் மட்டுமல்ல, தன்னுடைய செட்டுகளினாலே மூடி இந்த நாட்களே வைத்திருக்கிறார். பாருங்கள், ஒரு கோழியை பாருங்கள், இந்த நாட்களே அந்த குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு இந்த நாட்களை பாருங்கள், அந்த பாருங்கள் அந்த கோழி அப்படியே மேய்ந்து கொண்டிருக்கிறது, அப்படியாக மேய்ந்து கொண்டிருக்கிற வழியிலே பருந்து மேலே வருகிறது. கோழி எதை கவனிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த குஞ்சுகளைத்தான் இந்த நாட்களை கவனிக்கும். ஆனா அதே வேளையிலே அந்த குஞ்சுகளுக்கு, அதாவது தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும் என்று சொன்னால் அந்த கோழி இந்த நாட்களை என்ன செய்யும்னால் அந்த கண்ணை அப்படியே மேலே பார்த்து இந்த நாட்களை உடனே ஒரு சைன் கொடுக்கும் அந்த குஞ்சுகளுக்கு. உடனே அவர்கள் என்ன செய்வார்கள், அப்படியே அவர் ஓடி ஓடி ஒழிப்பார்கள். சில குஞ்சுகள் ஓட முடியாம இருக்கிற சிறு குஞ்சுகளை அந்த கோழி அப்படியே தன்னுடைய செட்டைக்குள்ளே அப்படியே மூடி வைத்திருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் சத்ருவானவன் நமக்கு எதிராய் வருகிற வேளையிலும் அவன் நமக்கு பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், துன்பங்களை கொண்டு வருகிற வேளையிலும் இந்த நாட்களே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இந்த நாட்களே தன் பிள்ளையை, அதாவது ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல தேவன் நம்மை சுமந்து கொண்டு போகிற தேவன் நம்ம இருக்கிறார். முதலாவதாக, இரண்டாவதாக தேவன் இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களே தன்னுடைய சிறகுகளினாலே மூடுகிறது மட்டுமல்ல, இந்த நாட்களே அவருடைய செட்டுகளின் அடைக்கலத்துக்குள்ளே இந்த நாட்களே மூடி வைத்துக்கிறதே இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால் கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய கவலைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாட்களே தான் நாட்களை ஆட்சி தேற்ற வேண்டும். இப்படியான சூழ்நிலைகளை நாங்கள் வருகிற வேளையிலே தான் அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே நாங்கள் அங்கே இந்த நாட்களே பாதுகாப்பு அடையக்கூடியவர்களாக இந்த நாட்களே இருப்போம். அறிமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வார்த்தைகளை பேசும்படியாக நீங்கள் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உபாகம் 1:31 சொல்லப்பட்ட பிரகாரம், ஒரு மனிதன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு செல்வது போல் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தாரே என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களே ஆண்டவரே, இந்த நாட்களே நீர் எங்களை சுமக்கிறவர் என்ற உணர்வு இந்த நாட்களே எங்களுக்குள்ளே வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. இன்னுமாய் உமக்குள்ளே உண்மை பற்றுகிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே பலப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. அடியேனே மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்லிடத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களே பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த சங்கமணியத்தலத்தை ஆண்டவர் உடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. அவள் கொடுத்த தருணத்துக்காக நான் இந்த வேளையிலே ஆண்டவரே அவர்களை இந்த நாட்களை ஆசீர்வதிக்கிறேன். அதே வேளையிலே ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிற மகேந்திரம் ஐயாவை குடும்பத்தையும் இந்த நாட்களை ஆசீர்வதிக்கிறோம். உடைய கரந்தாரே குடைந்து வழிநடத்திக் கொள்ளும்படியா ஆட்சேபிக்கிறேன் ஐயா இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இன்றைய நாளிலும் ஆண்டவரே ஆண்டவரே தாயார் தினமா இருக்கிறபடினால் கேட்ட ஒவ்வொரு தாயார்களை நீர் ஆசீர்வாதம் தள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் வானர் ஐயா. இன்றைய நாளே தாயார் தினத்துக்காக வேதாமத்திலே எங்கெங்கே தாயாருடைய வசனங்கள் இருக்கின்றதோ அந்த வசனங்களை எல்லாம் தொகுத்து ஒன்று சேர்த்து தாயார் தினத்திலே நீங்க இந்த வசனத்தை கொடுத்தீர்கள். மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தாய்மார்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஐயோ, எனக்கு இப்படியான வார்த்தை, ஒரு தாய்மாருக்கு இப்படியான வார்த்தை இந்த வேதாமத்தில் இருக்கின்றதான் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்படியாக நீங்கள் என்று தாயார் தாயார் தாயார் எல்லோரையும் நீங்கள் மேம்படுத்தி மகிமைப்படுத்திருக்கிறார்கள். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் நீங்கள் கையிட்டு செய்யும் காரணம் அனைத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: நன்றி ஐயா. கத்தியு கத்திர உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமே, நன்றி ஐயா.
2: இதுவரை நேரமும் தேவ செய்தி தாயார் தினத்துக்காக தேவ செய்தி கொடுத்தார் பாஸ்டர் வானஸ் ஜெர்மன். தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்துக்கு எடுக்க போறோம். நேரம் இங்கு 6:30, தொடர்ந்து 9:30 முடிவு ஜெபத்துக்கு எடுக்கிறேன். முடிவு ஜெபத்தை எடுக்க சிஸ்டர் ரஜினி அலங்காரவனை அழைக்க போறோம். அவர் ஆங்கிலத்திலே இந்த முடிவு ஜெபத்தை இன்றைய நாளில் நடந்த நிகழ்ச்சியில் தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வார்த்தை கொடுத்த தாசருக்காக பாடுபட்டு ஜெபிக்க வருகிறார் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஃப்ரம் வான்கூவர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
3: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளெஸ் யூ.
2: கோ அஹெட்.
3: ஆமென், ஆமென். பிஃபோர் ஐ வுட் ப்ரே, ஐ வுட் லைக் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிங் மை கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் த Women of faith and all those that have joined or even when it goes into the recordings and being broadcasted, I would like to wish all of you a happy Mother's Day. And especially with the host that has been Brother Mahendran today, we thank the Lord for him probably has been up from 4:00 in the morning to do this, and myself, because we come from and Brother Mahendran from Victoria, British Columbia, a substation, and also myself from Vancouver, British Columbia, where we have been 3 hours ahead of time. And Brother Leslie, along with his wife, Sister Rita, has been putting this program together. And we thank the Lord for the way he has been coordinating the program along with his wife, Sister Rita. Sister Rita, happy Mother's Day to you. And we thank the Lord for the burden that he has been carrying, that he should, you know, do this for the weekend as well. So may the Lord continue to bless them and give them much of his grace and his wisdom and guidance to continue with this. And especially on Mother's Day, it's a good day for us to be blessed. And I pass that on to all of the mothers with the greatest blessing that we could impart over their lives in the name of the Lord. Amen. And as we do that, we would now go into do the closing up of the prayers that we would also bring all the way. We thank the Lord, all of them that have joined, especially all the way from Norway, Sister
4: 5826.
3: Kala, and the other handmaiden of the Lord that joined us from Colombo, Sri Lanka, which is nice to see one of our person from, coming from our land of Sri Lanka, who could come and join us also at this time and participate in this program. And all the rest that have joined, and also Sister Dolly all the way from Calgary, Alberta, who had joined us. And we would remind also ourselves, for those that could not be here, who had been on the program from Sangamam Radio Gospel, Gospel Radio, all the way from morning till evening, all the handmaidens of the Lord, along with the hosts that come along in the evening, with myself, I do it on Mondays in English. My name is Ranjini Alangaramani, and also, of course, our pioneer who pioneered the Nitya Balicham and Bharti in Balicham in the evenings, Brother Mahendran, who does the Bharti in Balicham on Tuesdays and also works along with me on Mondays as well, doing the Tamil side of the program along with me between English and Tamil. And also Wednesday and Thursday with Sister Subha. Happy Mother's Day to you too, Sister Subha, and Sister Dolly on Fridays with Nitya Balicham. And happy Mother's Day to you, Sister Dolly. God bless you all, and let's close in prayer. Lord, we thank you, Lord, for this wonderful day, Lord, in which you brought us together, Lord, to impart such a blessing, Lord Jesus, upon the women of faith, being the Mother's Day today, and also all that our Lord Jesus have joined us, Lord, that they might be also thinking, is this the way that the Lord blesses a woman to come in with that word that we received from Pastor Bonner, all the way from Germany. We thank the Lord for that message as well, and we bless him as his and his family as well. And Lord, we thank you, Lord, for the women that have been receiving this word, and also a blessing that we impart over them, Lord Jesus, on a special day such as this. In your name we pray, and we thank you, Lord, for the many ways in which you have been ministering, Lord, through many that have come and joined us this evening I pray. And we thank you for that. In the wonderful name of Jesus, I pray. Amen and amen.
2: Amen. Amen. Thank you, Sister Ranjini Alangaramani, for your closing prayer. இந்த நாளை கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள், தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், வார்த்தை கொடுத்த தாசர்கள், துதி ஆராதனை எடுத்த பிள்ளைகள், எங்க நாட்டில் ஜெபித்த பிள்ளை அனைவருக்கும் தேவன் அவர்களிடம் ஆசிரியப்பாராங்க. மகளிர் மதர்ஸ் டே கொண்டாடும்படி கூறி அடுத்த சனிக்கிழமை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.
5: கீர்த்தனம் பண்ணுதே.
6: Recording stopped.
7: ஆமீன் ஆமீன்.
6: Recording stopped.

sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com வெப்சைட் www.sangamam.com சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பரிசுத்த ஆவியில் நிறைந்து இதயத்திலே நம்மை படைத்த தெய்வத்தை பாடி துதித்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்த வாருங்கள்.

இருக்கிறேன். திகையாதே, நானே உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று உங்களை கருத்து.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டார் ஊழியம் வெளியிடும் அபிஷேக கீதங்கள் 9 பாகம் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சங்கீதம் 34:1 வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் மென்மைப்படுத்துவார். கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் உயர்த்துவார். நீங்களும் குடும்பமாக இந்த ஒளிநாடாவை கேட்டு கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். அபிஷேக கீதங்கள் இந்த 9 பாகத்தை இயற்றி பாடியவர் இவாஞ்சலிஸ்ட் டி கெனடி பிரேமா. இதற்கு இசை தென்றல் ஏசி தினகரன் அவர்கள் இசை அமைத்துள்ளார்கள். இந்த சிடிக்காக உலக பிரசித்தி பெற்ற ஃபாதர் எஸ்ஜி பிரெக்மன்ஸ் அவர்கள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பார்கள்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அபிஷேக கீதங்கள் வெளியிடுவதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். சகோதரர் கென்னடி பிரேமாவை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நேரடியாக ஜபத்தோட்டத்தில் வந்து அவர் ஊழியம் செய்தது ஆச்சரியமாக இருந்தது. ஆம் பிள்ளைகளே, அவருக்குள் அந்த அபிஷேகம் இருப்பதை நான் கண்டேன். அதுவும் விடுதலை அபிஷேகம். விடுதலை கொடுக்கிற அந்த அபிஷேகம் அதிகமாக இருக்கிறதை நான் கண்டேன். இரவு ஜபம், யாரையுமே தூங்க விடலை, அசுத்த ஆவிகள் அலறி ஓடின. அநேகர் விடுதலை பெற்று சாட்சி சொன்னார்கள். ஜனங்கள் திருப்தியோடு வீடு போனார்கள். ஒரு காவல்துறை இருந்து கொண்டு அருமையான கென்னடி பிரேமா ஊழியம் செய்வது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படித்தான் சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு பாத்திரம் குடும்பமாக ஊழியம் செய்கிறார். இந்த ஊழியம் வளர வேண்டும், இதை நான் உற்சாகப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த அபிஷேக கீதங்களை ஜெபம் செய்து உங்களுக்கு முன் வைக்கிறேன். தேங்க்யூ அப்பா. இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அபிஷேக கீதங்களை கொடுத்து தர்மியான கென்னடி பிரேமாவை நீங்க உயர்த்தி இருக்கிறீங்களே, நன்றி அப்பா. காவல்துறையில் இருந்தாலும் கர்த்தருக்காக ஓட தருணம் கொடுத்து நேகருக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு பாத்திரமா வைத்திருக்கிறீரே, நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இப்ப இருப்பதை பார்க்கிலும் ஊழியம் இன்னும் விரிவாகட்டும், 1000 மடங்கு. தேங்க்யூ. அற்புத அடையாளங்கள் இன்னும் ராஜாவே, இவர் இருக்கிற காவல்துறையிலும் சரி சமுதாயத்திலும் சரி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற ஊழியமாய் உம்மை எடுத்து காட்டுகிற, உம்மை தூக்கி நிறுத்துகிற கிதியோனாக அப்பா இக்கால ஊதும் போதெல்லாம் எதிரி ஓடும்படி வெளிச்சத்தை தூக்கி காட்டுகிற, வசனம் என்ற வெளிச்சத்தை காட்டுகிற கிதியோனாக இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ அப்பா. குடும்பம் எழுந்து பிரகாசிக்கட்டும், வெளிச்சம் உலகம் எங்கும் செல்லட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பாடலை கேட்கிறவர்கள் அந்த வல்லமையால் நிரப்பப்படுவார்கள். இந்த மகனுக்குள் இருக்கிற அந்த நேசம் ஜனங்களுக்குள்ள நதியாய் பாய்வதாக, விடுதலை உண்டாவதாக, ஒவ்வொரு பாடலும் ஜனத்தை விடுவிப்பதாக. நன்றி அப்பா, நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு கோடி நன்றிகள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அருமையான தேவ பிள்ளையே, இனி நீ தீங்கை காண்பதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் அது வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாகவே உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் சத்துரு எழும்பி வருவான், ஆனால் அவன் ஏழு வழியாய் ஓடி போவான். என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அதை செய்து தம்முடைய வல்லமை விளங்க

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அநேக பாவங்களை செய்து தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாய் நின்ற போதும் இயேசு தன்னுடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அவர் சர்வ வல்லமையும் மகத்துவமும் மாட்சிமையும் பொருந்திய மகா பெரிய தேவன். யூத ராஜசிங்கமும் நம் பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுமானவர். நம் ஆடுனாய் தேவன் இணையற்றவர். அவரை போல யாரும் இல்லை. அவருக்கீடாக வேறெதுவும் இல்லை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சங்கீதம் 91 வாக்குறுதிகள் நிறைந்த சங்கீதம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரும் அதை நிறைவேற்ற வல்லவருமாயிருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை சொல்லி அவரை ஆராதிப்போமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஆலயத்தை நான் மகிமையினால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பழைய பாட்டின் காலங்களிலே தேவனை ஒருமித்து ஆராதித்த பொழுது அவர்கள் எங்கேயெல்லாம் இருந்தார்களோ அங்கேயெல்லாம் தேவ மகிமை வெளிப்பட்டது. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தில் மகிமை வெளிப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்திலே மகிமை வெளிப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டுடைய மகிமை, மேல் வீட்டு அறையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. ஆமென். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனை பிரகாசிக்க செய்யும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொண்டு வரும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுடைய வாழ்விலே தேவ திட்டத்தை விளங்க செய்யும். கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு உங்களையும் சந்திக்க போகிறது. எப்படி மோசே முட்செடியில் மகிமை சந்தித்ததோ, மேல்வீட்டு அறையில் தேவ மகிமை இறங்கி வந்ததோ, இன்னைக்கு நீங்கள் இருக்கிற ஸ்தலத்திலும் கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை மகிமையாலே நிரப்பிடுங்க. என்னோடு நீங்களும் சொல்லி ஆண்டுடைய நாமத்தை துதிக்க போகிறீங்க. என்னோடு நீங்களும் பார்க்கலாம், நிரப்புங்கப்பான்னு கேளுங்க பார்க்கலாம்.

உதிக்க போகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி உன்னை சந்திக்க போகிறது தேவ மகிமை. இப்பொழுது உன் படுக்கை விட்டு எழுந்திருக்கும்படிக்கு தேவனுடைய மகிமை உன்னை சந்திக்கிறது. நீண்ட கால பிரச்சனைகள், நீண்ட கால வியாதிகள் உன்னை விட்டு நீங்கி போகும்படி கர்த்தருடைய மகிமை எப்படி இயேசு

விடுதலை பெற்று தேவனுக்கு சாட்சியாக வாழுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இயேசுவை போல இன்பமானவர் யாருண்டு? நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவை போல மதுரமானவர் யாருண்டு? உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நேசர் எதினால் விசேஷித்தவர், அவரை குறித்து அநேக விஷயங்கள் சொல்லப்படுகிறது. கடைசியிலே சொல்லுகிறார்கள், அவர் முற்றிலும் அழகுள்ளவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை போல இந்த உலகத்தில் மாறாவையும் மதுரமாய் மாற்ற யாராலும் முடியாது. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அற்புதங்களை செய்தவர், அந்த தேவனைத்தான் இந்த நாளிலே பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம். என் இயேசுவை போல் இன்பமானவர் யாருண்டு என்று சொல்லி பாடி ஆண்டவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ.

இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நம்மை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். நம்மை நினைத்த ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதிப்பது நம்ம மேல விழுந்த கடமை. ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா.

என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற அருமையான பிள்ளைகளை கர்த்தர் இன்று முதல் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெற்றியாக மாறப்போகிறது. வெற்றி உள்ள வாழ்க்கை. இன்றைக்கு நீ போகிற இடமெல்லாம், நீ செல்லுகிற இடமெல்லாம் உன் காரியம் இவ்வளவு நாளும் உனக்கு தோல்வியை அறிந்திருக்குமானால் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு போங்க, ஜெயத்தோடு திரும்பி வரப்போறீங்க. வெற்றி உள்ள நாட்களை பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு இணைந்து ஆராதித்த உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீ சந்தோஷப்படுத்த போகிறதற்காக நன்றி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: இதுவரையில் நாம் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு பாடினோம், அவருடைய நாமத்தை சொல்லி பாடினோம், இந்த அகிலமே போற்றிடும்படியாக பாடினோம். இப்பொழுதும் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே ஒருமுறை என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மாம்ச சாயல் முற்றும் மாறிடுமே. மகிபனின் சாயல் வந்திடுமே. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மறுரூபம். நீங்களும் நானும் இயேசுவை போல் மாற வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே, உம்முடைய சாயலா எங்களை மாற்றும், மாம்ச சாயல் எங்களை விட்டு முற்றிடுமாய் அகன்று மன்னவனாகிய இயேசுவின் சாயல் எங்களுக்குள் கடந்து வரட்டும் என்று சொல்லி எல்லாரினோடு கூட சேர்ந்து

வாரும் ஐயா, என்னை மறுரூபமாக்க வாரும் ஆண்டவரே. உம்முடைய தேவ பிரசன்னம் என்னை மறுரூபமாக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் ஒன்றே எங்களை மறுரூபமாக்குகிற ஒரு இடமா இருக்கிறது ராஜா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: தேவஜனமே, வாக்கு தத்தம் செய்தவர் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் பொய் சொன்ன மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும்.